எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஆலைத்தெண்டல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: ஜிபி தரக்கட்டு ஜிபி தரக்கட்டு ஜிபி தரக்கட்டு ஜிபி தரக்கட்டு ஜிபி தரக்கட்டு ஜிபி தரக்கட்டு ஜிபி தரக்கட்டு ஜிபி தரக்கட்டு.

0: is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல்ல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்டேன்?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க சிறுமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க சிறுமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
4: ஆமாமா, நாங்க இது மட்டும் போகும்போது ஸ்லிப்பர் போடுங்க, போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அது வந்து அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல?
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வர.
1: சரிடா.
5: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவான், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்.
0: சரிடா கண்ணு. ஏமா ஒரு முதல் பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு மாதம் 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மொளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி கொஞ்ச நேரம் இந்த சார்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், நினைக்கிற என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் எங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க, கொஞ்சம் மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: ஐயோ
0: நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போகலாம் கண்ணு. என்னமா என் பொண்ணு நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care of it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம், ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் boiled water, mineral water வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ

0: எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிசரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன்

வணக்கம். திருக்குறளில் வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் மூன்றாவது குறளை பார்ப்போம். இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. வள்ளுவர் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. நம்ம முன்பே பார்த்த மாதிரி ஒரு வீடு, ஒரு குடும்பம் சிறப்பாக ஆக வேண்டும், உயர வேண்டும், எல்லா வெற்றிகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளம் அடைய வேண்டும், நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொன்னா அவனுக்கு மனைவி சரியாக அமைய வேண்டும். ஏன்னா நாமளே பார்க்கிறோம், சில பேர் சொல்றாங்க, இவன் முன்னால ரொம்ப நல்லவரா இருந்தாரு, நல்ல பழக்கங்கள்லாம் இருந்தது, கல்யாணம் ஆனப்புறம் ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு கேட்கணும். உடனே அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் சரியில்லை, வீட்டில் சரியில்லாதனால தான் அந்த ஆள் இப்படி ஆயிட்டாரு, ரொம்ப நல்ல பழக்கங்கள்லாம் முன்னால் இருந்தது, இப்போ வந்து எல்லா கெட்ட பழக்கமும் வந்து சேர்ந்து விட்டது என்று சொல்வதை பார்க்கின்றோம். அப்போ இந்த வீடு என்று சொல்வது நம்முடைய இருப்பிடம், நாம் மிக அதிகமான நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த வீடு வந்து சரியாக இல்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய போராட்டம் தான். ஏனென்று சொன்னால் நரகம் தான். அந்த வீடு சொர்க்கமாக அமைவதும் நரகமாக மாறுவதும் யார் கையில் இருக்குன்னு சொன்னால் மனைவி கையில் தான் இருக்கு. அப்போ அந்த மனைவி என்று சொல்லக்கூடியவள் தான் நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி இறைவன் கொடுத்த வரம். அப்போ இறைவன் வந்து நல்ல வரம் கொடுத்திருந்தா அந்த குடும்பம், அந்த மனிதன், அவனுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கு. அந்த வரம் கொஞ்சம் தப்பா போயிடுச்சுன்னு சொன்னா அந்த குடும்பம் சீர்குலைந்து போய்விடுகிறது. அப்ப மனை இல்லது என் இல்லவள் வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த இல்லவள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த மனைவி எல்லா நல்ல பண்புகளையும் பெற்றிருந்தாள், இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாம எல்லாவற்றையும் பெற்றிருந்தாள் என்று சொன்னால் அந்த கணவன் எல்லாம் பெற்றிருக்கிறான் என்று பொருள். ஏன்னா இதுக்கு முந்தைய குறளில் கூட நம்ம பார்த்தோம், மனைவி சரியில்லை என்று சொன்னா அவனுக்கு மற்ற எந்த சிறப்புகள் இருந்தாலும் பயன் இல்லை என்று சொன்னதை பார்த்தோம். இங்கேயும் அதே தான் கவிஞர் வள்ளுவர் சொல்லுகின்றார். ஒருவன் நல்ல மனைவியை பெற்றிருந்தான், குணவதியான ஒரு மனைவி அவனுக்கு வாழ்க்கை துணையாக, இல்ல கிழத்தியாக, மனைவியாக, வீட்டுக்காரியாக கிடைத்தாள் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில இல்லாதது என்பது இல்லை. இல்லைங்கிற சொல்ல அவன் வாழ்க்கையில இல்லை. ஏன் என்று சொன்னா அவனுக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தரக்கூடிய சிறப்பு, ஆற்றல், வலிமை, திறமை அந்த மனைவி கிட்ட இருக்கு. மனைவி சரியாக அமையும் போது அந்த மனிதன் எல்லாவற்றையும் பெற்றுவிடுகிறான். அதைத்தான் இங்க வள்ளுவர் சொல்கின்றார். அப்படி ஒருவேளை அந்த மனைவி சரியாக அமையவில்லை என்று சொன்னால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை என்று சொல்கின்றார். நல்ல பண்புகள் இல்லாத ஒருத்தி மனைவியாக அமைந்தாள் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது, நிம்மதியே இருக்காது என்று சொல்கின்றார். ஏனென்று சொன்னா வீட்டை சரி பண்ணவே அவனுக்கு நேரம் சரியாகிவிடும். அப்புறம் அவனால வாழ்க்கையில எங்கேருந்து முன்னேறுவது, எங்கேருந்து வெற்றி அடைவது எதையுமே செய்ய முடியாது. அப்ப வீட்டுல அமைதி இருந்தாதான், வீட்டுல சரியா இருந்தாதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில உயர முடியும், முன்னுக்கு வர முடியும், சிறப்புகள் வெளிப்படுத்த முடியும் என்று இங்கே சொல்கின்றார். அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே வள்ளுவர் பெண்களுடைய ஆற்றலை, பெண்களுடைய வலிமையை, பெண்களுடைய சிறப்பை, பெண்களால என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை ரொம்ப சரியாக கணித்து மதிப்பீடு செய்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகின்றார், பெண் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும், பெண் சரியில்லை என்று சொன்னால் என்ன இருந்தாலும் அந்த வீடு சரியாக இருக்காது. அவ்வளவுதான். அந்த மனைவி சரியாக இருந்தாலா அந்த வீடு முன்னேறும், அந்த மனைவி சரியில்லையா அந்த வீடு முன்னேறாது, அவ்வளவுதான். ஏன்னா அவர் சொல்வது என்னன்னா, மனைவி நல்ல பண்புகள் பெற்றவளாக, வீட்டுக்கு ஏற்றவளாக, தன் கடமைகளை சரியாக செய்யக்கூடியவளாக இருந்தாள் என்று சொன்னா அந்த கணவனுக்கு எந்தவித கவலையும் இல்லை. நேர் மாறாக மனைவி சரியாக அமையவில்லை என்று சொன்னால் அங்க கணவன் மட்டுமல்ல
குழந்தைகளும் சீர்குலைந்து போகிறார்கள். அப்போ ஒரு நாட்டினுடைய எதிர்காலமே சூன்யமாகி விடுகிறது. அப்போ ஒரு நாடு ஒரு வீடு இரண்டுமே சிறப்பாக வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை துணை அந்த மனைவி வீட்டுக்கார அம்மா நல்லவளாக வல்லவளாக ஒழுக்கமானவளாக பண்புடையவளாக சிறப்பானவளாக அமைய வேண்டும். அது இருந்தா நீங்க எல்லாம் பெற்றவர்கள், அது இல்லை என்று சொன்னா எல்லாம் பெற்றும் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று வள்ளுவர் தெளிவாக சொல்கின்றார். நன்றி.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான். என்ன என்ன சாப்பிடுற நீ? வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I am proud to be an organ donor.
4: Welcome back, listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். வணக்கம் நேயர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்க போற தலைப்பு தன்னம்பிக்கை. நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில எல்லாமே சாத்தியம்னு சொல்றது உண்டு. தன்னம்பிக்கை இருந்தா நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையை கூட நம்மளால ஜெயிக்க வைக்க முடியும். தன்னம்பிக்கை எவ்வளவு தூரம் நம்ம கிட்ட இருக்கு, இன்னும் நம்ம தன்னம்பிக்கை எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம் சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சனி, கேக்கலாமா?
1: வணக்கம் நேயர்களே. எப்படி ஒரு வாகனத்துல அதனுடைய சக்கரங்கள் முக்கியமானதாக இருக்கும் முன்னோக்கி அந்த வாகனத்தை கொண்டு செல்வதற்காக, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்வதற்கான ஒரு ஆதாரமே நம்பிக்கை, தன் நம்பிக்கை. தன் மீது எவ்வளவு நம்பிக்கை நாம வச்சிருக்கோம், ஒரு காரியத்தை வந்து ஆரம்பம் செய்யும் பொழுது மனதுல எவ்வளவு தூரம் நம்பிக்கையான எண்ணங்கள் வளர்கின்றன, உதிக்கின்றன. என்னால் இதை செய்ய முடியும், என்னால இதை செய்ய முடியுமா? சின்ன ஒரு வார்த்தையினுடைய வித்தியாசம்தான், முடியும் அப்படிங்கிறதுக்கும் முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும். அப்ப இது ஒரு வார்த்தைன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, அது மனதுல எழக்கூடிய ஒரு எண்ணம். அப்போ ஒரு சின்ன ஒரு எண்ணத்துல ஒரு மாற்றத்துல நம்ம காரியத்திலேயே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஒரு மனோ சக்தியினால அந்த காரியம் சிறப்பாக நிறைவேறும். முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தோட நம்ம காரியம் செய்யும் பொழுது கட்டாயமா அந்த முழு சக்தி அந்த காரியத்துல ஈடுபட வைக்க முடியாது. அப்போ அந்த காரியமானது முழுமையான வெற்றி பெறாமல் இருக்கக்கூடும். ஆகவே தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. தன்னம்பிக்கை இருப்பவர் பெரிய மலையை கூட அவருக்கு வந்து பாறை மாதிரி தான் தெரியுமா. வரலாற்றுல பார்க்கும் பொழுது மாவீரன் நெப்போலியன் அவருடைய படை தளபதிகள்லாம் ஒரு முறை எல்லாரும் படையோட போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய படையை சேர்ந்தவர்கள் சொன்னாங்களா, இந்த ஆல்ப்ஸ் மலையை வந்து கடந்து போகிறது ரொம்ப கடினம், நம்முடைய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் நம்ம கடந்து போறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொன்னாரா, இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் நெப்போலியன் சொன்னார், இம்பாசிபிள், தி வேர்ட் இம்பாசிபிள் இஸ் இன் தி டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு சொன்னாராம். முட்டாள்களினுடைய அகராதியில தான் முடியாதுங்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதன் பிறகு அவர் அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட, தன் நம்பிக்கையோட மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி எப்படி அவர் வந்து வெற்றி அடைந்தாருங்கிற வரலாறு எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே பாத்தீங்கன்னா தோல்வி என்பது எப்ப ஏற்படுது தெரியுமா? மனம் தோல்வி அடையும் போதுதான். வெற்றி எப்போது கிடைக்கும்? மனதை தோற்கடிக்க முடியாத அளவிற்கு உறுதியாக வைக்கும் போதுதான். ஆகவே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்ன? சரி, நான் ஒரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னா நான் தன்னம்பிக்கையோட செய்யறேன், தன்னம்பிக்கையோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி கூட இன்னும் தெளிவா நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். எதையுமே முழுசா பகுத்தறியாம பின் விளைவுகளையும் யோசிக்காம காரியத்துல உடனே குதிக்கிறது வந்து தன்னம்பிக்கை கிடையாது. தன்னம்பிக்கையில் நிதானம்ங்கிறதும் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, புரிந்து கொள்தல், மென்டல் பேலன்ஸும் அதுல வந்து இருக்கு. இந்த ஒரு அலர்ட்னஸ் இருக்கும் பொழுது, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த காரியத்துல வந்து வெற்றிங்கிறது வந்து கிடைக்கும். அதனால தோல்விகள் நம்ம கண்டு நம்ம துவளவும் வேண்டாம். நாம நல்லா யோசித்து நம்ம காரியத்துல இறங்கும் பொழுது, அந்த காரியம் சிறப்பா நடக்கும் பொழுது இன்னமும் நம்முடைய தன்னம்பிக்கை வந்து வளரும். இந்த ஒரு தருணத்துலதான் ஒரு சின்ன ஒரு சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இமாலய மலைய உச்சே அந்த ஒரு பீக் ஆஃப் த மவுண்டனை ஃபர்ஸ்ட் டைம் போனவர் பற்றி தெரியும், எட்மண்ட் ஹில்லாரி அண்ட் டென்சிங். அப்போ அந்த ஹில்லாரி வந்து அவ்வளவு அவர் முயற்சிகள் செய்து நிறைய தோல்விகளை வந்து அடைஞ்சிருக்காங்க, நிறைய அட்டம்ஸ். அப்போ ஒரு தடவையில் அவங்க தோல்வி அடைஞ்சு அவலஞ்ச் ஃபால்னால தோல்வி அடைஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. அப்போ அவருக்காக ஒரு ஏதோ ஒரு பார்ட்டி வச்சிருந்த பொழுது அவர் வந்து பேசினார் எப்படி அந்த மலையினுடைய எக்ஸ்பெடிஷன் இருந்ததுன்னு. அப்போ அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ஹிமாலய மலையினுடைய சித்திரம் வச்சிருந்தாங்க, ப்ளோ அப் பிக்சர். அப்போ அவர் அந்த ஹிமாலய மலையை பார்த்து சொன்னார், ஹே எவரெஸ்ட், யூ கேன் நாட் க்ரோ ஈவன் மோர் பட் ஐ கேன் க்ரோ அப்படின்னார். அதாவது, ஏ இமாலய மலையே, நீ வந்து வளர முடியாது ஆனால் நான் வளர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச்சை ஆரம்பிச்சார். அதன் பிறகு அவர் எடுத்த முயற்சி வெற்றிகரமாக இருந்தது, அந்த இமாலய மலை உச்சி அடைந்தார். அதாவது, தன்னுடைய தன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்பொழுதுமே வளர்த்து கொண்டேதான் செல்ல வேண்டும். எந்த தோல்வியுமே நம்முடைய நம்பிக்கையை குறைக்க கூடாது. அப்படி இருக்கும்போது தான் நாம் சாதனையை படைக்க முடியும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வோம், சாதனையாளர்களாவோம். நன்றி. ஓம் சாந்தி.
0: பிறர் உங்களை மதிக்கணும்னா நீங்க முதல்ல உங்களை மதிக்கணும். அதாவது, நம்மை நாமளே மதிச்சுக்கணும். அந்த மாதிரி வெற்றி அடையறதுக்கு ஒரு சுலபமான வழி தன் நம்பிக்கை. நம்மளை நாமே நம்மளன்னா அடுத்தவங்க எப்படி நம்மளை நம்புவாங்க? ஸோ தன்னம்பிக்கை வெற்றிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சிஸ்டர் ரஞ்சினி சொன்னதை கேட்டீங்களா? உங்க வெற்றி உங்க தன்னம்பிக்கையில தான் அடங்கி இருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில அடுத்தது தியானம்.
1: ஒரு சில நிமிடங்கள் தியானத்துல அமரலாமா? சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனதில் எடுத்துக்கொண்டு எண்ணங்களாக அனுபவம் செய்து கொண்டே வாருங்கள். நான் விசேஷமானவன். இந்த உலகத்தில் என்னை போன்று இன்னொருவர் கிடையாது. ஒவ்வொருவருமே தனித்துவம் மிக்கவர்கள். எனக்குள் அற்புதமான சக்திகள் இருக்கின்றன. நான் நினைக்கும் காரியத்தை என்னால் அவசியம் செய்து காண்பிக்க முடியும். என்னிடம் அந்த மனோபலம் இருக்கின்றது. என்னால் எதையும் செய்ய முடியும். என் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. என்னுடைய செயல்களால் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பிறரும் மகிழ்ச்சியை அடைகின்றார்கள். என்னுடைய ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணமாக

0: இன்ன நேயர்களே, சிஸ்டர் ரஞ்சனியோடு சேர்ந்து நீங்களும் தியானம் செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். வெற்றி பயணத்துக்கு தன்னம்பிக்கை ஒரு பெரிய டானிக்கா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நீங்க வெற்றி அடையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன கிளம்பிட்டீங்களா வெற்றி அடையறதுக்கான முயற்சிகள்ல இறங்கறதுக்கு? இந்த நிகழ்ச்சி வாழ்க்கை வாழ்வதற்கே. நாளைக்கு வேற ஒரு தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இது MOP சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் அருணா மற்றும் சிஸ்டர் ரஞ்சனி.
1: வணக்கம்.
0: MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.

0: not at all urgent, not at all important. You can do it when you have a small freeze of time. There could be some space during the day. At that time, you can finish it off. Or you can even push it to the next day if it is okay. So you need to identify, first of all, I just want to repeat the matrix of the time when you talk about prioritization. Number one is urgent and important. That is the first category. If it is urgent and important, we need to do it immediately at once. And if it is urgent but not important, there again you need to do it. But there is a case, not urgent but very important, you can push it to later part of the day. But if it is not urgent, if it is not important, you may not even do, or you can even delegate to somebody else. You may not do it. So that is how you must prioritize your time. Every minute is valuable. Every minute. That is why people used to say, kaalam ponnanadu. Andha kaalathula sonnanga. But I tell you, things are changing nowadays. Ipo vandu gold price is fluctuating. Let us say I give you 2 kilos of gold. We have started this program, let us say around 2 o'clock or whatever. Can you come back and give me that 2 o'clock now? You can't give. So, na enna sonrena, kaalam uyir ponradhu. Oru vaati pona varadhu. Our most respected Dr. Kalam has passed. Can we bring him back? We can't bring him back. So, kaalam eppadina uyir ponradhu. Adhanaala dhaan kaalan vandu thookin poitaan solrom. So, kaala, unnai kaalal udaippen appadinaar Bharathiyar. So, kaalam appadindrathu enna na pon ponradhu appadindrathu. We wanted to say it is very precious. But now, we need to understand it is more than that. It is just like life. If it gone once, it cannot be retrieved. Let us say, at the time mattum kadaiyathu. Whatever words that you utter, நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு விட்ட வார்த்தை, வில்லிலிருந்து புறப்பட்டு விட்ட அம்பு, ஒரு பாட்டிலேருந்து இல்லை பாத்திரத்துலேருந்து கீழே விழுந்து விட்ட சிந்திய தண்ணீர், இட் கெனாட் பி ரெட்ரீவ்டு. இப்போ சொல்லணும்னா, தி ப்ரெசன்ட் மொமெண்ட், இஃப் யூ ப்ரெஸ் தி ராங் மெசேஜ் டு சம்படி, ஒரு எஸ்எம்எஸ் போயிடுச்சுன்னா ரெட்ரீவ் பண்ண முடியாது. ஒரு மெயில் அனுப்பிட்டீங்கன்னா யூ கான் கெட் இட் பேக். அது மாதிரி சென்ற காலம் நமக்கு திரும்பி வரவே வராது. இட் கெனாட் கம் பேக். ஸோ இட் இஸ் கான், இஸ் கான். ஸோ யூ வில் ஹாவ் டு, யூ ஓன்ட் கெட் திஸ் டே. Today, let us say 4th August, you won't get this 4th August 2020. You'll get 4th August 2016 only. So, time is such precious. We need to understand the importance of time.
1: Sir, a lot of people work in BPOs and companies related to business abroad. So, they need to work in time shifts. In that case, how do people manage health and sleep as they don't follow regular bio clock?
0: Basically, what happens is, nowadays, the world has become very, very small. உலகமே நம்ம உள்ளங் கையில் வந்திருக்குன்னு சொல்கிறோம். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் வித் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஸோ லெட் அஸ் சே இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் யூகே ஆர் யூரோப், தே ஆர் 5.5 hours பிஹைண்ட் அஸ். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் யூஎஸ், தே ஆர் யூனோ சம்திங் லைக் 10 to 11 hours பிஹைண்ட் அஸ். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் வித் தட் கிளைண்ட் வென் தே ஆர் அவேக். சம்டைம்ஸ் வீ கேன் ஒர்க் அண்ட் சென்ட் இட் பேக் டு தெம் பை எ ஃபைல் ஆர் வாட் எவர். பட் இஃப் யூ நீட் டு டேக் அ கால், லெட் அஸ் ஏ கான்ஃபரன்ஸ் கால், யூ நீட் டு டூ இட் ஆன் அ லைவ் பேசிஸ். And people work in round the clock. So there are certain products like essential services. If you talk about the hospital, you know, electricity board, and let us say courier services, traveling, you know, train or, you know, bus or even, you know, aeroplane, they're all working 24 hours round the clock and they don't have time at all. But there is a bio clockiness. That is why we say jet lag. When you travel back, let us say to US, you will be 10.5 hours behind. But you will be reaching, let us say, after 24 hours. But that is why there is a jet lag. There is a bio clock inside. If you want to get up at 4:30 in the morning, you may be fixing the alarm. But if you tell yourself before going to sleep, I want to get up at 4:30 in the morning tomorrow, before the alarm rings, your mind will wake you up. That is the beauty of the bio clock. So people have to adjust. When you talk about the people who are working in IT sector, if you work in the night, what happens? Your biological system gets affected. Because once you're working, you know, let us say in the daytime, day shift, you will be waking up at 6 o'clock. Then you may have to, you know, attend to your nature call and other things. So, and then you may take your breakfast at 8:30. You may take your lunch at 1 o'clock. So, there is a system formed with your body. So, the body understands that. It reminds you of that timing. அதனால தான் ஒரு மணி அடித்தா பசிக்குது, ஒரு மணி அடித்தா சோறுன்னு சொல்கிறோம் இல்லையா. அது எதனாலனா கரெக்டாக அந்த டைம் வரும்போது நம்மளுக்கு பசிக்குது. த பாடி ரிமைண்ட்ஸ் யூ. பட் இஃப் யூ ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் அ டைம், If you're not working in the daytime, you're working in the night, what happens? You don't get sleep. You don't get, you know, ஒரு பசிக்கிறது நமக்கு வந்து ஹங்கரை வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், டைஜஷன் சிஸ்டம் கெட்ஸ் டிஸ்டர்ப்ட், யுவர் பாடி இஸ் ஆல்சோ டிஸ்டர்ப்ட், யூ மே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்லீப் டிஸார்டர் ப்ராப்ளம்ஸ், அண்ட் லேட்டர் ஆன் இட் மே ஆல்சோ யூனோ ரிசல்ட் இன் கார்டியாக் இஷ்யூஸ், வேரியஸ் யூனோ சீரியஸ் ப்ராப்ளம். பேசிக்கலி வெதர் யூ ஒர்க்கிங் இன் தி யூனோ ரெகுலர் சிஸ்டம் ஆர் தி பிபிஓ சிஸ்டம், வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த்ரீ ஓஸ். ஒன் இஸ் அவர் செல்ஸ், number 2 is others, the third one is obligations. When you look at, you know, ourselves, whatever you do for your own self, for example physical health, exercises, yoga, meditation, prayer, you know, taking bath, taking breakfast, taking tea or coffee, you know, dressing up, all these things, it is about you. You are spending time for your own self. And next comes others. When you talk about others, there are family members. You know, you have some pet animals. You may have to spend some time for your family members, which is called quality time. You need to spend some time with your family, with your wife, with your children, or with your siblings, and, you know, even for friends. And you need to spend time for your own hobbies. You may look at your, you know, social media, kind of a Facebook or a mail or whatever. You must allocate some time for others. You need to reply them back, and they may have some special day, birthday, wedding day, or whatever, you need to wish them. If somebody is not well, you need to visit them. You need to call them up. So, one is ourselves. The second one is others. The third one is obligations. What is obligations? It is social cause. Let us say you're all Indian, you know, here. So, there is a responsibility as an Indian that we need to do it. So, we have to, you know, do something for the community. What can I give back to the community? Let us say as you are walking, you are seeing somebody is not well. So you spend at least some time to call their family members. Okay, your person has met with an accident. Please, you know, take care of him. I am just, you know, a person passing by here. I informed you. Somebody has lost, you know, their wallet or, you know, handbag. So they are screaming. You are trying to help them. So we are allocating our entire time on this 3O principle. One is ourselves. Other one is others. The third one is obligations. But what is very much required is, how can I use my time, especially the waiting time and the traveling time? Suppose you are asked to wait somewhere for 10 minutes. You can carry a book. You can actually finish off all your messages, any, you know, missing calls, or you want to reply somebody as an SMS, or you have the next appointment, you can inform them you're going to be late by 10-15 minutes. So how you can utilize the wasting or waiting time? The next one is, you must know your own time killers. As I told you earlier, what are the time killers? Like internal time killers and external time killers. Certain things are under your control. If you are able to control it, and you must know how you can avoid this time, you know, wasters and come out of it. And you also must understand value of now. முன்னெல்லாம் தமிழ் என்ன சொல்லுவாங்க, ஒன்றே செய், இன்றே செய், நன்றே செய், இப்பொழுதே செய். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ எனி திங், ஜஸ்ட் ஒன் அட் எ டைம், டூ இட் இமீடியட்லி விதவுட் எனி போஸ்ட்போன்மெண்ட், பிகாஸ் வி டு நாட் நோ வெதர் வி ஆர் ஏபிள் டு டூ இட் லேட்டர். இஃப் யூ லுக் அட் பஜகோவிந்தம், தெர் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சென்டென்ஸ், புனரபி மரணம் புனரபி ஜனனம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், லேட்டஸ்டாக ஒரு பாட்டு நான் கேட்டேன், பழைய பாட்டு தான், ஆனால் விஜய் நடித்த ஒரு படத்துலேருந்து வந்த பாட்டு, ஜனனமும் மரணமும் பலமுறை வரும் என தலையணை நினைவூட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்ரிடே யூ கோ டு ஸ்லீப், இட் ரிமைண்ட்ஸ் யூ தட் இட் இஸ் லைக் அ பர்த் அண்ட் டெத். வி ஆர் நாட் ஹேவிங் எனி கேரண்டி தட் வீல் வேக் அப். சம்டைம்ஸ் யூனோ பீப்புள் வி ஹவ் ஹர்ட் வாட் ஹேப்பன் டியூரிங் த ட்வின் டவர், யூனோ இட் ஃபெல் டவுன், வாட் ஹேப்பன் டியூரிங் தி சுனாமி டைம், many people meet with accidents, it happens in few seconds. So we are not having any guarantee. If you are or veetla solrinu nichikengala mukkiyamaana vishayam thoongurathukku munadi polichu kadanda paakalam appdimanga appadina ovvor naal thoongi endirikkirade kuda or next birth mari dhaan, indru pudidai pirandhom. So you must thank God, yes, I got a new day today, so how can I utilize my time? You need to plan your time from the beginning you got wake up. இதில் வந்து கண்ணதாசன் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், எம் மதமும் சம்மதம் தாமதம் தவிர அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ கெனாட் கோ லேட். இப்போ நம்ம லேட்டுன்ற வார்த்தை வந்து இந்தியன் சிஸ்டமில் எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இஃப் சம்படி இஸ் நோ மோர், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் ஹவ் மை ஃபாதர், இஃப் ஐ ஹாவ் டு யூனோ பிரிண்ட் அ கார்ட் ஆர் சம்திங் லைக் தட் ஃபார் மை ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஐ வில் மென்ஷன் மை நெய்ம் அண்ட் ஆல்சோ மை ஃபாதர்ஸ் நேம், பட் பிஃபோர் மை ஃபாதர்ஸ் நேம் வாட் ஐ வில் சே, லேட் ஸோ அண்ட் ஸோ சன். தட் மீன்ஸ் யாருக்கு முன்னாடி லேட்டு போடுறோம், ஒருத்தர் செத்து போயிட்டார்னா அவருக்கு லேட்டுன்னு போடுறோம். அப்போ யார் வந்து லேட்டாக வருவாங்க, ஏற்கனவே போயிட்டாங்க, டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னா தான் லேட்டு. ஸோ யார் வந்து எனக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு டைம் சரியில்லைன்னு சொல்லலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லை டைமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டைம் சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்றது வந்து இட் குட் பி அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் ஹேண்ட்லிங் த என்டையர் டைம் மேனேஜ்மெண்ட். மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, வி ஆர் ஆக்சுவலி ஃபாலோயிங் இன் அவர் ஓன் லைஃப். மெனி டைம்ஸ் யூ வில் ஹாவ் யுவர் மொபைல் ஆன் யுவர் ஹேண்ட், லுக்கிங் அட் த டிவி, ஆல்சோ ஹேவிங் சம் டீ ஆர் காஃபி ஆர் ஸ்நாக்ஸ் ஆர் வாட் எவர். ஸோ ஆர் ஏபிள் டு டூ மினிமம் 3 things அட் எ டைம். So same way, you are able to save time when you are able to multitask. At a time, can I do 3 things, 4 things? அந்த காலத்தில் அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க. ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லுவார், ஒரு கணக்கு ஒன்று போடுவார், யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்லுவார். ஸோ அட் ஏ டைம் அவரால் 8 விஷயங்களை பண்ண முடியும். நல்லா கவனிச்சிங்கன்னா, வி ஹவ் காட் 1440 minutes. இட் இஸ் பீங் கிரெடிட்டட் இன் அவர் அக்கௌண்ட் எவ்ரி டே அட் 12:00 இன் த மிட் நைட். இந்த 1440 minutes கேல்குலேஷன் எப்படின்னா 24 hours into 60 minutes. அண்ட் வாட் கேன் ஐ டூ இன் 1 minute? கேன் ஐ ஆஸ்க் யூ தருண்யா, கேன் யூ டூ இன் 1 minute? ஜஸ்ட் டெல் மீ வெரி குவிக்லி.
1: ஐ கேன் பை சம்திங்.
0: ஓகே, ஹவ் அபவுட் யூ?
2: யா, ஐ கேன் ரீட் அ லைன், டூ சம்திங் யூஸ்ஃபுல்.
0: ஓகே, சீ, வென் யூ சே டூ சம்திங், இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி நீட் டு பி வெரி ஸ்பெசிஃபிக். இஃப் யூ ஆஸ்க் பீப்புள், நோ, தே வில் சே ஐ கேன் ட்ரிங்க் 2 bottles ஆஃப் ட்ரிங்க், ஐ நோ ஐ கேன் கெட் டவுன் ஃப்ரம் த ஸ்டேர்ஸ், I can do this calculation, I can sign few many checks, now I can meet a person, I can send messages to 10 people. So there are many things it can be done in 1 minute. But if you look at a guy called Usain Bolt, in 9 point few seconds, he has crossed 100 meters and won a gold medal in Olympics. And now he has declared in 14 seconds, he is going to cross 200 meters and he is looking for a gold medal again. Many a times he has won gold medal. So what happens, in 1440 minutes, he has not even used 1 minute. That means, in 1 minute itself, he has saved 51 seconds. It is a profit for him. So 1339 minutes, he has, in fact, saved quite a lot. No? So that means, every minute is valuable. So, நம்ம என்ன பண்ணினா நன்மை, என்ன பண்ணினா தீமை, என்ன பண்ணினா சாதனை. If you have a knife, you can cut a fruit. You can cut somebody's neck also. If you have a small matchstick, you can light a lamp or you can fire the entire forest. So same way, we have got a time in front of us, 1440 minutes in front of us. How I am going to utilize it, whether I am going to improve it for myself by using this time, whether I am going to use it for others, whether I am going to use it for obligations of others, whether I am going to make some record, world record. So how I am going to use it, it makes a lot of difference. Many people, you know, they do it that way. If you look at a lot of CEOs, successful people, they're able to spend some time for philanthropy during the day. They also do yoga, meditation. Look at our own Prime Minister Narendra Modi. He comes to the office at 7:30 itself in the morning and he spends only 3 or 4 hours in sleeping. And he does yoga, meditation, he meets a lot of appointments and he has a lot of, you know, meetings scheduled. He also talks in the radio, he talks to the media and he signs a lot of papers, he makes a lot of announcements. So each one is required to plan their time. That is very important. But can I just ask you one thing? Can you spend 15 minutes in a day to learn something new?
1: Yeah, sure.
0: Wonderful. I'll also check with you. If I say 1440 minutes are there in a day, what is the percentage of 15 minutes in a day? Don't worry, I will myself tell you. It is just 1%. 1440 versus 15 minutes. It is as good as 1% of the total time. If you spend just 1% of your time for learning, I'm not saying you need to spend, you need to invest. If you invest 15 minutes in a day, that is 1% of your total time that is available in front of you in learning something, and 29 days, if you practice it, what happens? You become a very big expert in a particular skill. And if you do this continuously for 12 months, you know, in a year, you learn 12 new things. And if you do it for 5 years continuously, because of this new good habit, you would have learned 60 new things. And look at your profile after 5 years. You will be writing, I know this skill, I know that skill, I can sing, I can dance, I can fight with somebody, you know, I can write a lyrics. So that means you will be learning it for 15 minutes and you'll be practicing it for 29 days, same 15 minutes, and you become an expert in a specific skill. If you don't want to become an expert, let us say in 1 month itself, you can do it the whole day, whole year, only 15 minutes, 15 minutes. So in 5 years, you become a master. What happens? In 12 aspects, you will become a master. So that is how you need to, you know, spend your time.
2: Sir, how do you think successful people are organized and what are the secrets? Would you like to share some special tips to young people like us with regard to time management?
0: That's what many young people, they spend a lot of time in social media these days. You know, a lot of diversions. Because of, you know, the social media, internet, WhatsApp, Facebook, and many things in front of you, which was not there when we were all in schools and colleges. But when you can actually use it, because technology is very good. It is a boon at the same time, it is a bane as well. So how do you spend your time? When you enter the internet, you need to tell yourself, I'm going to spend only 15 minutes. If you start analyzing what are the posts that has come, whether I should put my like or my comments in each and everything people must have posted, and it takes a lot of your time. And, you know, you must also delete many things, you know, then and there, so that your mobile or your laptop or your desktop, it is not clumsy. It is called decluttering. Decluttering is very, very important. We take, you know, bath every day. Zig Ziglar says, motivating yourself is like taking bath. Same way, you need to, you know, declutter your almira. You need to declutter your mobile, declutter your laptop and desktop. You know, whatever is not required, just remove it. It is like, you know, cleaning the room for the cobweb or sweeping the floor for the dust. So you need to understand and identify where your time is wasted. If you can account it for 24 hours a day, for example, a week, you just take 1 week, take one diary, every 1 hour, what you are doing, keep on recording. Let us say you get up at 7 o'clock. From 7 to 8, what did you do? Keep on recording it. After a week, you go through your own, it's called time audit, where your time has been wasted. So then after the next week, second week, what you can do is you can try to minimize certain things where it is not required. You can maximize certain things where it is required more. For example, you have spent only 1 hour for studying and you have spent 1.5 hours in the net. So can I alternate that? I'll spend 1.5 hours for, you know, studying and 1 hour only on the internet. Am I really going for a walk? Am I doing prayer? Am I doing meditation? Am I compromising anything? So these are the very important aspects for young people to be very organized, because by 2020, why Dr. Abdul Kalam said 2020, the average age of an Indian is going to be 27. We are all nearly 127 crores right now. Nobody knows the exact population, but the average age of an Indian is going to be 27. We are going to be very, very youthful compared to China, Japan or US. That is why everybody is jealous of us. So all the youngsters, they are going to be very responsible for this country. How they are going to, you know, spend their time or invest their time in learning new things, because skill development is very, very important. Nowadays, like cricket, everyone is looking for all-rounders. You just can't say, I know only singing. I know only playing Veena. I can only dance. No, people want you to look at, you know, some film personalities. You know, they are able to write lyrics. They're also able to sing. There are few music, you know, directors who have become actors now. There are a lot of producers earlier, you know, in the film industry. They were writing stories. They were directing. They were also doing the dialogue. They were also doing music for the thing. They were also singing. And they were acting, so they could do many things. So this is possible only when you learn new things. So how can I invest my time in learning all these things? And next is, whatever I've learned, knowing is not doing. How can I put these things into implementation? When I do it, I reap the result. So I need to understand, I want to know and I want to do. And when I do it, I can see the result in front of me. And I'm going to be very successful. So you need to read a lot of biographies, how people are successful, like Ambani, Bill Gates, there are a lot of school dropouts who have become millionaires or billionaires. How they are, you know, scheduling their own time. It could be a political leader, it could be a businessman, it could be a sportsman, or it could be an artistic guy, it could be a musician. How they are scheduling their time. If you look at their own, you know, scheduling, you will learn many, many things from their own life. So it is going to be a learning experience if you look at those biographies. These biographies can reveal a lot of secrets to you. You have to just choose one role model in your life. Nowadays, we have role models for different kind of aspects. Supposing, Tarunya, if you are interested in music, you can choose one person, you know, for music. Let us say you are interested in sports. Just choose one role model. How they are scheduling their time. So that is how I want all the young people to understand the value of their own time and value of other people also. So when you say this program is for half an hour, you need to finish it in half an hour. So that is why editing takes a very, very vital role. But you look at the advertisements that we, you know, listen to in the radio or in the television, it may be short for a week, but we are able to see that advertisement well within 30 seconds or a minute. But they are conveying a very, very powerful message. And even if you look at a movie, it is just for 2 hours to 3 hours. And if you look at the one day match or, you know, nowadays 2020 match, everything is time oriented. So everyone is trying to value their time. So we must understand the value of time. As I told you earlier in this program, whatever time that we have lost, it can never, never be retrieved. So time is very important. Time is like our life. காலம் என்பது ஒரு உயிர் போன்றது, போனால் திரும்பி வராது. அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒரு ஒரு தருணத்தையும் ரொம்ப நல்லா பயன்படுத்தணும். எஸ்பெஷலி நம்ம என்ன சொல்கிறோன்னா பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர்னு சொல்கிறோம். பாஸ்ட்ன்றது முடிஞ்சு போன காலம், இறந்த காலம்னு சொல்கிறோம். ஃப்யூச்சருங்கிறது எதிர்காலம், அதாவது அது வந்து உடஞ்சி போன வீணைன்னு சொல்கிறோம். இது வந்து மதில் மேல் பூனைன்னு சொல்கிறோம் ஃப்யூச்சரை. ஆனால் இப்போ இருக்கிற நிகழ்காலம்னு சொல்கிறேன், அது வந்து ப்ரெசன்ட்னு சொல்கிறோம். ப்ரெசென்ட்னா என்ன பண்ணுவோம், யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தால் என்ன சொல்கிறோம், வாட் இஸ் அ வேர்ட் தட் வி யூஸ், ப்ரெசன்ட். ஸோ இந்த மொமெண்ட், இந்த ஒரு நிமிஷம், இந்த தருணம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அழகான மொமெண்ட். எவ்ரி மினிட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், வி நீட் டு யூட்டிலைஸ் இட். அதுதான் லேட்டஸ்ட்டாக ஒரு படத்தில் ஒரு பாட்டில் கூட என்ன சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன. பட் எல்லாருக்குமே டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
2: Thank you so much, sir, for spending your valuable time here. It was indeed a pleasure having you here. And of course, all the tips and advices you gave us are not just meant to be noted down, but also to be followed for the rest of our lives to make our dreams a reality.
0: Thank you, my dear students, for spending a precious time interviewing me on time management. Hope it was very useful to the, you know, listeners. And I wish you all the very best. Many more programs to come in this, you know, wonderful community radio, which is very, very useful to the entire community who are listening to this. Thank you.
1: And listeners, we are sure these tips and points will help you manage your time effectively. Not just that, it's always good to find some time for yourself to follow your hobbies and passion. Until next time, this is Tarunya
2: and Bhargavi
1: on Radio MOP 107.8,
2: our community.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.

0: விடாதே, வரி கட்டுதல் விடாதே.
1: இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவில் அடிபட்ட மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுல்லாய் உள்ளுல்லாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: 97.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பாயசம் வித் பாட்டி வித் மீ ஆர்ஜே தாரிணி அண்ட் ஆர்ஜே பூஜா ஆன் MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட்.
1: பாட்டி நான் வெளில போயிட்டு வரேன் பாட்டி.
2: இடக்க நான் சாப்பிட்டுட்டு போமா கொஞ்சம்.
1: இல்ல பாட்டி நான் வெளில போய் பீட்சா வாங்கிக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம்.
2: இல்லை இந்த பிஸா பர்கர் அதெல்லாம் சாப்பிட்டானாக்கா உடம்புக்கு கெடுதல், வயிற்றுல ப்ராப்ளம் தான் உண்டாகும். நான் நல்லா சமையல் பண்ணியிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போடா கண்ணா.
1: என்ன பாட்டி நான் பீட்சா சாப்பிட்டுக்கிறேன் பாட்டி.
2: பிஸா எல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு சொல்றேன், திருப்பி திருப்பி அதையே ஏமா சொல்லிட்டு இருக்க.
1: ஆனா என்ன பாட்டி நல்ல டேஸ்டா இருக்குல்ல, எப்பயாவது ஒரு தடவை தானே சாப்பிடுறேன்.
2: என்ன டேஸ்ட், அதுல கண்டதெல்லாம் போட்டிருப்பா, அதெல்லாம் டேஸ்டாமா? நான் ஆட்டுல நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போமா.
1: அப்படி என்ன ஸ்பெஷல் நீங்க வீட்டுல பண்ண சாப்பாடுல?
2: நான் நல்லா உனக்கு இலை வாழை இலை போட்டு நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போ.
1: சரி என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: நான் வந்து சாம்பார், ரசம், பொரியல், காய கூட்டு, பாயசம் எல்லாம் பண்ணிருக்கேன்டா கண்ணா.
1: என் பாட்டி எப்பயுமே நீங்க இவ்ளோ வெரைட்டி எல்லாம் பண்ணுவேலா?
2: தினம் இவ்வளவுதான் பண்ணுவோம். தினம் ஒரு கீரை சத்தா உடம்புக்கு நல்ல சத்து, அதனால டெய்லி ஒரு கீரை, ரெண்டு காய், ஒரு சாம்பார் அந்த மாதிரி சாப்பிடணும்டா கண்ணா, அப்பதான் உடம்புக்கு நல்ல இதுவா இருக்கும்.
1: சாதாரணமா யாராவது வீட்டுக்கு வந்தா அப்ப என்ன
2: வீட்டுக்கு வந்தான்னா அப்ப வந்து வாழை இலை போட்டு முதல்ல வந்து சக்கரை போடுவோம். சக்கரை என்னன்னாக்கா ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அப்புறம் வாழைப்பழம் போடுவோம். அந்த வாழைப்பழம் வந்து டைஜஷன் ஆகும், சீக்கிரம் ஜீரணமாகும். அதுக்கப்புறமா வந்து சாதம், நெய், சாம்பார், கீரை, ரசம், அதுக்கப்புறமா ரெண்டு பொரியல், இதெல்லாம் பண்ணுவோம். வீட்டில் விருந்தாடிங்க வந்தானா எக்ஸ்ட்ராவாக வந்து அப்பளம், வடை, இது மாதிரிலாம் பண்ணுவோம்.
1: என் பாட்டி எதுக்கு பாட்டி பாயசம், அதான் சக்கரை கொடுக்குறேன்ல ஸ்வீட்டுக்காக.
2: ஸ்வீட்டுக்காக பாயசம் தான். பாயசம் வந்துக்கு வரவாளுக்கு வந்து ஸ்வீட்டு கொடுத்தாக்கா அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்பவுமே யாரையான சாப்பிட கூட்டா ஒரு ஸ்வீட்டோட தான் சாப்பாடு போடணுமா.
1: என் பாட்டி பாயசம்ன்றே பாயசம் எதுக்கு பண்றேல, அதான் ஸ்வீட்டுக்காக தானே சக்கரைன்னு போடுறீங்க முதல்ல.
2: ஸ்வீட் வந்து ஆரம்பத்துல சக்கரை போடுறதுமா, பாயசங்கிறது கடைசியா கொடுக்கறது. அந்த பாயசம் எதுக்கோனாக்கா அது வெல்லம் போட்டு பண்ணுவோம். வெல்லம் வந்து இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அதுல வந்து சக்கரை ஒன்றும் இருக்காது. அதனால பாயசம் வந்து வெல்லத்தை போட்டு பாயசம் பண்ணி அவளுக்கு இனிப்போட கடைசியா சாப்பாடு முடிச்சு இனிப்பு கொடுக்கறதுன்னு அது ஒரு சம்பிரதாயம். அதனால பாயசம் பண்றோம்.
1: இத்தனை லஞ்சுக்கு சாட்டா நீங்க அப்புறம் என்ன சாப்பிடுவேன்?
2: இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம்னாக்கா கார்த்தால வந்து 11 மணி 11:30 சாப்பிடுவோம். சாப்பிட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா திருப்பியும் வந்து தோட்டம், மாடு அப்படின்ட்டு போயிடுவோம். அதனால எங்களுக்கு வந்து இது ஒன்றும் டயர்டெல்லாம் ஒன்றும் தெரியாது, நல்லா ஹாப்பியாக இருப்போம் நாங்கள் எல்லாருமே. நைட்டு 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுறதுண்டு எங்களுக்கு நல்ல பிரிஸ்காகவும் இருக்கும் உடம்பு.
1: அப்பா இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா உங்களுக்கு? இந்த நடுவுல அப்படிலாம் எதுவும் சாப்பிட மாட்டேன்.
2: நடுவுல உங்களை போல இந்த காலம் மாதிரி நாங்க நொறுக்கு தீனி, காஃபி, டீ ஒன்னும் சாப்பிட மாட்டோம். ஆனா காத்தால எழுந்தக்க கொஞ்சம் மாதிரி பசியா இருந்ததுன்னாக்கா ராத்திரியே சாதம் வடிச்சு அந்த தண்ணியை குத்தி வச்சிருப்போம். அதுல வந்து காத்தால இருந்து கொஞ்சம் மோரை குத்தி உப்பு போட்டு அந்த நீராகாரம்னு சாப்பிட்டோம்னாக்கா எங்களுக்கு அது 11 மணி வரைக்கும் பசியே இருக்காது. அது வந்து உடம்புக்கு நீராகாரம் வந்து உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி, அவ்வளவு நல்ல ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது.
1: அப்போ அப்ப என்ன சொல்ல வரீங்க, அப்ப இந்த காலத்துலதான் நாங்க நடு நடுவுல சாப்பிட்டு நாங்களே எங்க வயத்தை
2: கேட்டுக்கிறோம். சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்க கூடாது, இது மாதிரி நாங்க சாப்பிடற மாதிரி நீங்களும் சாப்பிட்டங்கன்னா நல்ல ஹெல்த்தியா நல்லா இருக்கலாம்.
1: சரி பாட்டி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, சாதம் சாதம் நம்ம இவ்வளவு சாப்பிடுறோமே, அந்த சாதத்துல அப்படி என்ன பெனிஃபிட் இருக்கு?
2: அது பெனிஃபிட்னாக்க நாங்க வந்து அந்த காலத்துல எங்க வயல்லயே வந்து நெல் இருக்கும், நாங்களே ஆத்துல வந்து கைக்குத்தல் அரிசின்னு போட்டு அந்த கைக்குத்தல் அரிசியை பாலிஷ் பண்ணாம சாப்பிடுவோம், உடம்புல நல்லா சத்து இருந்தது. இப்ப வந்து எல்லாரும் வந்து மிஷின்ல கொண்டு போய் கொடுத்து அரிசியை வந்து பாலிஷ் பண்ற வெள்ளையா இருக்கணும்னு பண்ற தொண்டு என்ன ஆகுதுன்னா அதுல இருக்கிற சத்தெல்லாம் போயிடுறது. அதனாலதான் இந்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் சத்தே இல்லாம எப்பப்பார் உடம்பு உடம்புன்னு நீங்க டாக்டர் குழம்பு, ரசம், அந்த மாதிரி ஒரு டை இருக்குமா? முதல்ல குழம்பு குத்தணும், அதுக்கப்புறமா வந்து காய்கறிகள்லாம் போடணும், அதுக்கப்புறமா வந்து ரசம் பாயசம் வடை இதெல்லாம் போடணும். இதுதான் கல்யாண சாப்பாடுனாக்க இதெல்லாம் தான் மெயின்.
1: அப்பா, நம்ம வாழைலா சாப்பாடுல இத்தனை சத்து இருக்குன்னு நீங்க சொல்லிதான் பாட்டி தெரியுது. என்னைக்குமே நம்ம சாப்பாடு தான் பெஸ்ட். என் பாட்டி, இப்ப காய்கறிக்கெல்லாம் எரு போடணும்னு சொல்லிதான் நான் அத்தனை கெமிக்கல்ஸ் ஆட் பண்றேன். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணா?
2: அந்த காலத்துல நாங்க வந்து எங்க தோட்டத்திலேயே மாடு 4-5 மாடு இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மாடோட சாணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமா போட்டு வச்சிருப்போம். அந்த சாணி காஞ்சதுக்கு அப்புறம் அந்த தோட்டத்துல அந்த செடிகளுக்கு எல்லாம் அதை தான் எருவா போடுவோம். அதை தவிர வந்து தோட்டத்துல வந்து ஒரு குழி பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற காய்கறி எல்லாம் நம்ம நறுக்கிற காய்கறி கழிவுகள், அதுக்கப்புறமா வந்து அந்த இது தோட்டத்துல இலைகள் இருக்கும், அந்த இலை எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டு வைப்போம். போட்டு வச்சாக்கா 2 நாளுக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் லேசாக மண்ணை போட்டு தண்ணி தெளிச்ச மண்ணுக்கு அதுலேயே மண்புழு வரும், அந்த தான் வரும். அது ஒரு 4 மாதம் அந்த மாதிரி மேலே மேலே போட்டு வச்சோன்னாக்கா அது நல்லா எருவாகும். அதை நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் எல்லா செடிகளுக்கு போடுவோம். இந்த காலம் மாதிரி வந்து இந்த கெமிக்கல்லாம் போட்டு நாங்கள் காய்கறிகள்லாம் பயிரிட மாட்டோம். அதனால என்னன்னாக்கா உடம்புக்கு நல்ல சத்தோடு இல்லாமல் எந்த விதமான வியாதிகளும் வராது. அது கெமிக்கல் கடக்கிற தொண்டு தான் வியாதிகள்லாம் வருது. அது சுயமாகவே அந்த எருவெல்லாம் நம்ம போடுற தொண்டு காய்கறிகள் டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கு வந்து நல்ல சத்தாகவும் இருக்குமா.
1: பாட்டி, நீங்கள் அப்போவே சொன்னாங்கல்ல 5-6 நாட்டு காய்கறிகள் அந்த மாதிரி தான் வீட்டில் வச்சுப்பீங்க.
2: ஆமாம்,
1: ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குமா பாட்டி?
2: அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ்னெல்லாம் அந்த காலத்தில் வந்து மாம்பழம் வந்து பலாப்பழம் அந்த மாதிரி தான் தோட்டத்தில் இருக்கும். எலுமிச்சம்பழம் சாத்துக்குடி இதெல்லாம் தான் இருக்கும். இந்த காலம் போல் பலவிதமான பழங்கள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆனால் அந்த பழங்கள் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவங்க அந்த காலத்தில் வந்து இந்த தர்பூசணி அதுக்கப்புறமா வந்து வாட்டர்மெலான் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். வேறு விதமான பழங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுவே நல்லா நம்ம தோட்டத்தில் நல்லா எருவில் வளர்த்துண்டு நல்லா அந்த முலாம்பழம் அதெல்லாம் வந்து நல்ல சத்து நல்ல உடம்புக்கு நல்ல இது கொடுக்கும்.
1: ஏன் பாட்டி, இப்போல்லாம்

0: லேஸ் சிப்ஸ் பெப்சின் அப்படிலாம் இருக்கே, அந்த மாதிரி நீங்கெல்லாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கா அந்த மாதிரி?
1: அதெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாதுமா. நம்ம தோட்டத்தில் வாழைக்காய் இருக்கும், அதனால அந்த வாழைக்காயை மாத்திரம் பறித்து சிப்ஸ் பண்ணுவோமே தவிர வேறு அந்த காலத்தில் வந்து வேறு இந்த மாதிரி சிப்ஸ் இந்த ஜங்கு இதெல்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோமோ. நாங்கள் வந்து கரெக்டாக 11 மணி 11:30 சாப்பாடு சாப்பிட்டோன்னா அதுவே எங்களுக்கு நல்ல ராத்திரி 7 மணி வரைக்கும் தாங்கும். அதனால் நாங்கள் இதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டோம்.
0: அப்பா நீங்க சொல்றத கேக்குறப்பே எனக்கு நீங்க வாழைக்காய் சிப்ஸ் பண்ணி போடணும் போல இருக்கு. எனக்கு நீங்க நீங்க வந்து பண்ணி கொடுப்பீங்களா?
1: நான் பண்ணி அனுப்புறேம்மா.
0: சரி சரி, நீங்க அப்ப வாழைக்காய் சிப்ஸ் பண்ணி கொடுங்க. ஆனா பாட்டி, நீங்க இப்படி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழையில சாப்பாடுல இத்தனை சத்து இருக்குன்னே தெரியுது. இன்னைக்குமே நம்ம சாப்பாடு தான் பெஸ்ட்.
2: எவ்வளோ வீட்டில் இந்த மாதிரி அம்மா அப்பா சொல்லியோ இல்லை பாட்டி தாத்தா சொல்லியோ நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிடாம வெளில போய் சாப்பிட்றோம். நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மளுக்காக பார்த்து பார்த்து காய்கறியெல்லாம் வாங்கி மெனக்கட்டு செஞ்ச சாப்பாடோட ருசி வேற எதில் கிடைக்கும்?
3: இப்போ கேட்டதுலேருந்து தான் தெரியுது, அந்த காலத்திலேயே நம்ம வீட்டு சாப்பாடை விட வேற எந்த உணவும் மேல் கிடையாதுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம் இந்த வாரம் முழுவதும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பாசம் வித் பாட்டி ஆன் MOPCRS 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஏழு புள்ளி எட்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலே நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட். அது இன்னைக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கு நான் உங்க அகல்யா, அண்ட் என் கூட
1: காயத்ரி.
0: ஆஹா, as usual வந்துட்டோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, வீட்லயே எப்படி வந்து நம்மளோட சிக்னஸ் எல்லாம் கியூர் பண்றோம். அதாவது நிறைய நோய்கள் நமக்கு வருது, அதுவும் சம்மரா இருந்தாலும் சரி விண்டரா இருந்தாலும் சரி, சில ஜென்ரல் நோய்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி கியூர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுல இருந்தே எப்படி ரெமெடிஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, ப்ரிகாஷன்ஸ் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச போறோம்.
1: கண்டிப்பா, ஏன்னா இந்த சம்மர் சீசன், வின்டர் சீசன், எந்த சீசனா இருந்தாலும் காமனா வரக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அகல்யா சொன்னாங்க சில காமனா வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கிராக்டு ஹீல்ஸ், அதாவது பாதங்கள் வந்து வெடிச்சிருக்கும், அதுக்கப்புறம் கோல்டு வரும், ஃபீவர் வரும்,
0: காஃப் ஃபீவர். இது வந்து ரொம்ப ஜென்ரல், ரொம்ப ஹீட் இருந்தாலும் வரும், ரொம்ப கோல்டு இருந்தாலும் வரும் இல்லீங்களா.
1: ஆனா ஹீட்ல வரக்கூடிய கோல்ட் அண்ட் காஃப் வந்து இன்னும் டஃபா இருக்கும், திருப்பி ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் சரியாகிறதுக்கே. டாக்டரே வந்துட்டு சம் கேசஸ் சொல்றாரு, இந்த சீசன்ல இப்படித்தாமா இருக்கும் அப்படின்னு டாக்டர், ஆமா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்றவாரு.
0: அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வீட்டுல இருந்து எடுக்கிற மெடிசன்ஸ் இருக்குல்ல, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா, நம்ம வீட்ல எப்பவுமே எல்லா விதமான, எந்த ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு சுக்கு, இஞ்சி, புதினா, கருவேப்பிலை, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து, ஒரு சின்ன கடுகுல இருந்து பெரிய காய்கறி வரைக்கும் எல்லாத்துலயுமே மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சு.
0: அந்த காலத்துல பாத்த வச்சுக்கோங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு இன்கிரீடியன்ஸா வந்து டெய்லி வந்து ரொட்டீனா வந்து அவங்க சாப்பிட்டுட்டே வருவாங்க. சோ இந்த கோல்டு, இந்த காஃப், இந்த ஃபீவர், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் வர்றது. வர முடியாத சமயத்துல வந்து டாக்டர் கிட்ட போவாங்களே தவிர, மத்தபடி எல்லாமே வீட்டுல இருந்தே வைத்தியம் பாத்துக்கிறது தான் உண்டு.
1: ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில, அதாவது நம்ம மாடர்னைசேஷன், இப்ப வந்து பாட்டி வைத்தியம், அதாவது ஒரு இஞ்சி, சுக்கு, திப்பிலி எல்லாம் போட்டு ஒரு ரசம் வச்சு கொடுத்தா கூட குடிக்கிறதுக்கு ரெடியா இல்ல யாரும்.
0: பால் இருந்தாலுமே அதுல மில்க் பவுடர் போட்டு, போன்விட்டா, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், இந்த மாதிரி போட்டு குடிக்கிறதுக்கு தான் வந்து எல்லாருமே விரும்புறாங்களே தவிர, மத்ததெல்லாம் வந்து இந்த காரம், கசக்கும், கஷாயம், இதெல்லாம் வந்து தொடறதுக்கே யாரும் விரும்புறது இல்ல. உடம்புக்கு
1: அறுசுவைகள் ஆறுன்னு சொன்னாங்க.
0: ஆமா,
1: அத வந்து இப்ப அறுசுவைகள் ஆறு வந்து யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. எல்லா சுவைகளையும் தினம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம பெரிய, நம்ம முன்னோர்கள் வந்து அதைத்தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்னைசேஷன், இன்னைக்கு இருக்கிற பீஸா, பர்கர், டவ்நட்ஸ் இப்படி நிறைய போயிட்டு இருக்கும் போது, உங்களுக்கு வந்து நம்ம வீட்டுல நம்ம பாட்டி செஞ்சு கொடுத்த அந்த திப்பிலி ரசம், பருப்பு ரசம், அப்புறம் எல்லா
0: மசாலா சாம்பார்,
1: அது மட்டும் இல்லாம எல்லா மசாலா சாமான போட்டு அது ஒரு குழம்பு மாதிரி ஒண்ணு வச்சு தருவாங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி.
0: அது சாப்பிடறதுக்கு சிலது கசப்பா இருந்தாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் சென்னை லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா ஆயிடுச்சு வாழ்க்கை. அண்ட் டிரான்ஸ்போர்ட்ல தான் போறது, புகை, தூசு, டஸ்ட், எங்க வெளியில நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கனாலே வந்து குப்பையும் கூலமா தான் இருக்கு. நிறைய வந்து என்ன தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உடம்பு வந்து சந்திக்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சிக்னஸ்க்கு ரீசன் என்ன, நம்ம நோய்வாய்ப்படுறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ். எல்லாருமே வந்து ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்காங்க. அண்ட் சாப்பிடுற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி கிரியேட் ஆகிற மாதிரி, ஃபேட்டி ஐட்டம்ஸ் தான் நம்ம சாப்பிடுறோம்.
1: ஆமா, என்ன அதுல ஒரு கான்செப்ட், எனக்கு டென்ஷனா இருக்கேன், நான் வந்து பீஸா ஹட் போனேன் அப்படின்னு சொல்றாங்க.
0: ஆமா,
1: நான் டென்ஷனா இருக்கேன், அதுக்காக ஒரு கோக் குடிச்சிட்டு இருக்கேன்.
0: அது பார்த்தா
1: டென்ஷனா இருங்கப்பா, வேண்டாம் சொல்லல, உங்களுக்கு டென்ஷன்னா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ், ஒரு லெமன் ஜூஸ் குடிங்க.
0: சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபேட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க, அது ஒரு சைட். அண்ட் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா, ஜாபும் கூட ஒன்னும் பிசிக்கலா ஒர்க் பண்ற மாதிரி எல்லாமே டெஸ்க்டாப் ஜாப் தான், கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் தான் நிறைய இருக்கு. எல்லாருக்குமே இப்ப வந்து கம்ப்யூட்டர்ங்கிறது வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு தேவையான, அதாவது ஃபர்ஸ்ட் லக்ஸரின்னு சொன்னாங்க, இப்ப நெசசிட்டி ஐட்டம் ஆயிடுச்சு. அது தேவையான ஒரு
1: ஐட்டம், நெசசிட்டியா மாறி இப்ப லேப்டாப்ஸ் வந்து நெசசிட்டியா மாறி.
0: ஆமா, முதல்ல வந்து வீட்லயே ஒரு இடத்துல உட்கார்ந்தாதான் நீங்க வேலை செய்யணும். இப்ப போனா வந்தா எந்த இடத்துல நீங்க
1: போனாலும் எனக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படுது. எப்படி எனக்கு மொபைல் தேவைப்படுதோ அது மாதிரி கம்ப்யூட்டர் தேவைப்படுது எங்க போனாலும். ஏன்னா இமெயில், இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு வயர்லெஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்தாச்சு. இப்ப நான் எங்க வேறவர் ஐ வாண்ட் ஐ கேன் கேரி அ லேப்டாப்.
0: சோ நீங்க போகும்போதெல்லாம் உங்க வேலையை உங்க கூட தூக்கிட்டு போகும்போது ஆப்வியஸ்லி டென்ஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், ஒபிசிட்டி வரும். அண்ட் நீங்க எடுத்துக்கிற ஃபுட்டும் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது இல்ல. ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கிறதா எடுத்துக்கிறீங்க, கேலரிஸ் அதிகமா இருக்கிறத எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு சோர்வாயிடும். சோ இந்த சமயத்துல உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறதே இருக்காது. நிம்மதியா இருக்கிறோம், ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியுதா அப்படின்னா, இத்தனை கேட்ஜெட்ஸும் பக்கத்துல வச்சுட்டு எப்படி எல்லாத்தையும் நிம்மதியா இருக்க முடியும்? போன் ரிங் ஆயிட்டு இருக்கும், ஒரு இமெயில் அனுப்ப வேண்டியது இருக்கும், 1008 விஷயம் நமக்குள்ள நம்ம சுத்தி இருக்கும். ஒரு டைம்ல. அந்த டைம்ல வந்து நம்ம மெடிடேஷன் நீங்க சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. இப்ப வந்து கொஞ்சம் மாறி இருக்காங்கன்னு சொல்லணும், நமக்கு கல்ல எழுந்து கொஞ்சம் யோகா பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா எதை ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எழுந்துக்கலாம் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா பேப்பர் படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்குவாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் காலையில செய்யற நம்ம 2 விஷயங்கள், அதாவது அவசியமா செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ இல்லை எக்ஸசைஸ் இல்லாத போது என்னன்னா நீங்க சாப்பிடுற கொழுப்பெல்லாம் உங்க உடம்புல அப்படியே தங்கிடுது. ஸோ பேர்ன் அவுட் பண்றதுக்கு வந்து வழியே கிடையாது. ஏன்னா நீங்க திரும்பி அதே மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கிறீங்க, அதே மாதிரி உட்காந்துதான் வேலை செய்யறீங்க, வந்து தூங்குறீங்க, எழுந்துக்கிறீங்க, அந்த ரொட்டீனா அந்த ஒர்க் போயிட்டு இருக்கும் போது அந்த ஃபேட் உங்க உடம்புல தங்கி உடம்பு வந்து குண்டாகிறது இருக்கட்டும், இல்லைன்னா சாதாரணமா நீங்க சொன்ன மாதிரி இன்டைஜஷன் இருக்கட்டும், கோல்ட் காஃப், இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் தான். ஒரு பாட்டில் கோக் ஒரு நாள் வாங்கி வச்சா வீட்டிலலாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து டக்கு டக்குன்னு குடிச்சிட்டே இருக்கும். ஒரு பாட்டில கிட்டத்தட்ட ஒரு நாள்லயே காலி பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நிலையில வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸை வந்து அழகா கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்க என்ன காயத்ரி சொல்றீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து என்ன மாதிரி வைத்தியம் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வீட்லயே நிறைய வைத்தியம் எல்லாம் இருக்கு, பாட்டி வைத்தியம்?
1: கண்டிப்பா. இப்ப வந்து பாட்டி வைத்தியம்

0: வெறும் வயித்துல அந்த ஜூஸ் குடிச்சா ஸ்டமக் வந்து கிளீன் ஆகும், உடம்புக்கு ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு.
1: அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து உங்க ஸ்டமக் நீங்க கிளீன் பண்ணி ஆகணும். சிலர் விரதம் இருப்பாங்க பாத்தீங்களா, நிறைய பேர் சொல்லுவாங்க பசி எடுத்துட்டு வந்து சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வாரத்துல ஒரு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், அப்பதான் வந்து உடம்பு வந்து ஃப்ரீயா இருக்கும், உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ஒரு ரொட்டீன் டைப்புக்கு வந்துட்ட உடனே அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா உங்களோட ஹாபிடேஷன் அதாவது உங்களோட தொடர்ந்து உங்க வாழ்க்கையை தொடர்ந்து.
0: ஆனா நான் இன்னொரு டிப்பும் தருவேன், என்னன்னா வாரத்துல ஒரு நாள் ஃபுல்லா பட்னியா இருக்கிறத விட ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ரூட் விரதம்னு இருங்க. அது எப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடணும், மூணு வேளையும் என்ன எப்ப சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் அது ஃப்ரூட்ஸா இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இன்னொரு நாள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ், இன்னொரு நாள்ன்னா அடுத்த நாளே வேண்டாம், ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு வெறும் வெஜிடபிள்ஸ், ரா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறேன். அடுத்த வந்துட்டு முளைக்கட்டின பயிர் வகைகள் ஏதாவது சாப்பிடலாம், அதுவும் வந்து அதுவும் காய்கறிகளும் சாப்பிடலாம். பழங்கள்ல வந்து கொழுப்பு சத்து கூட இருக்கிற பழங்களும் இருக்கு, கொழுப்பு சத்து சுத்தமா இல்லாத பழங்கள்
1: வந்து கண்டிப்பா எடுத்துக்க வேண்டியது வந்து பனானா, வாழைப்பழம் வந்து கண்டிப்பா எடுத்துக்க.
0: ஏன்னா அதுல வந்து பொட்டாசியம் இது இருக்கிறதுனால வந்து
1: அண்ட் வாட்டர் கண்டென்ட்டும் வந்து நிறைய இருக்கு. அந்த வெயில் காலத்துல பாக்கும்போது நமக்கு நிறைய வாட்டர் தேவை இல்லையா, உடம்புல நீர் சத்துங்கிறது வந்து அதிகமா தேவை. நீர் சத்து நார் சத்து இது ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வெயில் காலத்துல
0: கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ வாழைப்பழம் சாப்பிட்டா வயிறு சுத்தமாகும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வாழைப்பழம் சாப்பிடறதான் எல்லாருக்கும் ஒரு என்னமோ வாழைப்பழம் வந்து கசப்பா இருக்குமோ என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: வாழைப்பழம் கண்டிப்பா கசக்காது, குழந்தைங்க சாப்பிடறதுக்கு காரணம் வந்து
0: அந்த வழவழப்பு.
1: ஆமா, ஃப்ரூட்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருதுதான் ஒரு விஷயம்
0: கண்டிப்பா. அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டேன்னா கொழுப்பு சத்து உள்ள ஃப்ரூட்ஸ், கொழுப்பு சத்து இல்லாத ஃப்ரூட்ஸ் சொன்னேன் இல்ல, கொழுப்பு சத்து இருக்கிற ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தோம்னா மேங்கோ. இப்ப சீசன் வந்து மேங்கோவுக்கு தான்
1: எக்கச்சக்கமா அதிகமாகும்.
0: அதாவது நீங்க இப்போ எவ்வளவு ஹீட் நமக்கு வந்து சன் நம்ம சூரிய ஒளி எவ்வளவு எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும் இந்த மாம்பழம் சாப்பிட்டேன்னா. ஒரு மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா 10 மடங்கு நீங்க சூரியன் கிட்ட பக்கத்துல போயிட்டு வந்த மாதிரி.
1: இன்னொரு விஷயம், அது குளிர்ச்சியாக்கலன்னா ஒரு ஐடியா இருக்கு, அதுல கொஞ்சம் பால் ஊத்தி ஒரு டம்ளர் பால் ஊத்தி மேங்கோ மில்க் ஷேக்கா குடிச்சுங்க வச்சுக்கோங்களேன், அது ஆப்போசிட்டா குளிர்ச்சி உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி
0: கண்டிப்பா. அட் சேம் டைம் இப்ப ஒபீஸா இருக்கிறவங்க ஃபீல் ஒபீஸா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ண வேண்டாம். முன்னாடி வந்துட ஒரு மாம்பழம் சாப்பிடறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் நல்லா ஒரு 2-3 டம்ளர் தண்ணி வயிறு முட்டை குடிச்சிட்டா சரியா இருக்கும். இத வந்து எங்க பாட்டி பாட்டின்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, 2 டம்ளர் தண்ணி இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நீங்க வந்து எதை சாப்பிடுறீங்களோ இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு கன்சம்ப்ஷன் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா 12 டம்ளர் தண்ணி குடிங்க.
1: அதாவது
0: இல்லனா 8 லிட்டர் தண்ணி நார்மலா சொல்லுவாங்கல்ல டாக்டர்ஸ்,
1: 8 லிட்டர் வந்து இப்ப யாரும் நினைச்சு கூட பாக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் 4 லிட்டர்ல வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வேணா இருக்கலாம். ஒரு நாளைக்கு காலையில எழுந்த உடனே ஒரு லிட்டர் ஒரு ஃபுல்லா பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபர்தரா வந்துட்டு ஒரு 1/2 bottle வந்து தண்ணி, அதாவது 1/2 liter தண்ணி குடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், காலையில வந்து உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ட் மிச்சம் 2.5 liters வந்து நீங்க போக போக நாளில் இந்த வெயில்ல வந்து கண்டிப்பா குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது நமக்கு.
0: இன்னொரு பிரச்சனை என்னன்னா ரொம்ப தாகம் எடுக்கும் சரியா, அதுக்காக தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தாலும் தாகம் அடுங்கின மாதிரியே தெரியாது.
1: எல்லாரும் ஐஸ் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
0: ஆமா, அது எவ்வளவு தப்பு தெரியுமா? ஐஸ் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஐஸ்கிரீமும் ஐஸ் வாட்டர் அதாவது அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து அதெல்லாம் சாப்பிடவே கூடாது.
1: அண்ட் ஏசி கூட அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, உடனே வெயில இருந்து சட்டுன்னு போய் நீங்க ஏசியில உட்காந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு 1/2 times ஹீட் அதிகமாக்கிடும் உடம்புல அப்படின்னு சொல்லுவாங்க.
0: இப்போ வந்து இந்த நாக்கு வந்து அந்த வறண்டு போய் அந்த தாகம் கேட்காம இருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து லெமன் ஜூஸ் உப்பு போட்டு சாப்பிடலாம். நிஜமாலுமே அது வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடி இந்த வெயில் காலத்துக்கு. லெமன் ஜூஸ் போட்டுட்டு அதுல சக்கரை போடாம வெறுமான உப்பு மட்டும் போட்டு கொஞ்சமா லைட்டா ஒரு சிட்டிக்க உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு குடிச்சிட்டீங்கன்னா தாகம் அடங்கிடும். அட் த சேம் டைம் 2 டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கான பலனும் அதுல உண்டு.
1: சோ இது இல்லாம உடம்பு குளிர்ச்சி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸாவே நிறைய வீட்டுல போடுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்ன சொல்லணும்னா, லெமன் மின்ட் கூலர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கடையில எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இது என்ன மிக்சர்னா, லெமன் ஜூஸ், சுகர் கேன் கொஞ்சம் ஜூஸ் போட்டுட்டு அதோட வந்து கொஞ்சம் ஹனியும் புதினா ஜூஸும் சேர்த்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், லெமன் மின்ட் கூலர் ஆக்கிடும். அந்த லெமன் மின்ட் கூலர் குடிச்சா உடம்புக்கு எவ்வளவு குளிர்ச்சினா, அந்த காலத்துல கூழ் குடிப்பாங்க பாத்திருக்கீங்களா, அந்த அளவுக்கு உடம்பு குளிர்ச்சி பண்ணும்.
0: அந்த காலத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு கூட நேத்து

0: சண்டே எங்க வீட்டுல கூழு.
1: நான் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டா.
0: ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சாப்பாடு. காலையில நீங்க வந்து உங்க வீட்டுல ஒரு டம்ளர் கூழ்
1: சாப்பிட்டீங்கன்னா
0: வயிறும் சில்லுன்னு
1: இருக்கு.
0: மண்ட நமக்கு தலைக்கு மேல அந்த சூடு ஏறாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த.
1: நீங்க சொன்ன மாதிரி கூழ் கூட வயிறை வந்து கிளீன் பண்ணும். என் கூழை வந்து எப்படி சொல்றதுன்னா கட்டியா சாப்பிடாம நிறைய
0: தண்ணியும் தயிர் மோர் ஊத்தி சாப்பிட்டா இன்னும் நல்லது.
1: அண்ட் காலையில எழுந்த உடனே கொஞ்சம் கருவாப்பிள்ள மோர்ல போட்டு குடிச்சிங்க வச்சுக்கோங்களேன், அதுவும் குளிர்ச்சி தான் உடம்புக்கு. அண்ட் லேடிஸ் அதிகமா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பிம்பிள் வரும் முகத்துல. அண்ட் சிலர் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஸ்கின்லாம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்படி ஸ்கின் ட்ரையா இருக்கவங்க வந்து காலையில கொஞ்சம் நல்லெண்ணெய், ரொம்ப ஒன்றும் கிடைக்காத பொருள்லாம் இல்லை, நல்லெண்ணையோ இல்லை விளக்கெண்ணையோ உடம்புல லைட்டா தேய்ச்சிட்டு வந்து குளிச்சிங்க வச்சுக்கோங்களேன், அந்த வரவரப்பு இருக்கு அது உடம்புல. நம்ம சோப்ல வந்து ஆயிலி கண்டென்ட் எதுல அதிகமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு போறோம், இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணலாம்ன்னு இல்லாம சாதாரண நீங்க எந்த சோப் யூஸ் பண்ணாலும் முன்னாடி என்ன தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா உங்க ஸ்கின்ன வந்து அது ட்ரை ஆகாது. நீங்க சோப் வந்து ட்ரை
0: வந்து சம்மர் சீசனுக்கும் உகந்தது, விண்டருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த லோஷன்ஸ் போடுறதை விட்டுட்டு வெளியே இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற லோஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணாம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த விளக்கெண்ணை யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளவு நல்லா நம்ம வந்து ஸ்கின்ன வந்து நம்ம பேணி காத்துக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல.
1: நீங்க நம்ம தண்ணி பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, டெய்லி 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி குடிச்சா முகத்துல இருக்க பிம்பிள் கூட வந்து கியூர் ஆயிடும். அதாவது 800 மில்லிலிட்டர்ஸா இருக்கட்டும், 8 லிட்டரா இருக்கட்டும், இல்ல அதை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம 4 லிட்டர்ஸ்க்கு குடிச்சாலும் கூட முகத்துல இருக்க அந்த பிம்பிள்லாம் வந்து போயிடும். சோ நீங்க என்ன அடுத்த ரெமெடி என்ன சொல்ல?
0: இல்ல அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு இது கேட்க போறோம். நமக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஒரு ஒரு டிப் ஒண்ணு சொல்ல போறாங்க. அதாவது இப்போ டக்குன்னு ஒரு ஃபீவர் கோல்டு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக. சோ அவங்க வந்து ஒரு 60 வயசு
1: பாட்டி.
0: பாட்டி
1: இப்ப நம்ம கேட்க போறது பாட்டி வைத்தியம்.
0: ஆமா, ப்ராப்பர் பாட்டி வைத்தியம். அவங்க பேரு சக்குராவ். நம்ம கேட்கலாம்.
2: சக்குராவ், ஏஜ் 60, பாட்டி வைத்தியம்னு சொல்லணும். பாட்டி வைத்தியத்தில் காஃபன்னா சுண்ணாம்பு வெள்ளம் கலந்து தொண்டையில் வெளியில் தடவணும், அது சரியாகும். அப்புறம் கோல்டு ஃபீவரு அதுக்கெல்லாம் ஒரு கஷாயம் வச்சுடுவோம். அந்த கஷாயம் வந்து வெள்ளம், திப்பலி, பெப்பரு, வெங்காயம், மோர் புல் அதெல்லாம் போட்டு கட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 லிட்டரு 1 லிட்டரு ஆக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் குடிக்கும் போது கொஞ்சம் பால் போட்டு குடிக்கலாம், அதுலேயே கம்மியாயிடும்.
1: ஓகே, ஸோ அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து அந்த 2 லிட்டரா 1 லிட்டரா கொதிக்க வைக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ சுண்டன உடனே அந்த கஷாயத்தை குடிச்சிங்கன்னா, அதாவது பாலோடு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது.
0: ஆமா, அவங்க வந்து ஒரு இது சொன்னாங்க, அதாவது மோர் புல்லுன்னு ஒன்று சொன்னாங்க. அது வந்து ஜெனரலா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நிறைய கிடைக்காது, எங்கேயோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் கிடைக்கும். அதனால அது நம்ம அது இல்லாம கூட நம்ம வந்து இந்த கஷாயத்தை பண்ணலாம்.
1: அப்படிங்களா?
0: ஆமா, இந்த மோர் புல்லுங்கிறது வந்து இது வந்து கர்நாடகா, பெங்களூர், கோங்கோ, கோவா, ஆந்திரா இந்த பக்கம் கிடைக்கக்கூடிய,
1: வெஸ்ட் சைட்ல கிடைக்கும்.
0: ஆமா, கொஞ்சம் வெஸ்ட் சைட்ல கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து தமிழ்நாட்டுல கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
1: ஓகே, சோ அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து அந்த இன்கிரீடியன்ட் மட்டும் விளக்கிட்டு அந்த மூலிகையை மட்டும் விளக்கிட்டு கூட நம்ம குடிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ரெமிடிஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுன்னு பாத்தீங்க வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸசைஸ் பத்தி பேசினேன் இல்லையா. சோ காலையில வந்து யோகா, யோகா வந்து எந்த டைமிங்ல பண்ணணும், நம்ம ஏற்கனவே கூட இதே நிகழ்ச்சியில பேசிருக்கோம் யோகா பத்தி. ஒரு நல்ல யோகா மாஸ்டர் நம்ம கிட்ட பேசினாரு. அவர் என்ன சொல்றாருன்னா காலையில கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து 1 ஹவர் அப்படின்ட்டு ஃபுல் டைமிங் சொல்லுவாங்க. பட் அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ், 30 to 45 மினிட்ஸ் ஆகுது நீங்க யோகா பண்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்படி இருக்கும்போது என்ன டைப் ஆஃப் யோகா பண்ணலாம் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணலாம்.
0: சூரிய நமஸ்காரத்துல வந்து 12 ஸ்டெப்ஸ் உண்டு.
1: கரெக்ட். அண்ட் அதுல வந்து 4-5 ஸ்டெப்ஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவ் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்.
0: அதாவது ரைட் லெக், லெஃப்ட் ரைட், இப்படி ரெப்பிட்டேஷன் தான் இருக்கும்.
1: அப்படி இருக்கும்போது உங்க டாப் டு பாட்டம் உங்களோட தலை உச்சியில
0: தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே வந்து சீரா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து
1: எல்லா பிரஷர் பாயிண்ட்ஸையும் வந்து இன்டியூஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தட்டி விடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காலையிலே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் உங்களுக்கு அந்த லேசினஸே இருக்காது, அது பண்ணிட்ட உடனே சுறுசுறுப்பாயிடும் உடம்பே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த தனுராசனம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறுக்கோ இல்ல சக்கராசனம் சொல்லிட்டு தலைக்கோ கூட பண்ணலாம். சக்கராசனம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பெண்டாயி அப்படியே இருக்கிறது, படுத்துட்டு ஃபிளாட்டா படுத்துட்டு உங்களோட அப்டமன் அந்த வயிறு பகுதியை வந்து மேல தூக்கி இருக்கிறது தான் வந்து சக்கராசனம்.
0: ஆர்ச் மாதிரி ஒண்ணும் இல்லங்க, உங்க முதுகு வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கணும். இதுக்கு பேர்
1: இது நிறைய பேரால ஃபர்ஸ்ட் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி பண்ணா பண்ணலாம்.
0: உங்களுடைய ரெண்டு கைகளையும் பின்னாடி, அதாவது எல்போஸ் வந்துட்டு உங்களோட கை முட்டி இருக்க பாத்தீங்களா, இது வந்து எல்போஸ் வந்துட்டு
1: உங்க காது கிட்ட வந்து வைக்கணும். சீலிங்க
0: பார்த்த மாதிரி உங்க எல்போஸையும் உங்க அந்த கைகள் வந்து அந்த பாம் வந்துட்டு கீழே, அதாவது பூமிய பார்த்த மாதிரியும் இருக்கணும். உங்க பாடி வந்து அப்ப நீங்க எழுப்புனீங்கன்னா ரொம்ப ஈஸியா மேல வருது.
1: அந்த டைம் உங்க கால் எப்படி இருக்கணும்னா உங்களோட முட்டி பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்பதான் உங்க பாடியை லிஃப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அந்த அந்த ஆசனம் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், உங்க மூளைக்கு வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். சோ சக்கராசனத்தோட ஒரு பெனிஃபிட் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தனுராசனம் பத்தி பேசலாம். தனுராசனம்ங்கிறது சக்கராசனத்தோட இன்னொரு ஆப்போசிட்டான ஒரு ஃபங்க்ஷன். இது எப்படின்னா, ஒதுக்கழிச்சு படுத்துட்டு நம்ம கால் இருக்கு இல்லைங்களா, அந்த காலை வந்து ஒரு நம்மளோட பின்பக்கம் வரா மாதிரி நல்லா மடிச்சுக்கிட்டு அந்த காலை நம்ம கையால புடிச்சு அதுக்கப்புறம் மேல தூக்கும் போது உங்க உடம்பே வந்து ஒரு போட் ஷேப்ல வந்துடும். உங்க அப்டமன் சப்போர்ட்ல வந்து மொத்தமா இருக்கும். தொப்பை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ். ரொம்ப சீக்கிரமா குறையும்னு கூட சொல்லலாம். ஒரு ஜிம்க்கு போயிட்டு நீங்க நிறைய செலவு பண்ணிட்டு என்ன ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இது வந்து காலையில் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணிங்க நான் இந்த யோகாசனத்தை, அவ்வளோ நல்லது, உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது.
0: கண்டிப்பாக இல்லையா. இப்போ வந்து நம்ம கூட பிரியா மேம் இருக்காங்க. வணக்கம் மேடம். இன்னைக்கு வந்து இவங்க பாட்டி வைத்தியத்தை பற்றியும் இன்னும் நிறைய நமக்காக நிறைய டிப்ஸும் நமக்காக கொடுக்க போறாங்க. சொல்லுங்க மேம்.
3: நீங்க இப்ப ஆசனம் பத்தி பேசியிருந்தீங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ஆசனம் இருக்கா, அது எந்த அளவுல அவங்களுக்கு உபயோகமா இருக்கும்?
1: டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு மூட்டு ப்ராப்ளம் வந்து அதிகமா இருக்கும் இல்லைங்களா. சோ அவங்க எல்லாம் வந்து நின்னபடி எந்த ஆசனத்தையும் பண்ண முடியாது, படுத்தபடியே தான் பண்ண முடியும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து தனுராசனம், இப்ப நான் சொன்ன மாதிரி தனுராசனம் பண்ணலாம், ஆனா அவங்கள சக்கராசனம் பண்ணவே முடியாது. சூரிய நமஸ்காரம் எல்லாருமே பண்ணலாம், ஏன்னா அது எல்லாமே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். சூரிய நமஸ்காரம் இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ், நிறைய ரெப்பிடேட்டிவ் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்.
0: சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது யூஸ்வலா பண்றது வந்து 12 times பண்ணுவாங்க.
3: ஆனா
0: அதுக்கு பதிலா 12 times பதிலா நீங்க ஒரு 2-3 times பண்ண, 2 times இல்ல 4 times பண்ணா போறோம். அதாவது முதுகு பகுதி வந்து கீழே இருக்கிற முதுகு கீழே போட்டுட்டு அதுக்கு மேல அது முதுக கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு நம்ம கை ரெண்டையும் முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு கொஞ்சம் அப்படி லிஃப்ட் பண்ணி இப்படி மூச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு கால் வந்துட்டு அது ஒரு ஒரு ஆர்ச் மாதிரி ஷேப்ல இருக்கும். உங்க காலும் அந்த நேரத்துல வந்து உங்க தொண்ட பகுதியில இருந்து கால் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்க மூச்சு விட்டீங்கன்னா உங்க லங்ஸ்ல இருந்து கீழே வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு ஆசனமா இருக்கும். அது
3: உள்ளுறுப்புகளும் என்னால பலப்படும்.
0: ஓகே மேடம், இப்ப நம்ம இதுக்கு வரலாம்,
3: பாட்டி வைத்தியத்துக்கு.
1: கேக்குறோம்
0: இப்ப பாட்டி வைத்தியத்தை போறோம். இப்ப பாட்டி வைத்தியம் வந்துட்டு உங்க வீட்டுல நீங்க எந்த அளவுக்கு வந்து ஹவ் டு யூ டேக் இன் டு யுவர் ஹவுஸ்?
3: ஒரு சில ஈஸியான வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் வச்சு பண்றதா இருந்ததுன்னா நாங்க பண்ணிப்போம், அது பிரச்சனை இல்ல. ஒரு சில மருந்துகள் வந்து நாட்டு மருந்து கடையில தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அவ்வளவா தேடி போய் நாங்க பண்றது இல்ல. அதுக்கு பதிலாக தான் அலோபதி இப்போ சட்டுன்னு ரிலீஃப் கொடுத்துறது இல்லையா, அதுக்காக பண்ணிடுவோம். இப்ப சாதாரணமா அந்த ஜீரகத்தை கொதிச்சு சாப்பிட்றது, இந்த பார்லி வாட்டர் சாப்பிட்டா நீர் இறங்கும், அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வீட்லயே அவைலபிள் திங்ஸை வச்சு பண்ணக்கூடிய எல்லா ஹோம் ரெமடிஸுமே பண்றதுக்கு ரெடியா இருப்போம்.
1: சொன்ன மாதிரி சீரக தண்ணி வந்து டெய்லி குடிச்சிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், அஜீர்ண ப்ராப்ளமே வராது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு செரிக்கிற தன்மை வந்து அதிகமாயிடும்.
0: ஜீரக தண்ணி, ஓம தண்ணி சொல்றது, ஓம தண்ணி வந்து இன்னைக்கு நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு ஒரு பாட்டில் வாங்கி அந்த பாட்டில் 58 ரூபான்னு சொல்லுவான், அந்த பாட்டில வந்து பாதிதான் ஓம கலந்திருக்கும். மீதி வந்து சும்மா வெறும் தண்ணி தான், ஆர்டினரி வாட்டர்.
1: அந்த ஓமம் சீட் இருக்கு இல்லையா,
0: ஓம சீட்ஸ் எடுக்கலாம், இல்லனா அந்த ஓம இலையே இருக்குல்ல அந்த இலைய வந்து கொதிக்கிற தண்ணியில போட்டு நல்ல நீராவி வர்ற வரைக்கும் போட்டுட்டு அத வந்து அப்படியே குழைய ஆரம்பிச்சிடும். அந்த இலை வந்து கொஞ்ச நேரத்துல குழைய ஆரம்பிச்சிடும்.
1: அந்த டைம் அதை ஃபில்டர் பண்ணி
0: வந்து எடுத்து அதை நல்லா ஒரு தடவை கலை மசிச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டா ஓம தண்ணி ரெடி ஆயிடும்.
3: சளிக்கு கூட நல்லது இல்ல, கற்பூரவல்லி இலையில பண்ணின இந்த ஓம தண்ணி.
1: ஆமா கரெக்ட். அடுத்து நம்ம பாக்கணும்னா என்ன மாதிரி கிராக் பாத்தீங்க வச்சுக்கோங்க இல்லையா, பாதத்துல இருந்து எல்லாருக்குமே கிராக்ங்கிறது வருது. கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா என்ன செய்யலாம்,
0: என்ன செய்யலாம்?
3: எங்க பாட்டி மருதாணி போட்டு எடுக்க சொல்லிடுவாங்க.
1: மருதாணி போட்டா வராது,
3: ஏன்னா சீக்கிரமா ஹீல் ஆயிடும்.
0: ஹீல் ஆயிடும் காரணம் என்னன்னா, அந்த கிராக் எதுக்காக வருதுன்னா ஹீட்டுக்காக தான் கிராக்ஸ் வருது. அந்த சூட்டு தாங்க முடியாம இல்லனா வெறும் பாதத்துல நம்ம
3: வெறும் பாதத்துல ரஃபான சர்ஃபேஸ்ல நடக்கும் போது அங்க இருக்கிற டெண்டரான ஸ்கின் வந்து ரஃபா மாதிரி பிளவுகளா வெடிப்புகளா வெடிக்க ஆரம்பிச்சு.
0: அது ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா ஜீன்ல இருந்து வரக்கூடிய கிராக்ஸும் உண்டு. நம்ம அம்மாக்கு இருக்கும், பாட்டிக்கு இருக்கும், இவங்களுக்கெல்லாம் ஹெரிடிட்ரி வருது. ப்ரிகாஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில ஒரு முடி எலுமிச்சம் பழம் போட்டு அத வந்து நல்ல ஒரு தடவை நல்லா ரப் பண்ணிட்டு, காலை நல்லா ரப் பண்ணிட்டு,
1: அதுக்கு இப்பவே ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட விக்கறாங்க, பியூமிக் ஸ்டோன் மாதிரி எல்லாம் கூட, அத வச்சு கூட எடுத்துடலாம்.
0: இந்த ரப் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணலாம், அங்க வந்து தேன் தடவை சொல்றாங்க. அந்த இடத்துல தேனோ இல்லைன்னா வந்து விரலி மஞ்சளோ குளிர்ச்சியா இருக்கக்கூடிய சில மருந்துகளா அந்த இடத்துல நீங்க தடவுனீங்க. விரலி மஞ்சள் மிக்ஸ்டு வித் விளக்கெண்ணெய்.
1: ஓஹோ,
0: விளக்கெண்ணெய கொஞ்சம் ஊத்தி விரலி மஞ்சளை இப்படி ரஃபா இது பண்ணிட்டா அது வந்து, இன்னைக்கு நிறைய பேர் இந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் எங்க வீட்டுல இல்ல, உங்க நிறைய வீட்டுல வந்துட்டு இப்படி விளக்கெண்ணைய ஒரு சொட்டு விட்டு அதுல வந்து விரலி மஞ்சள் இப்படி
3: இது
0: பண்ணி இழைச்சிட்டு அது அது நல்லா பேஸ்ட் ஆயிடும். அந்த பேஸ்ட வந்து காலில் போட்டுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதை போய்
1: கழுவிட்டாங்க. போட்டுட்டீங்கன்னா வெளியில படவும் படாது. சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த கிராக் வந்து மறைஞ்சிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக மறைஞ்சிடும். இந்த மாதிரி வேற ஏதாவது ஆயின்மெண்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி.
3: ஆமா, அதுவும் இல்லாம அதெல்லாம் போட்டு நைட் படுத்தணும்னா பெட்ஷீட் எல்லாம் வேற அழுக்காயிடும். அதுக்கேத்த மாதிரி டவல் கழிச்சு எதையாவது ஒண்ணு போட்டுட்டு தான் படுத்துக்கணும்.
0: சரி, நம்ம வந்து தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருப்போம். ஆனா பிஃபோர் தட் நமக்கு வந்து பாட்டி வைத்தியம் சொல்றதுக்காக டாக்டர் ராஜஸ்ரீ வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அவங்களும் வந்துட்டு நிறைய டிப்ஸ் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
4: வணக்கம். நம்ம கிட்ட இருக்கிற பாரம்பரிய வைத்தியங்கள்லாம் இப்ப குறைஞ்சிட்டே வருது. இப்ப வீட்லயே ஈஸியா நமக்கு தெரிஞ்ச மருத்துவ முறையை பத்தி பாக்கலாம். இப்ப வெளியே போயிட்டு வரவங்க ரொம்ப தலைவலிக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னா இஞ்சி கஷாயம் போட்டு குடிப்போம். அது இல்லாம வீட்டுல கற்பூரவல்லி இலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு இலை எடுத்து நல்லா கழுவி வாயில போட்டு மென்னு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தலைவலி கண்டிப்பா சரியாயிடும். அடுத்துமா தலைவலி பார்த்தோம், சில சமயத்துல இந்த வெயில் காலத்துல ரொம்ப வயிற்ற வலிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயிற்ற வலிக்கு சரியான வைத்தியம் என்னன்னா முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும், அதுக்கப்புறம் வீட்டுல கிடைக்கிற விளக்கெண்ணையோ இல்ல தேங்காயோ வயிற்ற சுத்தி தடவினீங்கன்னா கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும். நல்ல காய்ச்சல் அடிக்குதுன்னு வைங்க, அதுக்கு என்ன செய்யலாம், காய்ச்சலுக்கு மாத்திரையை தேடி தான் முதல்ல ஓடுவோம். அது இல்லாம நம்ம விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதை பொடி பண்ணி பாலில் போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த பாலை சாப்பிட்டுட்டு படுத்துட்டு போத்திட்டு படுத்தோன்னு வைங்க, 10 நிமிஷத்துல வேர்த்து கொட்டும், அதுக்கப்புறம் ஜுரம் இறங்கிடும். எவ்வளோ ரொம்ப எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் ஜுரம் உடனே குறைஞ்சிரும். வயிற்றுப்போக்கு நிறைய இருந்தால் என்ன பண்ணலாம், ரொம்ப வயிறு சங்கடம் பண்ணும், இந்த வெயில் காலம் வந்தாலே வயிற்று உபாதைகள் நிச்சயமாக நம்மளை தாக்கும். அதுக்கு என்ன செய்யலான்னா மருந்து கடையில் ஜாதிக்காய் கிடைக்கும், அந்த ஜாதிக்காவை நல்லா இழைச்சிட்டு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு அளவு இழையுங்களேன், அதுக்கப்புறம் தேனோட கலந்து அடுப்பில் வச்சு சூடாக பண்ணால் லேசாக சூடாகும், பொறுக்கிற சூட்டில் அதை குழச்சி நாக்கில் தடவினீங்கன்னா சீதபேதியே நின்று போயிடும். சாதாரணமாகவே மாதம் விளக்கும் போது சில பேருக்கு அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, பொட்டுக்கடலை கண்டிப்பாக வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு வந்தோம்னா கொஞ்சம் குறையும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா, எவ்வளோக்கு எவ்வளோ உதிரப்போக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு உதிரம் ஊறுறதுக்கு உண்டான மருந்தை சாப்பிடணும். அது நார்மலாக இரும்பு சத்து நிறைய உள்ள ஆகாரம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இதை வந்து சரிநிலைப்படுத்திடும். இல்லைன்னா உதிரப்போக்கு ஜாஸ்தி ஆகாக நமக்கு வந்து இரத்த சோகை ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாத விளக்கும் போது வர கடுமையான வயிற்று வலியை என்ன செய்யலாம் அப்படின்னா, இளநீர் இருக்கு பாருங்க, இளநீர் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் இளநீர் எடுத்து அதில் ஒரு மூடி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு ஒரு ஸ்பூன் தேன் விட்டு கலக்கி சாப்பிட்டா உடனே நிவாரணம் கிடைக்கும். இது வந்து மாம்பழ சீசன், சாப்பிடாம யாராலையும் இருக்க முடியாது. ஆனால் கூடவே ஒரு பயமும் தொத்திக்கும், இவ்வளோ மாம்பழம் சாப்பிட்டா சூடாயிடுமே என்ன செய்யறதுன்னு. அப்படியே அந்த மாம்பழம் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிருங்க. சில பேருக்கு இந்த எடையை பற்றின நினைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் மாம்பழம் சாப்பிடுங்க, அதோட இம்பேக்ட் ரொம்ப தெரியாமல் இருக்கும். பித்த வெடிப்பு இன்னொரு பெரிய பிரச்சனைங்க. நீங்கள் வந்து உள்ளுக்கு ஒரு மருந்து சாப்பிடணும், வெளியிலையும் ஒரு மருந்து போடணும். உள்ளுக்கு சாப்பிட்றது என்னென்னா, தனியா இஞ்சி ரெண்டையும் நல்லா நசுக்கிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு ஒரு ஸ்பூன் தேன் விட்டு உள்ளுக்கு சாப்பிடணும். வெளியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணியில் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு அதில் கொஞ்சம் நேரம் காலம் நினச்சிக்கோங்க. அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சப்புறமா விரல் குண்டு மஞ்சளை விளக்கெண்ணெய் விட்டு உரசினா பேஸ்ட் மாதிரி வரும். அதை காலில் தடவி நைட்டு படுத்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே நல்ல குணம் தெரியும்.
1: சோ மேம் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க இல்லையா நமக்கு எப்படி வந்து,
0: அதாவது ஒரு விஷயத்த மட்டும் சொல்லாம, அதாவது நமக்கு தலைவலி வயித்து வலி எல்லா எல்லா கான்செப்ட்ஸையும், அதாவது காமன் டிசீசஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி சொன்னாங்க. முக்கியமா வந்துட்டு பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் சொன்னாங்க. நம்ம அதை பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு ஒரு லீடு கொடுத்த மாதிரி இருந்துச்சு மேடம் சொன்னது.
1: அண்ட் இன்னைக்கு வந்து இப்போ இந்த எபிசோட், இந்த பார்ட் ஆஃப் எபிசோட்ல வந்து நம்ம டயபெட்டிஸ் பத்தி பேசுவோமே.
0: சரி,
1: டயபெட்டிஸ் ஃபர்ஸ்ட் பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடி எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கிராக்ஸ் டாப் டு பாட்டம் வருவோம் நம்ம திரும்பி. ஓகே பிரியா மேடம், வந்து இப்ப டயபெட்டிஸ் பத்தி நீங்க எப்படி எப்படி கியூர் பண்றது, வீட்ல இருந்து எப்படி ரெமெடிஸ் எடுத்து கியூர் பண்றது நீங்க நினைக்கிறீங்க?
5: அதனால ஈஸியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன ரெமடிஸ் எல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கும் வந்தா அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும். அப்படி பாத்தீங்கன்னா வெந்தயம் சொல்லுவாங்க, காலையில வெறும் வயித்துல ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை அப்படியே வாயில போட்டு அரை டம்ளர் சூடான வார்ம் வாட்டர், ரொம்ப கொதிக்கவும் கூடாது ஆறியும் போயிடக்கூடாது, ஒரு அழகான வார்ம் இருக்கிற வார்ம் வாட்டரா இருக்கிற சாப்பிட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸ் நாலாவட்டத்துல கம்மியாகும். இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் எல்லாமே உடனே பண்ண உடனே ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. அது தொடர்ச்சியா நம்ம பண்ணிட்டு வர வரதான் அதுல நல்ல நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுவும் இல்லாம இது மாதிரி வர இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் லாங் லாஸ்டிங், ரொம்ப நாளா இருக்கும். சட்டுன்னு அதை டிஸ்கண்டினியூ பண்ண உடனேயே அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆயிடும் அப்படின்லாம் கிடையாது. அது பண்ண பண்ணதான் நம்மளுக்கு பலன் நல்லா தெரியும். அதே மாதிரி இப்ப நாட்டு மருந்து கடைகள்ல சிறு குறிஞ்சான் இலை அப்படின்னு கிடைக்கிறது, அந்த இலையோட பவுடரையும் வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணி காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டாதான் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பான்க்ரியாஸ்ல தான் ப்ராப்ளம் இல்லையா, அந்த ஐலட் செல்ஸ் தான் சரியா இன்சுலினை செக்ரேட் பண்ணாம இருக்கிறதுனால வர டயபெட்டிஸ். இது மாதிரி இலைகள் இது மாதிரி சாப்பிடும் போது நல்ல கண்ட்ரோல்டா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த தனியா கொத்தமல்லி இது மாதிரி இருக்கிறதையும் அதிகமா உணவுல சேர்த்துண்டாலோ, சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் உணவுல அதிகமா சேர்த்துண்டாலும் டயபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓகே, அப்ப கொஞ்சம் குளிர்ச்சியான விஷயங்களை எல்லாம் வந்துட்டு சேர்க்கணும் அதானே மேடம்?
5: ஆமா,
1: குளிர்ச்சியான விஷயம், அந்த இன்சுலின் அந்த ஹார்மோன் செக்ரேஷன் வந்து அதுல இருந்து கிடைக்கிறதா? இன்சுலின்
5: ஹார்மோன் செக்ரேஷன் அதுல இருந்து கிடைக்கிறதுன்னு இல்ல, இப்ப டயபெட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வகை, ஒண்ணு செக்ரெட்டே ஆகாது, இன்னொன்னு செக்ரெட் ஆனது சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியாது அந்த பாடியால. அது மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு எது கரெக்டான அளவு கம்மியாச்சுன்னா அதை அவங்க ஃபர்தரா கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். அது
1: மாதிரி டயபெட்டிஸ்க்கு கிரீன் டீ சொல்லுவாங்க.
5: கிரீன் டீ டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். அதனுடைய மருத்துவ குணங்கள் அளவிடவே முடியாது.
1: சைனீஸ் வந்து என்ன மாதிரி சாப்பிட்டாங்களா, ஏன்னா அவங்க அஜினோமோட்டோ சோயா சாஸ்ல இல்லாத அந்த என்ன சொல்றது கெட்ட பொருளே கிடையாது,
0: கெமிக்கல்ஸ் எல்லாமே அவங்க வந்து அவங்க சைனீஸ் ஐட்டம்ஸ்ல சேர்க்க முடியாது. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராம இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா மேபி பிகாஸ் ஆஃப் திஸ் கிரீன் டீ.
1: அஜினோமோட்டோல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பைஸ், அதாவது உப்புங்கிறது வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். நம்ம உப்போட டபுள் மடங்கு தான் அஜினோமோட்டோன்னு சொல்லுவாங்க. அண்ட் சோயா சாஸ் பாத்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லா இல்லாத ஒரு பொருள் தான், ஆகாத ஒரு பொருள் தான். அப்படி இருக்கும்போது எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க கிரீன் டீன்னு எப்பவுமே கண்டிப்பா குடிப்பாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம காஃபி குடிக்கிறாம அவங்க கிரீன் டீ குடிப்பாங்க.
0: ஆனா இன்னைக்கு கிரீன் டீ வந்து எல்லா

0: இடத்துலயுமே இருக்குது. நம்ம சென்னை அவுட்லெட்ஸ்ல எல்லா இடத்துலயுமே யூ கெட் கிரீன் டீ. அது வந்து ஒண்ணும் கிடையாது, அந்த பேக்ல வந்து அந்த கிரீன் டீ அப்படின்னு அந்த அது ஒரு பேக் ஒரு பாக்கெட் இது மாதிரி டப்பா மாதிரி இருக்கும். அந்த டப்பா ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேக் மாதிரி ஒண்ணு வரும். அந்த சின்ன சின்ன டீ பேக்ஸ் எடுத்து கொதிக்கிற தண்ணியில ஒரு கொதிக்கிற தண்ணிய ஒரு கப்ல ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டீ பேக் ஒரு கப்ல விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு கிக்கி ஒரு கிளறி கிளறி அதை வெளியே எடுத்து போட்டுட்டு நீங்க டீ குடிச்சிடலாம். ஒபீஸா இருக்கிறவங்க அதாவது உடல் பருமன் உடல் வந்து ஓவர் வெயிட்டா இருக்கிற அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கிரீன் டீ யூஸ் பண்ணலாம்.
1: ஆனா கிரீன் டீல இன்னொரு குணம் என்னன்னா முகத்துல இருக்க அந்த சுருக்கம் எல்லாம் அதை வயசாகுது இல்லையா, அது கூட வந்து இளமையாக்குறதுக்கு கூட கிரீன் டீல வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது குடிச்சிட்டே வரவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வயசாக மாதிரி தெரிய மாட்டாங்க.
0: அவங்களுக்கு வந்து அந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்குது.
1: ஆமா,
0: அதுக்கப்புறம் அந்த ரிங்கிள்ஸ் முகத்துல வந்து வயசாக வரக்கூடிய ரிங்கிள்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. முகத்துல மட்டும் இல்ல ஸ்கின்ல வரக்கூடிய அந்த கையில எல்லாம் ரிங்கிள்ஸ் வர
1: ஸ்கின்னே வந்து ரொம்ப ஹெல்த்தியா, அதாவது ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்கிறது வந்து பார்த்தாலே தெரியும். சிலருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி வர வரான்ட்டு இருக்க மாதிரி இருக்கும், சிலருக்கு வந்து ஆயில் செக்ரேஷன் அதிகமா இருக்கும். ஆனா இந்த கிரீன் டீ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரி, இப்ப வந்து நம்ம கிரீன் டீக்கு அடுத்த கான்செப்ட் வந்துட்டு எங்க போறோம்னா நம்ம வந்து
2: ஓட்ஸுக்கு போயிடலாமா? ஓட்ஸுக்கும் இதே மாதிரி குட் குவாலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது ஹை ஃபைபர்ங்கிறதுனால அதுவும் ஒபிசிட்டியை நல்லா கம்மி பண்ணும். அது ஒரு செசைட்டிவை ரொம்ப இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அதனால கம்மியா சாப்பிடுவாங்க, நேச்சுரலி இதே வில் லாஸ் வெயிட். அது ஒண்ணு. அதுல நிறைய ஃபைபர் ரிச்சா இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இது மாதிரி மலச்சிக்கல்கள்லாம் வராம இருக்கு, அது ஒண்ணு பாக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து ஹை ஃபைபர் டயட்டா இருக்கிறதுனால திரும்ப
0: போட்டு ரொம்ப நார்மலான ஒரு ஃபிளேவர் ஆயிடுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். லைக் லிட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ், ஆப்பிள் துண்டு, மாம்பழ துண்டு, அந்த உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ, இப்போ பைனாப்பிள் பிடிக்கிறவங்களுக்கு பைனாப்பிள், ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம். அப்புறமா வெஜிடபிள்ஸில் வந்து கேரட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லானது. அப்புறம் புதினா எடுத்துக்கோங்க, சிகப்பு பச்சைன்ற கலர்ல காம்பினேஷன் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருப்போம். ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு பிளெண்டர்ல போட்டோம், மிக்சியில போட்டுட்டு இது ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கேரட்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே பச்சை தான், நதிங் ஹஸ் பீன் பாயில்ட்.
1: கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் மாதிரி சொல்றாங்க இல்லீங்களா,
0: அது ஒரு ஷேக் மாதிரி, மில்க் ஷேக் மாதிரி ஆயிடுதுமா கடைசியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் போட்டுட்டு கொஞ்சமா லைட்டா பால் ஊத்திட்டு ஓட்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம். ஓட்ஸ் வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, ஓட்ஸ் வந்து நம்ம வேக வைக்கிறோம், தண்ணியில வேக வச்சுட்டு வடி கட்டிடுறோம். வடி கட்டினதுக்கு அப்புறமா மிக்சியில இதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுறோம். அதுதான் முடிஞ்சு போச்சு, மில்க் ஷேக் ரெடி. யாருக்கும் தெரியாது அதுல ஓட்ஸ் கலந்துருக்கிறது. ஏன்னா குழந்தைங்க இன்னைக்கு வந்து ஓட்ஸ் சாப்பிடறதுக்கு அதுவும் ஒரு போராட்டமா தான் இருக்கு. காலையில எத்தனை பேரண்ட்ஸ்க்கு ஓட்ஸ்
1: கூழ் குடிக்க மாட்டாங்க நம்ம சொல்றோமோ அதே
0: மாதிரி
1: ஓட்ஸே வந்து கஞ்சின்னு தான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து
0: பார்த்தாலே வந்து எங்க வீட்டு பாப்பா எல்லாம் வந்துட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடத்தான் செய்வாங்க.
1: எங்க வீட்டுல எப்படின்னா அது வந்து ஒரு பாயாசம் டேஸ்ட்ல எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, வச்சுக்கோங்களேன், சக்கரை நிறைய போட்டு அதுல வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அப்பதான் வந்து சரி அப்படின்ட்டு குடிப்பானே என் தம்பி எல்லாம்.
2: அவ்வளவு டெக்கரேஷன் தேவைப்படுறது ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிடுறது,
1: நல்ல ஃபுட்டை சாப்பிடுறதுக்கு.
0: அதே வந்து பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிடுறது எங்களுக்கு அவ்வளவு டெக்கரேஷன் தேவைப்படாது. அது வந்து லவ்லி ஃபுட்டு, டேஸ்டி ஃபுட்டு, டெலிஷியஸ் ஃபுட்டு,
2: ஆனா அன்ஹெல்தி ஃபுட்,
0: ஆனா அன்ஹெல்தி ஃபுட்னு தெரிய மாட்டேன்.
1: அது அவங்களுக்கே கூட சாப்பிட்டோன்னு அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்காது, பாக்குற அந்த அட்ராக்ஷன்ல சாப்பிடுறாங்களே தவிர சாப்பிட்ட உடனே என்னமோ பிடிக்காத மாதிரிதான் இருக்கு, என்னமோ தெகட்டுது.
0: இல்ல இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்களேன். எல்லா வெஜ், எல்லா இந்த வெஜிடபிள்ஸ், கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாதாம் போட்டுக்கோங்க, பிஸ்தா போடுங்க, கேஷ்யூ நட்ஸ் போடுங்க,
1: பாயாசம் வச்சிருங்க.
0: ஒரு பாயாசம், அதாவது நம்ம வந்து ஓட்ஸ வேக வச்சு வடிகட்டி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இதையும் போட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி வந்து பாயசம் மாதிரி வராது, மில்க் ஷேக் மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சக்கரை வந்து அந்த கண்டென்ஸ்டு சுகர் போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப சக்கரை பிடிக்கல அப்படின்னா கருப்பட்டி போடுங்க. கருப்பட்டி வீட்டுல இருந்துச்சுன்னா இந்த கருப்பட்டிய வந்து ஃபர்ஸ்ட் வேக ஃபர்ஸ்ட் கொதிக்க வச்சு அதுல இருக்க மண்ணு தூசி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு.
1: இந்த கருப்பட்டி வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லீங்களா?
2: இல்ல நார்மல் சுகருக்கு இது பரவாயில்லையே, ஜெனரல் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது, ஜாகரி கொஞ்சமா யூஸ் பண்ணலாம், கருப்பட்டியை அதே அளவுல யூஸ் பண்ணிக்கலாம்.
0: அதாவது ஜாகரியையும் கருப்பட்டியும், அதாவது வெள்ளமும் கருப்பட்டியும் கம்பேர் பண்ணீங்கன்னா கருப்பட்டி இஸ் மோர்
2: பெஸ்ட். ஏன்னா
0: வெள்ளம் வந்து சூடு, அதாவது மாம்பழத்துக்கு இணையான சூடு வந்து வெள்ளத்துல இருக்கு. அதனால வந்து வெள்ளத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அவாய்ட் பண்ணிட்டு இப்ப கொழுக்கிட்ட பண்றீங்கன்னா வெள்ளம் போடாதீங்க, கருப்பட்டியில பண்ணுங்க கொழுக்கட்டை. ஏன்னா நம்ம ஊரு, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இதுதான் கருப்பட்டி.
1: அண்ட் ஈஸியா எல்லாராலையும்
0: எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியும். ஒரு கிலோ கருப்பட்டின்னு நீங்க வாங்கிட்டீங்கன்னா எப்படியும் அதை வந்து ஒரு மாசத்துக்காவது வச்சுக்கலாம் கண்டிப்பா. அவ்வளவு ஸ்வீட் எவ்வளவு இது பண்ணாலும் நீங்க வந்து கண்டிப்பா வச்சுக்கலாம்.
2: இனிஷியலா டேஸ்ட் டிஃபரன்ஸ் கொஞ்சம் தெரியும், அதனால வட்டத்துல நம்மளுக்கு பழக்கப்படுத்தணும்னா ரொம்ப
1: டேஸ்ட் கூட ஒன்னும் மோசமா இருக்காது, ரொம்ப இனிப்பா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை டெய்லி காலையில பால்ல குடிக்கிறதுக்கு கூட உடம்புக்கு
0: நல்லது. ஆனா இன்னொரு இது நான் சொல்ற ஒரு ரெசிபி சொல்றேன், இட்ஸ் நதிங் பட் கருப்பட்டி காஃபி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராமத்து சைட்ல எல்லாம் வந்து கருப்பட்டி காப்பின்னு சொல்லி கொடுப்பாங்க.
1: எந்த ஊர் மணி?
0: நான் திருநெல்வேலி.
1: ஓகே.
0: எங்க ஊர்ல எல்லாம் வந்து கருப்பட்டி காப்பி தான். இந்த பால்ல எல்லாம் காபி போட்டு காஃபி போட்டு இது பண்றதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. பால்ல எல்லாம் காஃபினா அதெல்லாம் உடம்பு கெடுதல் அது இதுன்னு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் எங்க பாட்டி சொல்லுவாங்க. கருப்பட்டிய வந்து இது பண்ணி அதுலதான் காஃபி கொடுப்பாங்க. அது சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி அந்த எசன்ஸ் போட்டு அது வந்து காஃபி கொடுப்பாங்க. அதானே, அது நிஜமா சொல்றேன். இங்க நம்ம குடிக்கிற இந்த எத்தனை ஃபில்டர் காஃபி நம்ம
2: ரெகுலர் காஃபியை விட டிஃபரெண்டா,
0: ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், ரொம்ப டெலிஷியஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியா
1: இருக்கும். அது குடிச்சவங்க வந்து இத கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த குடிச்ச திருப்தியே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும்.
0: உண்மை நிஜமாலுமே நீ புதுசா அந்த கருப்பட்டி காஃபியை ட்ரை பண்ணா கூட அந்த திருப்தி வந்து 100% உனக்கு இருக்கும். ஒரு ஸ்வீட்டா ஒரு காஃபி குடிச்ச ஒரு இது உனக்கு இருக்கும் கண்டிப்பா, ஆனா டிஃபரெண்டா டேஸ்ட்ல இருக்கும். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். நமக்காக இங்க ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்கிற ஒரு நேயர் இருக்காங்க,
1: கேப்போமே. ஹலோ.
3: ஹாய், நான் கௌசல்யா பேசுறேன். பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்சு எனக்கு பாட்டி செஞ்ச விஷயம்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கட்டி வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உடனே வந்து அந்த இடத்துல மஞ்சள் போட சொல்லுவாங்க. ஏன்னா மஞ்சள் போடும்போது உடனே வந்து அந்த கட்டி எல்லாம் பழுத்து போயிட்டு, ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜ் வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சளி இல்லைனா இருமல் வந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா தூதுவாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஒரு செடி இருக்கும். ஸோ அந்த செடியில இருக்கிற இலைகள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து ஒரு சிரப், ஒரு டானிக் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா வந்து ரொம்ப அந்த தொண்டை கரகரப்பு, சளியெல்லாம், சளி இருக்கிற அந்த கட்டியா இருக்கிறது எல்லாமே உருகி வந்து எல்லா ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கறது அந்த தூதுவாலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இப்ப தலைக்கு வந்து தலைமுடி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும், இல்லைன்னா வந்து நல்லா கருப்பா வரணும் அப்படின்னு சொன்னோம்னா மருதாணி அரைச்சு தருவாங்க. ஸோ அந்த மருதாணி அரைச்சு காய வச்சு அந்த பவுடரை வந்து எண்ணெயில போட்டு அந்த மாதிரி தடவுறது உண்டு. அப்புறம் வந்து இது செம்பருத்தி இலை அரைச்சு ஸோ தலையில தடவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வைக்க சொல்லுவாங்க. ஆனா செம்பருத்தி இலை வந்து கொஞ்ச நேரம் தான் ஊற வைக்கணும், ஏன்னா அது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதுனால ஒரு 10-15 minutes மட்டும் ஊற வச்சு தலையை குளிச்சோம்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்.
1: சோ இப்ப கௌசல்யா வந்து ரொம்ப அழகா ஒரு டிப்ஸ் சொன்னாங்க, அதாவது ஒரு டிப்ஸ் இல்ல, அவங்க 100 tips சொன்ன மாதிரி இருந்தது. அத்தனை வகையான எல்லா ரெமெடிஸையும் வந்து,
0: அதாவது பொறிஞ்சு
1: தள்ளிட்டாங்க. தலையில இருந்து டோ வரைக்கும் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொன்னா பாத்துட்டு வந்துடும். முதல்ல பாத்தீங்கன்னா முடி, முடி கொட்டுறது வந்து இன்னைக்கு எல்லா லேடிஸ்க்கும் வந்து ஜென்ரலா இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது அந்த அவங்களுக்கு எல்லாம் வந்து வீட்டுல இருந்தே என்ன ரெமெடிஸ் எடுத்துக்கலாம்?
0: இப்ப முடி கொட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெமெடி என்னன்னா, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ண, தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன்னு வச்சுக்கோங்க, விளக்கெண்ண வந்து ஒரு 1/2 spoon, அப்புறம் வந்து நல்லெண்ண ஒரு 1 spoon,
1: கூட ஆலிவ் ஆயில்,
0: ஆலிவ் ஆயில் ஒரு ஹாஃப் ஸ்பூன். ஓகே, இது நாலு எண்ணெயும் சேர்த்து கொஞ்சமா ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது இதமான சூட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து உச்சந்தலையில அப்படியே, அதாவது முடியில படாம உங்களோட வேர்கள்ல படுற மாதிரி எல்லா இடத்துலயும் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடி உதிர்றது வந்து ரொம்ப கம்மியாகும்.
1: பிகாஸ் ஆனா ஆலிவ் ஆயிலுங்கிறது வந்து வெயில் காலத்துக்கு சரின்னு எடுத்துக்கலாம், ஆனா குளிர் காலத்துக்கு அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது.
0: அது யூஸ் பண்ணாம இந்த மூணு எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். குளிர் காலத்துக்கு வந்து நம்ம ஜெனரலா வந்து ஹாட் எப்பவுமே யூஸ் பண்ண, எப்போ ஆயில் எடுத்தாலுமே அதை கொஞ்சம் சூடு பண்ணி யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும்.
1: அண்ட் முடியலனா
0: அந்த பிசு பிசுப்பு வந்து முடியில நிறைய இருக்கும்.
2: விளக்கெண்ண எல்லாம் சேர்க்கும் போது அந்த பிசு பிசு பதிலே ரீட்டைன் ஆயிடுச்சுன்னா இன்னும் தான் நிறைய டஸ்ட் அக்யூமுலேட் ஆகி ஹேர் ஸ்பாயில்
1: போறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க. ஆனா டெய்லி வாஷ் பண்றாங்க இல்லையா, ஹேர் வாஷ் பண்றாங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, கர்ட் சாதாரணமா வீட்டுல இருக்க கர்டை வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா ஹேர் ஷைனிங்காவும் இருக்கும்,
0: சாஃப்டாவும். ஏன்னா வந்து கர்ட் வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் கண்டென்சர், அது வந்து ஒரு கண், அது ஒரு கண்டிஷனர் மாதிரி நல்லா இருக்கும்.
1: அண்ட் அதுவும் நான் வெஜிடேரியன் பீப்புள்ஸா இருந்தா கொஞ்சம் ஒயிட் யோக், முட்டையோட ஒயிட் யோக் போட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நல்லா இருக்கும் முடி, அவ்வளவு சாஃப்டா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். உங்களுக்கு ஷாம்புவே தேவையில்லை, அதை வச்சு நீங்க அலசினாலே போதும்.
2: அதுவும் இல்லாம எங்க பாட்டி ஒண்ணு பண்ணுவாங்க, இந்த மருதாணி கருவேப்பிலை இந்த இலையெல்லாம் ஒன்னா சேர்த்து அரைச்சு வடை மாதிரி தட்டி மொட்டை மாடியில காய வச்சிடுவாங்க.
1: அது என்ன,
2: ஆமா, தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து அதை லைட்டா வார்மா நல்லா சூடு பண்ணிட்டு அதுல இந்த வடையை போட்டு மூடி வச்சிடுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி பிங்கா ஒரு பிளாக்கா அது ஒரு கலர்ல, அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கி ஒரு கலர்ல இருக்கும். அதை தலையில தேய்ச்சிருந்தாலும் நல்லா ஸ்பிரிட்டன்ஸ் எதுவும் வராது.
0: கண்டிப்பா அதுல என்னெல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னா, மருதாணி, அதுக்கு இணையா செம்பருத்தி, எவ்வளவு மருதாணி போடுறோமோ அதுக்கு இணையா செம்பருத்தி பூவு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது மூணு தான் மெயின் இன்கிரீடியன்ட்ஸ்.
2: ஆமா,
0: அதுக்கப்புறமா உங்களுக்கு
2: ஸ்மெல்லுக்காக வெட்டுவேர் இது மாதிரி போடுறவங்களும் இருக்காங்க.
0: ஆனா வந்து இந்த மூணு தான் வந்து ரொம்ப மெயினான இன்கிரீடியன்ஸ். இதை வந்து முதல்ல வெயில காய வச்சு பொடிச்சு வெறும் பொடி மாதிரி கூட நீங்க வந்து அந்த ஆயில்ல மிக்ஸ் பண்ணலாம்.
2: பொடி வந்து அடியில தேங்கி நிக்கும், நீங்க எண்ணெயில எடுத்தீங்கன்னா அதுவும் கையில வந்துடும். இதை நீங்க வடையா பண்ணீங்கன்னா அப்படியே அது நிக்கும், அதுல இருந்து ஒரு டிராப் பொடி கூட நம்ம தலையில திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது.
1: இப்ப நீங்க கருவேப்பிலை பத்தி பேசிட்டீங்க இல்லையா, சாதாரணமா வெள்ள முடி, சின்ன வயசுல வெள்ள நரமுடி வந்திருக்கவங்களுக்கு கூட நீங்க சொன்ன மாதிரி நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஹீட் பண்றீங்க இல்லையா, விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் இது மூணுத்தையும் வந்து ஹீட் பண்ணும்போது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா முருகலா ஆன உடனே வந்து ஆஃப் பண்ணிட்டு அந்த கருவேப்பிலை அந்த பொடியோட எடுத்து தலையில தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா நரமுடி வந்து ஓரளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இதை வச்சு ரிசர்ச் கூட பண்ணிருக்காங்க, ஒத்துட்டு இருந்திருக்காங்க.
0: ஓகே, நான் நரமுடி கம்மியாகிறதுக்கு இன்னொன்னு சொல்றேன், அகலியா சொன்னதை இன்னொன்னு ஆட் ஆன் பண்ணிக்கோங்க நீங்க. ஓகேவா, ஒன்னும் இல்லைங்க, அதேதான் மருதாணி எடுத்துக்கோங்க, அதை வந்து பொடி பண்ணிக்கோங்க. மருதாணி இலைய பொடி பண்ணிட்டு நம்மளே வீட்டுல அரைச்சு பொடி பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா டீ டிகாஷன், கொஞ்சமா தயிர். இப்போ இது வந்து நரமுடி போறவங்க, நரமுடி இருக்கிறவங்களுக்கும் இது செட் ஆகும்.
2: இன்னொன்னு மாதிரி
0: கலரிங் ஏஜென்டாவும் இருக்கும். இது கலரிங்
1: ஏஜென்ட்டுக்காக
0: ஹெனா ட்ரீட்மெண்ட், இந்த கலரிங்காக வந்துட்டு நீங்க பண்ண வேண்டிய ஒன்னே ஒன்னு, எவ்வளவு எவ்வளவு கலர் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து லெமன், அத எலுமிச்சம்பழம், நீங்க இப்போ நிறைய கலர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு எலுமிச்சம்பழம் கூட போட்டுக்கோங்க. கம்மியா எனக்கு நார்மல் கலர் போடணும் போதும் அப்படின்னா நார்மல் வந்து ஜெனரலா வந்து மூணு எலுமிச்சம்பழம் போடலாம் தாராளமா,
1: பெரிய முடிக்கு,
0: பெரிய முடிக்கு அது போட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லா இரும்பு சட்டியில ஊற விடுங்க, ஊற வச்சிடுங்க. இரும்பு சட்டியில, வேற இதுல வச்சிடாதீங்க, இரும்பு சட்டியில வச்சு அது ஒரு நாள் ஃபுல்லா நைட்டு ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் அது ஊறட்டும். ஊர்னதுக்கு அப்புறமா எடுத்து தலையில தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு குளிச்சிங்கன்னா குளிர்ச்சியாவும் இருக்கும், அதுக்கப்புறம் ஹேர் கலர் நல்லாவும் இருக்கும். அதாவது அந்த கருப்பு கலர் வந்து இருக்கும், பட் அது கொஞ்சம் ஷைனிங்கா கலரிங் நல்லாவும் இருக்கும்.
1: அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெட் கலர் மாதிரி அந்த மருன் கலர்ல வந்து
2: டபுள் ஷேடோட இருக்கும், வெயில போனா இன்னுமே அழகா இருக்கும்.
1: ஓகே, காயத்ரி அதை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓகே, காயத்ரிக்கு நறுமுடி வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு.
0: கரெக்ட், பாருங்க ஏதோ ஹென்னா கண்டிஷன் பண்ணி உங்களுக்கும் டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், அதை போய் என்ன வாரிட்டு இருக்காங்க.
2: பட் செம்பருத்திய கூட சொல்லுவாங்க, செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவையும் ஓவர் நைட் தண்ணியில ஊற வச்சுட்டா அடுத்த நாள் கடத்தால அது ஒரு குழ குழன்னு பேஸ்ட் மாதிரி அதுவாவே ஆயிடும்.
1: அதுவா அதை எடுத்து நம்ம அரைச்சிட்டோம்,
2: மிக்சிலயும் அரைச்சிடலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஆமா, ஷாம்பு மாதிரி அப்படியே ஃபோம் வந்துட்டே இருக்கும் தலையில போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் 15 மினிட்ஸ் அப்படி. ஆனா இதெல்லாம் இந்த குளிர்ந்த உடம்பு இருக்கிறவங்க எல்லாம் பண்ணிக்கூடாது, செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் ரொம்ப குளிர்ச்சியாக்கி விட்டுடும், அப்புறம் ஜலதோஷம் அப்படிதான் கொண்டு போய் முடியும்.
1: அண்ட் செம்பருத்தியில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டாம், செம்பருத்தி லைட்டா போட்டு தேய்ச்சிங்கன்னா டக்குன்னு எண்ணெய் விட்டுடும். அதனாலயே வந்து அதிகமா போட்டாலும் அது வந்து முடி கொட்டுறது வந்து அதிகமாக்கிடும். அண்ட் அளவா போடணும், உங்களுக்கு எவ்வளவு அவசியமோ அது மாதிரிதான். சிலர் வந்து சீக்கிரமா எனக்கு முடி வளரணும், ஷைனிங் அதிகமா இருக்கணும் நிறைய யூஸ் பண்ணிடுவாங்க. மூலிகை பொருள்ல என்ன ஒரு விஷயம்னா, எதையுமே அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, கொடுத்த குவான்டிட்டியில ஒழுங்கா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ரெமெடிஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துடும்.
2: அதுல கூடவே அந்த பாசி பருப்பு பச்சை பருப்பு சொல்லுவோமே, அந்த பச்சை பருப்பு வெந்தயம் இது ரெண்டுத்தையும்
1: செம்பருத்தி காய வச்சு போடலாம்.
2: ஆமா, அது மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் தலையில இருந்து இருக்காது, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த பச்சை பயிறு போடுறதுனால நல்ல சாஃப்ட்னஸும் கிடைக்கும், வெந்தயம் போடுறதுனால நல்ல குளிர்த்தியும் கிடைக்கும். அது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னாலும் உங்க ஹேர் நல்லா வளரும்.
0: ஓகே, இப்ப வந்து நம்ம இவ்வளவு நேரம் ட்ரை ஹேர், நார்மல் ஹேர், காம்பினேஷன் ஹேருக்கு எல்லாத்துக்கும் பாத்துட்டோம். இப்ப அடுத்து வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கருவளையம், கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். அதாவது ஃபேர் காம்ப்ளெக்ஷன், நல்ல கலரா இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை வரும், டார்க்கா கொஞ்சம் மாநிறமா இல்ல மாநிறத்துக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும்.
1: கருவளையம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு முதல்ல பாக்கலாம்.
0: ஓகே,
1: அதிகமா தூக்கம் இல்லாததுனால, அண்ட் இப்ப வந்து டெஸ்க்டாப் ஜாப்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து அண்ட் அதுல இருக்க ரேஸ் இருக்கு, அது முகத்தையே வந்து ரொம்ப பாழாக்கிடும் கூட சொல்லலாம். கண்ணெல்லாம் வந்து அப்படியே சுருங்கி போயிடும், கண்ணை சுத்தி கருவளையம் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் வர ப்ராப்ளம். ஒரு லேடிஸ் கண்
2: வந்து சோர்வடைஞ்சு போச்சுன்னா அதனுடைய முதல் அறிகுறையாவே அதை சுத்தி கருவளையம் தான் உற்பத்தி ஆகிறது. சோ அந்த ஃபெட்டிக் டைஸ் அது மாதிரி வரதுக்கான காரணங்களை தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்றதும் இதுல ஒரு மெயின் ரீசன் தான்.
1: டென்ஷன் அதிகமா இருக்கிறது, இதை பத்தினா யோசிச்சுட்டே இருக்கிறோம், தூங்காம இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கருவளையத்துக்கு முன்னாடி நிக்கிற வந்து என்ன சொல்றது பாசிபிலிட்டிஸ். இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா கருவளையம் வரும்ங்கிறது கேரண்டியான ஒரு விஷயம்.
0: கண்டிப்பா, இப்ப இந்த கருவளையம் வந்துருச்சு, இன்னும் இது எப்படி நம்ம வந்து வெளியே எடுத்துட்டு போறது, போக்குறது அப்படின்றத நம்ம பாக்கலாம். இப்ப கருவளையம் வந்தவங்க வந்து ஒன்னும் பண்ண வேண்டாங்க, நீங்க ரொம்ப சிம்பிள், கார்ன் இருக்கு பாத்தீங்களா, பேபி கார்ன் இல்லனா வந்து முழுசா விளைஞ்ச கார்னையே எடுத்து அதுல வந்து சின்னதா பால் மாதிரி வரும், அது பச்சை கார்ன்ல இருந்து எடுத்தா ஒரு பால் மாதிரி வரும். அது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு, அதை வந்து அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து வைக்கணும் நம்ம. ஓகே, அதை எடுத்து அந்த பால் அதுல இருந்து வர பாலை எடுத்து ஒன்னும் கிடையாது, கியூக்கம்பர் ஜூஸ் இல்லைன்னா கியூக்கம்பரோட சேர்த்து நம்ம வந்து அந்த கருவளையத்தை சுத்தி இல்லைன்னா ஒரு காட்டன் வச்சு அந்த பாலை மட்டும் எடுத்து அப்படி ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ்ல ரெண்டு பக்கமும் போட்டு நம்ம மசாஜ் பண்ணி ஒரு 1 hour 2 hours. என்னன்னா இது வந்து ஒரே நாள்ல போயிடாது, இது வந்து கண்டிப்பா
1: 4 weeks
0: நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணணும் இதெல்லாம் கம்ப்ளீட்டா போறதுக்கு. சோ கொஞ்சம் சிரமமான வேலை தான், ஆனாலும் இமீடியட் ஆனா ஒரு ஒரு ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு நல்ல
2: டெஃபினட்
0: ரிசல்ட் இது வந்து செஞ்சா எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறதுல வந்து
2: தப்பே இல்ல. அதே மாதிரி இந்த கியூகம்பரோட காய்ச்சாத பச்சை பாலையும் சேர்த்து காட்டன் பேட்ல டிப் பண்ணிட்டு மேல பேட் மாதிரியும் வச்சுக்கலாம்.
1: ஆனா
2: காய்ச்சாத குளிர்ந்த பால், அந்த பால பச்சை பால இந்த வெல்ட்ரி சாரோட சேர்ந்து காட்டன்ல நல்லா டிப் பண்ணிட்டு பேடு மாதிரி கண்ணை சுத்தி வச்சு 20 minutes இருக்கணும் பர் டே. அது மாதிரி 20 minutes ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும்.
1: அண்ட் இன்னொரு ஒரு பெரிய டிப்ஸ் என்னன்னா, அலோவேரா ஜெல்லுன்னு சொல்லுவாங்க, கத்தாழையோ உள்ள இருந்து எடுக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யற ஜெல், அது சாதாரணமா எல்லா கடைகளிலும் கிடைக்கும். அதை வச்சுட்டு ஸ்பைரலினான்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில டேப்லெட்ஸ் மாதிரி நிறைய கிடைக்கும். அந்த ஜெல் சொன்னேன், அந்த ஜெல் வச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி சொல்லிட்டு நல்லா மெசாஜ் பண்ணிட்டு கண்ணை மூடி மூடி ஒத்தி எடுக்கணும். ஒரு 4-5 தடவை வந்து கண்ணை மூடி மூடி ஒத்தி எடுக்கும்போது கண் வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைரலினா அப்படின்னு சொல்றது அந்த ஒரு பேக், அதை வந்து டேப்லெட் மாதிரி இருக்கும், அது தண்ணியில இல்லைன்னா ரோஸ் வாட்டர்ல எதுனா குழச்சிட்டு கண்ணை சுத்தி வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுக்கணும். அது வந்து பார்க்க கொஞ்சம் திருடங்க மாதிரி இருப்பாங்க, கண்ணெல்லாம் பார்க்க அந்த எஃபெக்ட்லாம் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே குக்கும்பர் வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா, நீங்கள் சொல்கிற 4 weeks இருக்கு இல்லையா, இது கம்மி டைம்லேயே வந்து ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்கும்னு சொல்லுவாங்க.
2: இது கண்ணை சுற்றி வர கருவலையும் இல்லை, கண்ணுக்கையும் நம்ம பண்ணிக்கலாமே. ஒரு 2 hoursக்கு ஒரு வாட்டி கண்ணை திறந்து மூடி அலம்பிக்கலாமே. கண்ணை நல்ல குளிர்ந்த நீரால் வாஷ் பண்ணிங்கனாலே கண்ணில் உள்ள செல்ஸ், அதை சுற்றி இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரிஜுவனேட் ஆகுமே. அப்போ இது மாதிரி கருவளை மரத்துக்கான பாசிபிலிட்டிஸே கம்மி ஆயிடும்.
0: இல்ல நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னா, இம்மீடியட்டா சோப்பு, சோப் எங்க, ஃபேஸ் வாஷ் எங்க, ஃபேஸ் ஜெல் எங்க, அது எங்க, இது எங்க, லோஷன் எங்க தான் தேடுறாங்க. அதெல்லாம் தேவையில்ல. அதாவது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபேஸ் வாஷோ சோப்போ யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்க ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ஒரு நாளைக்கு 12 வாட்டி கூட மூஞ்சி கழுவுங்க, ஆனா 2 வாட்டி மட்டும் சோப் போடுங்க. இல்லனா ஒரு வாட்டி, இல்ல காலையில ஒரு தடவை குளிக்கும் போது போடுறீங்க, சாயந்தரம் ஒரு தடவை போடுங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுங்க. மற்ற நேரத்துல எல்லாம் சும்மா சில்லுன்னு தண்ணியில தண்ணி எடுத்து மூஞ்சி அப்படி ஸ்பிளாஷ் பண்ணி
1: முகத்துல வந்து. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தெளிக்கணும்னு சொல்லணும், ஸ்பிளாஷ் பண்ணணும், தடவி அப்படியே ஒத்தி எடுக்காம ஸ்பிளாஷ் பண்ணும்போது தான் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அதிகமாகும் சொல்லுவாங்க.
0: கண்ணை மூடிட்டு ஸ்பிளாஷ்
2: பண்ணுங்க. சோப்புக்கு பதிலா இந்த பைத்தமாவு, இது மாதிரி வீட்லயே பண்ற கஸ்தூரி மஞ்சள், இதெல்லாம் கலந்து பண்ற பேக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
0: அதுல வந்து கடலை மாவு, பைத்தமாவு, கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா சஃப்ரான் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இதெல்லாம் வச்சு அரைச்சு பவுடர் மாதிரி ஒரு டபால போட்டு வச்சுக்கோங்க. சோப்புக்கு பதிலாக இதை எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரியவங்க யூஸ் பண்றது வந்து டெஃபினட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா இது வந்து இந்த மிக்சரை வந்துட்டு குழந்தைங்க, அதாவது குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க மேபி அரௌண்ட் 6 months 8 months அப்புறமா அவங்களுக்கு அப்போ புது புது செல்ஸ் புது புதுசா உருவாகும். அவங்க வந்துட்டு இந்த மிக்சரை வந்து அவங்களுக்கு போட்டு தேய்ச்சோம்னா, ஆன் டெய்லி பேசிஸ்ல ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு போட்டு யூஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின்னும் க்ளோவா இருக்கும், நல்லாவும் இருக்கும் ஸ்கின்னு. அதெல்லாம் கெட் டேமேஜ்டு.
2: அதுவும் இல்லாம நம்மளுக்கு எல்லாம் தெரியும் மஞ்சள் வந்து ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு. அதனால மஞ்சள் தடவுறதுனால முகத்துல எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கும். பிளஸ் பைத்தமாவு தேய்க்கறதுனால அந்த எண்ணெய் வடியறதும் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும்,
1: முகத்துக்கு சாஃப்ட்னஸும் கொடுக்கும்,
2: க்ளோ ஒரு நல்ல க்ளோவும் தரும். ஆமா.
1: அண்ட் இன்னொன்னு சொல்லணும்னா, புதினாவோட ஜூஸ் இருக்கு இல்லையா, அதையே வந்து முகத்தை வந்து அழகா டேப் பண்ணி விட்டீங்கன்னா, கூட ரோஸ் வாட்டர் சேர்த்து முகத்தை டேப் பண்ணி விட்டீங்கன்னா அந்த க்ளோ வந்து இன்னும் அதிகமா இருக்கும். அதாவது சாதாரண பேக் இதெல்லாம் போடாம இந்த ஜூஸ் மட்டுமே முகத்துல வச்சு தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது அடுத்த நாள் உங்களுக்கு க்ளோ ரொம்ப அதிகமா இருக்கும்.
2: அதே மாதிரி எலுமிச்சம்பழ சாரம் சொல்லுவா, அது நல்ல கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்.
1: சாரோட ஹனி போட்டுக்கணும், தேன் போட்டுக்கணும்,
2: ஹனி போட்டுக்கணும். பிளஸ் எலுமிச்சம் சாரம் வந்து ஒரு பிளீச்சிங் ஏஜென்ட், நல்ல முகத்துல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நல்லா பிளீச் பண்ணி விட்டுடும். அப்ப தேனும் சேர்ந்து தடவும் போது உங்களோட அது சூத்திங் எஃபெக்ட் தரும், உங்களுடைய ஸ்கின்க்கு இதமா இருக்கும். இல்லைன்னா அப்படியே எரியற மாதிரி ஒரு இச்சிங் சென்சேஷன் இருக்கும். ரா லெமன் ஜூஸ் அப்படியே அப்ளை பண்ணினீங்கன்னா, அதுக்காக தான் கொஞ்சம் தேனும் கலந்துக்க சொல்றது. அதே இந்த ஐப்ரோஸ் ஹேர் இதுல படாம
1: செய்யணும், இல்லன்னா கொஞ்சம் வெள்ள முடிய மாதிரி ஆயிடும், ஒரு கோல்ட் கலர்ல
2: கோல்ட் கலர் ஆயிடும்,
1: ஹேர் வந்து ப்ளீச் ஆயிடும். இப்ப வந்து நீங்க சொன்னது வந்து தேன் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் இதுவே ஐ மீன் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து தேன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ட்ரை ஸ்கின்னா இருக்கும்போது தேன் யூஸ் பண்ணா இன்னும் ட்ரை ஆயிடும்,
2: இன்னும் ட்ரை ஆயிடும்.
1: அவங்களுக்கு கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எலுமிச்ச பழம் இந்த எலுமிச்ச ஜூஸோட கர்ட் யூஸ் பண்ணி முகத்துல தேய்ச்சோம்னா அந்த ஒரு சாஃப்ட்னஸும் சரி, அண்ட் ஏற்கனவே ட்ரையா இருக்க ஸ்கின் வந்து கொஞ்சம் பார்க்க வந்து ஆயிலியா தெரியும். அது ரொம்ப ஓவரா வந்து ஆயில் செக்ரேஷன் இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கும்.
2: இதுல இந்த மஞ்சளுக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் ஒரு இன்னொரு என்ன குவாலிட்டினா, அந்த ஹேர் க்ரோத் எல்லாம் ஃபேஸ்ல இல்லாம இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பூனைமுடி மாதிரி மீசையா கீழே சின்ன எல்லாம் சின்ன சின்ன முடியெல்லாம் வளர்ந்து, இப்ப வந்து அந்த எல்லா நார்மல் கேர்ள்ஸுக்கும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமா இது இருக்கு. இது ரெண்டுத்தையும் மஞ்சள் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதனால மஞ்சள் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
0: அதாவது மேடம் வந்து எனக்கும் அகலியாகவும் சொல்லிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன முடிதாங்க இருக்கு, அதை போய் நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நாளையில இருந்து நாங்க வந்து வெர்லி மஞ்சள் யூஸ் பண்றோம்.
1: ஓகே, ப்ராமிஸ்
0: ப்ராமிஸ்.
1: சோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம கிட்ட ஒரு காலர் இருக்காங்க, நம்ம கூட பேச போறாங்க. ஓகே,
0: இல்ல இல்ல அது லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு போல. ஓகே, நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கலாம்.
2: ஒரு சிலருக்கு முகம் நல்ல பளபளன்னு இருக்கும், ஆனா கழுத்து மட்டும் ஒரே கருப்பா இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம்? வெயில்ல போகும்போது ரொம்ப ஈஸி டு எக்ஸ்போஸ்டு டு சன் அப்படிங்கறதுனால. சோ முகத்தை பாத்துக்கிற அளவுக்கு நம்ம யாரோ கழுத்தையோ கையோ காலையோ பாத்துக்கிறது இல்ல.
1: அதுவும் லேடிஸ் பாத்தீங்கன்னா செயின் வந்து திக்கா போடும் போது பின்னாடி கழுத்து வந்து ரொம்ப
2: அலர்ஜிஸ் மாதிரி ஆகி அதனாலயும் பிளாக்கா ஆயிடுறதுக்கு.
1: அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அதான் இருக்கவே இருக்கே லெமன் நம்ம கிட்ட லெமனோடு கொஞ்சம் உப்பு தொட்டு வந்து நம்ம நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்தோம்னா, கருப்பா இருக்க ஏரியாவுக்கு மட்டும் நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்தோம்னா கழுத்து மட்டும் இல்ல முட்டி கூட சிலருக்கு கருப்பா இருக்கும், கை முட்டி கால் முட்டி அவங்க கூட வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஏன்னா கால்ல கொஞ்சம் ஹார்டான சர்ஃபேஸ் கழுத்துன்னு பாக்கும்போது சாஃப்டான சர்ஃபேஸ் தூள் உப்பு மாதிரி யூஸ் பண்ணலாம்.
0: கல் உப்பு தான்
1: கழுத்துக்கு வந்து எரிச்சல் இருக்கும்,
0: அது அந்த எரிச்சல் தான் வேணும் நமக்கு. அந்த எலுமிச்சம் பழத்தோட அந்த கல் உப்பு சேரும் போது மாதிரி காந்திர மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் போக போக சரியாயிடும்.
1: வந்து நீங்க கல் உப்பு போட்டு தேய்ச்சிங்களா கொஞ்ச நேரத்திலயே வந்து டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா தெரியும் உங்களுக்கு. அப்பவே வந்து வாஷ் பண்ணும் போது கொஞ்சம் அந்த கருப்பு வந்து மறைஞ்ச மாதிரி தெரியும், ஏன்னா அது பிளீச் பண்ணிடும் லெமன் அந்த அளவுக்கு பிளீச் பண்ணி அந்த டார்க்னஸையோ அதுல இருக்க அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து எடுத்துரும்.
2: இந்த டார்க்னஸ் போகிறதுக்கு இன்னொரு ரெமடியும் இருக்கு, இந்த கர்டுல கடலை மாவை போட்டு அதோட துளி மஞ்சளையும் சேர்த்துட்டு அதை இதுல வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ரப் பண்ணுவாங்க. ரவுண்ட் ரவுண்டா ரப் பண்ணும்போது அதுக்கு மேல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் அந்த பிளாக் கலர் சர்ஃபேஸோட சேர்ந்து வந்துடும், அப்ப அந்த கருமை நிறம் நல்லா கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த குவாலிட்டிஸ் கடலை மாவுக்கு இருக்கு, கருமைய கம்மி பண்ற அந்த குவாலிட்டிஸ்.
1: சோ அடுத்து நம்ம பாக்கணும்னா ஐப்ரோஸ் வந்து நிறைய பேருக்கு திக்கா இருக்காது, ரொம்ப வந்து தின்னா இருக்கும், சிலருக்கு வந்து பூனை முடி மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கவங்க வந்து என்னதான் ஐப்ரோஸ் பண்ணாலுமே அந்த ஷேப் இருக்காது, ஒரு மாதிரி பார்க்க கொஞ்சம் வியர்டா இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா கேஸ்டர் ஆயில் இருக்கு இல்லையா,
2: விளக்கெண்ணெய்.
1: ஆமா, விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் வச்சு நமக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஓகே. காயத்ரி உங்களுக்கு ரொம்ப ஐப்ரோஸ் அழகா இருக்கு, தொட்டு பாத்துக்க வேண்டாம். அண்ட் அது கிளாக் வைஸ்ல வந்து நம்ம ஐப்ரோஸ் தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதாவது கொஞ்ச நாள்ல வந்து முடி வளர்றது அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை கூட கொண்டு வரலாம்னு சொல்லுவாங்க. அந்த ஷேப்ல நீங்க தேய்ச்சிங்கன்னா முடி வளர்ச்சி வந்து அந்த பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
0: ஓகே, ஐப்ரோஸ்க்கு அடுத்து வந்து கொஞ்சம் நம்ம அடுத்து லிப்ஸ் பாத்துரலாம். லிப்ஸ் வந்துட்டு சமர் சீசன்லயும் ட்ரையா இருக்குமா, விண்டர் சீசன்லயும் ட்ரையா இருக்கு.
1: அதுவும் ஜென்ரலா நம்ம பாம் அதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, லிப் பாம் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்ல, அது வந்து மோஸ்ட்லி வாக்ஸ் கோட்டடா தான் இருக்கும். அது யூஸ் பண்ணும்போது என்னதான் அந்த நேரத்துக்கு நல்லா இருந்தாலும் போக போக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கதான் செய்யும்.
0: அந்த விக்ஸ் அந்த பாம் வந்து எவ்வளவு கெடுதல் அப்படிங்கறத நான் சொல்ற ஒரு சின்ன டெஸ்ட் மூலமா பண்ணுங்க. ஓகே, ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த பாம் அப்படியே லிப்ல தடவிட்டு காலையில படுங்க. காலையில எழுந்து பாத்தீங்கன்னா அதாவது உதடு வந்து அப்படியே உறிஞ்சி வர்ற மாதிரி இருக்கும், அதுல இருக்க அந்த வாக்ஸ் கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு உங்க லிப்ஸ் வந்து பாதிக்குது. அதுல அது அவ்வளவு சூடா இருந்தா அப்படியே உதடே உரியற மாதிரி அங்கங்க சின்ன சின்னதா கொப்பளம் மாதிரி எல்லாம் புதுசா வந்திருக்கும். இது வந்து கெடுதல். நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன மருந்த யூஸ் பண்ணியே நம்ம வந்து பண்ணிடலாம். பெஸ்ட் ரெமெடி வந்து புதினா. புதினா இலைய வந்து சும்மா அப்படியே தேய்ச்சி விடுங்க, ஒண்ணுமே கிடையாது, நல்லா இருக்கு.
1: அண்ட் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி வெறுமை தேய்ச்சா கூட வந்து லிப் பிங்க் ஆகும், சாஃப்ட் ஆகும், தோல் உரியறதெல்லாம் கம்மியாகும், இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போயிடும்.
2: எந்த ஆயில் வேணாலும் தடவிக்கலாம், தேங்காய் எண்ணெய் எந்த ஆயில் வேணாலும் தடவிக்கலாம், அது
1: வெடிக்கும்போது.
2: ஆமா, ட்ரைனஸ் இருக்கும்போது.
1: அப்படி இருக்கும்போது நம்ம கிளிசரின் இருக்கு இல்லையா, கிளிசரினோட நான் சொன்ன மாதிரி அந்த என்னது கருவேப்பிலை, கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுத்தையுமே மசிச்சு அதுல இருக்க ஜூஸ் வந்து கொஞ்சம் கிளிசரின்ல மிக்ஸ் பண்ணி உதட்டுல போட்டீங்கன்னா அது வந்து நீங்க வச்சு வச்சு கூட போடலாம், ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே வந்து ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல ஏதாவது குளிர் சாதன பெட்டிலையோ வச்சுட்டு எடுத்து நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா திக்காயிடும், ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது ஒரு பேஸ்ட் மாதிரி திக்காயிடும். அது நீங்க போட்டுட்டே இருக்கும்போது அவ்வளவு வந்து சாஃப்டா இருக்கும் லிப்ஸ். கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு கலர் மாறின டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு 2-3 weeks நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும்.
0: நினைப்பாங்க அதுக்கு வந்து நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது கெஃபைன், அதாவது காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸ்.
1: ஜென்ஸா இருந்தா
0: ஸ்மோக் பண்றத நம்ம அவாய்ட் பண்ண, அதாவது பல்லு வந்து நம்ம வந்து ஒருத்தங்களை பார்த்த உடனே நம்ம சிரிக்கிறோம், சிரிச்சோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் பார்வை கண்ணு கிட்ட போக, கண்ணை பாக்குறவங்களும் இல்லையா நம்ம பல்லதான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அதாவது அவளோட பல்லு எப்படி வச்சிருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதே நம்ம பல்லு எப்படி இருக்குது,
1: பல்லு எப்படி இருக்கு இல்லாம சிரிக்கும் போதுதான் வந்து பல்லு அழுக்காவோ இல்ல கரப்படைஞ்சோ இருக்கும் போது ஒரு டாடி லுக் கொடுப்பாங்க.
0: அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த பல்லோட கார்னர்ஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு பற்களுடைய பல்லுளோட கார்னர்ல அந்த மீதி இருக்கும். முக்கியமா நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிடுறீங்கன்னா அது வந்து இந்த கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை போய் உயிர், கடுகு இதெல்லாம் இதாகும். இதுக்கு என்னன்னா காகல் பண்ணுங்க, எப்பவுமே வாய் கொப்பளிச்சிருங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே பெஸ்ட் வாய் கொப்பளிச்சிருங்க. ஓகே, இந்த பல்லு வந்து உங்களுக்கு உறுதியாகவும் நல்ல வெண்மை நிறமா இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள், ஒரு லூக் வார்ம் வாட்டர், அதாவது மிதமான தண்ணி, அதுல வந்து கொஞ்சம் உப்பு. அகல கரெக்டா சொல்லுவா, ஏன்னா தினம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
1: அண்ட் அது பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ஜிவ்வன் எடுக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து கிருமியை எடுக்கும், அது ஒரு மாதிரி தெரியும்.
0: அண்ட் அதை வந்து எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே குடிச்சு ரொம்ப உள்ள வரைக்கும் எடுக்காம ஜஸ்ட் வாயில் மட்டும் சுத்தி காகல் பண்ணா அந்த நாள் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் உங்க மவுத்து.
1: இன்னொன்னு சொல்றேன், நீங்க சாதாரணமா வந்து இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்றீங்கல்ல, ஆனா காலையில எழுந்த
0: வெறும் வயித்துலதான்.
1: ஆமா, அப்ப அப்ப பண்ணாலும் சரி. அப்ப இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்லலாம்னா, வெறும் என்ன சொல்ற நல்லெண்ணெய் இருக்கு இல்லீங்களா, அத வந்து கொஞ்சம் ஊத்தி வாய கொப்பளிச்சுட்டே இருந்தோம்னா
2: நர மாதிரி ஆயிடும். அந்த நல்லெண்ணெய் எண்ணெயோட குவாலிட்டிஸ் போய் வெறும் ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அப்ப அதை ஸ்பிட் பண்ணும்.
1: உங்களோட பல்லுல இருக்க அந்த கிருமி, அந்த
0: துர்நாற்றம் எல்லாத்தையுமே எடுத்துரும். அதாவது இது வந்து பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும்.
1: ஆமா, சிலர் வந்து அப்படி பிடிக்காது, அவங்க வந்து பிரஷ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாம், ஆனா முன்னாடி பண்றது ரொம்ப நல்லது,
0: ரொம்ப நல்லது.
2: அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, இது வந்து சாப்பிடும் போதே கேரட், ஆப்பிள் இது மாதிரி எல்லாம் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்கிற நேச்சுரல் திங்ஸ் எல்லாமே உங்களுடைய பல்ல வெள்ளையா கரப்படியாம காப்பாத்திடும்.
1: என் பல்லு வந்து வெள்ளையா இருக்கிறதும் சொல்றதுமே அந்த எனாமல் போயிடுச்சுனாதான் வெள்ளையா இருக்கும்னு சொல்லுவாங்க. பல் பொதுவா எந்த நேரத்துல இருக்கணும்னா ஒரு என்ன ஹாஃப் வயிற்றுல தான் இருக்கணும், ரொம்ப ப்ரௌனாவும் ஆகக்கூடாது, ரொம்ப வெள்ளையானா அவங்களுக்கு வந்து இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா எனாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். பல்லு வந்து ஒரு ஹாஃப் வயிற்றுல இருந்ததுன்னா ஓகே, உங்க பல்லு ரொம்ப வந்து ஒரு ஹாஃப் வயிற்றுல தான் இருக்கு, ஸ்ட்ரென்தா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. காயத்ரி அப்பப்போ அதை தான் பாத்துப்பாங்க நாங்க சொல்லும் போது, டிப்ஸ் சொல்லும் போது.
0: என்னங்க
2: மேட்ச் ஆகிறதா,
0: ஏன்னா நம்ம ப்ரோக்ராம கேட்கும் போதே நம்ம வந்து அதெல்லாம் யோசிச்சுக்கணும். சரி, இப்ப இது வந்து நமக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா, மேட்ச் ஆகலன்னா ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, மேட்ச் பண்ணிக்க வேண்டியதானே. நாங்க இவ்வளவுனாலும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம், நாங்க வந்து இன்னைக்கு ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்தோம், நேயர்கள் வந்து நம்ம கூட பேசுறத கேட்டுட்டு இருந்தோம். அவங்க வந்து அதாவது காமன் கோல்ல ஆரம்பிச்சு நம்ம வந்து நம்ம முகத்தை எவ்வளவு அழகா வச்சுக்கணும் அப்படிங்கறத வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. மேலும் இந்த இது ஹோம் ரெமெடிஸ் வந்துட்டு இன்னொரு வாரம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நீங்க விருப்பப்பட்டா.
1: நம்ம அடுத்து வந்து நம்ம ஃபீட்பேக்ஸ் எப்படி வருது, நம்மளோட வர ஃபீட்பேக்ஸ் வச்சு நாங்க ஃபர்தரா கண்டினியூ பண்றதா இல்ல வேற ஏதாவது டாபிக்
0: ஜம்ப் பண்றதான்றத பாக்கலாம். பட் ஸ்டே டியூன்ட், யூ ஆர் டியூனிங் இன் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. This is Gayathri
1: and Akalya.
0: லக்காக இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மிஸ் பிரியாவுக்கு நாங்க ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியாகணும். தேங்க்யூ மேடம்.
2: தேங்க்யூ.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் தாங்க உங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர் கீர்த்தனா. இப்ப பாத்தீங்கன்னா, போன வாரம் வந்து நம்ம கூட திருமதி ஆனந்தி வெங்கடேஷன் சைல்ட்ஹுட், அதாவது எஜுகேஷன் வந்து சைல்ட்ஹுட் லெவல்ல குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு, பேரண்ட்ஸும் அதை எப்படி குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க அப்படின்றதுலாம் நம்மளுக்கு சொன்னாங்க. இந்த வேரம் வேறொரு நல்ல டாபிக்கோட அவங்க நம்மளுக்காக வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா?
1: வணக்கம். போன வாரம் நம்ம வந்து சைல்ட்ஹுட், அப்புறம் அந்த ஃபேஸில் வந்து ஸ்கூலிங் அண்ட் எக்ஸாமினேஷன் ப்ரெஷர், இதெல்லாம் எப்படி ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணுன்றதை பற்றி பேசினோம். இந்த வாரம் நம்ம வந்து அடலசன்ஸ், டீனேஜ் அண்ட் அந்த ஃபேஸில் இருக்கிற பசங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்ட் அதை பற்றி பேசிச்சே வந்து அவங்கனால பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ன்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடலசன்ஸ்ன்றதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸு. அது கஷ்டம்னு சொல்கிறதோட அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபேஸ் இன் அ பர்சன்ஸ் லைஃப். எல்லாத்துலேயுமே மாறுதல் தெரியறது. குழந்தை பருவத்தில் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக, உடம்புமே ரொம்ப ஈஸியாக வளைஞ்சு கொடுத்து, மனசு வந்து எப்படி அம்மா அப்பா சொல்கிறாலோ அதை வந்து அதுக்கும் மேலே யோசிக்காத அதை அப்படியே ஒத்துக்கிற மாதிரி மனசு இருக்குது அந்த குழந்தை பருவத்தில். அடுத்த ஃபேஸில் வந்து அவங்க டீனேஜர்ஸாக ஆகச்சு, அது பாய் கேர்ள் ரெண்டு பேருக்குமே வந்து ஃபிசிக்கலி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. உடம்பு வந்து வேற இருந்த ஃபேஸோட இப்போ வந்து ரொம்ப மாறுதல் இருக்குது அப்படின்னு இருக்குச்சு. அதையே ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு, அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆறுது. அம்மா அப்பான்ற ரோலில் வந்து நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான ஒரு மென்டல் ஸ்டேட் இந்த ஃபேஸில். அவங்க மனசு எப்படி இருக்குது, அவங்களால எப்படி வெளியில் போய் வந்து நாலு பேரோட மிக்ஸ் பண்ணி பேசிச்சே வந்து முன்னாடி இருந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்றது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்காத நம்ம வந்து நம்ம எப்படி இருந்தோன்றதையே மறந்துட்டோம். இப்படி தான் நீ வந்து இருக்கணும், இப்போ நீ மாறிட்ட அப்படின்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க எப்படி ஃபிசிக்கலி தே change in their life, அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டு பிடிச்சி நம்ம வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணி

ஜென்ரல் நோஷன் இருக்குது. அப்படின்னு இருக்கச்சே, நான் மட்டும் அப்படி இல்லைன்னா, நான் மட்டும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலன்னா, நான் மட்டும் ஈவினிங் அவங்களோட அந்த பார்ட்டிக்கு போகலைன்னா, நாளைக்கு திருப்பியும் நான் காலேஜ் போச்சு, நான் வந்து அவங்க குரூப்பில் அக்செப்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்க மாட்டேன், நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க அப்படின்ற பயம் அவங்களுக்கு இந்த ஃபேஸில் வருது. அப்படின்னு அதனால சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுண்டு விட்டு கொடுக்கணும், ஆனால் அது எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணுன்றது தான் பேரண்ட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அது எந்த அளவு எங்க லைன் ட்ரா பண்ணணும்னா, ஒரு சில ரொம்ப சின்ன விஷயமா இருக்குச்சு, ஒருவேளை ட்ரெஸ்ஸிங்கோ இல்லை முன்ன பின்ன முன்னாடி மாதிரி இல்லை, பட் இப்போ கொஞ்சம் அவளாவே டிசிஷன் எடுக்க ஆசைப்படுறா என் பொண்ணு அப்படின்னா, நீ முன்னாடி எப்பப்பா நான் சொன்னதை கேட்பேனே, இப்போ நீ அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு தப்பு கண்டுபிடிக்காத. அது சின்ன விஷயம் தானே, நம்ம விட்டு கொடுத்துடலான்னு விட்டு கொடுத்துட்டு, பெரிய விஷயத்துல நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. தட் இஸ் பேசிக்கா அவங்க லைஃப்ல வந்து பிரின்சிபிள்ஸை ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா கத்து கொடுக்கணும். வேல்யூஸ், எத்திக்ஸ், எது கரெக்ட் எது தப்பு, இது இதுக்கும் மீறி நீ பண்ணக்கூடாது, இது பண்ணா இந்த நம்ம ஃபேமிலி கல்ச்சர்ல அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம்னா, பாக்கி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம இந்த ஃபேஸ்ல குழந்தை இப்படிதான் இருக்கும்னு நம்ம வந்து புரிஞ்சுட்டே ஆகணும். நம்மளோட வேல்யூஸை நம்ம நன்னா கத்து கொடுத்துட்டோம்னா, பசங்க எப்பவுமே ரொம்ப ரொம்ப சமத்தா பசங்க தான் இருப்பாங்க, அதுல நம்மளுக்கு சந்தேகமே இருக்கவே வேண்டாம். அவங்களோட ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா, நிறைய இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு தோணக்கூடிய ஒரு ஃபேஸ் அவங்க லைஃப்ல. தட் இஸ், ஏன் நானே டிசிஷன் எடுக்கக்கூடாது, ஏன் நான் தனியாக போகக்கூடாது, ஏன் நான் தனியாக லேட்டாக வரக்கூடாது, ஏன் நான் எப்பவுமே உனக்கு பதில் சொல்லணும், இந்த மாதிரி கேள்விகள் எப்பப்பாரு வீட்டில் வந்து டீனேஜர்ஸ் இருந்தால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளமே இதுதான். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஃபேஸில் வந்து அவங்க என்ன ஒரு ஆழமாக நம்மளுக்கு சொல்லறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா, நான் இப்போ குழந்தை இல்லை, நீ நினச்ச மாதிரி நான் அந்த 10 வயசு 11 வயசு கிடையாது, நானும் வளர்றேன் அப்படின்னு இருக்கச்சே, இதெல்லாம் வந்து ஒரு ரிபெல்லியஸ் ஆட்டிடியூட். சில்ட்ரனோட சின்ன சின்ன விஷயத்துல நம்மளுக்கு திருப்பியும் அவங்க காமிக்கிற விருப்பப்படுற ஒரு ஆட்டிடியூட். பட் நம்ம இதை புரிஞ்சுட்டோம்னா, நம்ம வந்து அதை வந்து ரொம்ப அழகா டேக்கிள் பண்ணறதுக்கு நம்மளுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். எப்படின்னா, கண்டிப்பா நீ டிசைட் பண்ணு, நீயே எப்ப வரேன்றத நீயே சொல்லிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு எதிர்ப்போட அம்மா அப்பாவை ஒரு எதிரியா பார்க்காத அவங்களும் வந்து ஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நோ ப்ராப்ளம், உனக்கு நல்லா தெரியும் எத்தனை மணிக்கு வரணும்னு, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு கிளம்பிடு கண்ணா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அப்படி இல்லாத நான் சொல்லுவேன் நீ கேட்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அது இந்த வேர்ல்டுல நடக்கவே நடக்காது. ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் நிறைய வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நீ இவ்வளோ இண்டிபெண்டன்ஸ் கேட்குறியே, நீ தனியாக போகணும்னு ஆசைப்படுறியே, அட் த சேம் டைம் ஆஸ் அ மதர் வந்து நீ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் பசங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டவே வேண்டான்னு இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுக்காத, ஆனால் இண்டிபெண்டன்ஸ் கொடுன்னு, இது ரெண்டும் மேட்ச் ஆகாததுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த ஸ்டேஜில் இருக்கு. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அம்மா அப்பா எப்பப்பாரு நம்மளை இது பண்ணு அது பண்ணக்கூடாது அப்படின்னு எப்பப்பாரு சொல்கிறாங்க, நான் பண்ணணும்னு விருப்பப்படுறத விட மாட்டேன்றாங்க. இதனால நிறைய கிளாஷஸ் நடக்கிறது ஃபேமிலியில். அப்புறம் வந்து இப்போ நிறைய கம்பேரிசன் வீட்டுக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா, என்னோட முதல் குழந்தை இப்படி கிடையாது, நீ இப்படி இருக்க, அந்த கம்பேரிசன் நிறைய இருக்குது. அது ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ப்ளீஸ் கம்பேரிசனே லைஃப்பில் இருக்கவே கூடாது. ஒரு ஒரு குழந்தையும் அப்படியே எப்படி இருக்காங்களோ நம்ம அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒத்தர் மாதிரி ஒத்தர் கிடையாது. நம்மளை நான் இருக்கிற மாதிரி என் சிஸ்டர் இருக்க முடியாது. நம்மளுக்கு 5 பசங்க இருந்தால் ஒன்று மாதிரி ஒன்று இருக்கவே இருக்க முடியாது அப்படின்னு இருக்குச்சு. ஒரு ஒரு குழந்தையும் அனுபவித்து குழந்தையாவே நம்ம குழந்தை அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, ரொம்ப ரொம்ப ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். பசங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் போயிட்டு அவள் அப்படி இருக்கா, இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறா, இந்த மாதிரி காரில் வரா, அந்த கம்பேரிசன் அவங்களுக்கு நிறைய உண்டு. இந்த அடலசன்ட் ஃபேஸில் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது. அதுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணுன்னா, நீ எப்படி இருக்கியோ
உன்னோட நீ உன்னோட படிப்புக்கும் நீ எப்படி அச்சீவ் பண்றியோ அதுக்கு தான்

0: மதிப்பே தவிர நீ என்ன போட்டுக்கிற, நீ எப்படி போற, அதுக்கு வேல்யூவே லைஃப்ல கிடையாதுன்றத அம்மா அப்பா ஆழமா மனசுல பதிய வைக்கணும். ஏன்னா ஒரு ஒரு குழந்தையும் தன்னோட முயற்சிக்கு தன்னோட அச்சீவ்மெண்ட்ஸுக்கு தான் வந்து சக்சஸ்ன்றத புரிஞ்சுக்கணுமே தவிர பாக்கி எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்ன்றத நம்ம பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் டிசிஷன் மேக்கிங் இந்த ஃபேஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கெரியர் வந்து என்ன எடுத்துக்கணுன்றது அவங்களுக்கு ரொம்ப தெரியணும்னு ஆசை, அவங்களாவே டிசைட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அட் த சேம் டைம் நம்ம கைடும் பண்ணணும். டோட்டலாக விட்டு கொடுக்க முடியாது. இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் என்னன்னா கொஞ்சம் யோகா, மெடிடேஷன், பிராணாயமா, இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம முன்னாடியே சொன்ன ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஆரம்பித்ததை கண்டிப்பாக காலேஜ் டேஸ்லேயும் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அவங்க கூடயே நம்மவும் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க மனசு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து என்ன அச்சீவ் பண்ணணுமோ அது ஒண்டி தான் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் யோசிக்காத அச்சீவர்ஸாக தான் இருப்பாங்க.
1: என்ன லிஸ்னர்ஸ், இன்னைக்கு திருமதி ஆனந்தி வெங்கடேஷன் கொடுத்த எல்லா குறிப்புகளும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்ததா? ஓகே, ஸோ இன்னைக்கு கொடுத்ததுலேருந்தும் போன வாரம் அவங்க கொடுத்த டிப்ஸ்லேருந்தும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் 6512133 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் கேள்விகளை கேட்டு அதுக்கு நீங்கள் மிஸ்ஸஸ் ஆனந்தி வெங்கடேஷன் கிட்டேருந்தே விடை பெற்றுக்கலாம். இப்போ போன வாரம் நடந்த நிகழ்ச்சியிலேருந்து ஒரு காலர் கால் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சைல்டுஹுட் நான் குழந்தைய ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறேன், அவங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் செய்கிறேன், பட் எனக்கு வந்து அது அந்த டெம்டேஷனை வந்து அந்த குழந்தை இருக்கணும், பிகாஸ் இப்போ இருக்கிறது காம்படிஷன் வேர்ல்ட் அண்ட் இந்த வேர்ல்டில் வந்து குழந்தைங்க நிறைய மார்க்ஸ் வாங்கினாதான் அவங்களுக்கு ஃப்யூச்சர் இல்லையா. ஸோ எனக்கு வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எனக்கு இன்னுமே அதை அடக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம மிஸ்ஸஸ் ஆனந்தி வெங்கடேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம்.
0: வணக்கம். இது வந்து ரொம்ப ஒரு வேலிடான க்வெஸ்டின். இப்போ பேரண்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா என் குழந்தை தான் எல்லாரோடையும் நல்லா பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்குது. வெரி வெரி காம்படிட்டிவ் வேர்ல்ட், தட் இஸ் சாதாரணமாக படித்தா இப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. 90க்கு மேலே எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு தான் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. இப்படின்னு இருக்கச்சே வந்து பேரண்ட்ஸோட ரோல் எப்படி என்னவா இருக்கணும்னா, பசங்களுக்கு என்ன நம்ம ஒரே கேள்வி தான் எப்போவுமே கேட்கணும், நீ முன்னாடி உன்னோட பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணால் இந்த தடவை அதோட நல்லா பண்ணியிருக்கியா? அதுக்கு ஆன்சர் எஸ்ன்னு வந்ததுன்னா நம்ம வந்து அதையே ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுண்டு குழந்தைய வந்து ஒரு ஒரு ஹக் கொடுத்து நீ முன்னாடிக்கு இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்க, அந்த மாதிரி ஒரு மென்டல் மேக்கப்போடு நம்ம சைல்ட்ஹுட்லேருந்தே வளர்த்தோன்னா, ஓ அம்மா வந்து நான் முன்னாடிக்கு நல்லா பண்ணியிருக்கேனான் தான் கேட்பாள். அதனால நான் 80 வாங்கினேன்னா இந்த தடவை 85 வாங்கணும், அந்த மாதிரி குழந்தை ப்ரிப்பேர் பண்ணும். எப்போ பார் வீட்டு உள்ளே நுழைஞ்ச உடனேவே அம்மா மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் மார்க் என்ன ப்ளீஸ், இந்த கேள்வி மட்டும் எந்த அம்மா அப்பா கேட்கவே கூடாது. எல்லா பசங்களும் வாங்கலாம், உங்கள் குழந்தையால் எவ்வளோ நன்னா பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்கு. அப்படி ஆக்செப்ட் பண்ணோன்னா சில்ட்ரன் வில் பி வெரி ஹாப்பி சில்ட்ரன்.
1: என்ன மிஸ்ஸஸ் சாந்தி, உங்கள் கேள்விக்கு உங்களுக்கு விட கிடைச்சது இல்லை. இதே மாதிரி நிறைய காலர்ஸோட டவுட்ஸை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இங்கே நம்ம கூட மிஸ்ஸஸ் ஆனந்தி வெங்கடேஷன் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து கால் பண்ணுங்கள், உங்களோட கேள்விகள் எல்லாம் நீங்கள் கேட்கலாம் அண்ட் கண்டிப்பாக எல்லா கேள்விகளுக்கும் இங்கே பதில் இருக்குங்க. திருப்பி உங்களை அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே, உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கீர்த்தனா அண்ட் என் கூட இருக்கிறது மிஸ்ஸஸ் ஆனந்தி வெங்கடேஷன். டேக் கேர், பை பை, பி குட் அண்ட் டு குட்.

0: Did you know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio, our pride.
4: ஹலோ
5: ஹலோ,
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசென்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேலே இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னெல்லாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking dayu seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி
4: இது. உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். நான் தான் உங்கள் ஆர்ஜே அஸ்வினி. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ சிட்டி டாக் என்னங்க? மது விளக்கு தாங்க. எங்க பார்த்தாலும் போராட்டம் நடக்குது, எதுக்குன்னு தெரியாது. ஆனா மது விளக்குன்றது மாத்திரம் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம ஒரு சமூக அவலத்தை பத்தி பேசலாம். எதை பத்தி பேசலாம்? படங்களோட தாக்கத்தை பத்தி பேசலாம். படங்கள்ல பொண்ணுங்களை எப்படி சித்தரிக்கிறாங்கன்றத பத்தி பேசலாம். இதை வந்துட்டு இப்ப சாதாரணமா நம்ம பேசாம இதை வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கதை வடிவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கதைக்கு போகலாம், கேளுங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு பேரு ஐஸ்வர்யா. அவளோட வாழ்க்கை வந்துட்டு காலையில காலேஜுக்கு போறது, திருப்பி வீட்டுக்கு வர்றது தான் அவளோட தினமுறை சம்பவங்கள். ஆனா இப்ப வந்துட்டு ஒரு நாள் வந்து அவங்க ஃபேமிலியில எந்த பொழுதுபோக்குமே இல்லாத காரணத்தால் அவளை வந்துட்டு சினிமாக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவ வந்து அந்த உற்சாகத்தோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் போயிட்டு, சரி நான் படத்துக்கு போறேன், படத்துக்கு போறேன் என்று பெரிய உற்சாகத்தோடு காத்து கொண்டிருந்தாள். அன்னைக்கு இரவு வந்துட்டு அவங்க போனாங்க, மூவி பார்த்துட்டு வந்தாங்க. வந்த உடனே என்ன தாக்கம் நடந்துச்சுன்னே தெரியல, அவளுக்கு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரலன்னு யோசிச்சுட்டே இருந்தா, அப்புறம் வெளியே வந்தா. வெளியே வந்துட்டு ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுத ஆரம்பித்தாள். இதுக்கப்புறம் கதையை வந்துட்டு என் கூட இருக்கிற பிரியங்கா சொல்லுவாங்க, கேளுங்க.
5: அவ என்ன எழுத ஆரம்பிச்சா சொல்றேன், கேளுங்க. படங்கள் நமது கடினமான வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியையும் வித்தியாசத்தையும் கொடுக்க கண்டுபிடிக்கப்பட்டது. ரஜினி படம், அஜித் படம், விஜய் படம், சூர்யா படம் என்றால் அடித்து பிடித்து டிக்கெட் வாங்கி காசு கொடுத்து ஏமாற்றத்தோடு வந்தவர்களே பலர். இது ஏன்? அவர்கள் படத்தின் கதைக்காக நடிகர்களை தேர்வு செய்வதில்லை, நடிகர்களுக்காக கதை எழுதுகின்றனர். கதைக்கேற்ற நடிகையை தேர்வு செய்வதில்லை. அழகாக மெலிந்த இடையுடைய 2 டுயட் பாடலுக்கும் 1 குத்து பாடலுக்கும் ஆடி செல்வதற்காக நடிகையை தேர்ந்தெடுக்கிறார்கள். சில படங்களின் நடிகையே தேவைப்பட்டிருக்காது. இப்பொழுது தமிழ் படங்களின் லாஜிக், கதாநாயகனின் அறிமுக பாடல், கதாநாயகியின் அழகில் மயங்கி காதல் வசப்பட்ட ஒரு பாடல், வேலைக்கே செல்லாமலும் உதாரித்தனமாக ரவுடி போன்ற தோற்றத்தோடும் அவளை காதல் வசப்படுத்துவது, பின் ஒரு சின்ன சண்டை போட்டு காதல் தோல்வி பாடல் என்னும் பெயரில் பெண்ணை ஏளனம் செய்வது, பின் வில்லனை அடித்து துரத்துவது, கடைசியில் நடிகை ஒரு தீர்க்கிறாள் என் ஞாபகப்படுத்த இருவரும் ஒன்று சேர்வது போல காண்பித்து விடுவார்கள். படங்கள் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், முக்கியமாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு. இவ்வாறு ஒரு பெண்ணை தொடர்ந்து ஏளனம் செய்து அவளை பொருளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த ஆணாதிக்க சமூகம். ஒரு பெண்ணின் மீது வளரும் குழந்தைகள் வைக்கக்கூடிய மதிப்பை குறைக்கிறது. அந்த பாடல்களை பெண்களே ரசித்து போற்றுவதுதான் இன்னும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு ஆசிரியரை கொன்ற மாணவனுக்கே அக்னிபாத் என்னும் படமே பாதிப்பை ஏற்படுத்தி அவனை கொலை செய்ய தூண்டியது. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை கேலி சித்திரமாக பாவிப்பது அவளின் மதிப்பை முற்றிலும் குறைத்து பெற்ற தாயையே மதிக்காமல் போகும். இக்கால குழந்தைகளுக்கு பின்னர் வழி தவறி செய்யும் காரியங்களுக்கு வித்தாகிறது. இதுவே இக்காலத்தில் ஒரு பெண்ணை எளிய முறையில் பலவந்தப்படுத்துவது, கற்பழிப்பது, கொலை செய்வது என்று தினம் தினம் நாம் நாளிதழ்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம். இது வழக்கமான செய்தி ஆயிற்று. எல்லாவற்றையும் கடினமாக கூறாமல் கிண்டல் கேலியோடு கூறுவது சுவாரஸ்யத்தை கொடுக்கும். ஆனால் அது எல்லையை கடக்காமல் இருப்பது நல்லது. எதிர்த்து குரல் கொடுக்காமல் இது என்ன ஒரு படம் தானே என்ற எண்ணம் அவங்களுக்கு அடுத்த தலைமுறை செய்யும் செயல்களுக்கு பின்விளைவுகளை சந்திக்க தயாராகுங்கள்.
6: என்னை எழுதி முடித்தால் அதை நாளிதழில் பிரசுரிக்க விண்ணப்பித்தாள். அவளை பாராட்டும் விதமாக அதை நாளிதழில் சரியா தவறா என்னும் பெயரில் வெளிவந்து அவளுக்கு பாராட்டை பெற்றுத்தந்தது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஷாயிஸ்தா?
7: தவறான கருத்துக்களை சித்தரிக்கிற படங்களை பார்த்து மனசுல தப்பான கருத்துக்கள் பதிவு செய்யற மாதிரி எந்த படத்தையும் பார்க்காதீங்க. நல்ல விதமான படத்துக்களை தேர்வு செஞ்சு பாருங்க. ஒரு கருத்து தப்பாக தெரிவிக்கப்படுறது அந்த படத்துலன்னா அதை எதிர்த்து கேட்கணும். அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதையே நம்ம பார்த்துட்டு மனசுல பதிவு பண்ணி தப்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. எல்லா படங்களும் இதே மாதிரி சித்தரிக்கிறது இல்லை. நல்ல படங்களும் இருக்கு. தேர்வு செஞ்சு பார்க்கறது நம்ம கையில இருக்கு.

0: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நான் போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லு சில்லு எடுத்துன்னு வந்தேன். சில்லு கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்தை அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க. ஐயோ சார், சார் நிறுத்துங்க சார், இறங்கணும்.
1: ஏமா, இறங்கணும்னு தெரியல, ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னால வந்து எழுந்து நிக்க வேண்டியதானே? அதை விட்டு வண்டி கிளம்பதுக்கு அப்புறம் கத்திட்டு இருக்க, சீக்கிரம் இறங்குமா.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எம்ஓபி சமுதாய வானொலியில பல பல புதிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், சமுதாயத்திற்காக இவர்கள், மனசாட்சி பேசுகிறேன், ஆலோசனை நேரம், இந்த மாதிரி பல புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே நாங்க ஒளிபரப்பிக்கிட்டு வரோம். அந்த வகையில உணவே மருந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம வந்து கேட்டுக்கிட்டே வரோம். இந்த உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். இப்போ ஒரு சில பேர் வந்து ஹோட்டலுக்கு போனாலே வந்து இந்த ஹோட்டல்னா இந்த இதுதான், ஒரு ஹோட்டல்ல வந்து ரவா தோசை போய் தேடி சாப்பிடுவாங்க, அதே மாதிரி இன்னொரு ஹோட்டல்ல போய் ஒரு உத்தப்பம் சாப்பிடுவாங்க, ஒரு ஹோட்டல்ல போய் ரைஸ் பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோட்டலுக்கும் தேடி தேடி போய் அங்க என்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உணவு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நம்ம அந்த உணவுல இருக்கிற ருசியை தான் பாக்குறோமே தவிர அதுல எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதே கிடையாது. இப்போ நம்ம வந்து உணவிலேயே மருந்து நிறைய இருக்கு. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே வந்து நாம தினசரி கண்டிப்பா புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் எடுத்துக்கணும், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த எல்லாமே இருக்கிற உணவு தான் வந்து சரி விகித உணவு, அதாவது பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம சாப்பிடுற இந்த தென்னிந்திய உணவுகள், குறிப்பா தமிழ்நாட்டுல சேர்ந்த இந்த உணவு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல கூட ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. நாம சாப்பிடுற இந்த உணவுல வந்து இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நடமாடுறதுக்கு, நம்ம வேலை செய்யறதுக்கு சக்தி கொடுக்கறது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ், இந்த புரோட்டீன் வந்து சாம்பார், பருப்பு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அது எல்லாத்துலயுமே வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துப்போம், நிறைய வகையான காய்கறிகள் சேர்த்துப்போம், தேங்காய் போட்டு ஒன்னு, பருப்பு போட்டு ஒன்னு, கூட்டு மாதிரி ஒன்னு, இது எல்லாத்துலயுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நம்மளோட தென்னிந்திய உணவு வந்து ஜூசஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து அப்படியே வெட்டி வேக வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரசம் நம்ம சாப்பிடறது வந்து ஜீரண சக்திக்காக, அதே மாதிரி நம்ம உணவுல சேர்த்துக்கிற நெய்யோ இல்ல கடைசியா சாப்பிடுற தயிர் சாதமோ, இது ரெண்டுத்திலயுமே வந்து ஃபேட் நிறைய இருக்கு. ஃபேட் இஸ் அகெயின் ஃபார் எனர்ஜி, நம்ம அன்றாட வாழ்க்கையில நல்லா வேலை செய்யறதுக்காக இதுல இருந்து நமக்கு ஃபேட் கிடைக்குது. சோ இந்த மாதிரி இப்போ வந்து நார்மலா நம்ம சேர்த்துக்கிற பாயசம், அப்புறம் வந்து எப்பயுமே ஒரு பழம் இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு விருந்துக்கு போனீங்கன்னா முதல்ல வந்து வாழைப்பழம் வைப்பாங்க, இல்ல எல்லா வகையான பழத்தையும் வந்து வெட்டி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு பஞ்சாமிரதம் மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாம சாப்பிட்ற தென்னிந்திய உணவு தான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட், இதுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நாம உணவு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வரோம். இப்படி நாம கரெக்டா, அதாவது ஃபுல்லா ஒரு சாம்பார் சாதம், கொஞ்சம் காய், அதுக்கப்புறம் ரசம், இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லா சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ வந்து நம்மளோட பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலோபதி டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கை வைத்தியம் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு மூலிகைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சும்மா ஜுரம் வந்தாலே வந்து டாக்டர் கிட்ட ஓடுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாருக்குமே வந்து அவங்களோட வயசான காலத்திலையும் கூட அவங்களுக்கு 80-85 கூட நல்லா நடமாடிக்கிட்டு ஒரு பல் கூட கீழே விழாம அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா உடம்புல உறுதியோட இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க சாப்பிட்ட சரி விகித உணவு தான் காரணம். கண்டிப்பா வந்து நாம சரி விகித உணவு தினமும் சாப்பிட்டாதான் இப்ப நமக்கு, நம்ம இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நமக்கு வயசானா கூட நம்மளால இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அஞ்சரை பெட்டி அப்படிங்கறது எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதாவது சீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய் வற்றல், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வந்து அதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற ஒன்றத்தில் வச்சிருப்போம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிற இந்த ஸ்பைசஸ் இது மெடிசினல் வேல்யூஸ் அதில் நிறையா இருக்கும். திப்பிலி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற அந்த ஒரு டப்பாவில் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் நம்ம போட்டு வச்சிருப்போம் இல்லையா. அந்த ஸ்பைசஸ்னால நம்ம உணவுக்கு மட்டும் ருசி கிடையாதுங்க, நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இதுக்கு இதுதான், இந்த ஸ்பைஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இதுல இருந்து நமக்கு இந்த வகையான ஒரு சத்து கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியாமலே வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளால வந்து அந்த மாதிரி ஃபுல் சாப்பாடு சமைச்சு ரைட் ஃப்ரம் சாம்பார், ரசம், காய், பாயசம், அந்த மாதிரி வெல் பேலன்ஸ்ட் டயட் அந்த காலத்துல பண்ண மாதிரி இப்ப நம்மளால பண்ண முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுன்னு தாங்க பதில் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால வந்து ஃபுல் சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறதுலாம்
இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து கிடைக்கிற உணவுகள், கிடைக்கிற ஃபுட்ஸ், இதையிலேயே வந்து எந்த அளவுக்கு நம்மளால சத்து குறையாம சமைக்க முடியும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த உணவே மருந்து அப்படின்ற நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுற உணவு தானே தவிர நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்பெஷலா எந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்ல. இப்ப நான் சொன்ன எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. இப்படி நாம அன்றாடம் தினமுமே சமைக்கும் போதே நம்ம எந்தெந்த வகையான காய்கறிகள், எந்தெந்த வகையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல சத்து நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கறது தான் வந்து இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து நிகழ்ச்சி. இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நாம என்ன கேட்க போறோம், எந்த வகையான சத்து பத்தி, எந்த வகையான காய்கறி பத்தி

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன். நான் உங்க ஆர்ஜே பாலமீனாட்சி. நேற்றுக்கு நம்ம டாக்டர் ரொம்பவே அழகா விரிவா எல்லா நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவை அழகா பட்டியல் போட்டு 9 விதமா பிரிச்சு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க வந்து அதை எப்படிலாம் நம்ம சாப்பிடணும், எந்த நேரத்துல எதை சாப்பிடணும்னு சொல்ல காத்துட்டு இருக்காங்க. ஹலோ டாக்டர், சொல்லுங்க.
1: வணக்கம். நேற்று வந்து நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு சொல்லிட்டேன், உங்களோட உணவு வந்து நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது எந்த நேரத்தில் எப்படி சேர்த்து சாப்பிடணும், மீல் ஸ்கெட்யூல், மீல் காம்போசிஷன் நேற்று சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து நான் மீல் ஸ்கெட்யூல் பற்றி சொல்ல போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த நேரத்தில் எந்த அளவுக்கு எப்படி சேர்த்து சாப்பிடணும், இந்த 9 எப்படி ட்ரா பண்ணிவிட்டு, ஃபுட் குரூப்ஸ்லேருந்து எப்படி ட்ரா பண்ணிவிட்டு சாப்பிடணும்னு இன்றைக்கி சொல்ல போகிறேன். நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து ஹேஸ் இட்ஸ் ஓன் கிளாக், இட் இஸ் கால்ட் பயாலஜிக்கல் கிளாக். நமக்குள்ளே ஒரு கடிகாரம் ஓடிட்டே இருக்கிறது. அது நம்ம வந்து எப்போ உருவாக்கணும் அப்போலேருந்து அது ஓட ஆரம்பிச்சிருக்குது இல்லையா. வி ஆர் டிக்கிங் அவே ஃபார்வர்ட். ஸோ இந்த கிளாக்கை வந்து எந்த விதமான நம்ம வந்து அதை செட் பண்ணுறதுன்னா, இட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த சன், சூரியனோட சூரியாஸ்தம், சூரியோதயம், அது ரெண்டு வச்சுட்டு தான் நம்மளோட உடம்பும் அதே மாதிரி ஓடிட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காலம்பரை 6 இந்த சன் ரைசஸ் அந்த கணக்கில் நீங்கள் கூட எழுந்துக்கணும். ஸோ தட் இஸ் வெட் வி கால் அஸ் பெட் டைம் மார்னிங். காலம்பரை எழுந்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்வேன், நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே யு ஆர் சப்போஸ் டு ஹாவ் அ பெவரேஜ். ஓகே, அண்ட் இந்த ஃபுட் குரூப்ஸில் கணக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ கேன் ஹாவ் அஸ் அ பெவரேஜ் இஸ் ஒன்லி மில்க் பேஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது பால். நீங்கள் டீ டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறீங்களா, இல்லை காஃபி டேஸ்ட்காக ஆட் பண்ணுறீங்களா, இல்லை வேறு உங்களுக்கு பிடிச்சது எதுவும் நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, இது வந்து உங்களுக்கு அது இட்ஸ் ஒன்லி அண்ட் அடிஷ்னல் போனஸ். டீ காஃபி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டுக்காக, இல்லை வேறு ஏதாவது பவுடர் சேர்த்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு தன மாதிரி இருந்தானா, அதுக்கு டோசேஜ்க்கு தன மாதிரி குடிக்க வேண்டியிருக்கும். அவங்க வந்து 2 tablespoons டோசேஜ் சொன்னால் நீங்கள் 1 teaspoon 2 teaspoons போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ முக்கியமான நீங்கள் குடிக்க வேண்டியது பால்.
0: மேடம், டீ காஃபி வந்து டேஸ்ட்டுக்குன்னு சொல்லிங்க இல்லையா, இப்போ இந்த டீ காஃபி ஆட் பண்ணி குடிக்கிறவங்களுக்கும் மில்க் குடிக்கிறவங்களுக்கும் என்ன, எப்படி சத்து போகும், அதாவது பாலில் இருக்கிற சத்து குறையுமா அந்த மாதிரி?
1: ஆமாம், நீங்கள் டிகாக்ஷன் அதிகமாக பிளாக் டீ பிளாக் காஃபி குடிச்சிங்கன்னா அது வயிறுக்கு ரொம்ப இருக்க உடம்பு பட்னியாக இருக்குது. ஸோ முக்கியமான குடிக்க வேண்டியது பால். பாலில் வந்து நீங்கள் இந்த டோஸ் இஸ் 200 ml. 200 ml பாலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ கெட் இன்னஃப் ஆஃப் எவ்ரி திங், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், எல்லா 6 உங்களுக்கு அதில் கிடைக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடம்பு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க, எல்லாமே கொஞ்சமாக லிக்விட், ஏன்னா தண்ணி தான் அதிகமாக இருக்குது பாலில், மீது எல்லாமே குறைச்சலாக இருக்குது. ஸோ யூஆர் ஸ்டார்டிங் வித் மில்க் ஃபர்ஸ்ட். இது வந்து வித்தின் 15 minutes. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, காலம்பரை ஏந்த உடனே ஒரு சொம்பு ஃபுல்லாக நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக என்ன, அப்போ என் சிஸ்டம் கிளீன் ஆகிடுறதுன்னு. அவங்களுக்கு அது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்வேன், நாளைக்கு கூடவே 1 tablespoon டிட்டர்ஜென்ட் ஒரு ப்ரஷ்ஷும் அல்ல உள்ள தள்ளி விடுங்க, அப்போ ரொம்ப சுத்தமாகிடுவீங்க. நோ, இட் இஸ் நாட் த்ரூ தட் யூ கிளீன். தண்ணி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட், பட் இட் ஹஸ் டு பி டேக்கன் அட் த ரைட் டைம்.
0: டாக்டர், அப்போ வெறும் வயத்தில் ஒரு டம்ளர் தண்ணி குடின்னு சொல்றது வந்து தப்பான விஷயம்?
1: தப்பு, அது தேவையில்லை. நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடிச்சது பிறகு யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் சிஸ்டம் வித் அ நியூட்ரியன்ட் விச் இஸ் அ லைட்டர் திங் ஆன் யுவர் டைஜஷன். இது வந்து பண்ணது பிறகு நெக்ஸ்ட் 2 hours கழிச்சு, அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த டைமிங் ஆஃப் த சைல்டு. சைல்டுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா 6 எழுப்பி விட்டீங்கன்னா கரெக்டாக 8 அவள் சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா ஸ்கூல் போய் ஆகணும். ஸோ தே நீட் 2 hours. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, குழந்தை 7:30 ஏந்துக்கும் 8 ஸ்கூல் போகிறதுக்கு, அதுக்குள்ளே வந்து குளிப்பாட்டணும், அவனுக்கு எழுப்பிட்டு பால் குடிக்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாமே அது கூடவே வேற ஸ்கூலில் நாளைக்கு இன்னைக்கு டெஸ்ட்னா அம்மா வந்து கூடவே நீ அது சொல்லிடு, நீ சொல்லிடு, அது எல்லாமே எப்படி முடியும் குழந்தைக்கு, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. வி நீட் 2 hours கேப் ஃபார் த என்சைம்ஸ் அவர் ஸ்டமக் டு ஸ்டார்ட் கெட்டிங் ப்ரிப்பேர் டு ரிசீவ் ஃபுட். அப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட், நிறைய குழந்தை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதுவும் தப்பு. ஸ்கூல் ஏன்னா சூப்பர்விஷன் தேவை, நிறைய ஸ்கூல்ஸ் இதுவும் ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் குழந்தை அப்படியே அமுச்சுடுங்க நம்ம பார்த்துக்குறோம், தப்பு. பிகாஸ் த மதர்ஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் மிஸ்ஸிங். எவ்வளோ நீங்கள் நல்லா சாப்பாடு கொடுத்தாலும் த சூப்பர்விஷன் ஆஃப் த மதர், குழந்தை எவ்வளோ சாப்பிட்டா எதுக்கு சாப்பிட்டா இதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணுறது யார்? ஒரு டீச்சர் 30 குழந்தை கவனிக்கிறது முடியாது, ஆனால் ஒரு தாய் வந்து அவன் குழந்தை கவனிக்கிறதுக்கு கட்டாயம் முடியும். நம்ம கன்செப்ட் சுத்தமாக மாறி இருக்கு. வீட்டில் வந்து வியர் அ நியூ வென் வி வேர் அ ஜாயிண்ட் ஃபேமிலி, பாட்டி அது கவனிக்கும். அம்மா சமைச்சி போடுறா, பாட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு குழந்தை எவ்வளோ சாப்பிட்டான்னு பார்ப்போம். நம்ம இப்போ எல்லாமே அம்மாவும் வேலைக்கு போகிறான், அப்பாவும் வேலைக்கு போகிறான், அப்படின்னா வி ஆர் வெரி ஹாப்பி டு லீவ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி, விச் இஸ் ராங். We have to supervise. Breakfast le, sorry, breakfast le enna kudukkanumna, we have got a fantastic combination. Namba south porathu varaikum idli sambar chutney. Na usually enna solva, sambar is your pawn. You have two white swans, the idli, the swans peck at the food, which is chutney. Ana ipo shortcut idli, ஃப்ரைட் இட்லி பண்ணிட்டுருது. ஏன்னா நேத்தோட மிச்சம் இட்லி இன்னைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் வறுத்து கொடுத்தாச்சு, அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டாங்க. மிளகாப்பொடி போட்டுட்டு தடுவிட்டு கொடுத்தாச்சு. ஐ கால் மிளகாப்பொடி கன் பவுடர் தட் ஷூட்ஸ் த ஸ்டமக். இல்லை அவங்க வந்து வெறும் அவனுக்கு வெறும் தேங்காய் சட்னி கொடுத்தா போதும், இல்லை இந்த சட்னின்னா சாப்பிடவே மாட்டான், அப்போ சாஸ் தடவி சாப்பிட்றான், இல்லை சர்க்கரை போட்டு கொடுக்குறோம், இல்லை தயிர் போட்டு கொடுக்குறோம். ஆல் தி ஷார்ட்கட்ஸ் ஆர் ஓன்லி ஃபார் த டங், உடம்புக்கு வந்து அது பாதிக்கிறது.
0: தேங்காய் சட்னி சொன்னீங்க இல்லையா, அது வந்து நிறைய பேர் வந்து தேங்காய் சத்து நிறைய இருக்குன்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. அதுல ஏதாவது நல்ல சத்துக்கள் இருக்கா? அது அவங்க
1: டெஃபினெட்லி டெஃபினெட்லி டெஃபினெட்லி அதனாலதான். பட் அது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சாம்பார்லே தேங்காய் திருவி போட்டியாச்சு, சட்னியும் தேங்காயில தான் பண்ணியாச்சு, எல்லாமே தேங்காய், ஆனா வேற எதுவுமே நம்ம தொடறது இல்லை. அதனால தேங்காய் கட்டு பேர் வாங்குறது தவிர தேங்காய் நல்லது. யூ ஹாவ் டு லுக் அட் அதர் வெரைட்டிஸ் ஆல்சோ, அண்ட் அதுவும் சேர்த்துக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஒரு இட்லி சாம்பார் சட்னி அந்த கணக்கு. ஒரு கரண்டி ஊற்றி ஒரு இட்லினா ஒரு கரண்டி ஊற்றி ஒரு தோசை. எனக்கு வந்து இட்லிக்கு பதிலாக தோசை சாப்பிட்றதுல எந்த பிரச்சனை இல்லை, ஆனால் சாம்பார் சட்னி இல்லாத சாப்பிட்றது தப்பு. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த 2 hoursல ஒரு பிரேக்ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, இட்லி தோசை இடியாப்பம் ஊத்தப்பம் உப்புமா பொங்கல், நான் 6 ஐட்டம்ஸ் சொல்லிட்டேன், வெரைட்டி கிடைக்கலையா? அது கூடவே சாம்பாரில் உருளைக்கிழங்கு சாம்பார், வெங்காயம் சாம்பார், முழங்கி சாம்பார், அதிலே வெரைட்டி இருக்குது. ஸோ டெய்லி இது சேர்த்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, யூ கெட் வெரைட்டி. இந்த 2 hours கழித்து அடுத்து பை 10 o'clock, எனி ஸ்கூல் ஹேஸ் அ பிரேக் ஃபார் 10-15 minutes. ஓகே, ஆஃபீஸில் கூட இப்போல்லாம் உங்களுக்கு டீ காஃபி கொடுக்குறாங்க. ஏன் அந்த டைமுக்கு? வி ஹவ் யூனிவர்சலி அண்டர்ஸ்டுட் தட் தட் டைம் வி நீட் சம்திங், ஒன்லி திங் வாட் வி ஆர் டேக்கிங் இஸ் பிகம் ராங். அந்த 10 மணிக்கு வி நீட் சம்திங் வாட் இஸ் நோன் அஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப் பேஸ்ட். எலிக்சர் ஆஃப் லைஃப்னா என்ன? தண்ணி, வாட்டர் பேஸ்ட். யூ கேன் டேக் ஃப்ரூட் ஆர் அ ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கிறது நோ ப்ராப்ளம், ஆர் யூ ஈட் அ ஃப்ரூட் அண்ட் ட்ரிங்க் வாட்டர்.
0: மோர் குடிக்கிறது
1: அந்த டைமுக்கு, மோர் வந்து இட் இஸ் பெட்டர் அவாய்டட் பிகாஸ் மோர் வந்து உங்களுக்கு இட் இஸ் சப்போர்ட்டிவ் ஆஃப் ஸ்லீப். ஸோ 10 மணிக்கு யூ வாண்ட் டு கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரெஷ் அண்ட் அப், யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்லீப். ஓகே, பட் இப்போ வந்து அது ஒரு தப்பான பழக்கம்ல எல்லாமே அந்த டைம்ல மோர், மோரோட முக்கியத்துவம் என்னன்னு மறந்துட்டு அதை ராங் டைம்ல
0: பயன்படுத்துறாங்க.
1: இட் மேக்ஸ் யூ த லாக்டோஸ் இஸ் கன்வெர்டட் டு லாக்டிக் ஆசிட் வென் யூ மேக் கன்வெர்ட் மில்க் இன் டு கர்ட்ஸ் அண்ட் தென் வென் யூ மேக் இட் அஸ் மோர், தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு இட் இஸ் சப்போஸ் டு ரிலாக்ஸ் யூ. டு யூ வாண்ட் டு கெட் ரிலாக்ஸ் அட் 10 o'clock அண்ட் நாட் பி ஏபிள் டு ஸ்லீப் அட் தட் டைம்? ஆமா. So instead you take a fruit, because fruit na you get sugar, fruit sugar, so it gives you some energy. So in the time la kolandukku vende namba fruit and mari edavadu kuduthu thanni kudikka vechoma illa fresh fruit juice kudikka vechoma, that is a good thing. I alternately give lemon barley or cl kanji aatam panni adile lime juice, ginger juice, salt, pepper, sugar, jeeragam powder and mari potte namba panagam pandrathu. Evlo varieties namma naatla nariya varieties irukku adala maranditom. Anna, we are willing to take anything that comes only as a bottled or a packed thing. Okay? And then, elneer. Evlo summer season, le eppome or advertisement paper le vandidrathu. Yaarume idu thodrathilla. Anna, everybody goes for the rombo veil nu solittu. Everybody is willing to take aerated waters, but they are not willing to take coconut water. But that's natural, normal thing. The importance of coconut water is, suppose neenga maroon aayitinga, you need an IV fluid. It is a God-packed IV fluid. நீங்கள் நேராக பிளட்டில் கொடுத்தா கூட இன்ஃபெக்ஷன் வராமல், அந்த அளவுக்கு அது வந்து இட்ஸ் அ லவ்லி திங். ஸோ இதே வந்து ஒரு 10 o'clock அந்த மாதிரி அதை குடிக்க வச்ச பிறகு சூரியன் வந்து நம்ம தலை மேலே நேராக 12 மணிக்கு இருக்குது. அதனால தான் ஸ்கூலில் லன்ச் டைம் இஸ் பிட்வீன் 12 and 12:30. பெரியவங்க ஆகிட்டு நம்ம வந்து அதை கெடுத்துட்டு 2 மணி, 3 மணி, 4 மணி கூட லஞ்சு சாப்பிட்ற ஆள் இருக்காங்க. பட் அது பிரயோஜனம் இல்லை, தி ஈட்டிங் அட் த ராங் டைம், த பாடி இஸ் கோயிங் டு மிஸ்யூஸ் அண்ட் அப்யூஸ் இட். 12-12:30 மணிக்கு அந்த லஞ்ச் டைமில் பேலன்ஸ்டாக சாப்பிடணும். ஃபார் உதாரணமாக இப்போ வந்து நம்ம ஒரு கல்யாணம் போனால் தான் ஏழு மேலே எல்லா வெரைட்டி போட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு, ஆனால் நியாயமாக தட் இஸ் த ரைட் காம்பினேஷன். ஏன்னா நீங்கள் எல்லா வெரைட்டி கிடைக்கும், அளவு கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. சாதம், நான் வந்து நார்த் இந்தியன், ஆனால் நான் வந்து எப்போவுமே ஒரு கல்யாணம் போனால் நான் அசந்துட்டு பார்ப்பேன். என்னன்னா ஏழு மேலே அப்படியே தள்ளி போடுவாங்க. ஐ யூஸ் டு சே மவுண்டன் ஆஃப் ரைஸ் இஸ் புட் ஆன் த பிளான்டன் லீஃப். ஓகே, ஆனால் அப்புறம் கவனிச்சுட்டு பார்த்தேன், மவுண்டனாக யாரும் சாப்பிட்றதில்ல. நெய் நிறுத்த வேண்டாம், ஏன் அடுத்த வாட்டி போட விடுங்க, மேலேருந்து ஊற்றுவாங்க. அது வந்து ஒரு வாய் அளவுக்கு தான் உங்களால் அதுக்கு மிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, த ஒயிட் ஆஃப் ரைஸ், அரோமா ஆஃப் த கீ, டிரான்ஸ்பேரண்ட், தட் இஸ் அ ஃபேட், கார்போஹைட்ரேட் ஃபேட். அந்த மஞ்சளாக கொஞ்சம் பருப்பு பக்கத்தில் வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, யூ மிக்ஸ், தட்ஸ் அ ப்ரோட்டீன், தட்ஸ் யுவர் ஆப்பிடைசர், த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆப்பிடைசர். உடம்புக்கு சொல்கிறோம், இந்த காம்பினேஷனில் நான் இப்போ சாப்பாட்டு கொடுக்க போகிறேன், நீ அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு ரெடியாயிரு. நம்ம நாட்டில் சூப்பு போல் கொடுக்கறது இல்லை, இந்த சூப் போல் குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பசியே இருக்காது சாப்பிட்றதுக்கு.
0: ஆமாம் மேடம், அது என்னது அப்படி சூப் குடிச்சா நல்லா பசி எடுக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் சூப் பவுலில்
1: குவான்டிட்டி சாப்பிட்டா உங்களுக்கு பசியா? இன்ஸ்டன்ட் நம்மளோட ட்ராபிக்கல் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த காம்பினேஷனில் சாப்பிட்ருக்கோம். கொஞ்சம் சாதம், கொஞ்சம் நெய், கொஞ்சம் பருப்பு, தட் இஸ் யுவர் ஆப்பிடைசர். அதுக்கப்புறம் இந்த மவுண்டன் ஆஃப் ரைஸில் ஒரு சின்ன நம்ம நடுவில் ஒரு வேலி பண்ணுறோம், அதில் ஒரு கரண்டி சாம்பார் தான் ஊற்றுறாங்க. And you mix only that much rice that is required for the sambar. You don't take that much of sambar to finish all the rice. Okay? So you eat after the appetizer or mouth, you eat the sambar rice. Okay? Then adutha rasam. Rasam brings out the kshatriya in you. Okay? Seegrama saapalana adu vandu it will run out of the leaf. Okay? So you're doing on the spot jogging. You're whipping up your thing. And rasam la enna irukkirudhu na sonna ungalku pulip irukku kaaram irukku. So also it helps in the digestion.
0: ஆனால் மேடம், ரசம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய தோல் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும், பாடி ஸ்ட்ரென்த்.
1: இட்ஸ் ஒன்லி வென் யூ ஈட் ரசம். ரசம் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் கோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் யூ ஈட் வித் தயிர் சாதம். பட் த ஒரிஜினல் ரைஸ் ஒயிட், த லாஸ்ட் ரைஸ் இஸ் ஆல்சோ ஒயிட், பட் இட் இஸ் தயிர் சாதம். நீங்கள் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணீங்க, சிஸ்டமுக்கு வந்து அப்படியே உங்கள் வயிற்று உள்ள இருக்க ஃபயர் வீசி அக்னி தானே சொல்கிறோம் வயிற்றோட இது. ஸோ யூ கூலிங் த சிஸ்டம் பை ஆடிங் கர்ட் ரைஸ். நடுவில் வந்து நீங்கள் வந்து பல விதமான வெரைட்டி காய்கறி சாப்பிட்றீங்க, பச்சடியும் சேர்த்துட்றீங்க, அப்பளமும் சாப்பிட்றீங்க, இல்லாட்டி சிப்ஸும் சாப்பிட்றீங்க, எது சாப்பிட்டாலும் ஸ்வீட்டு சேர்த்துக்கிறீங்க, எது சேர்த்துட்டாலும் எவ்ரி திங் இஸ் இன் அ டோஸ் ரிலேட்டட் ஃபினாமினா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றீங்க.
0: மேடம், தயிர் சாதம்னால தான் மோர் சாதம்னால தான் நிறைய பேர் வந்து தயிர் ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மோராக்கி கடைஞ்சு
1: கொடுங்க. ரைட் ஹேண்டில் நான் 100 ரூபாய் காயின் கொடுக்குறேன், லெஃப்ட் ஹேண்டில் 100 ரூபாய் நோட் கொடுக்குறேன். அண்ட் ஐ ஆஸ்க் யூ த க்வெஸ்சன், விச் இஸ் ஹெவியர்?
0: எவ்ரிவன் வில் சே காயின் இஸ் ஹெவியர்.
1: காயின் இஸ் ஹெவியர் இல்லையா? பட் ரெண்டுமே 100 ரூபாய் தானே. தயிர் வந்து வில் அலோவ் த ரைஸ் குவான்டிட்டி டு பி லெஸ் அண்ட் இட் ஸ்மாலர் குவான்டிட்டி பட் ஹெவியர். அதே மோர் ரசம் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா டு காம்பன்சேட் டு தட் திங் அது வந்து பறந்துடும். ஸோ யூ நீட் டு ஈட் மோர் ரைஸ். ஸோ இட் இஸ் சேஃபர் டு ஈட் லெஸர் நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட், ஃபுட் தட் இஸ் ஹெவி இன் ஸ்மால் குவான்டிட்டி, ரதர் தேன் ஈட்டிங் சம்திங் விச் இஸ் லைட் அண்ட் யூ ஈட் ஓவர் ஈட். பிகாஸ் அப்போ பொரி மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 கிலோ பொரியும் நீங்கள் அப்படியே உட்காந்து காலி பண்ணலாம். பட் 1 கிலோ அரிசி போன கணக்கு தானே அது இல்லையா? பட் நீங்கள் அது கூடவே பொட்டுக்கல்லை சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் 1 கிலோ சாப்பிட மாட்டீங்க,
0: கொஞ்சம் தான் சாப்பிடும், ப்ரோட்டீன் சத்து எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும்.
1: ஸோ காம்பன்சேட் ஆகுறது இல்லையா? தட் இஸ் ஹவு இட் ஹஸ் டு பி லுக்ட் அட். வெறும் ஒரு ஐட்டம் மட்டும் பார்த்து அது வந்து தப்பு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடாது. நோ ஃபுட் இஸ் குட் ஃபுட், நோ ஃபுட் இஸ் பேட் ஃபுட், இட் இஸ் ஹவு யூ யூஸ் இட் தட் யூ மேக் இட் பேட். நல்லதுக்கே நம்ம தப்ப பயணம் பண்ணனா அது இட் பிகம்ஸ் பேட்.
0: கரெக்ட் குவான்டிட்டியில் எடுத்தால் எவ்ரி திங்
1: மாடரேஷனில் எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ தென் திஸ் இஸ் வாட் யுவர் லஞ்ச் இஸ், அ பேலன்ஸ்ட் லஞ்ச். இது 12 மணிக்கு முடிச்சிங்கன்னா பை 2-2:30 அகேன் அதே கணக்கு, ஜஸ்ட் அ வாட்டர் பேஸ்ட் திங். யூ கேன் ட்ரிங்க் எனி, ஈவன் பிளெயின் வாட்டர் குடித்தாலும் பரவாயில்ல, யூ ஹைட்ரேட்டிங் யுவர் சிஸ்டம்.
0: ஸோ இந்த டைம் தட் இஸ் லெமன் ஜூஸ் அண்ட் ஆல் இஸ் குட்
1: பாசிபிள். எஸ் தட் கம்ஸ் ஆஸ் யுவர் 2 o'clock இஸ் கால்ட் ஆஸ் this was 10 o'clock is mid morning. Okay, so bedtime morning breakfast, mid afternoon morning lunch, திஸ் இஸ் மிட் நூன், அப்புறம் டீ டைம்.
0: ஓகே, பட் லைம் ஜூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% வந்து எல்லாருமே கூல் ஜூஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பிகாஸ் வெளியில் வச்சு கூல் இல்லாமல் இருந்தால் டேஸ்ட்லெஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஸோ கூலாக குடிக்கிறது வந்து அந்த 2 o'clock கரெக்ட்னு நினைக்கிறேன்.
1: நோ ப்ராப்ளம், பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் போஸ்ட் யுவர் லன்ச் நோ, அண்ட் த சன் வாஸ் அட் இட்ஸ் மேக்ஸிமம். ஓகே, தென் அட் 4 o'clock டீ டைம். டீ டைம்னு சொன்னால் கூட இட் இஸ் அ மேஜர் பிரேக் பிட்வீன் யுவர் லன்ச் அண்ட் யுவர் டின்னர். ஓகே, ஸோ அதுக்கு பேலன்ஸ்டாக கொடுக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லஞ்சு குழந்தை வந்து ஸ்கூலில் என்ன சாப்பிட்டான் தெரியாது, வீட்டு வந்து சாதம் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, இட்லி சாப்பிட்ற தோசைன்னு. நோ, டீ டைம் இஸ் நாட் அ டைம் டு கேட்ச் அப் ஆன் யுவர் லஞ்ச். டீ டைம் இஸ் காட் ஓன்லி திஸ் காம்பினேஷன், 1 மில்க் பேஸ்ட் பெவரேஜ், ஆல் ரைட், 2 ஃப்ரூட், ஸோ யூ கேன் ஆல்வேஸ் மேக் இட் அ மில்க் ஷேக் ஃபார் அ சைல்ட், 3 அது கூடவே ஒரு கைப்பிடி, குழந்தைனா குழந்தை கைப்பிடி, பெரியவங்கன்னா பெரியவங்க கைப்பிடி. பெரியவங்க கைப்பிடி நான் குழந்தைக்காக சொல்லலை, குழந்தை கைப்பிடி நான் பெரியவங்கக்காக பரவாயில்லை ஒத்துக்கிறேன். ஓகே, பட் இந்த கைப்பிடி அளவுக்கு முளைக்கட்டின பயிரோ சுண்டலோ
0: ஸ்ப்ரௌட்ஸ்,
1: ஓகே, பட்டாணி, வேர்க்கடல, ஆல் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் நான் சொன்ன பாருங்க இந்த நேரத்துக்கு வரும். அது ஏன் இவ்வளோ நான் சொல்கிறேன்னா, கைப்பிடி அளவுக்கு சொல்கிறேன்னா, கடிச்சு பாருங்க, யூ வில் நாட் வாண்ட் டு ஃபினிஷ் தட் கைப்பிடி இல்லையா? ஏன்னா இங்கே உங்கள் ஜாவில் உங்கள் டெம்பிள்ஸ் அந்த ரெண்டு ஏரியாத்தில் நீங்கள் ரொம்ப கடிச்சிங்கன்னா அங்கே ஒரு டைட்னஸ் ஒரு வலி வரும்,
0: போதும்னு தோணிடும்.
1: சி, ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஒரு மெக்கானிசம் இருக்கு என்ன போதும் சொல்கிறதுக்கு. அதே நீங்கள் பாப்கார்ன் எடுத்து உட்காருங்க,
0: போறோம்னு தோணாது,
1: தோணாது, புரிஞ்சுதா? ஸோ தெர் இஸ் எ லிமிட், இன்பில்ட் லிமிட் இன் த காம்பினேஷன். பருப்புலேருந்து இந்த சுண்டலோ வேர்க்கடலேருந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட், அது கூடவே பழம் சேர்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், ஓகே, அது கூடவே பெவரேஜ். ஸோ அது ஒரு மினி மீல் ஆகிடுறது டு சஸ்டெயின் யூ டில் டின்னர், ரைட்? ரைட். இப்போ வந்து டின்னர் எத்தனை மணிக்கு சாப்பிடணும், நம்ம ஃபேவரட் சீரியல் பற்றி பார்த்து சாப்பிடணுமா? 10 மணிக்கு கிடையாது. சன்செட், சன்ரைஸ் 6 o'clockனா சன்செட் 6:30 அந்த கணக்கில் தானே வருது. 12 hoursல சன்செட் ஆகிடும். 6:10க்கு சன்ரைஸ் ஆச்சுன்னா 6:10க்கு சன்செட் ஆகும். சன்செட் டைமில் அதுக்கு மேக்சிமம் யூ கேன் ஸ்ட்ரெச் இட் பை 1 hour டு 1.5 hours. ஸோ பை 7:30 யூ ஹாவ் டு ஃபினிஷ், மேக்சிமலி யூ ஸ்ட்ரெச் இட் டு 8 o'clock. இஃப் யூ ஹாவ் யுவர் டின்னர் பிட்வீன் தட் டைம், வெதர் யூ ஆர் அ சைல்டு ஆர் அன் அடல்ட், இட் இஸ் மச் ஈஸியர் பிகாஸ் இன் த நெக்ஸ்ட் 2 hours யூ கேன் கோ டு பெட். அண்ட் இஃப் யூ ஸ்லீப் 4 hours போஸ்ட் சன்செட், you get before 10 o'clock if you sleep even 2 hours, it is refreshing sleep that sustains growth and health. நீங்க 12 மணிக்கு அப்புறம் 8 மணி நேரம் தூங்கினாலும் கூட உங்க உடம்புக்கு அது வந்து it will not help you because you have corrupted your system. Okay, so I will just summarize the meal schedule. Bedtime morning, breakfast, mid morning, lunch, mid noon, tea time, dinner, பெட் டைம் நைட். அது ஒன்று இன்னும் விட்டுருக்கேன். ஓகே, ஸோ வாட் இஸ் இட் தட் யூ நீட் டு டூ பிஃபோர்? நான் 8 மணிக்கு சாப்பிட்டா நைட்டு 10 மணி தூங்குறேன்னா பசி அடிக்கும், தட் இஸ் வாட் பீப்புள் திங்க். பட் இஃப் யூ ஈட் பேலன்ஸ் டயட் அண்ட் குட் குவான்டிட்டி, இல்லை டைஜஷன் வில் நாட் ஹேப்பன் தட் ஏர்லி. ஓகே, பட் நம்ம நிறைய ஷார்ட்கட் பண்ணுறாங்க. நைட்னா வெறும் ரசம் சோறு, வத்தல் வச்சுட்டு, இல்லை அப்பளம் வச்சுட்டு, இல்லை ஏதோ ஒரு ஷார்ட்கட் பண்ணுறோம், தப்பு. நோ ஷார்ட்கட்ஸ் இன் யோர் டின்னர். கரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே மத்தியானம் தயிர் பொறை போட்டிங்கன்னா புளிக்காத தயிர் சாயந்தரம் செட் ஆகிருக்கும். அதில் கொஞ்சம் வெந்நீர் கலந்துட்டு மோர் ஆகிட்டோன்னா இட் இஸ் அட் அ ரூம் டெம்பரேச்சர். நான் ஏன் இந்த டெஃபினிஷன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நைட்டு குடித்தா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அதனால சொல்கிற புளிக்காத மோர் ஆகிட்டிங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம், கருவேப்பிலி, கொத்தமல்லி, பெருங்காயம் லேசாக மிக்சியில் அரைச்சிட்டு அதில் நீங்கள் கலந்துட்டு குடிச்சிங்கன்னா it works as a medicine on 3 counts. It is a digestive, it's a sleep inducer, it is a muscle relaxant. So naaliki kaalamra neenga walking ponona you will be ready because your muscle has relaxed at night drinking buttermilk.
0: Okay,
1: so paal kudikkiradhu namakku thevilla, namma moor kudichikala, ena we are in the tropics. It is the people in the west where they have, but they were also talking about milk or milk based beverage illiya.
0: Yeah.
1: Instead of drinking hot chocolate or something and keeping yourself very bright and awake, it is better you relax and sleep. So, this is the summarization. I told on the first day, ஃபுட் குரூப்ஸ் வந்து தட் இஸ் மீல் காம்போசிஷன். த செகண்ட் டே ஐ ஹவ் டோல்ட் யூ ஆன் த மீல் ஸ்கெட்யூல், எந்த மாதிரி இதில் சேர்த்துட்டு எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், அதோட மகத்துவம் என்னென்ன. ஸோ தேர் ஆர் நோ டோன்ட்ஸ் இன் மை லிஸ்ட். நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா பிரச்சனை ஆகிடும். அப்போ உங்க மனசுல வந்து அந்த வேர்ம் வந்து அப்படியே குத்துட்டே இருக்கும்,
0: ஏன் சாப்பிடக்கூடாது,
1: நான் எப்போ சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், அப்படிதான் காத்துட்டு இருக்கோம். எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, எதெல்லாம் சாப்பிடணும் அது வந்து எம்ஃபசைஸ் பண்ணிருக்க. நீங்க வேற என்ன பண்ணணும்னு நினைச்சீங்களா, இது கட்டாயம் சாப்பிடணும், இது சாப்பிட்டீங்கன்னா வேற எதுவுமே தோணாது. தென் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பீப்புள் வில் ஆஸ்க் மீ, சரி நீங்க அரிசி கோதுமை இது சீரியல்ல சொன்னீங்க, ஆனால் நம்ம நூடுல்ஸ், வெர்மிசெல்லி, மேக்கரோனி, பாஸ்டா, இப்போ அதெல்லாம் புது பேர் வந்திருக்கு, இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த சீரியல்ஸ். ஸோ அது சேர்த்துக்கணும்னா இதே காம்பினேஷன் ஆஃப் வாட் யூ ஆட் டு த திங் அண்ட் ஹவு யூ ஈட் இட், அது பிரச்சனை இல்லை. ஸோ ஐ அலவ் சில்ட்ரன் டு ஈட் பீட்ஸா, ஐ அலவ் சில்ட்ரன் டு ஈட் பர்கர், எப்போ எப்போது ஐ டெல் தேம் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் பர்த்டே ஒரு நாளுக்கு நான் கொடுப்பேன். That comes once a year. Yeah, if you're very good, then you can celebrate dad's birthday, mommy's birthday, brother's birthday, sister's birthday, tata birthday, party birthday. Then so many birthdays. Then you have Rama's birthday, Krishna's birthday, you have Christ's birthday. எவ்வளவு birthday இருக்கு. நம்ம நாட்டில் birthdayக்கு பஞ்சமே கிடையாது. But the I try to make the child understand that your routine food basic must remain standard. All these other things are part of your enjoyment that comes not at the expense of your health. It is not the other way around. Daily vandu Coca-Cola kudikkirathu, Limca kudikkirathu, edho or beverage kudikkirathu, adhu or palakkam aayiduchu kulandhu. Edho or bottle drink na kudikkano, na chips saapano, na pastries and puffs saapano. Appra enkitta vandu saapattu neramle pasi illenu solano. Adhu thappu.
0: Rombave sariya sonninga doctor. என்ன நேரில் இவ்வளோ நேரம் டாக்டர் ரொம்பவே அருமையாக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒருத்தர் எப்படி அவங்களுடைய சாப்பாட்டு ஸ்கெடியூலை வச்சுக்கணும்னு சொன்னாங்க. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தோங்க, ஆனால் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் ஜென்ரலைஸ்டாக இருக்கும் இல்லையா. இது வந்து நார்மலாக அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக நம்ம வானொலிக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133333, அதாவது 6512133333. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நாளைக்கும் இதே நிகழ்ச்சி தொடருங்க நம்ம டாக்டர் வர்ஷா கூட. மீண்டும் சந்திப்போம். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. வணக்கம்.
2: நேயர்களே, இப்போ நீங்க உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்க. சோ நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கிற உணவுலேயே எந்தெந்த வகையான காய்கறி, பழங்கள், தானியங்கள், அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் சத்தும் கிடைக்கும் அப்படிங்கறத இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு

0: ஒன்று, சைக்கிள் ஷாப்.
1: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
2: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
1: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
2: ம், சரி வாங்கிக்கோடா.
3: எங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் டூ, இன் ஹவுஸ்.
1: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
2: நீ போயிட்டு வாடா, நான் பணம்
3: தரேன். எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
2: நீ கையிலேயே துவச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் த்ரீ, இன் ஹவுஸ்.
2: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்ந்துக்கோ.
0: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
3: இப்ப என்ன பண்றது?
2: இந்த வீட்டை வித்துடலாமே.
3: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
2: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
0: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா. சீன் ஃபைவ்,
2: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
0: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
2: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. ஸோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாகவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தை.
2: யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த

0: எல்லோருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. என்னங்க யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னடா ஷோ ஆரம்பிக்கும் போதே ஸ்வீட்டா ஒரு குரல் கேக்குதேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட எக்ஸைட்மெண்ட் எனக்கு நல்லாவே புரியுதுங்க. உங்களை மாதிரிதான் நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த இனிமையான இசையை கொடுத்தது நம்ம நாப்பா ஹரிப்ரியா தாங்க. ஆமாங்க, எல்லா மியூசிஷியன்ஸும் 25,001 lakh கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி ஒரு நல்ல இசையை கொடுத்தா நம்ம நாப்பா விசில்லையே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஆமா, இப்போ நம்ம நாப்பா ஹரிப்ரியாவோட தான் பேச போறோம். ஹாய் நாப்பா, உங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிப்ரியா நாப்பா. நான் எம்ஓபி காலேஜில் தான் ஃபைனல் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட். நான் இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
0: கண்டிப்பா நாப்பா, ஏன்னா உங்களை விட நாங்க ரொம்ப சந்தோஷமாவும் எக்ஸைட்டடாவும் இருக்கோம். நாப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் விசில் பண்ண பாட்டு எது? அதை எங்களுக்காக விசில் பண்ணி காட்ட முடியுமா?
1: நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்து தெய்வ திருமகன் விக்ரம் படத்துல அந்த ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சாரு. அதில் இந்த பிஜிஎம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன்.
0: கேட்கவே ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். அதை நீங்க விசில் பண்ணி காட்டுங்க.

0: ஆஹா, உங்களை நிறுத்த சொல்லவே எனக்கு தோணல, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நாப்பா, விசில் திறமை ஒருத்தருக்கு எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? இன்போர்ன் டேலண்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது வந்து ஒரு யாராவது கத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: எனக்கு தெரிஞ்சு அது இன்பானாக தான் வரும். ஏன்னா என்னோட ஃபாதர் எப்போ பார்த்தாலும் விசில் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் தான் எனக்கு ரோல் மாடலே வீட்டில். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் எனக்கும் ஓகே விசில் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது இன்பானாக வரும். இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு.
0: ஓகே, உங்களோட கருத்து விசிலிங்கன்றது விசில் எல்லாருமே பண்ணுவாங்க, பட் விசிலிங் சாங்காக பண்ணுறது ஒரு இன்பான் டேலண்ட்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுனாப்பா? நீங்கள் எத்தனையோ பண்ணியிருப்பீங்க, லைக் நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பாட்டு பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஏதாவது இருக்கும்ல, அது என்ன?
1: எனக்கு அயன் படத்தில் அந்த விழிமூடி யோசித்தால் சாங் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இப்போ பண்ணுறேன்,
0: பண்ணி காட்டுறேன்.

0: சூப்பரா இருந்ததுன்னாப்பா, எக்ஸலண்டா பண்றீங்க. பொதுவா விசிலிங்கன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. லைக் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ண கண்டுபிடிச்சது என்னன்னா, யூகேலலாம் அந்த காலத்துல விசிலிங் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா வச்சிருக்காங்க. பிளஸ் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா, விசிலிங் தான் வந்து ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் ஆர்மிக்குள்ளன்னு சொல்றாங்க. விசிலிங்ன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. பட் நீங்க உங்க டேலண்ட்டை எப்படி உணர்ந்தீங்க? ஓ, நான் என்னால பாட்டு பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி ஃபுல் பாட்டு பண்றோமே விசிலிங்ல அப்படின்ற டேலண்ட் உங்களுக்கு எப்படி எந்த ஒரு பாயிண்ட் உங்களை கண்டுபிடிக்க வச்சுது?
1: அது மெயினா என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல தான். ஏன்னா எல்லாருமே பாடிட்டு இருப்பாங்க, அப்ப நான் சைட்ல சும்மா விசில் அடிச்சுட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை என்கரேஜே பண்ணாங்க, இந்த மாதிரி ஓகே விசில் பண்ணலாம் நீ அப்படின்னு எனக்கு சொன்னதே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே ஃபைன், இந்த இதுவும் ஒரு டேலண்ட் அப்படின்னு நான் ப்ரொசீட் பண்ணேன்.
0: கண்டிப்பா இதுதான் வந்து நிறைய பேர் சொல்லறது இதுதான். ஏன்னா வந்து பேஷன்றது எல்லாருக்கும் அப்படியே பிறந்ததுலேருந்து இவங்க பண்ணிட்டு இருக்கான்றது ஒரு சில பேருக்கு வரும். பட் ஒரு சில பேர் அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் உணர்வாங்க. அந்த மாதிரி நீங்க உங்க ஸ்கூல் டேஸ்ல பண்ணிட்டு இருக்கும் போது, எதேர்ச்சியா பண்ணிட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க விசிலிங் டேலண்ட்டை நீங்க யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறீங்க? லைக் பேசிக்கா கேட்க போனா, உங்களை ஏத்தி விட்ட ஏனி எதை நீங்க நினைக்கிறீங்க?
1: ஆப்வியஸ்லி நான் போன வாட்டி சொன்ன மாதிரி என் ஸ்கூல் தான். ஏன்னா அங்கே தான் நான் கண்டுபிடிச்சேன். என் டீச்சர்ஸ் கூட என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காலேஜ்லேயும் இந்த மாதிரி ஃப்ரீயான டைமில் என் டீச்சர்ஸே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி விசில் பண்ண எல்லாருமே உட்காந்து கிளாப்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ என்னோடய ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான் எனக்கு மெயின் ஸ்டாண்ட் பை.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் மாதிரி அந்த விட்டு வெளில போனோடனே எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு. நீங்கள் அதை நல்லா பயன்படுத்தியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். விசிலிங் பண்ணால் கண்டிப்பாக ஏன் காதுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் விசிலிங் பண்ணி அதை நான் கேட்கும்போது கிடைக்கிற சுகம் இருக்கே அது தனி தாங்க, யாருக்காக இருந்தாலும் சரி. பட் விசிலிங் பண்ணுற உங்களுக்கு என்ன பயன் நீங்கள் நினைக்கிறீங்க?
1: விசிலிங் வந்து ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பேசிக்லி. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பிராணாயாம் பண்ணுவாங்க, இந்த முனிவர்களெல்லாம் அதுக்காகவே உட்காந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சாப்பிடாம எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம கிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பிராணாயாமெல்லாம் யோகா பண்ணுங்க சொன்னோன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க அதை ரொம்ப லேசியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ விசிலிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு குட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ அது ஒரு ஜாலியாக பண்ணலாம், எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தரும். அதை விட நம்மளுக்கு பெரிய சந்தோஷமே இல்லை. அண்ட் ஆல்சோ எனக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும். ஸோ இதனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு எல்லா பெற்றோருக்கும் சரி, ஒரு டீச்சர்ஸ்க்கும் சரி, இது வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். விசிலிங் ஒரு பொண்ணு பண்றாலோ ஒரு பையன் பண்றாலோ உடனே அவன் வந்து ரவுடி அப்படின்னு ஒரு பட்டத்தை கட்டாம அவங்கள என்கரேஜ் பண்ணி பண்ணா அதுல நிறைய பயன் இருக்கு. விசிலிங் பண்றதுனால சொன்ன மாதிரி பிராணாயாமெல்லாம் இந்த காலத்துல அப்படின்னா என்னன்னு கேட்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா என்ன, அதோட ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்கற, எந்த கடையில கிடைக்குது அப்படி கேட்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ விசிலிங்னு அது அது வந்து ஒரு ஜாலி ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். அந்த ஆர்ட்டை பண்ணும் போதே ஒரு ஹெல்த்துக்கும் ஒரு பயன் இருக்குன்னு தெரியும் போது அதை கண்டிப்பா எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நாப்பா நீங்க நிறைய ஷோஸ் பண்ணிருக்கலாம், பட் உங்களுக்கு மறக்க முடியாத ஷோன்னு ஏதாவது இருக்கும்ல? நான் மறக்க முடியாத இந்த சென்ஸ் நான் ரெண்டு சைடுமே கேட்கறேன், ஹாப்பியா இருக்கட்டும் சேடா இருக்கட்டும். நீங்க ஹாப்பி இந்த சென்ஸ் ஒரு ஷோல பண்ணிருப்பீங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கும். அப்படி இல்லையா, நீங்க போய் பண்ணிருப்பீங்க, பார்த்தா நீங்க எவ்வளவோ எதிர்பார்த்திருப்பீங்க, அதுக்கு இல்லாத மாதிரி ஆயிருக்கும். இல்ல நீங்களே ஷோஸ்ல கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மொமெண்ட நீங்க சொல்லுவீங்க?
1: பேசிக்லி என்னோட நான் 2013 CA இன்ஸ்டியூட்ல தான் ஒரு ஷோ பண்ண, டேலண்ட் ஷோ அப்படின்னா அவங்க காம்படிஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல. ஸோ அப்போ அந்த 2 மினிட்ஸில் நான் வந்து விசிலிங் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து வெளியில் இவன் நாப்பா ஹரிப்ரியா சொல்கிறத விட அன்னைக்கு விசில் பண்ணால அந்த மாதிரி தான் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை என்னால் மறக்கவே முடியாது.
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே புரியுது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நிறைய மொமெண்ட்ஸ் வரணும்னு எங்கள் கிட்டேருந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணுறோம்.
1: தேங்க்யூ.
0: அண்ட் நான் ரொம்ப பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லாரும் போர் அடிச்சு சேனலை மாத்திட போறாங்க. ஸோ நீங்க எங்களுக்காக வேற லாங்குவேஜ்ல ஏதாவது ஸ்பெஷல் பண்ணுங்களேன்.
1: ஓகே, நான் ஹிந்தியில வந்து ஆஷிகி 2 இருந்து தும் ஹி யோ சாங் பண்ண.
0: சூப்பர், பண்ணி காட்டுங்க.

0: அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன கோயில் பட்டமே தரலாம், அவ்வளோ அழகா இருக்கு கேட்கும் போது. அண்ட் நாப்பா இந்த கேள்வி எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருந்து இருக்கு, கண்டினியூஸா எவ்வளோ நேரம் ஒருத்தங்க விசில் பண்ண முடியும்? லைக் விசில் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு அப்கோர்ஸ், பட் நீங்க ஏன்டி கிட்ட ஏதாவது பாத்திருக்கீங்களா? லைக் இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஃபியூச்சர்ல? இல்ல எவ்வளோ நேரம் பேசிக்கா கண்டினியூஸா பண்ண முடியும்?
1: நான் வந்து சும்மா ஒரு 2-3 சாங்ஸ் தான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. லைக் கண்டினியூஸாக 18 hours எல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க. இதனால நம்மளுக்கு எந்த ஒரு ஹார்மே இல்லை. இதுக்கு ENT கிட்டலாம் செக் பண்ணுற அவசியமே இல்லை. இது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஸோ இதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. நாப்பா நீங்கள் புது பாட்டு மட்டும்தான் பண்ணுவீங்களா, இல்லைன்னா நீங்கள் பார்க்கவும் மாடர்ன் கேர்ள் மாதிரி இருக்கீங்க, ஸோ இல்லை பழைய பாட்டு அதெல்லாமும் ட்ரை பண்ணிருக்கேன்?
1: நான் பழைய பாட்டும் ட்ரை பண்ணிருக்கேன்.
0: அப்படியா, எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு.
1: நான் வந்து ஊரு சனம் ஒரு சாங் இருக்குல்ல,
0: ஆமா ஆமா.

0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நப்பா, இது வந்து ஒரு இன்பார்ன் டேலண்ட்னு சொல்லிட்டீங்க. உங்களை மாதிரி நிறைய மக்கள் இந்த மாதிரி விசிலிங் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா விசிலிங்க்குன்னு ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்கா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கு?
1: ஆ, ஷியூரா இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி சிங்கிங்காக ஒரு கிளாஸஸ் இருக்கு, டான்சிங்காகவும் கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி விசிலிங்க்கும் இப்போ 2004 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விசிலிங் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா விசிலர்ஸும் நாங்கள் எவ்ரி மந்த் கெட் டுகெதர் வச்சு இட்ஸ் அ ஃபன் டுகெதர். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டேலண்ட்டை, விசிலிங் டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சேரலாம். இதுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் செக் பண்ணீங்களாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
0: ஓகே ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் விசிலிங் டேலண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இருக்கு, பட் அவங்களுக்குலாம் வந்து அதை ஒரு கெரியரா அவங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து இது பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட்டிங்கான ஒரு க்வெஸ்சன், நீ என்ன விசில் பண்றதுனால உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் இருக்குன்றதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரி டேலண்ட் இருந்தா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த டேலண்ட் இருந்தா, கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுங்க. யூ ஆல்சோ மேக் தெம் க்ரோ அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. அப்போ உங்க வீட்டுல சப்போர்ட் எப்படி இருந்தது? ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா வீட்டுல விசில் அடிச்சாலே ஐயோ என்ன இவ ரவுடிய மாதிரி பண்றா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து அதை ஒரு புதுமையான டேலண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க. வீட்டுல உங்க என்கரேஜ்மெண்ட் எப்படி இருந்தது?
1: ஃபர்ஸ்டெல்லாம் நான் சின்ன வயசில் பண்ணும்போது எங்கள் அம்மாவே என்னை திட்டுவாங்க, என்ன பொண்ணாக இருந்து விசிலெல்லாம் பண்ணுற அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷனில் ஜாயின் பண்ண அப்புறம் எங்கள் அம்மாக்கே நான் போய் காமிச்சேன், இந்த மாதிரி பாருங்கள் எப்படி எல்லாருமே விசில் பண்ணுறாங்க, அது ஒரு டேலண்ட்டாக இருக்குது, நிறைய பேர் கெரியராக கூட பண்ணுறாங்க, இந்த மாதிரி படத்தில் நிறைய சாங்ஸில் விசிலெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னோன்னே எங்கள் அம்மாக்கே தெரிய வந்துச்சு. எங்கள் அம்மா இப்போது என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க, நிறைய ஷோஸ்க்கெல்லாம் விசில் பண்ண அனுப்புகிறாங்க. ஸோ ரெண்டு விதமான சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல என்கரேஜ் பண்ணல, ஆனா இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க எங்க பேரண்ட்ஸ்.
0: கண்டிப்பா இது வந்து ஒரு புதுமையான விஷயம் தான். ஏன்னா என் வீட்டிலலாம் நான் விசில் அடிச்சேன்னா என்ன அவ்வளோதான், என்ன என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்பாங்க. பட் நீங்க அதை ஒரு புது டேலண்டா கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணறது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம். அதனால தான் நீங்க இப்போ இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோல உட்காந்துருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இப்போ மக்கள் சாய்ஸ் மாதிரி வச்சுக்கலாம்னா அப்பா, ஏன்னா நீங்க சூப்பரா பண்றீங்க. நான் பேசுறத விட இது ரொம்ப அருமையா இருக்கிறதுனால எங்களுக்காக ஒரே ஒரு கமல் பாட்டு நீங்க பண்ணுங்க.
1: ஓகே, நான் குணா படத்துல இருந்து ஒரு சாங் பண்றேன்.
0: கண்டிப்பா.

0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு கேக்குறதுக்கே. உங்களை நிறுத்த சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லச்சா, இவங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்க மாட்டாங்களான்னு இருக்கு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஷோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வரப்போற ரிபப்ளிக் டேக்காக நீங்க மக்களுக்கு கண்டிப்பா ஏதாவது பாடியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.
1: அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. அண்ட் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ரிபப்ளிக் டே இப்போ நான் பண்றேன்.

0: தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ நாப்பா, நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோ ஆரம்பிச்சது உங்களை மாதிரி பட்டிங் டேலண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களோட நாலேஜ் மிச்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மிச்சம் எல்லாரும் அதுலேருந்து ஒரு பயன் அடையணுன்றது தான். இப்போ நாப்பா நமக்காக விசில் பண்ணி காமிச்சாங்க, நானும் வளவலன்னு பேசியாச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கடைசியில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன தாட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, பேஷன் பேஷன் பேஷன் தாங்க. உங்கள் பேஷன் என்னவா வேணா இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணி எல்லாரையும் கவரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணி அதை ஒழுங்காக பண்ணி அதை பயங்கரமாக பண்ணீங்கனாலே உங்கள் பின்னாடி ஃபேன்ஸ் பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு ஆள் தான் நம்ம நாப்பா. அவங்க கிட்ட நம்ம பேசினதுலேருந்து நமக்கு தெரிய வந்தது பேஷனை பற்றி தாங்க. அவங்க விசிலிங்கன்றது எல்லாரும் சின்ன வயசில் பண்ணிட்டு இல்லை பசங்களோ சும்மா ரோட்டில் காம்பவுண்ட் வாலில் உட்காந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணி இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் போய் ஜாயின் பண்ணி அதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் தாங்க. அவங்க கூட பேசினதே எனக்கு புல்லரிக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் பேஷனை தேடி ஓடுங்க. வேற கடைசி வரைக்கும் நமக்கு என்னங்க கிடைக்க போகுது, பணம் சொத்து எதுவுமே நம்ம கூட இருக்க போறது இல்ல. ஆஃப்டர் ஆல் நம்ம எதை லவ் பண்ணோம் அதை நம்ம பண்ணிட்டோம், அதுதான் அங்க கடைசி வரைக்கும் இருக்க போறது. சோ உங்க பேஷனுக்காக நீங்க எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அதை சொல்லி உங்ககிட்ட இருந்து நானும் நாப்பாவும் விடைபெறுறோம். நீங்க கேட்டுட்டு இருந்தது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நன்றி, வணக்கம்.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
1: You are listening to MOP Community Radio 107.8 FM.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
1: வணக்கம். MOP Community Radio 107.8 நான் உங்க ஆர்ஜே பிரீத்தி பேசிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து ஆர்ஜே பிரியாவும் இருக்காங்க.
5: ஏன் பிரீத்தி இன்னைக்கு லேட்டா?
1: அது ஒன்றும் இல்லை, வர வழியில் ஒரு தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு காய்கறி கூட எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்றதுனே புரியல. நமக்கு வேற எஃப்எம் ப்ரோக்ராம் இருக்கு. நான் ஸ்பீடா வந்துட்டு இருந்தேனா குடுகுடுன்னு போய் அந்த தாத்தாவை தூக்கிட்டு காய்கறி பேக்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அதனால தான்
5: லேட். நல்ல விஷயம் பண்ணியிருக்க பிரீத்தி. இதே மாதிரி தான் நிறைய பேர் பண்றாங்க. தன்னுடைய பேரை பேத்திங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கே இந்த ஷோல இதை பத்தி தான் நாங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்றோம். எங்க கூட சேர்ந்துட்டு தேர்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. யார் யாருன்னு கேட்கலாம்.
6: வணக்கம் நேயர்களே, நான் உமையால் பேசுறேன்.
5: என் பெயர் சௌந்தர்யா.
7: என் பெயர் அங்கிதா.
8: என் பெயர் சாரதா.
9: என் பெயர் தீபா. நான் உங்க அபி பேசுறேன்.
10: என் பெயர் இந்துமதி.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் எப்படி அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றத பத்தி தான் பேச போறோம். என் கூட சேர்ந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சொல்லுங்க சௌந்தர்யா.
7: வணக்கம் பிரீத்தி. ஆக்சுவலி இந்த விஷயம் பார்த்தோன்னா நான் கேட்ட விஷயம் தான், எங்க அப்பா என்கிட்ட சொன்ன விஷயம். ஒரு ஊர்ல வந்து லைக் கிராமத்து சைட்ல நடந்த ஒரு ஸ்டோரி இது. அவங்க அப்பாவுக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து 4 பசங்க இருக்காங்க. 4 பேர் அப்படின்னால கொஞ்சம் கூட எல்லாருக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லாரையும் நல்லபடியா படிக்க வச்சு எல்லாருக்கும் சமமான ஒரு எஜுகேஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய அளவுல படிக்க வச்சோன்னே அவங்க கிராமத்துல இருக்க எல்லாருமே கேட்டிருக்காங்க, நீங்க எதுக்கு உங்க பசங்களை வந்து இந்த அளவுக்கு படிக்க வைக்கிறீங்க, பெருசானா அப்புறம் மதிக்காம போயிட போறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க சொல்லிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க என் பசங்க, என்ன நல்லபடியா பாத்துப்பாங்க, அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ நாளடைவில் என்னாச்சுன்னா அவங்க நல்லபடியா வளர்ந்தாங்க. அவங்களுக்கு கல்யாண வயசுல கல்யாணமும் பண்ணி வச்சாங்க அவங்க அப்பா அம்மா. எந்த குறையும் இல்லாம வளர்த்தவங்க கடைசியில அவங்க என்ன பண்ணாங்கன்றத பாத்தீங்கன்னா அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு அவங்க வீட்டுல வந்து ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவை வந்து வீட்டு வாட்ச்மேனாவும் அவங்க அம்மா வந்து வீட்டுல வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஆக்சுவலி நம்மளுக்குலாம் வந்து வருஷத்துல எவ்வளவு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஒரு பண்டிகை காலத்துல கூட ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல. அவங்கள வந்து ரொம்ப அடிமையா ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் கூட இல்ல உடுத்திக்கிறதுக்கு, கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சுத்தி இருக்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப தெரியுதா உங்க பசங்களை நீங்க ஏன் இந்த அளவுக்கு வளர்க்க வேண்டாம் நான் சொன்னு தெரியுதா அப்படின்னோடனே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வயசானவங்க இல்ல, அவங்களால இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல. அவங்க அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சுத்தமா அவங்க 4 பசங்க ஒருத்தராதி இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அப்படி இல்லாம 4 பேரும் இப்படியே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு நாள் தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க.
5: ஆமா சௌந்தர்யா, நீங்க சொல்றது உண்மைதான். நானே இந்த விஷயத்த நிறைய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கேன்.
1: அதுவும் இல்லாம அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றது கேக்குறப்ப ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு.
5: நெக்ஸ்ட் யார் என்ன சொல்றாங்கன்றத கேக்கு.
11: நான் உங்க அபி பேசுறேன். நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஒரு ரீசெண்டா வந்து கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு வயசான பாட்டி வந்து இருந்தாங்க. ரொம்ப நாள் வந்து அந்த பாட்டி வந்து யாருமே பாக்கல. திடீர்னு ஒரு நாள் அந்த பாட்டியோட பையன் வந்தான். அவன் வந்து இந்த பாட்டியோட பென்ஷன் காசு வந்திருக்குன்னு தெரிஞ்சு அவன் வந்திருக்கான். இது வந்து அந்த பாட்டிக்கு தெரியல, நம்ம பையன் வந்திருக்கானே அப்படின்னு அவங்க ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாட்டியோட பென்ஷன் காசு பத்தி கேட்டு அது எங்க இருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாம் அவன் ஃபுல்லா வாங்கிட்டு ஒரு நாள் அந்த பென்ஷன் காசை எடுத்துட்டு அவன் போயிட்டான். இந்த ஒரு 2 நாள் கழிச்சு இந்த பாட்டியை இறந்துட்டாங்க. இந்த விஷயத்த சொன்னாலும் அந்த பையன் வந்து இந்த பாட்டியை பாக்கல. இன்னும் அவங்களோட டெட் பாடி அந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. நாட்டுல ரொம்ப பேர் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஒரு மனசாட்சியே இல்லாம பெத்த அம்மான்னு கூட பாக்காம வெறும் காசுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் கேட்க சொல்ல இந்த மாதிரிலாம் நம்ம இருக்க கூடாது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் இந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு நான்
1: வேண்டிக்கிறேன். ஆமா அபி, ஆமா அபி, கரெக்ட் தான் அபி.
7: வணக்கம், நான் அங்கிதா பேசுறேன். ஹாஸ்பிடல் சொன்னோடனே எனக்கு ரீசெண்டா நான் கேட்ட விஷயம் எனக்கு
1: ஞாபகத்துக்கு வருது.
7: ரீசெண்டா கேட்ட விஷயம் ஞாபகம் வருது. இதே மாதிரி ஒரு பையன் வந்து அவங்க
2: வயசான அப்பா வந்து ரொம்ப காசு பணம் அவனால சம்பாதிக்க முடியலன்னு அவங்க அப்பா ரொம்ப போஸ்ட் பண்ணி ஆர்கன் டொனேட் பண்ணு காசு வரும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. ஸோ ரொம்ப அந்த அங்கிள் வந்து சரி ரொம்ப டார்ச்சர் பண்றா மகன்னு சொல்லி போய் டொனேட் பண்ணாரு. ஆனால் அது ரொம்ப கஷ்டமானு இருந்தது. அந்த அங்கிளை அந்த அங்கிளை பத்தி நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஸோ யாரும் இது மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ்.
3: வணக்கம் நேர்களே, நான் இந்துமதி பேசுறேன். ஆமா அபி, நீ சொன்ன மாதிரி நானும் அதே விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நான் சொல்ல போற ரீசெண்டா கேள்விப்பட்டதுதான். ஒரு வயசானவர் வந்து ரோட்ல அடிபட்டு இருந்தாரு. அவன் மகன் வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணான். பட் டாக்டர் கேட்கும் போது இது யாருன்னே தெரியாது, ரோட்ல அடிபட்டு இருந்தா யாரோ ஒருத்தன் சொல்லிதான் அட்மிட் பண்ணான். அங்க குடுக்கற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவான டீட்டெயில்ஸும் இவன் கொடுக்கல. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சோடனே அனாத போனமாதான் மாச்சூரிக்கு இது பண்ணாங்க. சோ இந்த மாதிரிலாம் நான் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன கேட்கும் போது.
8: வணக்கம், நான் சாரதா பேசுறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து என் பக்கத்து வீட்டுல நடந்து நான் பார்த்த ஒரு விஷயம். என் பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு ஆண்டிக்கு ஒரு ஒரே ஒரு பையன் தான் இருந்தாங்க. ரொம்ப வருஷமா அவருக்கு கல்யாணம் ஆல. ஆனா அவங்க வந்து பொண்ணை வந்து எல்லா ஊர்லயும் கஷ்டப்பட்டு தேடி பார்த்தாங்க. ஆனா அந்த பையனுக்கு பிடிக்கவே இல்லை. கடைசியா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா அந்த பையன் வந்து அவங்க ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை பத்தி நினைக்கவே இல்லாம அவங்க வந்து ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்ணி அவங்கள எல்லா விஷயம் எல்லா வேலையும் அவரே செய்ய வச்சுட்டாங்க. இதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா பையனும் அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனா இப்படி பண்றது ரொம்ப தப்பு, யாரும் இதை பண்ணக்கூடாது.
5: நீ சொல்றது கரெக்ட் சாரதா. நீ வந்து உன் வீட்டு பக்கத்துலன்னு சொன்னே எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. என் வீட்டு பக்கத்துலயும் ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கும் வந்து நாலு பசங்க, நாலு பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா வந்து அந்த பாட்டியை வீட்டுல யாருமே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து ஈவினிங் ஆனா சீரியல் பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரும்பொழுது வந்து மருமக மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சுக்கிறாங்க. இதனாலயே அவங்க வீட்டுக்கே வர்றது இல்ல, டிவி எதுவும் பாக்குறது இல்ல. இப்ப வந்து யார் வீட்லயுமே இல்ல, வீட்டுல யார் வீட்லயுமே அவங்க சேர்க்க மாட்டேங்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு தனி ஓலை வீடு கட்டிட்டு அந்த வீட்டுல ஃபேன் இல்ல, டிவி இல்ல, எதுவுமே இல்ல. இந்த வெயில் காலத்துல அவங்க ஃபேன் இல்லாம எதுவுமே இல்லாம சும்மா தூங்கிட்டு இருக்காங்க. வெறும் தூங்குறதுக்கு மட்டும்தான் இருக்காங்க, மத்த நேரத்துல எல்லாம் அவங்க வெளியே தான் இருக்கு. சாப்பிடுறதுக்கு கூட அவங்க வந்து அவங்களா போய் வீட்டு வேலை செஞ்சு அவங்களே வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க. பெரியவங்களால வந்து வெளி சாப்பாடு எல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஆனா அவங்களை பார்க்கும்போது பாவமா இருக்கும். அவங்க வந்து அந்த ஓலை வீட்டுல வெறும் வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது பாசு ஐட்டம் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பார்க்கும்போது அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் யாரு என்ன சொல்றாங்கன்றதை கேட்கலாம்.
4: நேர்களே, என் பேரு தீபா. நான் நேற்று நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கேன். நேற்று ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜ்க்கு நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்துல ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட டைம் என்னன்னு கேட்டாங்க, நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட எங்க இறங்க போற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜெமினில இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து அவங்களே அவங்க கதையை என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து நாலு பசங்க இருந்தாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து நான் பாசமா வளர்த்தேன். ஆனா என்ன அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நான் வந்து முதியோர் இல்லத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்த வேலை சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல. ஒரு 10 ரூபாய் இருந்தா என்கிட்ட குடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமா கேட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 50 ரூபீஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பரிதாபமா இருந்தது. ஆனா எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருந்ததுனால அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நான் காலேஜுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு எக்ஸாம் எழுதும் போது அவங்க ஞாபகமாவே இருந்தது.
0: ரொம்ப நேரமா உமையால் மைக்க வச்சுட்டு ஏதோ சொல்ல வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
6: ஹாய் நேயர்களே, நான் உண்மையால் பேசுறேன். எல்லாரும் வந்து ஓல்டேஜ் ஹோம்ல வந்து சேர்க்கிற வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க சேர்த்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குதுங்கிறது வந்து இன்னும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதை பத்தி சொல்றதுதான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இது வந்து நான் கேள்விப்பட்ட இன்சிடென்ட். மதுரையில வந்து சர்வீஸ்க்காக ஓல்டேஜ் ஹோம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு வராங்க. அங்க வந்து ஒரு பெரியவரை வந்து அவர் பையன் சேர்த்து விட்டுட்டு போனாரு. ஆனா வந்து அந்த பையன் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஆக்சுவலா ஒரு கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் அந்த பெரியவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம வந்தோடனே அவங்க வந்து அந்த டீடைல் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பாத்துருக்காங்க, யாருமே எடுக்கல. திருப்பியும் அந்த அட்ரஸ்க்கு போய் பாத்துருக்காங்க, அங்க யாருமே இல்ல. அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல இல்லன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பெரியவங்களை வந்து சேர்த்து விட்டுட்டு தப்பான கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க இறந்து போனா கூட வந்து பசங்களுக்கு போய் அந்த விஷயம் சேர மாட்டேங்குது. இதே மாதிரிதான் இங்கேயும் நடந்தது. அந்த தாத்தா வந்து ஒரு 2 மாசத்துல இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனோன்னா இவங்களும் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி இருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் எப்படியுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியா அந்த ஹோம்ல இருக்க இன்சார்ஜ் தான் வந்து இறுதி கடமை எல்லாம் செஞ்சு அந்த தாத்தா அந்த ஹோமோட இன்சார்ஜ் தான் வந்து தாத்தாக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணி அடக்கம் பண்ணாங்க.
5: உமையால் சொன்னது கரெக்ட் தான். இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து முதியோர் இல்லத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய போகுது. இந்த மாதிரி தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்றவங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணிடுங்க.
1: அதே மாதிரி அபி சொன்னதும் இந்த காலத்துல ரொம்ப நிறைய நடந்து வந்துட்டு இருக்குதான். அந்த அம்மா அவங்க பையனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட பாசமா பையன் பேசினோடனே அவங்க எவ்வளவு பாசத்துக்காக ஏங்கியிருந்தாங்கன்னா, அந்த பையன் பேசின உடனே அவங்க நம்பி பணம் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த பையன் அது மாதிரி அவன் நடந்துக்கலையே, பணத்தை எடுத்துட்டு போயிட்டானே.
5: அம்மா எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைங்க வச்சா இந்த ப்ராப்ளம்லாம் வரவே வராது. இந்த விஷயத்த வந்து மோஸ்ட்லி நம்ம தடுக்கலாம்.
1: அங்கிதா சொன்னதும் கரெக்ட் தான். அந்த ஆர்கன் டொனேஷன்ன்றது இந்த காலத்துல கொஞ்ச நெஞ்சோல எல்லா ஹாஸ்பிட்டலையும் நடக்குது. நம்ம ஒரு இரும்பல் சளினாலும் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நம்பி போய் இருக்க முடியும்.
5: ஆர்கன் டொனேஷன் நடக்கலாம் பிரீத்தி, அது காசுக்காக, தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தேவைப்படுது அந்த காசுன்றதுக்காக அப்பா அம்மாவோட ஆர்கன் டொனேட் பண்ணி காசு வாங்குறது ரொம்ப தப்பான விஷயம்.
1: ஆர்கன் டொனேஷன் இந்த மாதிரி நம்மளா டொனேட் பண்றது மட்டும் இப்ப நடக்குது இல்ல, நமக்கே தெரியாம கூட அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒரு வெளிநாட்டுல இருந்து இங்க வர்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள இருக்க ஆர்கன நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க.
5: இது கூட நடக்குது பிரீத்தி. இந்த மாதிரி போய் சொல்லி போய் அப்பா அம்மாவை இந்த நோய் இருக்கு அந்த நோய் இருக்குன்னு சொல்லி போய் அப்பா அம்மாவை சேர்த்துட்டு ஆனா அவங்களோட ஆர்கன் அவங்களுக்கே தெரியாம எடுத்து காசு வாங்குற பிள்ளைங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
1: ஆமா பிரியா, நீ சொல்றது நஞ்சமா கரெக்ட் தான். என்ன நேர்களே, இன்னைக்கு நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணோன்றது நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க நாங்க நம்புறோம். ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்ன்றவங்க நம்மள கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து வளர்த்து அதுக்கப்புறமா தான் அவங்க அமைதியா உட்காரலான்ற நேரத்துல நம்ம அவங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க இந்த
5: நீங்க இந்த காலத்துல பண்றது அவங்க வந்து அவங்களோட காலத்துல உங்களை மதிக்காம விட்டு போயிருந்தா நீங்க இந்த அளவுக்கு வந்து அவங்களே ஏறி மிதிச்சிருக்க மாட்டீங்க. சோ உங்களோட பாஸ்ட பத்தி நினைச்சு பாருங்க. அவங்க உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்றத யோசிச்சு நீங்க அவங்களை நல்லா பாத்துக்கோங்கன்றத பத்தி தான் நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம்.
1: யூத் பீப்புள்ஸ் நீங்க நிறைய பாக்குறீங்க, டெய்லி பாக்குறீங்க, கேக்குறீங்க, பஸ்லயும் சரி ரோட்லயும் சரி என்னென்ன நடக்குது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அதை பார்த்துட்டு சும்மா கவனிச்சுட்டு வந்துறத விடாம அவங்களுக்கு கொஞ்சம் உங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப நீங்க பண்ணுங்க. நீங்க கஷ்டப்பட்டு அவங்க ரோட்லயும் பஸ்லயும் நீங்க நிறைய பாத்துட்டு வரீங்க, பாத்துட்டு நீங்க சும்மா வராம அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி உங்களால பண்ண முடியலனாலும் நம்மளோட கவர்மெண்ட் அதுக்காக நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. 1253 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவங்க உங்களால முடிஞ்ச உதவி அட்லீஸ்ட் இத மூலமாவது செய்யுங்க.
5: மறுபடியும் சொல்றேன், 1253 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது போலீஸ் ஸ்டேஷன் நம்பர்.
1: எல்டர் பீப்புள்க்கான ஹெல்ப்லைன் நம்பர் இது. நீங்க மறக்காம உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க.
5: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
10: You are listening to MOP Community Radio 107.8 FM.
12: நமது சமுதாயம்,
13: நமது வானொலி,
14: நமது பெருமை.
15: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
1: இது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நிறைய நல்ல நல்ல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கிக்கிட்டே இருக்குங்க. அடுத்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான நிகழ்ச்சி, மனிதர்கள் பலவிதம். ஆமாங்க, மனிதர்கள் பலவிதமான மனிதர்கள் பலவிதமான திறமைகளை உள்ளடக்கி இருக்காங்க. அவங்க நிறைய வேலை பண்றாங்க. ஒவ்வொரு வேலையும் நிச்சயமா அடுத்தவங்களுக்கு உதவியா தான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க திருமதி விஜயலட்சுமி ராமன். இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? இவங்க வந்து ஒரு ஆசிரியர், அதாவது கணித ஆசிரியர். ஆனா இந்த கணிதம் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, வெறும் சாக் பிஸ் போர்டு இதை வச்சுட்டு தான் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இவங்க வித்தியாசமா ஆடல் பாடல் விளையாட்டு மூலமா சொல்லி கொடுக்குறாங்களாம். இப்படிங்க அதெல்லாம் கணக்குல சாத்தியம்னு நீங்க கேக்குறீங்களா? கேட்காதீங்க, அதுக்கு பதில் சொல்றதுக்கு காத்திருக்காங்க விஜயலட்சுமி ராமன். இவங்களோட உரையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க மேக்ஸ் படிக்கிற மாணவிகள் அக்ஷயா, வந்தனா, வர்ஷா, ஸ்ருதி மற்றும் ஹேமலதா.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அக்ஷயா இன்னைக்கு ஸ்டுடியோல வந்திருக்கேன். இன்னைக்கு என் கூட என்னோட ஜூனியர்ஸ் சொல்லலாம், என்னோட தோழிகள்னு சொல்லலாம், இவங்க எல்லாரும் இருக்காங்க.
3: நான் உங்க வந்தனா இருக்கேன் உங்க கூட. இன்னி நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
4: நான் ஹேமலதா, நானும் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
5: நான் வர்ஷா, பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
6: நான் ஸ்ருதி, பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்.
2: ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னோட ஜூனியர்ஸ், நானும் வந்து பிஎஸ்சி மேத்ஸ். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ஸ்டுடியோ ஃபுல்லாவே ஒரே மேத்தமெட்டிஷியன்ஸா இருக்காங்க.
3: ஓகே, புத்திசாலிகளா இருக்காங்கன்னு சொல்லுங்க.
2: சரி, ஓகே, எல்லா புத்திசாலிகளும் இங்கதான் இருக்காங்க நேயர்களே. இப்போ வந்து நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கீங்க இல்லையா, ஏன் வந்து நீங்க மேக்ஸ் சூஸ் பண்ணீங்க?
3: மேக்ஸ் வந்துட்டு மீதி சப்ஜெக்ட்லாம் வருதுனா நான் டெய்லி உட்காந்து வீட்டில் போய் மக் பண்ணி மண்டையில கொட்டி மண்டையில கொட்டி படிக்கணும். இதுனா நான் டெய்லி ஒரு கான்செப்ட் புரிஞ்சுட்டு கொஞ்சம் அந்த ரிலேட்டடாக அந்த சம்ஸ் போட்டு முடிச்சிட்டேன்னா என் தலைவலி அன்னைக்கு ஓவர். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
4: வந்தனா சொன்ன மாதிரியே தான், மேக்ஸ்னா மகடிக்கிறதுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்காது. மோரோவர் மேக்ஸில் மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பொதுவாகவே கேட்டிங்கன்னா உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுன்னு எல்லாருமே கட்டாயமாக மேக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி என் ஃபேவரட் சப்ஜெக்ட் மேக்ஸ், அதனால தான் நான் மேக்ஸ் எடுத்தேன்.
5: நீங்க ரெண்டு பேருமே சொன்ன மாதிரிதான், மேக்ஸ மக்கடிக்க தேவையில்லை. அண்ட் ஒரு நாள் அதை போட்டு முடிச்சிடணும், எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து ஐயோ இது படிக்கலையே என்ன போகுதுன்னு தெரியல, முன்னாடியே படிச்சிருக்கோம்னு தெரியும். அது ஒரு வாட்டி பார்த்துனாலே போறோம் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள். சோ அந்த பிரச்சனை இல்ல.
6: அதேதான் நானும் மேக்ஸ் பிடிச்சதுனால நான் எடுத்திருக்கேன்.
3: ஆனா ஒண்ணு நீங்க கவனிச்சிருக்கீங்களா, எல்லார்கிட்டையும் கேக்குறச்சு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னா எல்லாரும் மேக்ஸ் சொல்லுவாங்க, பிடிக்காத சப்ஜெக்ட்னா மேக்ஸ் சொல்லுவாங்க. பிடிச்சது பிடிக்காததுல மட்டும்தான் மேக்ஸ் ஏறும், வேற எதுலயுமே வராது. பிடிக்கும் ஆனா பிடிக்காதுங்கிற லிஸ்ட்ல மேக்ஸ் கிடையவே கிடையாது.
2: ஆமா, இப்ப நீங்க கிளாஸ்ல வந்து ஒரு மேக்ஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க டீச்சர்ஸ்னாலே வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரீம் 90-95 அந்த மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஃபெயிலியர்ஸ் இருப்பாங்க, 40s எல்லாம் இருப்பாங்க. 80-70 அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் சொல்லணும் கம்பேரிட்டிவ்லி. இப்ப ஏன் அப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 90 above இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் என்னன்னா கான்செப்ட், அவங்க வந்து மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது, அவங்களோட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ்லயே கவனிச்சுட்டு பண்றவங்க இருக்காங்க. ஆனா அதே வந்து இந்த 40 இல்லைன்னா 40 கீழே ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட், கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஏன் கம்மியா மார்க் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த கான்செப்ட் புரியல. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அவங்க வந்து மத்த சப்ஜெக்ட்ல மக் அடிச்சு நிறைய மார்க் வாங்கிடுவாங்க. இப்ப சப்போஸ்
3: இப்ப வந்து நினைச்சு
2: அதே மாதிரிதான் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியேதான், அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து மத்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்து ரொம்ப 90-80 அந்த மாதிரிலாம் வாங்கிருப்பாங்க. இப்போ மேக்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க எல்லாம் மத்த சப்ஜெக்ட்லயும் வந்து அவங்களை வந்து ஒரு டல் ஸ்டூடெண்ட், மக்கு பசங்க அப்படின்னு அந்த கேட்டகரியிலயும் சேர்க்க முடியாது. அவங்களுக்கு அந்த மேக்ஸ் மேல மட்டும் ஒரு பயம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட வந்து ஒரு பயம் உள்ளக்குள்ளேயே இருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் இதுதான் அப்படிங்கறது அங்க நமக்கு வந்து ஒரு திணல் வந்துச்சுன்னா
3: முழு சம் வந்து 10 mark சம்ல கடைசி சம் இது ஸ்டெப் போனா கூட முடிஞ்சிடும். இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸ்ல வந்துட்டு எக்ஸாம் பேப்பர் எழுதி முடிச்ச உடனே சென்டமா இல்லையாங்கிறது சொல்லவே முடியாது. லாங்குவேஜ் பேப்பரும் அப்படிதான். ஆனா இங்க மேக்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி போனவங்க கூட அந்த எக்ஸாம் சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கடைசியில ஒரு டேபிள் மறந்துடுச்சு, ஒன் பிளஸ் ஒன்ல கூட நம்ம தப்பு பண்ணலாம், கடைசி ஸ்டெப் பக்காவும் ஒரு இருக்கிறதுலே ஹையஸ்ட் மேக்ஸ் நம்ம போட்டுட்டு கடைசியில ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு போட்டு முடிச்சீங்கன்னா அது குவான்டிடேட்டிவ்னா எம்சிக்யூனா அது முழுசா ரெண்டு மார்க் அப்படியே போயிடும், நெகட்டிவ் மார்க் கூட சான்ஸ் இருக்கு.
4: கண்டிப்பா வந்தா நீங்க சொன்ன மாதிரி தான், இப்ப பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட 3+2 வந்து நம்ம 6 எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் போர்டு எக்ஸாம்ல எல்லாம் நம்ம அடுத்தபடி லைஃப்ல அடுத்தபடியா டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டர், அந்த இடத்துல போய் நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம்னா கண்டிப்பா எல்லாமே போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
5: ஒரு செம்ல தப்பு பண்ணா அடுத்த செம்மோட மூடும் போயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு செம்ல ஆன்சர் வரல, ஐயோ 6 மார்க்ஸ் செம் ஆன்சர் வரல, அடுத்த 6 மார்க்ஸ் செம் ஆன்சர் வராது, அப்படியே மூட்ல ஆரம்பிக்கும் போது அவ்வளவுதான் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் செம் தப்புனா அவ்வளவுதான் பேப்பர் அன்னைக்கு ஃபெயிலுனே வந்துடும்.
6: கண்டிப்பா வருஷா நானும் அதை ஒத்துக்கிறேன்.
2: இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ரொம்ப மேக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். மேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் தான், நம்ம மேக்ஸ் எடுத்திருக்கோம். ஆனா நமக்கே வந்து இவ்வளோ கஷ்டங்கள் நாம அனுபவிச்சிருக்கோம்னா, மேக்ஸ்னா பயம் இருக்கிற குழந்தைங்க, மேக்ஸ்னாலே வந்து ரொம்ப பயந்துட்டு வேர்த்து கொட்டி அப்படியே அப்படியே. இப்போ வந்து என்னோட பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து எப்படின்னா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான், சூப்பராக விளையாடிட்டே இருப்பான். ஆனால் மேக்ஸ் போடு அப்படின்னு சொன்னா ஆச்சுன்னா உடனே வந்து அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம மண்டையை உடைச்சா ஊத்த முடியும்.
3: இதே ஒண்ணு பாத்தீங்கன்னா என்ன, மேக்ஸ் வந்துட்டு எல்லாராலையும் நல்ல விதத்திலயோ ஐ மீன் பிடிக்காத விதத்திலயோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குதான் நம்ம சொல்லுவேன்.
2: ஆமா, ஏன்னா வந்து இப்போ நம்ம ஹிஸ்டரி படிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 10th வரைக்கும் ஹிஸ்டரி எல்லாம் கண்டிப்பா படிக்கணும். அந்த ஹிஸ்டரி வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆனா இப்போ மணி என்ன அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ல இருந்து கடைக்கு போய் 100 ரூபாய் கொடுத்து 98 ரூபாய்க்கு சாமான் வாங்கினா பாக்கி 2 ரூபாய்
3: ஒரு படி எடுத்து வைக்கிறதே ஒரு கால்குலேஷன் தான் சொல்லுவான். நீ சீக்கிரமா போகணும் நீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமா நம்ம நடப்போம். அதே நம்ம மெதுவா போனோம்னா அந்த கால்குலேஷன் படி நம்ம கால் ஸ்டெப் மெதுவா எடுப்போம். சோ அதுல இருந்து பேசிக் மேக்ஸ் ஆரம்பிக்குது.
2: நம்ம கால் அடியில இருந்து நம்ம வந்து நம்ம பிஹெச்டி வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா
3: இருக்கு. அதேதான் நானும் சொல்ல வந்தேன், மைண்ட படிச்சுட்டேங்க. கோலம் போடும் போது கூட மேக்ஸ்மேட்டிக் யூஸ் ஆகும், அதுல ஸ்கொயர் சர்க்கிள்ஸ்
4: புள்ளி வச்சு கோலம் போடுறது
3: புள்ளி வைக்கிறது இது எல்லாமே யூஸ் ஆகும். சோ மேக்ஸ் தினசரி வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் தான் சொல்றேன்.
2: சோ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மேக்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா படிக்கணும், ஆனா அந்த மேக்ஸே அவங்க வந்து ஏன் இவ்வளவு கஷ்டமா உணர்றாங்க.
3: மேக்ஸ் கஷ்டமா உணர்றாங்கிறது வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு அவங்க கான்செப்ட் புரியலங்கிறதுனால அது கஷ்டம்னு சொல்றாங்க, இல்லைனா அவங்களால அந்த லைஃபுக்குள்ள ரிலேட் பண்ண முடியலன்னு நான் சொல்லுவேன். பிராக்டிக்கலா மேக்ஸ் படிக்கணும்.
2: சரி, ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸ் பத்தி அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் பத்தி அதுல எந்த அளவுக்கு மேக்ஸ் நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம நல்லா இவ்வளோ நேரம் பேசினதுலே நம்மளோட நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா நேயர்களே, இன்னைக்கு நாம மேக்ஸ் அதாவது கணக்கு இதை பத்தி தான் ஒரு கலந்துரையாடல் பண்ண போறோம். இப்போ வந்து நாங்க எல்லாருமே மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம், கண்டிப்பா ஒரு கலந்துரையாடலுக்கு எல்லாத்துக்குமே எந்த டவுட் கேட்டாலும் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நம்ம கிளாஸ்ல மேம் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கலந்துரையாடலையும் நம்ம கூட ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. இவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் இப்போ சொன்னோம் இல்லையா, மேக்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கல, மேக்ஸ்னா பயப்படுறாங்க, மேக்ஸை வந்து ஒரு ஃபன் லவ்விங்காக பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதா வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து எராடிகேட் பண்ணுற மாதிரி இவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் பேர் டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். வணக்கம் மேம்.
7: வணக்கம்.
2: ஓகே, இப்போ வந்து நாங்கள் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம் முன்னாடியே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் வந்து நீங்கள் என்ன விஜயலட்சுமி ராமன்லாம் கூப்பிடாதீங்க, விஜய் மேம்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போதான் அவங்க எனக்கும் கொஞ்சம் கிளாஸ் ஃபீல் இருக்கும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா, விஜய் மேம் இவங்க வந்து பிஎஸ்பிபியில் கணக்கு ஆசிரியையாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா விருப்ப ஓய்வு பெற்று மேக்ஸ் மேலே இவங்க வச்சிருந்த பேஷன் காரணமாக இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ண போகிறோம். எதை பற்றினா கணக்கு, கணக்கை பற்றி தான் வந்து ஃபுல்லாகவே. கணக்குனா ஏன் பயம், எதுக்கு பயம், கணக்கு எப்படி கான்செப்ட் ஓரியன்டாக புரிஞ்சுக்கிறது, இதை பற்றிலாம் நாங்கள் பேச போகிறோம். நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜி அக்ஷயா.
3: நான் உங்கள் வந்தனா.
4: நான் உங்கள் ஹேமா.
5: வர்ஷா.
6: ஸ்ருதி.
2: அண்ட் எங்களோட விஜய் மேம்.

0: body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: இப்போ நீங்க மேக்ஸ்ல வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மேக்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, மேக்ஸ் கஷ்டம்னா அது ஏன்?
2: மேக்ஸ் கஷ்டம்னு நான் சொல்லல, ஆனா சுத்தி இருக்கிற குழந்தைங்க நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால மேக்ஸ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குங்கறத முதல்ல ஆராயலாமா? உங்களுக்கு டான்ஸ், ஓகே,
1: பாட்டு,
2: பாட்டு,
3: பஸல்ஸ்,
2: ஆர்ட் வர்க்,
3: ஸ்கிட், நாடகம்,
2: இதெல்லாம் ஏன் மேக்ஸ் கிளாஸ்ல இருக்க கூடாது?
1: இருந்தா உங்களுக்கு எப்படி மேக்ஸ் கிளாஸ்லயா?
3: மேக்ஸ் கிளாஸ்லனா பிளாக் போர்டு, சாக், டஸ்டர்,
4: ஜியோமெட்ரி,
3: ஜியோமெட்ரி பாக்ஸ், பிளாக் நோட்,
4: டிவைடர், நம்பர், வேர்வை, டென்ஷன், இதெல்லாம் கூட இருக்கும்.
2: எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு நம்ம பிளே கிரவுண்ட்ல கூட மேக்ஸ் விளையாடலாம்.
1: மேக்ஸ் விளையாடலாம், படிக்கலாம், போடலாம்.
4: மேக்ஸ் விளையாடலாம்ங்கிறது ரொம்ப புதுசா இருக்கு எங்களுக்கு. எப்படி நீங்க மேக்ஸ் விளையாடுவீங்க சொல்லுங்க?
2: ஏதாவது ஒரு கான்செப்ட் கேளுங்களேன். நம்ம முதல்ல ஒரு சின்ன பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். எதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வரும்?
3: மேக்ஸ்ல
4: ஃபார்முலா,
2: ஃபார்முலா,
4: ஃபார்முலா, கரெக்ட்.
2: ஏதாவது ஒரு ஃபார்முலா கேளுங்களேன். நம்ம பதில் ஏரியா ஃபார்முலா, ராம்பஸோட ஃபார்முலா எனக்கு வேணும். நான் என் குழந்தைகிட்ட கேக்குறேன், என் குழந்தை பாட ஆரம்பிக்குது இப்போ. Half the product of the diagonals lead to the area of the rhombus, but the base into height is the parallelogram area, quite sumptuous. எப்படி இருக்கு ஆரம்பம்?
1: ரொம்ப
4: அற்புதமா இருக்கு. நீங்க டக்குனு சொல்றச்சே ராம்பஸோட ஃபார்முலா, ஆஹா, என்ன கேக்குறாரு அப்படி நினைச்சிட்டு. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யார் ராம்பஸோட ஃபார்முலா இருந்தாலும் என்ன கேளுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு.
2: ஓ, இத கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. இது ஒரு இனிய ஆரம்பம். இது பாட்டுல ஆரம்பிச்சோம். அடுத்து நம்ம டான்ஸ்ல மேக்ஸ் போட முடியுமா?
3: டான்ஸ்லயா? டான்ஸ் இப்போ மேக்ஸ் டு ஸ்டெப்ஸ், அது மட்டும் தான் ஐ மீன் ஓட்டமையா இருக்கு.
1: சோ எப்படி மேக்ஸ் ஆடலாம்னு சொல்லுங்க.
2: மேக்ஸ்ல எப்படி ஆடலாம்னா, ஃபார்முலால நம்ம எப்படி மனசுல வச்சுக்கிறது? ஒரு டான்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா நினைவு வரும்ல?
3: கண்டிப்பா.
2: ஓகே, 1 இருந்து 10 முடிய கூட்டுத்தொகை எனக்கு வேணும். கொஞ்சம் வேகமா சொல்லுங்களேன் யாராவது.
4: ஐயோ, அதுக்கே அதுக்குள்ள 4,
1: 19, 8.
4: உளராத உளராத உளராத, 1 லேந்து வாணி.
1: ஓ, 1 2 3. நிமிஷம் பிரேக் தாங்களே, நான் போட்டு வந்துடுறோம்.
3: ஐயோ மேம், இவங்களோட முடியல, நீங்களே சொல்லிடுங்க.
2: வேண்டாம், நான் ரெண்டு கேள்வி தான் கேட்க போறேன் உங்களுக்கு.
1: ரெண்டு கேள்வி.
2: அந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நமக்கு இந்த நம்பரை நம்மளே சொல்லிடலாம். நீங்க இருக்கிறது, நம்ம 6 பேர் இருக்கோம். நம்ம 1 to 6 கூட்டுத்தொகை முதல்ல ஆரம்பிப்போம். 2 பேரா சேருவோமா?
3: எப்பவுமே
2: ஒருத்தர் பக்கத்துல இருந்தாலே தனியா ஒரு சந்தோஷம் வரத்தான வருது. இப்ப நம்ம எத்தனை பேர் இருக்கோம்?
3: 3
2: பேர் பேர் இருக்கும். நம்மளுடைய நம்பர் வந்து
3: 1, 2.
1: ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்லுமா?
2: 1, 2, 3, 4, 5, 6. So, in the 6 வந்து மாறும் பொழுது 6/2, 3 pairs வந்துட்டோம். இப்போ இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுக்கறேன். நம்மளுடைய பேர் இப்ப வேகமா இவங்க என்ன தேர்ந்தெடுத்ததா நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா கொஞ்சம் மாற்றத்தோட நம்மளோட பேரை மாத்த போறோம். ஒவ்வொரு பேருக்கும் கூட்டுத்தொகை அதே இருக்கணும். இப்ப நீங்க யாரு கூட சேர போறீங்கன்னு கொஞ்சம் பாருங்க. இப்ப நமக்கு எத்தனை 7 வந்திருக்கு?
3: 3 7
2: சார் எவ்வளவு?
3: 21.
2: அப்ப 1 to 6 கூட்டி பாருங்களேன். ஆன்சர் வந்தா சார்,
1: 21.
2: இதையே நம்ம ஸ்டெப்ஸோட போட்டு முதல்ல 1 to 6 முடிய நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து 2 கண்டிஷன் மேக் பேர்ஸ் இன் சச் வே தட் ஒவ்வொரு பேருடைய சம்மும் சேமா இருக்கணுங்கிற அந்த கண்டிஷனை எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம இப்ப ஃபார்முலா டெரிவேஷனுக்கு போலாமா? எத்தனை நம்பர் இருந்தாலும் N stands for algebra. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு N N சொல்லிட்டே இருக்கோம்ல அந்த அல்ஜிப்ரா, அதை சிம்பிள் ஆக்கிடுவோமே. N நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதுல எத்தனை பேர் வரும்?
4: N by 2.

0: இந்த விதத்துல நம்ம ஒரு டான்ஸ் பார்த்தோமா, மேக்ஸ் ஆடினோம், மேக்ஸ் பாடினோம்,
1: கொண்டாடினோம்,
0: கொண்டாடுவோம். ஒரு சின்ன கணக்கு குடுக்கலாமா எல்லாருக்கும்? சின்ன விஷயத்திலேயே ஆரம்பிப்போம். எல்லாரும் 2 டேபிள்ஸ் சொல்லுங்க. 2 4 ஆரம்பிங்கம்மா.
2: 2 4 6 8 10.
0: நோ, 4 டேபிள்ஸ் அதே வரிசையில சொல்லுங்க.
2: 4 8 12
0: உங்களுடைய ரெண்டு நம்பரையும் சேர்த்து நீங்க சொல்லிட்டே வாங்க பாக்கலாம்.
2: 6 12 18 24 30
0: கூட்டினா இந்த ஒரு விதத்துலதான் 6 டேபிள் நம்மளால கொண்டு விட முடியுமா?
1: 5 டேபிளையும் 1 டேபிளையும் கூட்டலாம்.
3: பிளஸ் 1
1: அடியாவது
2: வாங்காம
1: இருந்திருப்பேன் கூட.
4: சின்ன
0: வயசுல இருந்தே எளிமையா இனிமையா சந்தோஷமா கணக்கு போட்டோம்னா அது மாதிரி வேற எதுவுமே கிடையாது. லைஃப்ல நீங்க சொன்ன மாதிரியே ரியல் லைஃப், காலையில எழுந்தப்போ காலேஜ் போற ஐடியாவை நினைச்சு பாருங்க. எத்தனை மணிக்கு எழுந்தோம், எவ்வளவு சீக்கிரமா நம்ம செய்யணும், அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் வீட்டுல ஓடணும். அம்மா அந்த நேரத்திலயும் ஒரு குக்கிங் பண்ணணும், அங்க இருக்கிறது ரேஷியோ ப்ரொபோஷன், வாசல்ல போடுற கோலம் சிமெட்ரியில கொண்டு வந்து வருது, நீங்க பாக்குறது டைம் கால்குலேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். அதுக்கு அடுத்தாப்புல நம்ம ஆட்டோக்காரரோட வரும்பொழுது பேசுற பேரம் வந்து நம்மளுடைய மணி டிரான்சாக்ஷன். எல்லா இடங்கள்லயும் எல்லாத்துலயுமே நமக்கு கண்டிப்பா நம்மள அறியாமையே நம்ம கணக்கை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே கணக்கை சந்தோஷமா நம்ம போடுறதுக்கு எப்படி இந்த குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே அழகா கொண்டு வர்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறது தான் டாட்ஸ் என் டிஜிட்ஸ். டாட் ஸ்டாண்ட் ஃபார் ஜியோமெட்ரி. ஒரு புள்ளியிலிருந்து பாயிண்ட் டு பிளேன் நம்ம கொண்டு வர பயன்படுத்துறது டாட்ஸ், அதுதான் ஜியோமெட்ரி. என் அந்த என் ரொம்ப அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்ஜிப்ரால. அதுக்கு அடுத்து வர்றது தான் நம்பர்ஸ், அதுதான் டிஜிட்ஸ். ஸோ அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா அண்ட் ஜியோமெட்ரி அட் த ஏர்லி ஸ்டேஜ், அதை நினைவுபடுத்துகிற வகையில் தான் இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் உருவாகி இருக்கு. இதில் நம்ம குழந்தைங்க எல்லா விதத்துலேயுமே இப்போ நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி ஆட்டம், பாட்டம், பசல், கொண்டாட்டத்தில் கடைசியில் அதில் தான் முடிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு கிளாஸுமே கொண்டாட்டமாக தான் இருக்க போகிறது. அதில் ஸ்கிட் இருக்கலாம், வெளியில் போய் விளையாடலாம், ப்ளே கிரவுண்டில் விளையாடலாம், இல்லை இன்டோர் கேம்ஸாகவும் மேக்ஸை விளையாடலாம், பேசும்பொழுது மேக்ஸை கொண்டு வரலாம். சின்ன விஷயங்கள், அம்மா உங்ககிட்ட பேசும்பொழுதே அந்த மேக்ஸ் வேர்ட்ஸை டெர்மினாலஜிஸை அவங்க யூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அந்த கியூப் பாக்ஸை எடுத்துன்னு வா, கியூபாய்டு பாக்ஸுக்குள்ளே போடு, அந்த சிலிண்டர் டப்பாவை திறந்து கொடு, கோனிக்கல் ஃபனலில் தண்ணி

0: சில விஷயங்களை நான் பார்க்கும்பொழுது எனக்குள்ள வருத்தம் என்னென்னா, மெட்டீரியல்ஸ் இருக்குது ஆனால் அதை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணுன்றது டீச்சர்ஸ்க்கு கரெக்டான முறையில் போய் சேரலை. அதே புதுசான முறையில் டீச்சர்ஸ்க்கே அந்த மாதிரி எனக்கு யாரும் கற்றுத்தரல. ஆனால் என்னோட ஆசையில் தான் நான் படித்தேன். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் டீச்சர்ஸ்க்கும் போய் சேராததுனால மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியல. இங்கே உள்ள டிவைஸ் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். சாதாரணமாக ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்து அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு சிலிண்டர் வரலாம், அதையே கார்னரில் கட் பண்ணி ட்ரையாங்கிள் கொண்டு வரலாம், அந்த ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிளாக இருக்க போகிறது. இது மாதிரி நிறைய விஷுவல்ஸ் என்னுடைய சென்டரில் வச்சுருக்கேன். அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்னு வரும்பொழுது குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதை நம்மளே சின்ன குழந்தைங்கக்கிட்ட கேட்டு 60 + 40 அது கூட 9 அடுத்து 1 சொன்னால் 110 நம்பர் வராமல் 200 எத்தனையோ இடங்களில் ஈஸியாக வரும். அதே வேக வேகமாக நம்ம கேட்கும்பொழுது அதெல்லாம் நான் ஸ்கூலில் குழந்தைகள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதில் என்னென்ன தப்பு அவங்களால விட முடியும், அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு எந்த மாதிரி உபகரணங்களை பயன்படுத்தணுங்கிற மாதிரி சின்ன சின்ன டிவைஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். நிறைய கேம்ஸ் எழுதி வச்சுருக்கிறேன். அந்த கேம்ஸ் நான் உங்ககிட்டயே பகிர்ந்துக்கிட்ட மாதிரி அது ஆடி ஓடி விளையாடலாம், இல்லைன்னா உட்காந்து விளையாடலாம், இல்லைன்னா பாடலாம், இல்லைன்னா திரும்ப திரும்ப அவங்களையே யோசிக்க வைக்கிறது. இது மாதிரி நிறைய விஷயங்களில் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி அவங்களுடைய இன்றைக்கு உள்ள ஒலிம்பியாடுக்கு தனியாக ஒரு கோச்சிங் போக வேண்டாம், அதுக்குள்ளேயே நம்ம அந்த சிலபஸ்க்குள்ளேயே கொண்டு வர்ற மாதிரி என்னோட கிளாஸஸ் அமைகிறது.
1: மேம், உங்ககிட்ட ஆக்டிவிட்டி சென்டர் ஸ்டார்ட் பண்ண யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்கன்னு கேட்டப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னீங்க, அதை எங்கள் நேயர்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறீங்களா?
0: கண்டிப்பாக. ஸ்கூலில் நல்லா விளையாடிட்டு இருந்தோம், அதெல்லாம் வேறு. ஆனால்

0: நான் அவகிட்ட நடந்துகிட்ட முறையில என் பேத்திக்கு தெரியும்னு நான் சொல்ல வரல இங்க. ஆனா நான் அந்த குழந்தை கூட நான் பேசி சிலிண்டர் இதுதான் கியூபு, இது கியூபாய்டு, இது ஸ்கொயர், இது ட்ரையாங்கிள், அது மாதிரி ஒவ்வொரு விதமும் நான் பேசினதுல ஸ்பியரையும் காமிச்சிருந்தேன், ஹெமிஸ்பியரையும் காமிச்சிருந்தேன். ஆனா அந்த ஸ்பியரை உடச்ச உடனே ஹெமிஸ்பியர் வர்றதுங்கிறது அந்த சின்ன மூளைக்குள்ள எப்படி வந்ததுன்னா அது பிராக்டிஸ் பண்ணதுலதான் வந்தது. அதே மாதிரி ஏன் எல்லா குழந்தைகளுமே இருக்கக்கூடாது, ஏன் நம்ம குழந்தை மட்டும்தான் இதை அனுபவிக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசுல ஓடித்து, அதுதான் என்னைக்கு இந்த குழந்தைகள் முன்னாடி என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கு.
1: இந்த மாதிரி உங்க பேத்திக்கு கிடைச்ச அனுபவம், அவங்களுக்கு அந்த அனுபவம்னாலதான் அவங்களுக்கு அது புரிஞ்சுங்கிறதுனால அந்த அனுபவத்தை உங்க கிளாஸ்ல ஏற்படுத்தி கொடுக்குறீங்க நீங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது.
0: கண்டிப்பா.
2: சரி, ஓகே மேம். இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க, ஐ மீன் ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ விருப்ப ஓய்வு, அதாவது வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆனவங்களோ இல்ல ரிசைன் பண்ணவங்களோ இல்ல விஆர்எஸ் வாங்கினவங்களோ ஒரு மேக்ஸ் டீச்சர்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டியூஷன் சென்டர் போட்டு சாயந்தரம் ஒரு பிளஸ் டூ குழந்தைங்க, டென்த் குழந்தைங்க, ஈவன் காலேஜ் படிக்கிறவங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மேக்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க ஃபீஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் குழந்தைங்களுக்கு இதை சொல்லி தரணும் அப்படின்றது இப்போ வந்து உங்க உங்க பேத்திக்கு நீங்க கொடுத்துட்டு உங்க பேத்தியோட நீங்க நின்று இருக்கலாம். ஆனா நீங்க இப்போ ஒரு எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சது எதுக்காக, எப்படி அது வந்தது உங்களுக்கு? நீங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலயா இல்ல அதுக்குன்னு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கா?
0: இதுலயும் ஒரு இனிமையான ஒரு இன்சிடென்ட்டை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். ஒரு 8 வருஷம் சாரி ஒரு 6 வருஷம் முன்னாடி என்னோட கிளாஸில் நிறைய பசங்க இருந்தாங்க. ஓப்பன் டே பசங்களுக்கு ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொடுத்தோம். ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொடுத்து முடித்த உடனே ஒரு பேரண்ட்டும் ஒரு குழந்தையும் என்னை பார்க்கறதுக்காக நின்றுட்டே இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும் பொழுது நல்ல படிக்கிற ஒரு மாணவன் அவன், அவனோட சரி எதுக்காக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு அவனை கூப்பிட்டு என்ன கறி என்ன வேணும் உனக்குன்னு கேட்டேன். கறி என்ன பண்ணால் என் கையில் ஒரு நோட் புக்கை கொடுத்தான். அது ஒரு பெரிய 200 pages நல்ல பெரிய சைஸ் நோட் புக்கு. அந்த 200 pages நோட் புக்கை எடுத்த உடனே அந்த நோட் புக்கை முழுசு நான் பிரட்டி பார்த்தேன். அதில் வேற எதுவுமே இல்லை, ஒரே மேத்தமெட்டிக்ஸில் உள்ளதாக இருந்தது. எனக்கு அதில் எதுவும் தனித்தன்மை எனக்கு புரிப்படலை. நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஹரி என்னது இது நோட் புக்கு, 8th standard நோட் புக்கு, இது என்ன எழுதியிருக்கேன்னு. அவன்ட்டு அந்த குழந்தை சொன்னது இன்னும் எனக்கு மனசில் நிற்கிறது. அதாவது அந்த குழந்தை என்கிட்ட சொன்னா, விஜய் மேம் கிளாஸ்ல இதுவரையும் சிலபஸை விட்டு நீங்க ஒவ்வொரு தடவையும் கொடுத்த ஈஸி கால்குலேஷன், ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ஆஃப் அ பைனாமியல் இஸ் அ ட்ரைனாமியல், 11 into 12 போடணும்னா அந்த 1யும் 2யும் தனித்தனியா எழுதிக்க, 1 plus 2 நடுவில் போடு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி ஈஸியா எப்படி 100 into 103 அது மாதிரி வந்தோன்னா 106 09 அதுக்குள்ள மெத்தட், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்ததை செக் பண்ணு அந்த மாதிரி. அதாவது ஆன்சரை முதல்ல எழுதுரு, அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் நீ வா அப்படின்னு நான் ஒவ்வொரு விதமும் நான் சொல்லி கொடுத்தது. அத்தனையும் அந்த 200 pages நோட் புக்கு தவிர ஒரு 10 எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிருந்தான். அந்த பையன் எழுதி என்கிட்ட கொடுத்தது, இது சிலபஸ்லயும் இல்லை, இது எங்களோட டெக்ஸ்ட் புக்லேயும் இல்லை, இது நீங்கள் சொன்னது மட்டுமே. ஒவ்வொரு நாள் முதல் நாள் வந்து மேம் சொன்னதை தனியாக எழுதி பார்த்தேன். ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வரவும் ஒரு நோட் புக் போட்டு நான் எழுதினு வந்தேன். இது இந்த 1 year நான் கற்றுன்ற ஸ்பெஷல் இது, அதனால அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னான். நிச்சயமாக இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கறி எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியணுமா இருக்கும். சிங்கப்பூர் ஒலிம்பியாடில் ராஃபல் ஸ்கூலில் செலக்ட் ஆகி இன்றைக்கி அமெரிக்காவில் அந்த பையன் இருக்கான். இன்றைக்கும் இந்தியா வரும்பொழுது முதல்ல வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போற அதே நிலையில அந்த பையனும் இருக்கான். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் த மதர் இஸ் ஆல்சோ லெக்சரர் இன் ரெப்யூட்டட் காலேஜ் ஹியர் அண்ட் த சேம் வே. அதே அடுத்த அதே நிலையில செகண்ட் அவனுடைய பிரதரும் போகணுங்கிறது அவங்க அம்மாவுடைய ஆசையா இருந்தது, அது நிறைவேறுக்கு. இதை இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இந்த மாதிரி என்னுடைய கிளாஸ் ரூம் அனுபவங்களும் கண்டிப்பா இது எல்லாரையும் போய் சேரணும்னு ஒவ்வொரு நாளும் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னோட பேத்திக்காக நான் ஸ்கூலை விட்டு வந்தேன். நான் அந்த நேரத்துல வீட்டுல கண்டிப்பா ஒரு ஹெல்ப் வேணுங்கிறதுக்காக நான் வெளியில வந்தேன். ஆனா இன்னைக்கு அவ 2 வயசாகி அவங்க அம்மாவே பாத்துக்கிற ஒரு நிலை வந்த உடனே என்னுடைய ஃபேமிலியில எல்லாரும் இது நீ படிச்சது உனக்கு சந்தோஷம்னு கொடுக்கறதுனா இது கணக்கு மட்டும்தான், அண்ட் குழந்தைகள் மட்டும்தான், அதனால நீ போய் குழந்தைகளோட என்ஜாய் பண்ணு, இனிமே எதுவுமே வேண்டான்னு அவங்களுடைய ஆசை என்னுடைய பேராசையை நிறைவேற்றுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறேன்.
2: ஓகே மேம், நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்களோட கிளாஸ் ரூம் இன்சிடென்ட்டையும் பற்றியும். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் இதை எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எங்கள் கிட்ட தெளிவாக விளக்கிட்டு வரீங்க. இதுக்கும் நம்ம வந்து இதுக்கும் கூடி நம்ம வந்து கணக்கு அதை பற்றி நம்ம இன்னும் நல்லா கணக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வி கோனா எக்ஸ்ப்ளோர் மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜி அக்ஷயா.
3: நான் உங்கள் வந்தனா.
4: வர்ஷா.
5: ஸ்ருதி.
6: நான் உங்கள் ஹேமா.
7: வண்டி நூறு

0: போடுங்க, சேஃபா இருங்க.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நாங்க எல்லாருமே இங்க வந்து மேக்ஸ் அதாவது கணக்கு இந்த பாடத்தை பத்தி ஒரு கலந்துரையாடல் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட விஜி மேம் இருக்காங்க. இவங்க டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி சென்டர், மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரை நடத்திட்டு வராங்க.
3: மேக்ஸ்ல என்ன டஃப்பான சாப்டர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு கேட்கலாமா? மேக்ஸ்ல என்னக்கா உங்களுக்கு டஃப்பான சாப்டர்?
2: மேக்ஸ் ஜியோமெட்ரி.
3: ஆஹா, நீங்க?
4: எனக்கு கால்குலஸ்,
5: ட்ரிக்னோமெட்ரி,
6: அல்ஜிப்ரா,
3: இதெல்லாம் சேர்த்து போட்டதுதான் எனக்குன்னு நினைக்கிறேன். மேம் சொல்லுங்க மேம், இவ்வளோ டஃப்பான மேக்ஸ் எப்படி எப்படினாலும் ரொம்ப சிம்பிளா, நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன்.
5: ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம், எப்படி மேம் உங்க கிளாஸ்ல லைவ்லியா பண்ணுவீங்க? ஒரு சர்க்கிள் பத்தி, ஒரு லேட்டஸ் பத்தி, அதெல்லாம் எப்படி நீங்க கரெக்டா பண்ணுவீங்க?
3: அதான் இருக்கிறதுலே டஃப் நான் நினைக்கிறேன்.
2: ஆமா, ஜியோமெட்ரி.
5: அவருக்காக நீங்க சொல்லுங்க மேம்.
7: லோகஸ்ட் உடனே பயந்து ஓடுறீங்க எல்லாரும். இல்ல, கதவை திறக்க வேண்டாமே, நம்ம இங்கே அத ஒரு விளையாட்டா கொண்டு வந்துடலாமா?
2: விளையாட்டா
3: வச்சு விளையாட்டா? ஐயோ, அது ஒரு என்னன்னு சொல்லுவேன்,
2: புரியாது புதிர்,
3: அது கூட புரியல எனக்கு.
7: வருவோம், நம்ம எல்லாரும் இப்ப ஒரு பிளே கிரவுண்ட்ல இருக்கோமா?
2: கிடையாது.
7: இப்ப எல்லாரும் போய் என்கிட்ட இருந்து உங்க எல்லாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிற மாதிரி நில்லுங்களே. நான் எல்லாருமே சுத்தி ஓடுங்களேன். Fire on the mountain.
5: Run, run, run.
7: ஓ, எல்லாரும் ஓடிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாரையும் சுத்தி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஓடட்டுமே, நம்மளோட ஷேப்.
5: நான் ஓடுறேன் மேம்.
7: ஓகே, வந்தனா இவர் அலவுட். இப்ப நாங்க நிக்கிறோம், நான் ஒரு பாயிண்ட். ஐயோ, வயசானதுப்பா, முடியவே இல்ல, நான் இங்கே நின்னுக்கிறேன். நீ என்ன பண்ற?
2: ஓடுறேன்.
7: ஓடுற?
2: சோ ஓடுறேன் மேம்.
7: ஒரு ஒரு பாயிண்ட் நிக்குது, அடுத்த பாயிண்ட் ஓடும் பொழுது என்ன வருது? என்ன ஷேப் ஃபார்ம் ஆகுது அங்க?
2: சர்க்கிள்.
7: சர்க்கிள்.
2: இப்போ லோகஸ் மேம், சர்க்கிள் தானே?
5: லோகஸ் மேம், சர்க்கிள், சர்க்கிள்,
7: லோகஸ், லோகஸ், லோகஸ் னு சொல்லிட்டா கரெக்ட். அப்ப என்ன ஆச்சு? ஒரு பாயிண்ட்
5: அவ ஓடினதால அவளுக்கு தெரிஞ்சிருது.
7: அவ ஓடினதால அவளுக்கு தெரிஞ்சிருது. கரெக்ட்.
2: நம்மளும் சேர்ந்து ஓடி ஓடி இருக்கலாம். ஆமா.
7: சோ இதே இது ரெண்டு பேர் ஒரு மூலையில நின்னுட்டு, இப்ப ஒரே ஒரு ஆளு ரெண்டு பேருக்கும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஓடணும்.
2: நான் கட்டுமா? நான் ஓடுறேன். அப்பதான் நான் ஆன்சர் கரெக்டா சொல்லுவேன்.
5: போன வாட்டி ஓடல வேணாம். நீ கரெக்டா, நான் ஓடுறேன். பாணி போன.
2: சரி, ஓகே ஓகே, வர்ஷா ஓடுறா, ஓடு.
5: நான் ஓடுறேன். ஹே, ஓடிட்டேன்.
7: எங்கேயோ ஓடிட்டு இருந்தா எப்படி? நான் கேக்குற கேள்வி என்ன, ரெண்டு பேருக்கும் சேம் டிஸ்டன்ஸ்ல நீ இருக்கணும். முதல்ல ஒரு இடத்துல நின்னுக்கோ. எங்க நிக்கிற பாப்போம்.
5: சரி, நின்னுட்டேன்.
7: இப்ப எங்க நிக்கிற நீ?
5: அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நிக்கிறேன்.
7: நடுவுல நிக்கிற, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்?
2: மிட் பாயிண்ட்.
7: மிட் பாயிண்ட். ஓ, இந்த லைன் செக்மெண்ட்க்கு இது ஒரு மிட் பாயிண்ட் கிடைச்சது. இந்த ஒரு இடத்துல நின்னாதான் உன்னோட டிஸ்டன்ஸ் சேமா இருக்குமா?
5: ஆமா மேம்.
2: இல்ல, முன்னாடியும் போலாமே.
7: முன்னாடியும் போலாமா?
2: அந்த மிட் பாயிண்ட் ஓட லைன்ல.
7: பின்னாடியும் போலாமா? ஒரு மூவிங் பாயிண்ட்
3: இருந்ததுன்னா என்னன்னு நிறைய பேருக்கு புரியல. என்னையும் சரிதான், இப்ப ரொம்ப அழகா அவங்க புரிய வச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ இதுக்கு மேல மேக்ஸ்ல நம்ம என்னமா இருக்கு, மேக்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு புதிராத எனக்கு தலை சுத்தாம இருக்கிறதுக்கு நான் பேசிட்டே இருக்கேன். அதுக்கு மேசை நிறுத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன்.
2: சார் ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தீங்க. அதாவது ஜியோமெட்ரி அதான் வந்து என்னோட வீக்கெஸ்ட்டு சப்ஜெக்ட்டு. அதனால் வந்து இப்போது எனக்கு ஓரளவு லோக்கஸ்னா என்ன அப்படிங்கிறது தேர்ட் இயர் வந்து எனக்கு அந்தளவுக்கு விளங்காமல் இருந்தது. நீங்கள் ரொம்ப அழகாகவே எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க.
3: நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே கற்றுட்டோம்.
6: இப்போ உங்க ஆக்டிவிட்டி சென்டர் பத்தி பேசலாம் மேம். உங்க ஆக்டிவிட்டி சென்டர்ல இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மேல் தட்டு மக்கள் தான் அங்க வந்து படிக்க முடியுமா, இல்லைன்னா சாதாரண பசங்களும் படிக்க முடியுமா? உங்க ஆக்டிவிட்டி சென்டர்ல எப்படி ரீச் பண்றீங்க சாதாரண மக்களுக்கு?
7: என்னோட ஆக்டிவிட்டி சென்டர்ல வாரத்துக்கு ரெண்டு கிளாஸு, 8 கிளாஸஸ் பர் மந்த், 1250 பர் மந்த் சார்ஜ் பண்றேன் நானு. இது மேல் தட்டு மக்களுக்கு தான் ரீச்சபிளா அப்படின்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியல. ரீசன் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய ரெண்ட்டு, அதுக்கு அடுத்தாப்புல ஒவ்வொன்றுக்குமே மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் காஸ்ட் இருக்குது. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு விஷுவலாக பார்க்கும் பொழுது அது ஃபோம் இல்லைன்னா அக்ரலிக் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு வேறு விதங்களில் அதை கட் பண்ணி அதை வாங்கி அதை செய்யும் பொழுது என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அது மாதிரி இருக்குது. ஆனால் இதே இதை நிச்சயமா எல்லா இடங்களுக்கும் எடுத்துன்னு போறதுங்கிற ஆசை என் மனசுல இருக்கு. அதுக்கு என்னால செய்ய முடிஞ்சது ரெண்டு விஷயங்கள். ஒன்னு, என்ன உங்களை மாதிரி உள்ள குழந்தைங்களை எனக்கு முன் வந்து நான் சொல்ற விதங்களை நீங்க வரிசைப்படுத்தி அழகா எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த காலேஜ்லயும் உள்ள கணக்கு தெரிந்த, கணக்கு புரிந்து கொள்ளக்கூடிய, நான் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதே மாதிரி ஓரளவு ஆங்கிலம் அல்லது தமிழ் சரியான முறையில் எழுத முடியும் என்றால் நிச்சயமா நீங்க என்ன அணுகலாம். அது மாதிரி நம்ம எழுதும் பொழுது கார்பரேஷன் ஸ்கூல் மாதிரி உள்ள ஸ்கூல்ஸ்ல உள்ள டீச்சர்ஸ்க்கு ஐ விஷ் டு டெஃபினெட்லி கிவ் அ ஒர்க் ஷாப் அந்த அதுக்கு எனக்கு எந்த விதமான பைசாவும் தேவையில்லை. ஆனா அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல உள்ளவங்க அந்த எதுக்காக, ஏன்னா எல்லா இடங்கள்லயும் நானே இருக்க முடியாது. ஆனால் அதே டீச்சர்ஸ் வந்து என்கிட்ட வந்தாங்கன்னா, என்னோட சென்டருக்கு வந்தாங்கன்னா, நிச்சயமா அவங்களுக்கு என்னால் எப்படி எளிய முறையில் கற்றுத்தரலாங்கிறத ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண முடியும். அது தட் ஹேஸ் டு ரீச் த ஸ்டூடெண்ட்ஸை. ஏன்னா அப்துல் கலாம் சார் என்னுடைய ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தப்போ அவருடைய கனவும் அதாக தான் இருந்தது.
3: 1250 ரூபானா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியறது. A quantity goes with a quality தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த இதுக்கான என்ன சொல்லுவீங்க, சரியான என்ன அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கு, எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு,
7: எல்லாமே என்னுடைய சென்டர்ல விஷுவல்ஸ் இருக்கு, ஹேண்ட்ஸ் ஆன் பசில்ஸ் இருக்கு, எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ். ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா உங்களுக்கு உள்ளது இனிமையாக கிடைக்கக்கூடிய பாடல், அடுத்து டான்ஸு, அதுக்கடுத்து பசில். அவங்க விளையாடுறதுக்குள்ள இடம், அந்த வீட்டில் ஃபர்னிச்சரே கிடையாது, அந்த சென்டரில் ஃபர்னிச்சரே கிடையாது. ஏன்னா குழந்தைங்க ஆடணும் ஓடணும் விளையாடணும். ஆனால் ஆடி ஓடி விளையாடிட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. ஒரு கான்செப்டை கண்டிப்பாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷீட், அந்த ஒர்க் ஷீட்டில் அவங்க அன்னைக்கு கற்றுக்கிட்ட கான்செப்டை கண்டிப்பாக அவங்க அந்த ஒர்க் ஷீட்டை என்னுடைய உதவி இல்லாமல் அதை செய்யக்கூடிய திறமையை வளர்த்துட்டு அதை கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்கூல்லையும் பயன்படுத்துகிற மாதிரி இது அமையும்.
5: ஒர்க் ஷீட் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் அசைன்மெண்ட்ஸ், ஹோம் ஒர்க்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அப்படிலாம் உங்கள் இதில் தருவீங்களா?
7: நல்ல கேள்வி. ப்ராஜெக்ட்னு சொன்ன உடனே இது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள ப்ராஜெக்ட் கண்டிப்பாக எங்கிட்ட கிடையாது. ஏன்னா ஆனால் அம்மா அப்பா செய்கிறத இவங்க கவனிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் அம்மா கூட போய் விளையாடுற மாதிரி இருக்கும், அதுதான் ப்ராஜெக்டாக இருக்கும் இங்கே உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 5 வேணும், அவ்வளோதான், 5 வேணும். அது எந்தெந்த விதத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அம்மா கூட விளையாடலாம். குழந்தை எப்படி கிடைக்கும், அவங்க எடுக்கிற ஏதாவது ஒரு சாமான், ஒரு டம்ளர் நான் வச்சுக்கிறேன், நீ எத்தனை எடுத்துப்ப, ஸோ தட் நம்ம 5 வேணும். அது அந்த 5 அவங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ், 5 ஆப்ஜெக்ட்ஸ் அம்மா எடுத்துக்கணும், எடுத்துட்டு நான் ஒன்று எடுத்துக்கிறேன், அப்போ மீதி எத்தனை இருக்கு அது யார்கிட்ட போகிறது. அதே மாதிரி 2 எடுத்துட்டேன் என்ன வரும், அது எங்கே போகும், அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் அவங்க அப்சர்வ் பண்ற மாதிரி கண்டிப்பா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா விளையாடுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஆனா நிச்சயமா ஒரு இடத்துல உட்காந்து தலையில அம்மா குட்டுற மாதிரி இருக்காது, அம்மாவுக்கு குழந்தை சொல்லித்தர மாதிரி என்னோட ப்ராஜெக்ட் இருக்கும்.
2: ஓகே மேம், இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாரும் ஆடி ஓடி விளையாடி இந்த மாதிரி ரொம்ப ஃபன் லவிங்கா இந்த மேக்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க, எந்த ஏஜ் லிமிட், ஐ மீன் எந்த வயது உட்பட்ட குழந்தைங்க உங்களோட சென்டர்ல படிக்கிறாங்க?
7: என்னோட சென்டர்ல இப்போ இருக்கிறது 4-14 கண்டிப்பா, மத்த எல்லா விளையாடுகளையும் சேர்த்திருக்கலாம். ஆனா என்னதான் நம்ம பேசினாலும் அல்டிமேட்டா மார்க் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது 9th, 10th, 11th, 12th உள்ள பசங்களுக்கு அவங்க கூட உட்காந்து எளிமையா புரியற மாதிரி மேக்ஸ் இருக்குமே தவிர ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது 4-14 முடிய.
6: மேம் இப்போ நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் மேத்தமேட்டிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க இந்த இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி புக்ஸ் ஏதாவது எழுதிருக்கீங்களா மேம், வெளியிட்டு இருக்கீங்களா, பப்ளிஷ் பண்ணிருக்கீங்களா?
7: கண்டிப்பாமா, கிளாஸ் 1-3 மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் வந்திருக்கு, அதே மாதிரி லேப் புக்கு கிளாஸ் 1-8 முடிய வந்திருக்கு. இந்த லேப் புக்கை லேப்ல தான் பண்ணணும்ன்றது இல்லை, டீச்சர்ஸ் கிளாஸஸ்லயே உபயோகப்படுத்துற மாதிரி வந்துருக்கு.
6: மேம் எங்களுக்கு ரொம்ப உபயோகப்படுற மாதிரி அந்த புக்ஸோட பேரை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்காக சொல்ல முடியுமா?
7: இட் இஸ் ஆக்சுவலி மேத் லேப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் பை விஜயலட்சுமி ராமன், இட்ஸ் லைக் தட், அண்ட் இட்ஸ் மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் பை கிளாஸ் 1-3 பை மை செல்ஃப்.
6: ஓகே மாணவர்களே, இப்போ உங்களுக்கு அந்த புத்தகங்களோட பேர் கிடைச்சிருச்சு, கண்டிப்பா போய் அதை வாங்கி பயன்பெறுங்க.
2: இப்ப வந்து ஒரு செனாரியோ மேம், ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு கிளாஸ்ல ஒரு மேம் ஒரு ஈஸியான சம் கேக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 444 / 5, இந்த இந்த இந்த மாதிரி 444 / 5 இது மாதிரி நீ டிவைட் பண்ணினா இதோட ரிமைண்டர் என்ன அப்படிங்கறத ஒரு பையன் ராம்னு இருக்கானு வச்சுக்கோங்களேன், ராம் எழுந்துரு 444 / 5 இதோட ரிமைண்டர் என்ன அப்படிங்கறத ஒரு 10th கிளாஸ் அந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு செனாரியோ இருக்கு. அப்போ அந்த பையன் ரொம்ப முழிக்கிறான், அவனுக்கு வந்து எப்படி சொல்றதுனே தெரியல, ஆனா இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். டிவைட் பை ஃபைவ் அப்படின்னா அதோட ரிமைண்டர் 4 அப்படிங்கிறது நமக்கு வந்து 6th ஸ்டாண்டர்டே சொல்லி கொடுக்குறாங்க. ரிமைண்டர் எப்படி போடுறது
7: புரியுது, இது நமக்கு சொல்லி கொடுத்தாங்கிறது வேற, ஆனா எவ்வளவு உள்வாங்கிருக்கோங்கிறது தான்.
2: அதுதான் அதான் என்னோட க்வெஸ்டன். சோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அப்படிங்கறத யாருமே சொல்லி கொடுக்கறது இல்ல. மேக்ஸ் டீச்சர் அப்படின்னாலே அவங்க சம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இப்போ எனக்கு 1+1=2 இது எனக்கு புரியலன்னா 1+1=2 1+1=2 அப்படின்னு தான் அது வேற வேற மாடுலேஷன்ல சொல்றாங்களே தவிர, ஏன் 1+1=2 அப்படிங்கறதோட அந்த கான்செப்ட சொல்லிக்கிறதுக்கு இவங்களுக்கும் டைம் இல்ல, மாணவர்களுக்கு அவங்க பொறுமையா எடுத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு பொறுமையும் இல்ல, மாணவர்களுக்கும் அவங்களோட சின்ன கிளாஸ்ல இதோட பேசிக் கான்செப்ட் எல்லாம் கத்துக்காததுனால புரிஞ்சுக்கிற அந்த சக்தியும் இல்ல. ஸோ கான்செப்ட் அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே கத்துக்காம இருக்கிறது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்?
7: இது பாதிப்பை உருவாக்குறதுக்கு முன்னாடி நான் இந்த 4+4 ரிமைண்டர்னு ஈஸியாக இப்போ நம்ம சொல்லிட்டோம், அதுவும் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு சொல்லிட்டோம், இதே இது மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சொல்லாதது நீங்களுமே கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது ஒரு சின்ன விஷயம், இதே இது கண்டிப்பாக பேரண்ட்ஸும் பண்ணலாம், டீச்சர்ஸும் பண்ணலாம், அவங்களே செல்ஃப் அனாலிசிஸும் இருக்கலாம். அந்த 5th டேபிள பாரு, எண்டிங் நம்பர்ஸ் என்ன, அது மட்டும் தானே?

0: பார்க்கும் பொழுது என்னெல்லாம் வரும், அதுக்கு நடுவுல உள்ள ஒரு நம்பர்களை எடுத்து பாருங்க. நடுவுல உள்ள நம்பர்களை எடுத்து பார்க்கும் போது என்னெல்லாம் ரிமைண்டர் வரலாம், அஞ்சுக்கு கீழே உள்ள நம்பர்கள் தான் வரலாம். அந்த அஞ்சுக்கு கீழே உள்ள நம்பர்கள் ஆறால வகுக்கும் போது என்ன வருது, ஆறுக்கு கீழே அஞ்சு போயிடுது. இத வந்து நம்ம டிவிஷனா எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் உண்மையை கொண்டு வந்தோம்னாலே இது நல்லா விளங்கிடும். ஆறுல இருந்து அஞ்சை கழிச்சிட்டோம்னா மீதி ஒண்ணு, அதுதானே இங்க உள்ளது. பத்து எடுக்கும் பொழுது அஞ்சு ரெண்டு தடவை கழிக்கிறோம், அதனால ஜீரோ வந்துருது. பதினொன்னு எத்தனை தடவை கழிக்கிறோம், கழிச்சதுக்கு அப்புறம் மீதி என்ன வருது. இதை நம்ம மாடுலோ கான்குரன்ஸ் வரையும் நம்ம கான்குரன்ட் மாடுலோ வரையும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த டேபிள்ஸை கொடுக்கும் பொழுது அதில் உள்ள பேட்டர்ன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்கிறோம், நீங்கள் சொல்றது ரொம்ப உண்மை. ஏன்னா நிறைய கணக்கு டீச்சர்ஸே முழிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ரீசன் என்னன்னு சொன்னால், ஒரு கடைசி நம்பரை மட்டும் யூனிட் டிஜிட்டை மட்டும் பாரு, ரெண்டால் வகுக்கும் பொழுது எது மீதிங்கிறத நம்ம சொல்கிறோம், அதை மட்டும் செக் பண்ணால் போதுங்கிறோம். ஏன் ரீசன் என்னன்னா, அதுக்கு முன்னாடி உள்ளதை எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல நம்ம சொல்றோம். 32 அப்படின்னா 30+2, அந்த 30 இஸ் டிவிசிபிள். எந்த ஒரு 10 எடுத்தாலும் 5 ஆல டிவிசிபிள். அதனால டென்ஸை பார்க்க வேண்டாம், கடைசி டிஜிட்டை மட்டும் பாருன்னு சொல்றோம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம விளக்கி விட்டோம்னா பின்னாடி கஷ்டம் இல்லை. அதுக்கு அடுத்து நீங்க சொன்ன க்வெஸ்சன், ஒரு வீட்டில் அம்மா எப்படி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 ஸ்பூன் கொடுங்க குழந்தைகிட்ட, ஏதாவது ஒரு ஷேப் பண்ண சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ட்ரையாங்கிள் பண்ணுறாங்க. அந்த ட்ரையாங்கிளை பண்ணும் பொழுது அந்த ஸ்பூனுடைய வாய் ஒரே புறமாக இருக்கிற மாதிரி நம்ம அடுக்கி வச்சோம்னா ஒவ்வொரு ஸ்பூனை எடுக்கும் பொழுது 3 சைடுங்கிறது புரியுது. அந்த ஸ்பூனுடைய மவுத்து இத்தனை கார்னர்ஸ் வருது. ஸோ சின்ன சின்ன பேசிக் பிரின்சிபல்ஸை ஸ்கூலில் சொல்லித்தரத, மேலும் ஒரு எளிய முறையில் குழந்தைங்க இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க விளையாடுற மாதிரி நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆள் மனசில் பதியுதோ அது பின்னாடி ஜிஆர்இக்கோ ஜிமேட்டுக்கோ தனியாக ஒரு கிளாஸுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. 6லேருந்து 6th டென்த் ஸ்டாண்டர்ட் முடிய உள்ள போர்ஷனை கரெக்டாக நம்ம படிச்சுட்டோன்னா தனியாக கண்டிப்பாக கிளாஸுக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் அந்த கிளாஸில் படித்ததை ரீவிசிட் பண்ணினோன்னா கண்டிப்பாக நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இதை நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. அதனால ஸ்கூல் மேத் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
1: கண்டிப்பா மேம், இப்போ நீங்க அக்ஷயாக்கா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பசங்க கான்செப்டை மக்கடிக்கிறதுக்கு காரணம் பசங்க மட்டும் இல்லைல்ல மேம், அவங்க டீச்சர் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்தும் இருக்கு. அதுக்கு நம்ம டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணா நல்லா இருக்கும்ல மேம். இப்போ எல்லா டீச்சர்ஸுமே உங்களை மாதிரி ஃபன்னா லவ்விங்கா மேக்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் எஜுகேட் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் மேக்ஸ்க்கு எஜுகேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல்ஸ்ல நடத்துறீங்களா?
0: கண்டிப்பா நடத்திட்டு இருக்கேன். கேந்திரிய வித்யாலயா, காலிபர் அகாடமி, டிஏவி பப்ளிக் ஸ்கூல், இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸில், பாண்டிச்சேரியில் இது மாதிரி டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சென்டருக்கு வர தனிப்பட்ட முறையிலையும் டீச்சர்ஸ் வராங்க, அவங்களும் பயன்படுறாங்க. இது ஒரு ஒரே நாளில் வந்தது கிடையாது. இத்தனை வருஷமாக 35 கிளாஸில் ஒவ்வொரு முறையும் குழந்தைகளுடைய தவறுகள் என்னை மேலும் மேலும் ஊக்குவித்து வேற வேற முறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தூண்டியிருக்கு.
2: நீங்க டீச்சர்ஸ்க்கு கதை தரத பத்தி பேசினீங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுலாம் என்னன்னா, மார்க் வாங்கணும். அது ஏன் அப்படி இருக்கு? ஒரு ஸ்டூடெண்ட்டை வேற எப்படி எல்லாம் படிக்க வைக்க முடியும்? அவங்களுக்குள்ள படிக்கிறவங்கிற ஹேபிட் எப்படி இன்கல்கேட் பண்ண முடியும்?
1: அப்பா நான் முன்னாடியே சொன்னா இல்லையா, ஒரு பையன் மேக்ஸ் படிக்கணும்னாலே எனக்கு வேர்த்து கொட்டுது, எனக்கு வயத்து வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸ்னாலே எஸ்கேப் ஆக பார்க்குற குழந்தைகளை எப்படி மேக்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து, மேக்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, இது வந்து ஃபன் லவ்விங் ஒரு ஆக்டிவிட்டி தான் அப்படிங்கிறத எப்படி அந்த குழந்தைக்கு சொல்லி அந்த குழந்தை எப்படி படிக்க வைக்கிறது?
0: குழந்தைங்கள நீங்கள் மேக்ஸ் படின்னு சொல்லாதீங்க, நீங்கள் அவங்க கூட விளையாடுங்க, அவங்க கற்றுக்கணும் கான்செப்டை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்னுடைய கிளாஸில் ஜென்ரலாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம், அதுவும் மறுபடியுமே சொல்கிறேன் நான், இந்த சாப்டர் அந்த சாப்டர் அது மாதிரி சாப்டர் நேமெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணாமல் இப்போவும் மறுபடியும் ஒரு சின்ன உதாரணத்துக்கே போகலாமா?
2: போகலாம்.
0: வர்ஷாவை பார்த்தா ரொம்ப துள்ளலோட இருக்காங்க.
2: மேக்ஸ்னாலே எனக்கு பிடிக்குமா, அதனால ஒரு துள்ளலோட இருக்கேன்.
0: சரி, துள்ளலோட இருக்க, நீ மாடிப்படி ஏற போறமா? ரெண்டு படியா ஏறிப்போ. எந்தெந்த படியில எல்லாம் நீ போற?
2: 2nd படி, அப்புறம் 4th, 6th, 8th. ஹே, 2 டேபிள்ஸ் வருதுல?
0: ஆமா ஆமா. ஏ, வர்ஷாவை பார்த்த உடனே இங்க ஏன் ஹேமா துள்ளி குதிக்கிறா, நீ அவளோட ஜாஸ்தி நடந்துருவியா?
2: எப்படி நடப்ப?
1: மூணு மூணா போவ, நீ ரெண்டு ரெண்டா போன, நான் மூணு மூணா
2: போவேன்.
0: அப்ப நீ எந்த படியில ஏற போற சொல்லலாம்?
1: மூணாவது, ஆறாவது, ஒன்பதாவது, அந்த மாதிரி மேம்.
0: சரி, அப்ப நம்ம அவங்க போற படி வந்து எந்த டேபிளா வந்ததுன்னு
2: சொன்னாங்க?
1: 3 டேபிள் இல்ல?
0: சரி, எல்லாம் இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு படியே சேர்ந்து டச் பண்ணீங்களா? ஆறாவது படி மட்டும் தான் போனியா? அது தவிர வேற இன்னும் படி?
2: 12வது படி.
0: ஆஹா, ஐயப்ப சுவாமிய சரணம். ஓகே, ஆறாவது படி 12, 18 போகும்போது என்ன வருது அங்க?
1: 6 டேபிள்ஸ்
0: வருது. அதுல முதல் படி எது?
1: ஆறாவது.
0: இப்ப நம்ம சொன்னது மல்டிபிளிகேஷன் டேபிள், நம்ம சேர்ந்து ஏறினது காமன் மல்டிபிள்ஸ். முதல் படி
1: லீஸ்ட் காமன் மல்டிபிள்,
0: பின்னாடி வரும் குழந்தை, அவன் கணக்கு கத்துப்பான். நீங்க அவங்க கிட்ட போய் கணக்கு போடு கணக்கு போடுன்னு சொல்லாத, அவன் போட்டிருப்பான் கணக்கு. ஆனா அதுக்குள்ள எக்ஸ்போஷரை கொடுங்க, அதுக்குள்ள வழிமுறைகளை வகுத்து கொடுங்க, குழந்தைகளை என்ஜாய் பண்ண விடுங்க. Maxis to enjoy.
1: நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்களோட ஆர்ஜி ஹேமா,
2: வர்ஷா,
1: அக்ஷயா,
2: ஸ்ருதி, வந்தனா,
0: இவர்களுடன் விஜி மேம்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: மேம், இப்ப எனக்கு ஒரு டவுட். டியூஷன் சென்டருக்கும் இந்த ஆக்டிவிட்டி சென்டருக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் டியூஷன் சென்டர்ல வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட், அது பசங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க?
0: நல்ல கேள்வி. டியூஷன் சென்டர்னு வரும்பொழுது பாடத்திட்டங்களை அதே ஸ்கூல்ல சொன்ன அதே மெத்தட்ல திரும்ப அது ஒரு மினி கிளாஸ் ரூமா வச்சுட்டு கிளாஸ்ல சொன்னதையே நம்ம திரும்ப சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமா டியூஷன் சென்டர்ஸ்ல இருக்கிறவங்களை நான் கண்டிப்பா குறையே சொல்லலை. உறுதியாக அவங்களுடைய மனசு என்னென்னா, இந்த குழந்தைங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நிறைய ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்கள படிக்க வைக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்துக்கிறாங்க. அந்த கவனத்தோடு ஒரு அதிகப்படி கவனம் எடுத்துக்க நான் கேட்குறது என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு எந்த நேரத்தில் புரியலையோ அதை விஷுவல்ஸில் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்கள, அதாவது ஜென்ரலாக அவங்களுடைய மனப்பான்மை நான் நினைக்கிறபடி ஒன்ஸ் ரிட்டன் இஸ் ட்வைஸ் ரெட். ஆனால் இது கூட நான் சேர்த்துக்கொள்றது என்னன்னா, ஐ ஹியர், ஐ ஃபர்கெட், ஐ சி, ஐ ரிமெம்பர், ஐ டூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதை தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்றது. அவங்கள ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுங்க. ஆனா இதே இதில் கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட்லேயோ 12th ஸ்டாண்டர்ட்லேயோ அவங்களால மறுபடியும் ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. போர்ஷன் முடிக்கணும். ஒவ்வொரு சம்ம மாதிரியும் சிமிலர் ப்ராப்ளம்ஸ், 1000 ப்ராப்ளம்ஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும். 0.0001% மேட்டர்ஸ் அங்கே மார்க்குக்கு. அந்த மாதிரி நிலையில் ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக அவங்களால புகுத்த முடியாது. அதனால இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவிட்டியை புகுத்தி இருந்தோம்னா இந்த ஆக்டிவிட்டியை மனசில் கொண்டு வா. நீ இன்னைக்கு கூட நீ போடும்பொழுது x+1/x2 போடும்பொழுது x2+1/x2 மட்டும் நிற்கிறது, அந்த 2 எங்கே போச்சுன்னு தெரியலையே. அதையே நம்ம தேடிட்டு போகக்கூடாது. அந்த நேரத்தில் ஸ்கொயர் ஆஃப் அ பைனாமியல் இஸ் அ ட்ரைனாமியல் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தோம்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு கொண்டு வந்து அதை ரிலேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக எந்த குழந்தையும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்கங்கிறதுல எனக்கு ஐயமே இல்லை.
4: ரொம்ப நல்ல வேலைக்கு நீங்க மேம், தேங்க்யூ.
1: நேர்களே, இப்போ நீங்க ஒரு கலந்துரையாடல் கேட்டீங்க எங்களோட விஜி மேம். அவங்க வந்து ஒரு மேக்ஸ் டீச்சரா இருந்து விருப்ப ஓய்வு பெற்று இப்போ ஒரு மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டர். இந்த மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இந்த ஆக்டிவிட்டி சென்டர்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, மேக்ஸை போடுறது கிடையாது, மேக்ஸை ஆடுறாங்க, பாடுறாங்க, விளையாடுறாங்க, கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸை ரொம்ப ஃபன் லவ்விங்காக குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி கொடுத்து மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸையே வந்து ஒரு பாட்டு மூலமாகவோ டான்ஸ் மூலமாகவோ ஒரு ஒரு ஸ்டெப்பையுமே வந்து ஒரு ஒரு விஷயத்துலையும், அதாவது அவங்க குழந்தைகளுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிற ஒரு முறையில் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க அவங்களோட கிளாஸ் செஷன்ஸ், அதாவது அவங்க டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்த போதும் அவங்களோட கிளாஸ் செஷனும் இந்த அளவுக்கு என்ஜாயபுளாக இருந்திருக்கு. இப்போ எங்களோட இருந்த இந்த கொஞ்ச நேரத்திலுமே கூட நாங்கள் கற்றுக்கிட்டது நிறையா, அதாவது நாங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் பாடத்தையே வந்து ஒரு வேற பெர்ஸ்பெக்ஷனில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இவங்க இது எல்லாத்தையுமே எங்களுக்காக சொன்ன விஜய் மேம்க்கு நன்றி. இப்போ நீங்கள் வந்து இந்த கலந்துரையாடலில் பல விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. மேக்ஸ், ஒரு குழந்தைக்கு மேக்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்கறது, மேக்ஸ்னாலே அலறி ஓடுற குழந்தைக்கு எப்படி வந்து மேக்ஸ் ரொம்ப, இது வந்து மேக்ஸ் எதுவுமே கிடையாது, இது ஒரு ஃபன் லவ்விங் சப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறத எப்படி குழந்தைகளுக்கு எடுத்து சொல்கிறது, குழந்தைகளுக்கு வந்து நம்ம மேக்ஸ் தனியாக படின்னு சொல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே குழந்தையோட விளையாடிட்டு இருக்கும்போதே மேக்ஸை வந்து ரொம்ப விளையாட்டாக எப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறதையும் நம்மளோட விஜய் மேம் நமக்காக சொன்னாங்க. இவங்க இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்படின்ற இந்த ஆக்டிவிட்டி சென்டர், இந்த ஆக்டிவிட்டி சென்டர் பற்றி நீங்கள் நிறையா கேள்வி நிறையா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த ஆக்டிவிட்டி சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்மாலயா 9-17 மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. இன்னொரு தடவை இந்த அட்ரஸ் நான் சொல்கிறேன், டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ், பத்மாலயா 9-17 மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் இவங்களை ரொம்ப ஃபாண்டாக விஜய் மேம் விஜய் மேம்னு கூப்பிட்டு இருந்தோம். இவங்களோட பேர் மிஸ்ஸஸ் விஜயலக்ஷ்மி ராமன். இவங்களோட காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க, நான் அந்த நம்பர் சொல்கிறேன், 9-8-8-4-2-1-6-2-1-3, 9-8-8-4-2-1-6-2-1-3. இந்த நம்பருக்கு நீங்கள் இவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி மேக்ஸில் கொஞ்சம் அவங்க டல்லாக இருந்தாங்கன்னா இவங்க கிட்ட கேட்டு இவங்க கிட்ட ஆலோசனை பெறலாம். இவங்களோட ஆக்டிவிட்டி சென்டரில் உங்களோட குழந்தையும் நீங்கள் சேர்க்கலாம். இதை பற்றி இன்னும் இந்த ஆக்டிவிட்டி சென்டர் பற்றியும் விஜய் மேம் பற்றியும் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்களோட நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6-5-1-2-1-3-3-3 இஸ் த நம்பர் டு டயல். இந்த கலந்துரையாடல் இதோட இங்கே இப்போ முடியுது. விஜய் மேம்க்கு எவ்வளோ அளவுக்கு எங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. எங்களால் வந்து எந்த அளவுக்கு நன்றியை வெளிப்படுத்த முடியுமோ அதை விட 1000 மடங்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். மேக்ஸை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு காட்டினதுக்காக
0: விஜய் மேம்
2: தேங்க்யூ.
0: என்னுடைய மாலை இனிய மாலையாக முடிந்ததற்கு காரணம் என்னுடைய பள்ளி பருவத்துக்கே அழைத்து சென்ற உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை. கோடானு நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஃப்ரம் விஜி மேம்.
1: நேர்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட இருந்து கிளம்புறது நான் உங்க ஆஷி அக்ஷயா.
2: நான் உங்க ஹேமா.
5: வர்ஷா,
6: ஸ்ருதி,
2: வந்தனா.
7: கணக்கு இனிமே உங்களுக்கு வேப்பங்காய் இல்லைங்க வெள்ளக்கட்டி, அதுதான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்க இவங்கள மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல டிப்ஸ் மூலமா நீங்க வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா கணக்கும் இந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க, எப்படியும் வேப்பங்காயில வெள்ளக்கட்டி.

0: வாரம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தரை ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போடப் போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து நீங்களும் பிடிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.
7: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 FM. டெய்லி உங்களுக்கு புது புது ப்ரோக்ராம வழங்கிட்டு இருக்கிறது தான் எம்ஓபியோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இன்னைக்கு வாதம் விவாதம்னு ஒரு புது ப்ரோக்ராமோட நாங்க வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் பிரியங்கா ஆர். அது தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே அஸ்வினி, ஆர்ஜே பிரியங்கா மற்றும் ஆர்ஜே ஸ்ராவணி. இப்போ நம்ம மீரா மற்றும் கவிதா வீடுங்கள்ல நடக்கிற விஷயத்த நாடகமா பாக்கலாமா?
8: அம்மா அம்மா, லஞ்ச் ரெடியா?
9: எங்க அந்த குக்கர்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடு டிபன் பாக்ஸ்ல போடுங்க.
8: போதும்மா, வாட்டர் பாட்டில் தண்ணி போட்டாச்சா?
9: ஆக்கிட்ட.

0: லஞ்ச்
1: ஆக்கிட்டேன். புக் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
0: ஆ வச்சிட்டேம்மா.
1: சரி பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, வா கிளம்பலாம்.
0: மா ஈவினிங் நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே எனக்கு சுட சுட பஜ்ஜி செஞ்சு தரீங்களா?
1: செஞ்சு கொடுக்கறேன், வா போலாம்.

0: இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம எத்தனை வீட்ல பாக்குறோம். ஒரு வீட்டுல என்னடானா பையனுக்கு டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் நீயாக்கு நானாக்குன்னு போட்டி. இன்னொரு வீட்டுல என்னடானா பாசத்தை பொழியற அம்மா. காசு மட்டுமே வாழ்க்கை ஆயிட்ட இந்த காலத்துல பாசத்துக்கு ஏங்கி அம்மா ஆபீஸ் விட்டு வர வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம்னா, குழந்தைகளுக்கு ஒன்லி த பெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுற வேலைக்கு போகிற அம்மாங்க ஒரு பக்கம், கரியர் முக்கியம் இல்ல பிள்ளையோட வளர்ப்பு தான் முக்கியம்னு நினைக்கிற ஹவுஸ் வைஃப்ஸ் ஒரு பக்கம்னா, என்னதான் பாசத்தை புள்ளியற அம்மா வீட்டுல இருந்தாலும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கற காசு இல்ல அம்மாக்கு நினைக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம். இப்படி நான்கு கோணங்கள், நான்கு வெவ்வேறு ஆசைகள். இன்னைக்கு சொசைட்டில அம்மாங்களும் குழந்தைகளும் எதுதான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க, வேலைக்கு போற அம்மாங்களா இல்லனா ஹோம் மேக்கர்ஸா?
1: இன்னைக்கு இந்த வாதம் விவாதம் ஷோல வேலைக்கு போற அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த கருத்து பரிமாற்றத்தை நடத்த போறது நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. கம் ஆன் லெட்ஸ் கோ டு தி ஷோ. ஒரு பக்கம் வேலைக்கு போற அம்மாங்க தான் பெஸ்ட்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறது
2: கீர்த்தனா, ஷரண்.
1: ஆனா இன்னொரு பக்கம் ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு பேசுறது வந்திருக்கிறது
3: வைஷ்ணவி,
4: ஐஸ்வர்யா.
1: ஹாய் ஹாய்
5: ஹாய்.
1: ஓகே சரி, ஷோவை ஒரு சில்லி க்வெஸ்டனோட தொடங்க போறேன் நானு. உங்க அம்மா வீட்டுல சராசரியா என்னென்ன டிஃபன் செய்வாங்க காலையில? ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட கேட்கலாம்.
6: இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு,
7: பொங்கல், பூரி, சப்பாத்தி, மசாலா தோசை.
1: சரி சரி சரி, அப்பா எவ்வளவு பெரிய லிஸ்டா போடுறீங்க. சரி நீங்க சொல்லுங்க, வர்க்கிங் விமன்.
7: இட்லி, சப்பாத்தி, அவ்வளவுதான்.
8: என்னோட அம்மா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க.
1: என்ன இப்படி சொல்றீங்க?
8: இல்ல இல்ல, வேலைக்கு போறாங்களே. How can she do? You can't expect her to do.
1: அப்போ நீங்க எப்படி சொல்றீங்க?
8: My maid will make everything.
1: ஓகே சரி. அப்போ உங்க வீட்ல மேட் இருக்காங்களா?
8: ஆமா.
1: ஓகே, வாட் அபௌட் கீர்த்தனா?
2: எங்க வீட்டுல மேட் இருக்காங்க, ஆனா சமைக்கிறதுக்கு வந்து எங்க அம்மா தான் சமைப்பாங்க.
1: இங்க ஹோம் மேக்கர் சைடுல உங்க வீட்டுல மேட் இருக்காங்களா? ரெண்டு வீட்லயும்
2: இல்ல இல்ல இல்ல.
1: ஓ, ரெண்டு வீட்லயும் மேட் இல்லையா?
2: இல்ல.
1: வெரி குட், வெரி குட். சரி, வேலைக்கு போற அம்மாங்க கிட்ட கேக்கலாம், அம்மாங்களோட பசங்க கிட்ட கேக்கலாம். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வருவாங்க அம்மா வேலை முடிச்சு?
2: 5:30.
8: ஓகே, சேம் டைம் 5:30 ஒர் 4:30.
1: ஓகே, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா லேட் ஆகுமா?
2: இல்ல, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருக்காது. எக்ஸ்ட்ரா வேலை அது மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து எடுத்துன்னு வந்து பண்ணிடுவாங்க.
8: சேம், அதே மாதிரி தான்.
1: அப்போ நீங்க வீட்டுல வந்து அம்மா வேலை செய்யறது நிறைய நாள் பாத்துருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேக்கலாம். உங்க வீட்டுல சராசரியா அம்மா என்னென்ன வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்னென்ன வேலை செய்யறத பாத்துருக்கீங்க?
6: மெயினா குக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, அதுக்கப்புறம் சாயங்காலம் அம்மா கார்டனிங் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த துணி துவைக்க, துணி வாஷிங் மிஷின் அப்படி அது துடைக்க, ஐ மீன் அது
9: போட முடியாத துணியெல்லாம் அவங்க செப்பரேட்டா வாஷ் பண்ணுவாங்க.
6: அது அது அதை எடுத்து போடுறதெல்லாம் அம்மா தான் பண்ணுவாங்க.
1: வேற வேற என்ன வேலைங்க செய்வாங்க?
9: டிஷஸ் எல்லாம் வாஷ் பண்றது அந்த மாதிரி வேலை எல்லாம் கூட பண்ணுவாங்க.
1: ஓ ஆமா, நீங்க சொன்னீங்க எல்லாம் வீட்டுல மேட்
6: இல்லன்னா.
1: வீட்டுல இருக்க எல்லா வேலையும் அம்மா தான். அத தவிர சமைக்கிறது, நீங்க வந்தீங்கனா பரிமாறுறது,
9: மந்த்லி ஒன்ஸ் வீக்கெண்ட்ஸ்ல வந்து வீட ஃபுல்லா க்ளீன் பண்றதெல்லாம் கூட
1: அம்மா தான் செய்வாங்க எல்லா வேலையும்.
9: இல்ல, நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம் ஃபேமிலியா சேர்ந்து.
1: ஓகே, வெரி வெரி குட். இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 6512133333. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 6512133333. நீங்க போன் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். See you right after the break.
10: என்ன பண்ணுவாங்க?
11: எங்க அம்மா வந்து நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில தண்ணி ஆக்கி எனக்கு டிஃபன் எல்லாம் ஆக்கி என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து விடுவாங்க. அப்புறம் நான் திரும்பி போனதும் நான் கேக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் அசைன்மெண்ட்ஸ் தருவாங்களே, எனக்கு ஸ்கூல்ல நோட்ஸ்லாம் ஹெல்ப் பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களே.
10: என் அம்மா மட்டும் வீட்டில் இருந்திருந்தா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல. அம்மா ஆஃபீஸ்க்கு தான் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் கேக் கூட்டி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க.
3: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் இன் MOP கம்யூனிட்டி FM 107.8. நான் உங்க RJ பிரியங்கா. இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. நம்ம கூட இன்னைக்கு 4 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் தான் பெட்டர், எங்க அம்மாங்க வந்து ஒர்க் பண்றாங்க ஆனாலும் அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் 2 பேர் வந்து எங்க அம்மா வீட்டில் இருக்காங்க, எங்க அம்மா எங்க மேல பாசத்தை பொழியறாங்க அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அடுத்து நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற நம்ம 2 பேர்கிட்ட கேட்க போறோம். உங்க அம்மா வீட்டுல இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சந்தோஷம்? உங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்
6: நினைக்கிறீங்க? அந்த வகையில பார்த்தோன்னா, இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த இப்போ பவர் கட்னால நான் வீட்டுக்கு போன உடனே பவர் கட், அந்த டைமிங் எங்களுக்கு இப்போ. அப்போ நான் வந்து அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா ஏசி போட்டு வை, இல்லைன்னா இப்போ ஏதாச்சும் கலந்து வை, ஜூஸோ ஏதோ கலந்து வை.
1: யூஸ் பண்றீங்க உங்க அம்மா
6: அப்படியெல்லாம் சொல்லி. அப்போ அம்மா வீட்டுக்கு போகும்போது அது ஒரு இது, கரண்ட் போனாலும் அந்த கூல் லெஸ் இருக்கும் கொஞ்சம். ஸோ அதுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு அப்படி குடிச்சு சந்தோஷம்.
1: அம்மா பாக்குற சந்தோஷத்தோட இருக்க சந்தோஷம் அதிகமா? சரி சொல்லுங்க வைஷ்ணவி, நீங்க என்ன?
9: ஜூஸ் ஏசி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, வீட்டுக்கு போர்ச்சே இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலியில தான் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போர்ச்சே வீட்டுல யாரும் இல்ல, நம்ம தான் கதவை திறந்துட்டு போனோன்றச்சே அதே ரொம்ப ஒரு மாதிரி போரா இருக்கும். இதே நான் வீட்டுக்கு போறேன், என் அம்மா வந்து எனக்கு கதவை திறந்து விட்டு வா காலேஜ்ல என்ன பண்ண அப்படிலாம் கேட்டு நான் ரொம்ப டயர்டா இருக்கிறச்சே கூட எனக்கு வந்து உற்சாகம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அம்மா இருந்தாங்கன்னா.
1: அருமையா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க வைஷ்ணவி. ஓகே, இப்ப நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற ஷேரன் கிட்டையும் கீர்த்தனா கிட்டையும் என்ன கேட்க போறேன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா உங்க 2 பேரோட அம்மாவும் வந்து ஒர்க் பண்றாங்க. ஒரு 10 டேஸ் இல்ல 1 வீக் உங்க அம்மாக்கு லீவ்னா என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு? வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவீங்க வீட்டுல?
8: ஆக்சுவலா இட்ஸ் ஐ எம் சோ யூஸ் டு மை மாம் நாட் பீங் தேர் அட் ஹோம். நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், மியூசிக் கேட்கலாம், லவுடா படம் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலாம். வீட்டுல
1: வெளியெல்லாம் போவீங்களா?
8: அம்மா வெளியில போவேன். அது எல்லாம் சப்போஸ் அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா நான் அவங்க கூட வெளியில போவேன். ஆனா 1 வீக் மேல இருந்துச்சுன்னா எனக்கு போர, எனக்கு போர் போர்
1: போர் அடிச்சிருமா?
8: ஆமா, ஐ லைக் டு சீ ஹர் ஒர்க் பிகாஸ் ஷி வோன்ட் ஹாவ் டு பி டிபெண்ட் ஆன் மை டேட் ஃபார் மணி. மை ஷி நீட் ஆஸ்க் மை டேட் கேஸ்க்கு காசு கொடுக்கணும், டெலிபோன் பில்க்கு காசு கொடுக்கணும். அது எல்லாம்
1: சொல்லுங்க கீர்த்தனா, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுல உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்? உங்க அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு என்ஜாய்மெண்ட், என்ன ஒரு ஹாப்பினஸ்?
7: எங்க அம்மாவோட சேர்ந்து படம் பாக்குறது அதெல்லாம் இருக்கு. சினிமா கூட்டிட்டு போவாங்க, அப்படிலாம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போவோம், ஹோட்டல்லாம் போவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் வந்து குக் பண்ணி அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும், ஹாப்பியா இருப்பேன்.
1: ஓகே ஓகே. சரி, உங்க 2 பேர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் நானு. எப்பயாவது உங்க அம்மா வந்து உங்க பர்த்டேவை மிஸ் பண்ணிருக்காங்களா ஆபீஸ்க்கு போயிட்டு?
8: ஆஹா, சான்ஸே இல்ல.
7: ஆஹா, இல்ல, எதுவும் இல்ல. அவங்க ஏதாவது ஸ்பெஷல்லா வந்து பண்ணுவாங்க. லைக் ஒரு தடவை வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போனோன்னே அவங்க வந்து லைக் எல்லாம் வந்து ஹவுஸ் எல்லாம் அப்படியே டெக்கரேட் பண்ணி எல்லாம் கேண்டில் எல்லாம் ஏத்தி அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி எல்லாம் பண்ணாங்க.
1: வெரி குட், வெரி குட். சரி, நம்ம தொடர்ந்து இந்த வாதம் விவாதம்ன்ற நிகழ்ச்சியில பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் எடுத்துக்கலாம்.
4: ஹலோ மேடம், இது MOPCRS 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஒர்க்கிங் விமனா மேடம்?
5: ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
4: ஓகே ஓகே ஓகே. ஒரு இப்போ ஷோ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நாங்க இன்னைக்கு கேக்குற கேள்வி வந்து வேலைக்கு போற அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? உங்க ஒப்பீனியன் பிரகாரம் எது பெட்டர் மேடம்?
5: ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கறதா பெட்டர்னு சொல்றேன்.
4: ஏன் மேடம்?
5: ஏன்னாக்கா நல்ல பசங்களை புருஷனை எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கலாம். அவங்க வேலையை விட்டு வரும்போது நம்ம வீட்டுல இருந்து அவங்களுக்கு வேண்டியதே ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க டென்ஷன் ஆவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணும், பிள்ளைங்களை கவனிக்க முடியாது.
4: அது சரி மேடம். ஆனா இன்னைக்கு இருக்க சொசைட்டில வந்து ஒரு ஆள் சம்பாத்தியம் போதும்னு நினைக்கிறீங்களா மேடம் நீங்க?
5: அதாவதுதான், ஆனா வந்து அதுக்காக வந்து நிம்மதி இருக்காது.
4: அப்ப வந்து பசங்க நிம்மதி, பசங்களை பாசமா பாத்துக்கிறது தான் முக்கியம், காசு விட அப்படின்னு
5: சொல்றீங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், வீட்டுல நான் இருந்ததுனால அவங்களுக்கு வேண்டியது செஞ்சு தருவேன்.
4: ஓகே மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மேடம், கீப் லிஸ்னிங்.
5: தேங்க்யூ
4: மேடம்.
1: வெல்கம் பேக். இது MOP கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நான் ஆர்ஜே பிரியங்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம மிஸ்ஸஸ் நிர்மலா கிட்ட பேசணும். அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க சொன்னாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க பெஸ்ட், ஏன்னா வீட்டுல நம்ம இருக்கும் போது பசங்க வீட்டுக்கு வந்த உடனே பாசத்தை பொழியறது, பசங்களுக்கு வந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, பசங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வீட்டுல சமைச்சு போடுறது, ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கும் டென் டு தெம், அதுதான் முக்கியம்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. அடுத்து நம்ம வந்து நம்ம ஹோம் மேக்கர்ஸ் டீம் கிட்ட என்ன கேட்க போறோம்னா, இப்ப உங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, ஒரு 10 நாள் உங்க அம்மாக்கு வந்து ஏதாவது ஊருக்கு போக வேண்டிய வேலை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்கேயாவது போறாங்கன்னா, அந்த 10 நாள்

0: சரி, இப்ப அம்மா வந்து எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னா யார் சமைப்பீங்க? நீங்க ரெண்டு பேரும் சமைப்பீங்களா?
1: நான் ஏதோ ஏதோ கத்து குடுத்துருக்காங்க.
0: வீட்ல சாப்பிட முடியுமா ஐஸ்வர்யா?
1: இல்ல, எங்க அண்ணா தான், அண்ணாவும் அப்பாவும் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் கேண்டீன்ல சாப்பிடுவாங்க.
0: சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 651-2-1-3-3-3. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 651-2-1-3-3-3. நீங்க போன் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சி யூ ரைட் ஆஃப்டர் தி பிரேக்.
2: காலை 5 மணிக்கு
3: அம்மா பால்,
2: காலை 8 மணிக்கு
3: அம்மு பேக்ல புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தியா? சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வானா.
4: பாய் மா.
3: பாய்.
2: காலை 10 மணிக்கு
4: மிஸ் உஷா, கே ஹேவ் யூ இன் தி கேபின்?
3: எஸ் சார், கமிங்.
2: மாலை 6 மணிக்கு
3: ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? ஹோம்வொர்க்லாம் கொடுத்துருக்காங்களா? பண்ணுங்க, கடகடன்னு ஹோம்வொர்க் பண்ணுனா.
2: இரவு 8 மணிக்கு
3: சரி, தோசை சுடட்டா? நானு
2: நான் வேணா தோசை மாவு வாங்கிட்டட்டாமா?
3: வேண்டாங்க, நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் நேத்தே. நானு
2: இரவு 10:30 மணிக்கு
3: சரி, சீக்கிரமா தூங்கணும்னா குட் நைட். நான் அம்மா நாளைக்கு ஆபீஸ் போனும்.
5: குட் நைட் மா.
6: இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற அம்மாக்கள் எல்லாருமே சூப்பர் மாம்ஸா தான் இருக்கணும். ஆபீஸையும் சரி வீட்டையும் சரி சரி சமமா வச்சுக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் இன் MOP கம்யூனிட்டி FM 107.8. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இதை தொகுத்து வழங்குறதுனா உங்க ஆர்ஜே பிரியங்கா. இப்ப நம்ம வந்து ஹோம் மேக்கர் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்டோம், ஒரு 10 நாள் உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது எமர்ஜென்சியா போனாங்கன்னா என்ன மாதிரி கஷ்டம் இருக்கும் வீட்டுல அப்படின்னு கேட்டோம். ஒரு சின்ன சேஞ்ச் அந்த க்வெஸ்சன்ல. இப்போ நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்க போறோம். உங்களுக்கு வந்து இப்போ மாம் வந்து வீட்டுல இல்லாமயே பழக்கம் ஆயிருச்சு. நீங்க வந்து இதனால உங்களுக்கு இண்டிபெண்டன்சி கிடைச்சிருக்குன்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. எந்த வகையில எல்லாம் நீங்க வந்து யூ ஆர் இண்டிபெண்ட், எங்க அம்மா வேலைக்கு போறதுனால நான் இதெல்லாம் கத்துண்டேன், வீட்டுல இதெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
7: சாப்பாடுல ஐ டூ மை ஓன், ஐ மேக் மை ஓன் ரைஸ்.
0: நீங்க சமைப்பீங்களா?
7: ஆமா,
0: வெரி குட், வெரி குட்.
7: எல்லாமே பண்ணுவேன் ஆக்சுவலா. பருப்பு சாதம் பண்ணுவேன், ரசம் பண்ணுவேன், அப்புறம் கேக் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் கேக் கொடுப்பேன், ஸ்வீட் கொடுப்பேன், பால்கோவா கொடுப்பேன், அந்த மாதிரி.
0: வெரி நைஸ், வெரி நைஸ். இது இது ஒரு புது சேஞ்சா இருக்கே. எந்த அம்மாக்கா இருந்தாலும் அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்.
7: ஆமா, கட்டாயமா. என் அம்மாக்கு ஆக்சுவலா சந்தோஷம், ஏன்னா நான் இண்டிபெண்டா இருக்கேன். ஃபியூச்சர்ல நான் மத்தவங்க எல்லாம் நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன், நான் ஜஸ்ட் அப்படியே பண்ணுவேன்.
0: ஓகே, வெரி நைஸ் ஷரண். கீர்த்தனா நீங்க என்ன சொல்றீங்க? கீர்த்தனா,
8: நான் ஷரண் மாதிரி அவ்வளோலாம் குக் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்கா நான் வந்து ஆரம்பிச்சு வைப்பேன், சாப்பாடு வைப்பேன், சாதம் வைப்பேன், அவ்வளவுதான். எங்க அம்மா வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க வந்து குக்கிங்க.
7: சில நேரத்துல எல்லாம் அம்மா வேலைக்கு போன அப்புறம் நான் வீட்டு துடைப்பேன். சப்போஸ் மெய்ட் வரலன்னா நான் வீட்டு துடைப்பேன், ஸ்வீப் பண்ணுவேன், பாத்திரம் தேய்ப்பேன்.
0: வெரி குட், வெரி குட்.
8: சோ பேசிக்கா நாங்க வந்து எங்க அம்மா மேல டிபெண்டா இருக்க மாட்டோம், கொஞ்சம் இண்டிபெண்டா இருப்போம்.
0: அதே மாதிரி உங்க அம்மாக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணலாம். வெரி நைஸ், ரொம்ப நல்லா பேசுனீங்க. அடுத்து நம்மளுக்கு ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காலர் எடுக்கலாம்.
9: ஹலோ, இது MOP FM 107.8 FM. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
10: நல்லா இருக்கமா.
9: உங்க பேர் சொல்லுங்க.
10: என் பேர் பிரேமா.
9: ஓகே, நீங்க வொர்க்கிங் உமனா இல்ல ஹோம் மேக்கரா?
10: வொர்க்கிங் உமன்மா.
9: ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு வொர்க்கிங் விமன் இருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க மேடம்?
10: ஒர்க்கிங் உமனா இருக்கிறதுல வந்து மெயின் என்ன, ஏர்னிங். ரெண்டு பேரும் சம்பாதிச்சனா வீட்டுக்கு நல்ல இன்கம் இருக்கு, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கலாம். ஒரு ஆள் சம்பளம் வச்சுட்டு இந்த காலத்துல முடியாது இல்லையா, அதனால ரெண்டு பேரும் சம்பாதிச்சா பசங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம செய்து கொடுக்கலாம்.
9: ஆனா நீங்க ஒர்க்கிங் உமனா வந்து ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கலையா மேடம் நீங்க?
10: இல்ல, கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்றதெல்லாம் வேலை செய்யாம இருந்துட்டு குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
9: அது கரெக்ட் மேடம்.
10: கொஞ்சம் வளர்றதெல்லாம் நம்மளுடைய சப்போர்ட் வேணும் இல்லையா,
9: எஸ் மேடம்.
10: ஸ்கூலுக்கு போ.

0: உங்க பசங்க எத்தனை வயசு ஆகுற வரைக்கும் நீங்க வீட்டுல இருந்தீங்க மேடம்?
1: என் பசங்க ஒரு அதான் ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜி போக ஆரம்பிச்சவனதான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
0: ஓகே மேடம், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங், கீப் லிஸ்னிங் மேடம்.
1: தேங்க் யூ, தேங்க் யூ.
2: வெல்கம் பேக், இது வாதம் விவாதம் இன் எம்ஓபி கம்யூனிட்டி எஃப்எம் 107.8. நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. நம்ம இப்ப வந்து ஒரு காலர் கிட்ட பேசினோம், மிஸ்ஸஸ் பிரேமா ரவி, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு மதர் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம், அப்பதான் வந்து ஃபேமிலியில ஒரு பேலன்ஸ் இருக்கும், அப்பதான் பசங்களுக்கு வந்து வேண்டியதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும், அப்பதான் வந்து ஃபினான்ஷியலா ஃபேமிலியில ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க மிஸ்ஸஸ் பிரேமா ரவி. அடுத்து வந்து இப்போ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பத்தி மிஸ்ஸஸ் பிரேமா பேசினதுனால நான் அடுத்தது அதையே கேள்வியா கேட்கலான்னு நினைச்சேன். உங்க அம்மாங்க ஒர்க் பண்றதுனால உங்க வீட்டுல வந்து என்ன அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க நீங்க ஷேரன் அண்ட் கீர்த்தனா?
3: பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங், we can spend more, we can enjoy certain facilities. Like Aishwarya said, she'll tell her mother to switch on the AC when the current is not there, it'll be her room will be a bit more cool. But because both my mom and dad are working, we are able to afford the AC which has the remote control, which has that phone facility where you can just text your AC and then it switches on its own. So, அதனால we are able to afford that and we are able to enjoy that.
2: Hold on Sharon, ஐஸ்வர்யா நம்ம சொல்லணுமா?
4: இந்த இதுக்கு பதிலா நீங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஓவர், ஏசி வந்து ரிமோட்ல
2: என்ன
4: ரிமோட் கண்ட்ரோல் ஏசி வந்து அது வந்து இன்னும் செகண்ட் ஹேண்ட் வாங்கினா அது நாங்க கூட வாங்க முடியும்.
3: ஆனா நீங்க வாங்கலையே, you are asking your mother to switch on the AC, no?
4: எனக்கு எல்லாத்தையும் அம்மா தான்
2: வைஷ்ணவி. ரொம்ப நேரமா பேசணும் சொல்லிட்டு இருக்காங்க வைஷ்ணவி. என்ன வைஷ்ணவி சொல்லணும் உங்களுக்கு?
5: நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஹோம் மேக்கர்ஸா அம்மா இருக்கிறதுனால வந்து ஏசி வாங்க முடியல அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அப்பா வந்து ஈக்குவலா அதாவது அந்த ஏசி நீங்க சொல்ற ஏசி அஃபோர்ட் பண்ற அளவுக்கு அப்பாவால சம்பாதிக்க முடியும்னா அம்மா வீட்டுல இருந்தா என்ன தப்புன்னு
3: நான் கேட்கறேன். இல்ல வைஷ்ணவி, இல்ல வைஷ்ணவி, your father cannot do all the work, cannot be working all the time. This definitely he'll want to retire after a point. And
4: yeah, that point நீங்க பாருங்க, இப்போ உங்க அம்மா அப்பா வேலை செய்யறாங்க, சோ யூ மிஸ், நீங்க உங்க அம்மா அப்பா சி மணி வந்து இருக்கணும் தேவை நம்மளுக்கு, இதுக்கு லைஃபுக்கு தேவை. பட் அந்த எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பாசம், லைக் உங்க அம்மாக்கு நீங்க என்ன பண்றீங்க? இப்ப எங்க அம்மா எடுத்தீங்கன்னா நான் ஒரு மூட் நான் என்ன பண்ணுவேன்லாம் அம்மாக்கு தெரியும்.
2: இல்ல ஐஸ்வர்யாவும் வைஷ்ணவியும் என்ன சொல்ல வராங்கன்னா, பினான்சியல் பர்டனை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா வீட்டுல வந்து நீங்க காசு இருந்தாலும் வீட்டுல வந்து அவங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வீட்டுல வேணும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
3: See, Amma will come after her work and she spends time with us. There's a lot of bonding time that we have after she finishes her work also. Eppome, we'll watch TV together. Me, my mom, my dad, my sister, we'll sit in front of the TV at the end of the day and we'll be talking. And every night we somehow have this thing of playing cards, Ludo, adiyala. So all that passes definitely there.
5: இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் போது உங்க அம்மா வந்து வேலையை வீட்டுக்கு கொண்டு வந்து செய்வான்னு சொல்றீங்க, அப்போ எப்படி நீங்க டிவி பாப்பீங்க? உங்க அம்மா வந்து நீங்க கேட்க மாட்டீங்களா, என்னம்மா வீட்டுல வந்தும் ஆபீஸ் வேலை பாக்குறியே அப்படின்னு உங்களுக்கு தோணாதா?
3: கட்டாயமா கேட்பேன், கட்டாயமா கேட்பேன்.
5: அதுல தெரியுது நீங்க எவ்வளவு உங்க அம்மாவை மிஸ் பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா உங்க அம்மா ஆபீஸ்ல இருக்கச்சு ஆபீஸ் வேலை பார்த்துதான் ஆகணும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆபீஸ் வேலை பாக்குறீங்களேன்னு நீங்களே கேட்டீங்கன்னா அதுலயே தெரியுது நீங்க உங்க அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு.
6: இல்ல எங்க அம்மா வந்து கரெக்டா ஷேர் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நான் தூங்கினப்புறம் வேலை பார்ப்பாங்க அவங்க ஆபீஸ் ஒர்க்கு, ஸோ வந்து அப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. ஸோ என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் ஒர்க் பார்த்தா மாதிரியும்.
0: ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் தட் தாட். அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க, காலர் எடுத்துட்டு அப்புறமா பேசலாம். திஸ் இஸ் எம்ஓபி 107.8 FM. ஹலோ, இது எம்ஓபி 107.8 FM. ஹலோ, நீங்க பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பிரியங்கா, எம்ஓபி 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம்.
7: ஹலோ மேடம், ஸ்ரீஜாங்க என் பேரு.
0: ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா மேடம்?
7: கேட்டுட்டு இருக்கேங்க.
0: ஓகே, நீங்க வந்து ஒர்க்கிங் விமனா இல்ல ஹோம் மேக்கரா மேடம்?
7: இல்ல, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, நீங்க வந்து ஒர்க்கிங் விமன் பெஸ்டா இல்ல ஹோம் மேக்கர் பெஸ்டா நினைக்கிறீங்க?
7: ஹோம் மேக்கர் தான் பெஸ்ட்.
0: ஏன் மேடம்?
7: ஹோம் மேக்கர் தான் பெஸ்ட். அதாவது குழந்தைங்க நினைச்சுன்னா குழந்தைங்களை பாக்குறதுக்கு வீட்டுல இருந்துதான் ஆகணும்.
0: நீங்க வேலைக்கு போறீங்க, ஆனா ஹோம் மேக்கர் பெஸ்ட் ஏன் மேடம் சொல்றீங்க? பணம் மேனேஜ்மென்ட் அதெல்லாம் மேம்,
7: அது அத்தியாவசியம்னா போய் தான் மேடம் ஆகணும். ரொம்ப ஆடம்பரத்துக்காகலாம் போக கூடாது. அத்தியாவசியம்னா மேனேஜ் பண்ண முடிஞ்சா எவ்வளவு மேனேஜ் பண்ணும், அது வந்து அந்த உமனோட டேலண்ட்ஸ பொறுத்தது. இல்லத்து அரசின்னு சொல்லி பெண்களை தான் சொல்ல முடியும்.
0: அது சரி,
7: அதனால இல்லத்தரசி இல்லத்தரசியா தான் இருக்கணும்.
0: ரொம்ப சரியா சொன்னீங்க மேடம். லைன்ல இருக்கீங்களா மேடம்?
7: லைன்ல இருக்கேன் மேடம்.
0: இப்ப சின்ன வயசுல இருக்கும் போது பசங்க வந்து வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி இருந்ததுதான் கஷ்டப்படுவாங்க, ஆனா வயசு ஆக ஆக இப்ப வந்து ஹோம் மேக்கரா இருக்கனால அம்மாக்கு வந்து சம்பளம் இல்ல, அதனால வந்து அடுத்தவங்க அம்மா வந்து பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் போது நம்ம அம்மா வேலை செய்யாதனால நம்மளுக்கு இது வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஏங்க மாட்டாங்களா?
7: அது ஏங்க பசங்க இருக்கிறாங்க, ஆனா சில பசங்க பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, நான் போகும்போது பசங்க என் ஃப்ரெண்டு வீட்டுல போனா அம்மா இருக்காங்க நீங்க மட்டும் இல்லையே ஆபீஸ் போறீங்கன்னு கேக்குற பசங்களும் இருக்கு. அதாவது சில ஏஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு அம்மா ரொம்ப தேவை, பக்கத்திலே இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த ஏஜ் நம்ம கம்பல்சரி அது குடுத்துதான் ஆகணும்.
0: அப்ப வந்து நீங்க ஒரு ஹோம், நீங்க ஒரு ஒர்க்கிங் விமனா இருந்துட்டு ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்ன்னு சொல்றீங்க மேடம்?
7: எஸ்
0: வெரி குட் மேடம்.
7: கண்டிப்பா ஹோம் மேக்கரா இருக்கிறது தான் பெஸ்ட்.
0: வெரி குட் மேடம், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மேடம், கீப் லிஸ்னிங்.
7: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
0: ஓகே, வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் ஷோ இன் எம்ஓபி கம்யூனிட்டி எஃப்எம் 107.8. நான் உங்க அஜய் பிரியங்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட டாபிக் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இப்போ நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா கிட்ட பேசணும். மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க என்னதான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் அவங்க வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. ரொம்பவே சென்சிபிளா பேசினாங்க மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா, ஒரு யங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஒரு சின்ன ரீகேப் நான் கொடுக்கணும்னா, அவங்க சொன்னாங்க என்னதான் நான் ஒர்க் பண்ணாலும் என் பசங்க வந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் இல்லைனா ஏங்குறாங்க, வீடு பூட்டி இருக்க வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படியே ஹையோ அப்படின்னு சொல்றாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னதான் நான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும் ஃபேமிலிக்கு, என்னதான் ஃபினான்ஷியல் பர்டன் வந்து நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சாலும் என் பசங்களுக்கு வந்து அந்த பாசமும் என் பசங்க வீட்டுக்கு வரும்போது நான் அங்கே இருக்கேன்ற அந்த ஒரு ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா பேசினாங்க. பேக் டு ஆர் கேர்ள்ஸ். இங்கே நம்ம காலருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கீர்த்தனா ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சைட் என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா என்னதான் ஒர்க் பண்ணாலும் எங்க அம்மா வந்து வீட்டில் வந்து ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. வீட்டில் இருக்க ஒர்க்கையும் வேலையில் இருக்க ஒர்க்கையும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பாயிண்ட் அதுவும். அதுக்கு வந்து என்ன கான்ட்ரடிக் பண்ண விரும்புறீங்க வைஷ்ணவி அண்ட் ஐஸ்வர்யா ஃப்ரம்
8: நடந்ததுன்னா ஒரு கால் பண்ணா இப்போ எங்க அம்மா அப்படி எல்லாம் வந்துருவாங்க, அவங்க நான் ஒரு பெர்மிஷன் போடணும், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வர முடியாது, அப்படியே எடுத்தோமா அப்படியே வந்துட்டு இருக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் எப்படி இருந்தாலும் பெர்மிஷன் கேட்கணும். அதெல்லாம் அது இப்போ என் ஃப்ரெண்ட் எடுத்துனா மேல ஒரு ஷார்ட் புட் விழுந்தது, ஸோ அந்த டைமுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல, அவங்க 1 hour அப்புறம் தான் வந்தாங்க. அது வரைக்கும் நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவங்க தான் இருந்தாங்க அந்த ஒரு இதுக்கெல்லாம். ஸோ அவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் சொன்னா கூட அந்த ஒரு டைமுக்கு வந்து என்னோட அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1 hour அப்புறம் தான் வந்தது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ
2: ஓகே, நம்ம ஐஸ்வர்யா ஹோம்மேக்கர் சைட்லேருந்து ரொம்ப அருமையாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் வந்து என்னதான் உங்கள் ஒர்க்கிங் மாம் காசு சம்பாதிச்சாலும், ஒரு எமர்ஜென்சி ஸ்கூலில் வந்து குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டில் இருந்தால் தான் உடனே கிளம்பி வர முடியும். ஆஃபீஸில் இருந்தால் பெர்மிஷன் கேட்கணும், அது இதுன்னு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட். அதுக்கு ஷேரன் என்னமோ நம்ம சைடு நம்ம ஒர்க்கிங் விமன்ஸ் சைட்லேருந்து பேசணும்னு சொல்கிறாங்க. என்னென்னு கேட்கலாம், ஷேரன் சொல்லுங்கள்.
3: சி ஐஸ்வர்யா, நான் ஐஸ்வர்யா ஒரு பாயிண்ட் அவ்வளோ ஒத்துக்கல. ஏன்னா நான் ஒரு ஆக்சிடென்ட்ல ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட் இன் ஆன் ஃபெப் 14 திஸ் இயர். ஓகே, அண்ட் மை மாம் ஒர்க்ஸ் இன் அ ஸ்கூல், மை டேட் ஒர்க்ஸ் இன் ஹேஸ் இஸ் ஓன் அட்வர்டைசிங் ஏஜென்சி. அதனால ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் ஒர்க்கிங் இட் டசன்ட் மீன் தட் ஷீ குடன் கம். இம்மீடியட்லி அஸ் சூன் அஸ் ஷீ காட் த கால் தட் ஐ வாஸ் சென்ட் டு தி எமர்ஜென்சி வார்ட், இம்மீடியட்டா வந்தாங்க. என் அம்மா அப்படியே சீக்கிரமா வந்துட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப்னா தனியா இருந்தேன். நான் மயிலாப்பூர்ல இருந்தேன், ஸ்கூல் பெஸ் நகர்ல இருக்கு, அப்பாவோட ஆஃபீஸ் திருவாமியூர்ல இருக்கு. ஹாஃப் அன் ஹவர்ல அவங்க வந்தாங்க.
2: ஓகே, இப்ப ஐஸ்வர்யா என்னமோ சொல்லணும்ன்றாங்க நம்ம ஹோம்மேக்கர் சைட்ல இருந்து, சொல்லுங்க ஐஸ்வர்யா.
4: சரி, அது வந்து இப்ப அவங்க டீச்சர் இருக்காங்க, சோ அது அவங்க ஸ்கூல் பொறுத்து இருக்கு. பட் இதே வந்து இப்போ நிறைய பேர் இப்போ நிறைய ஐடி ஃபீல்ட் அது மாதிரி நிறைய ஃபீல்ட் எடுக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு பெர்மிஷன் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். என் ஃப்ரெண்டோட இது பார்த்தாலும் அவங்க அம்மா ஐடி ஃபீல்ட்ல இருந்தாங்க, அவங்களுக்கு 1 hour முடிஞ்சு அப்புறம் தான் வர முடிஞ்சது. அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இல்லைன்னா அவங்க என்ன சொல்றது, அவங்களுக்கு ஜாப் போயிடும், திருப்பி பொண்ணை பாத்துட்டு வந்தா ஜாப் போயிடும்.
2: ஓகே கீர்த்தனா சொல்லுங்க.
6: அவங்க இப்போ இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னா, லைக் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அவங்க அவங்களால ஹாஸ்பிட்டல் வர முடியாத
2: நேரத்துல
6: அந்த நேரத்துல வேற யாராவது வந்து அமுச்சு விடுவாங்க.
2: இது வாதம் விவாதமா இல்ல கொழையடி சண்டையா நிஜமா எனக்கு தெரியலங்க. பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ரெண்டு டீமும். இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொடுத்து, அப்படி ஆப்பிள் ஜூஸ் மேங்கோ ஜூஸ் எல்லாம் கொடுத்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வந்துருங்க. இது வாதம் விவாதம் அட் MOP FM 107.8. நான் உங்க RJ பிரியங்கா.

0: இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 651-2-1-3-3-3. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 651-2-1-3-3-3. நீங்க போன் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம்.
1: ஹலோ மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பத்மா.
1: எங்க இருந்து பேசுறீங்க மேடம்?
2: ராய்பேட்டல இருந்து.
1: சரி, நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களா மேடம்?
2: அப்பப்ப பார்த்தேன், சொல்லுங்க.
1: இப்போ இன்னைக்கு நம்ம ஷோட கேள்வி வந்து, வேலைக்கு போயிட்டு இருக்க அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர் பெட்டரா? நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கரா இல்ல வேலைக்கு போறீங்களா மேடம்?
2: நான் வேலைக்கு போறேன்.
1: ஓகே, நீங்க யார் பெட்டர் நினைக்கிறீங்க?
2: யாரு பெட்டர்ன்றதுல ஐ திங்க் ரெண்டு பக்கத்துல இருக்கத்தையும் நம்ம யோசிக்கணும். ஐ வுடன் சே ஹோம் மேக்கர் இஸ் பெட்டர் ஆர் மேட் ஒர்க்கிங்.
1: அப்ப நீங்க ஹோம் ஒர்க்கிங் வுமனா நீங்க என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம்?
2: பிஃபோர் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் பாசிட்டிவா சொல்லணும்னா, யூ வில் ஹேவ் சம் சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். நெகட்டிவ் சொல்லணும்னா, யூ ஆர் ஆல்வேஸ், நம்ம வந்து இந்த டைமோட எப்பவுமே சண்டை போட்டு இருக்கோம். பிகாஸ் யூ ஆர் கம்பீட்டிங் வித் யுவர் ஃபேமிலி டைம் அஸ் வெல் அஸ் ஒர்க் டைம்.
1: ஓகே மேடம்.
2: சோ வொர்க் லைஃப் பேலன்ஸ் எப்பவுமே ஒரு சவாலஞ்ச் இருக்கும். நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் எப்பவுமே வந்து அதுவே ஒரு பெரிய பிளான் போட வேண்டியதா இருக்கு.
1: ம். அப்போ உங்களுக்கு வந்து ஹோம் மேக்கரா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா நீங்க அதை சூஸ் பண்ணுவீங்களா?
2: Provided I have financial independence. Yes.
1: ஓகே மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. Thank you very much for calling madam.
2: வெல்கம்.
0: ஜோரா போயிட்டு இருக்க இந்த வாதம் விவாதம் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பேக் நேயர்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 FM அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ரொம்ப காரசாரமா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும். ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அம்மாங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. ஒர்க்கிங் மாம்ஸா இருந்தாங்கன்னா உடனே அவங்க கிளம்பி வரது, பெர்மிஷன் கேட்கறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சொல்றாங்க, முக்கியமா ஐடி ஃபீல்ட்ஸ்ல. ஆன் தி அதர் ஹேண்ட், ஷேரன் என்னன்னா, அவங்களுக்கு பர்சனலா நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொன்னாங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ உடனே கிளம்பி அவங்க அம்மா வந்ததை சொன்னாங்க, தோ அவங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இந்த ஷோ. அடுத்து என்ன கேள்வினா, உங்க அம்மா ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா, உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் சைட்ல கேட்கலாம், உங்க அம்மா ஒர்க் பண்றதுல உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன?
3: ஏன் என்னோட அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா, ஏன்னா ஃபினான்ஷியலா என்னோட அம்மா அப்பா மேல அவ்வளோ டிபெண்டா இல்லை. அப்புறம் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, நீ ஏதோ உருப்படியா, நீ இப்போதான் ஏதோ பண்ற, இவ்வளோ வருஷம் நீ ஷேரனும் சேரா என்னோட தங்கச்சியும் பார்த்துருந்தாங்க. அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, இப்போதான் ஏதோ பண்ற,
4: எனக்கும் ஸோ அண்ணா பிறந்துட்ட பிறகு அவனுக்கு வந்து டெய்லி அந்த கோல்டு அதெல்லாம் இருந்து ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் அம்மா வீட்டிலே இருந்தாங்க, அம்மாவே எடுத்து. ஸோ அதுக்கப்புறம் அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க, சரி நான் வீட்டிலே இருக்கேன், அது அப்பா ஓகேன்னு தரு, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே ஓகே. என்னங்க இவங்க நாலு பேரும் என்ன கேள்வியே கேட்க விட மாட்டாங்க. இந்த பக்கம் ஹோம் மேக்கர் சைட்ல இருந்து ஐஸ்வர்யாவும் வைஷ்ணவும் நாங்க ஒரு கேள்வி கேட்கணும், நாங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நேரமா என்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்க கிட்டே கேட்கலாம். அப்படி என்னதாங்க உங்க கேள்வி?
5: ஷாரன் கிட்டயும் கீர்த்தனா கிட்டயும் நான் என்ன கேட்கணும்னா, சப்போஸ் ஒரு வீக் டேல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், நாட் ஓன்லி ஃபேமிலி ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன் வருது, உங்க அம்மாவால ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியல, அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபங்க்ஷன்
3: போக மாட்டோம், சிம்பிளான ஒரு ஆன்சர்.
6: ஆமா,
4: அதுல இருந்தே தெரியுது அவங்க எவ்வளவு, அவங்க நாலு பேரு இல்ல அஞ்சு பேரு தான், அவங்க நாலோ அஞ்சோ பேரு தான். சோ அவங்க எப்படி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனா இப்ப மோஸ்டா சில பேர் கோச்சுப்பாங்க, என்ன நீ வரல அப்படி இப்படி சொல்லுவாங்க, ஃபேமிலிக்குள்ள அது வரும். சோ அவங்க பாரு நான் சிம்பிளா அவங்க சொல்லிட்டாங்க போகலன்னு, ஆனா அதுக்கு விளைவுகள் ரொம்ப இருக்கு. அவங்க வந்து கேட்பாங்க ஏன் நீங்க, அவங்க அப்ப பாருங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க.
3: தம்பியோட கல்யாணம் இல்லைன்னா தம்பியோட புள்ளக்கு பர்த்டே அப்படி ஃபர்ஸ்ட் இயர் ஓல்ட் பர்த்டே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அம்மா அப்பா கட்டாயமா போவாங்க. அட்லீஸ்ட் அம்மாவோட சைடு இருந்துச்சுன்னா அம்மா போவாங்க, அப்பாவோட சைடு இருந்துச்சுன்னா அப்பாவும் போவாங்க. ஆனா ஜென்ரலாவே நான் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர் இன் த நைட் ஒன்லி, சோ இட்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கோ.
4: இப்ப கிரக பிரவேசம்னா நைட்ல எங்க
5: வேணாலும்
4: வைக்கலாம், காலையில
3: இருக்கும்.
0: இப்ப வந்து உங்க ஒரு செகண்ட் கசின்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம்னா உங்க அம்மாக்கு ஒர்க் இருக்குன்றதுனால நீங்க போக மாட்டேன்னா இட்ஸ் நாட் சிம்பிள், உங்க ஃபேமிலி ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க.
3: செகண்ட் கசின் கட்டாயமா போவாங்க, கட்டாயமா அது அது போவாங்க.
4: அதுதான் நாங்க எங்க கேள்வி என்னன்னா
3: அம்மா அப்பா கட்டாயமா அதுக்கு எல்லாம் லீவ் எடுப்பாங்க, என்ன ஆபீஸ் லீவ் கொடுக்க மாட்டாங்க, காலேஜ்
4: காலேஜ் லீவ் கொடுப்பாங்க. ஆனா நிறைய இடத்துல ஈவன் பிரெக்னென்ட் விமன்ஸ் அவங்களுக்கு படி ஏற முடியலன்னா கூட அவங்க லீவ் கொடுக்காத நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. எங்க ஃபேமிலில நிறைய சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும்.
3: அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆபீஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, புரியுதா? மெட்டர்னிட்டி லீவ் எல்லாம் இருக்கு,
4: மெட்டர்னிட்டி லீவ் அது டுவர்ட்ஸ் டெலிவரி டைம் தான் வரும். ஆனா முன்னாடி
3: எனக்கு அதுக்கே காலேஜ் has given me permission to take

0: lift. For sure, any reputed company, any office will have a lift. If it's some local company, we can't help it. I mean,
1: okay, நம்ம இப்ப பயங்கரமா டாபிக் மாறி போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, வீட்டில் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா உங்கள் அம்மாவுக்கு லீவ் கிடைக்கலனா நீங்கள் போக முடியுமா போக முடியாதா? நீங்கள் அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்கள் அம்மாவுக்கு லீவ் கிடைக்காதனால உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருமே போகலனா இசன் தட் அ ப்ராப்ளம்? அதை பற்றி
2: இப்போ வந்து பெர்மிஷன் கிடைக்கலனா எங்கள் அம்மாலாம் போக முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஃபேமிலியிலேருந்து யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்க.
1: ஓகே, ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க கீர்த்தனா. கீர்த்தனா என்ன சொன்னாங்கன்னா, அம்மாவால் வர முடியலன்னா வேற யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து அம்மா வர்க் பண்றாங்க, லீவ் கிடைக்கலன்னு தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு.
3: அப்ப அந்த இடத்துல வந்து உங்க அம்மா வந்து அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்றாங்கல்ல, ஷி இஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சோஷியலைசிங்.
4: போக முடியல அப்பா போறாங்கன்னா, சோ அம்மா மிங்கிள் பண்ற ஒரு லெவல் இருக்கு இல்லையா, அப்பாங்க வந்து அவங்க ஒரு லெவல் கீப் அப் பண்ணுவாங்க, அம்மா மிங்கிள் பண்ற லெவல் ஒரு இருக்கும். சோ அவங்க எப்படி இருந்தாலும் அம்மா அப்பா போறாங்கன்னா அவங்க அதை மிஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏதாச்சும் சொல்லுவாங்க.
0: ஓகே ஐஸ்வர்யா, சி ஐ மீன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் won't come so often.
2: Yeah.
0: Then at least or once in 6 months,
2: yeah,
0: once so if you're talking about functions like that, then definitely my mom and dad will go. It's not like they have
2: the permission kadikum.
0: Easy permission kadikum.
2: 6 months ku namba oru tharava dhaan kekkrom. So easy permission kadikum.
4: Illa 6 months ku oru tharava function varum. 6 months ku eppo vaachu odamu seriyillama varalam. So appa leave potrupinga. So andha leave um indha leave um அது காம்பன்சேட் ஆகாது இல்லையா. அவங்க சில டைம் இப்போ அர்ஜென்டா ஏதாச்சும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம் அப்படி ஏதாவதுன்னா அவங்க ஆபீஸோட ரெபியூட்டேஷன் போயிடும்.
0: ஷூரா லீவ் கிடைக்குங்க. நீங்க எந்த ஆபீஸ் பத்தி பேசுறீங்க?
2: ஷூரா அது எப்படி கிடைக்காத இருக்கும்?
1: வாதம் விவாதம் @MOP CRS 107.8. நான் உங்க RJ பிரியங்கா. பிரேக் முடிச்சு பாக்கலாங்க, ஸ்டே டியூன்.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வாதம் விவாதம் நிகழ்ச்சி அட் MOPCRS 107.8 FM. அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கோம். டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இன்னைக்கு நம்ம கூட நாலு பேர் இருக்காங்க. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் மாம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். இத்தனைக்கும் இவங்களை மாம்ஸ் கூட இல்ல, ஸ்டூடெண்ட்ஸா இருந்துட்டு இப்படி சண்டை போடுறாங்க. ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஹலோ மேம், இது MOPCRS 107.8 பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பிரியங்கா. உங்க பேர் சொல்லுங்க மேம்.
1: பிரியங்கா, நான் வந்து தீபா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து சைதாப்பேட்ல இருந்து பேசுறேன், தீபான்னு.
0: ஓகே, நீங்க வந்து ஒர்க்கிங் விமனா ஹவுஸ் ஒய்ஃபா மேம்?
1: நான் வந்து ஒர்க்கிங் விமன் தான். நான் உங்களுடைய டிபேட் வாதம் விவாதம் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து நான் வந்து ரெண்டு விஷயம் வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து கில்ட்டி கான்சியஸ் ரெண்டு பக்கமும் வந்து இருக்கும், ஒர்க்கிங் விமன் அஸ் வெல் அஸ் ஹோம் மேக்கர். ஆனா அஸ் ஒர்க்கிங் விமனா இருக்கும் போது இன்னைக்கு காலகட்டத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட படிச்ச பசங்க கூட வந்து அவங்க அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, உனக்குலாம் வீட்டுக்கு போனா காஃபி உங்க கையில கிடைக்கும், ஆனா நான் போய் எங்க அம்மாக்கு காஃபி போட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது, ஓகே பத்தியா, நம்ம ரொம்ப ப்ரௌடா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கும்போது, டாக்டரா இருக்கும்போது, டீச்சரா இருக்கும்போது அவங்க பாக்குற விஷன்ல வந்து அவங்க பசங்க வந்து இன்னும் கூட ரொம்ப எக்ஸல் ஆவாங்க. அதாவது வந்து இன்னும் அவங்க அவுட் சைட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து, அதாவது வந்து கெரியரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குரோத்ல வந்து அவங்களுடைய விஷன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பசங்களை வந்து ஷேப் பண்றப்போ வந்து ரொம்ப தைரியமா அனுப்புவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஹோம் மேக்கரா அவங்க அம்மா இருக்கும்போது சிலது வந்து எங்களுக்கு மிஸ் ஆச்சு. ஸோ இந்த அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்ப நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட பசங்களுக்கு வந்து நான் வெளியில பாக்குறேன், எத்தனையோ அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த அனுபவத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து டிசைட் பண்றோம். வெறும் வந்து ஒரு வந்து ஒரு ஃபுட்டு மட்டும் குழந்தை வீட்டுக்கு வந்தா சாப்பாடு பண்ணி கொடுக்கணும், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது ரொம்ப உண்மைதான். ஆனா அதையும் மீறி உலகத்துல எத்தனையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ குழந்தைங்களுடைய கேரக்டர் பர்சனாலிட்டியை ப்ராடன் பண்றதுக்கு, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விஷன் வந்து கொஞ்சம் விலாசமாகறதுக்கு அம்மா வந்து நிறைய வந்து வெளியில போய் அனுபவம் நிறைய அவங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது வந்து நிச்சயமா அந்த குழந்தைய வந்து ஷேப் பண்றதுக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். பட் இருந்தாலும் ஆஸ் அ ஒர்க்கிங் விமனா எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க வந்து அவங்க அம்மா அன்எக்ஸ்பெக்டட் ஒர்க்கிங் விமனுக்கு வந்து திடீர்னு வந்து அவங்க அம்மாவால் வர முடியாம போகும்போது அந்த குழந்தைங்க எவ்வளோ தவிச்சு போறாங்கன்னு இப்போ இந்த டிபேட்ல பேசினாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அதை பத்தி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து இந்த காலில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: ஷால் ஐ கோ அஹெட்?
0: எஸ் மேம், சொல்லுங்க மேம்.
1: ஓகே. ஸோ வந்து பிரியங்கா, நீங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. ஸோ அதனால தான் இந்த இன்சிடென்ட்டை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் வேலையில இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா காலையில கிளம்ப வேண்டியதா போச்சு. ஸோ நான் என் பையனை வந்து எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு போனேன். அப்போ வந்து என்ன ஆச்சுனாக்கா, அவன் வந்து திடீர்னு வந்து ஹி வாண்ட்ஸ், அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவன் சாதப்பாடு லஞ்ச் வந்து எனக்கு வந்து ரொட்டீன்ல லஞ்ச் வேண்டாம், அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த லஞ்ச் வேண்டாம்னு சொல்லிட்டான். ஸோ வந்து எனக்கு வந்து இட்லி சாப்பிட்டா ஓகேயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால அவன் வெறும்னு எப்படியும் அவன் சாப்பிட மாட்டான், அது ரைஸ் எடுத்துட்டு போனா அப்படிங்கறதுனால எங்க அம்மா வந்து அப்ப வந்து இட்லி வந்து இமீடியட்டா பண்ண முடியல. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஒரு இதுக்காக போய் ஒரு ஹோட்டல்ல போய் வாங்கி பேக் பண்ணி சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அமைச்சிருக்காங்க. சோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிருக்குன்னா, அந்த இட்லி வந்து லஞ்ச் டைம்ல ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது ஃபுல்லு ஃபங்கஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. சோ லக்கிலி வந்து அன்னைக்கு வந்து அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து திறந்து பாக்குறதையும் ஸ்மெல் பண்றதை பாக்குறதையும் எப்படி நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க பாத்துட்டாங்க. பாத்துட்டு அதை கொட்டிட்டு அப்புறம் திருப்பி அவங்க ஆபீஸ் ரூம்ல போய் நல்லா வந்து ஒரு நல்ல ஹோட்டல்ல இருந்து ஒரு நல்ல ஃபுட்டை வந்து அவங்களுக்கு ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்டை வந்து என் பையன் வந்து வீட்டுல வந்து சொல்லும் போதும் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னால அன்னைக்கு நைட்டு சாப்பிட முடியல. பட் வெனவர் வந்து எனக்கும் என்ன எனக்கு கில்ட்டி ஆனதோட எங்க அம்மாவுக்கு ரொம்பவே கில்ட்டி ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த மாதிரி அவங்க பண்ணதுனால அந்த அவங்களுக்கு வந்து இதாயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஃபீல் வெரி அஷேம், பிகாஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சாப்பாடு வந்து சரியில்லை அப்படிங்கும் போது அந்த அந்த பையனுடைய ஆட்டிடியூட்ல அவன் அன்னைக்கு எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பான், ஒரு கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து எப்படி அவங்க வந்து டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம்ல இப்படி அமைச்சிருக்காங்க பாரு அப்படின்னு ரெண்டு மூணு ஆயாஸ் வந்து சொன்னா கூட இட் மே ஹர்ட் த சைல்டு. ஸோ அது வந்து எனக்கு வந்து இட் அஃபெக்ட்ஸ். ஆக்சுவலி இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்கும், இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துடலாம், பட் ஆஸ் அ மதர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து வேலைக்கு போகிற அம்மாக்கள் வந்து எவ்வளவோ வலிகளை வந்து மனசுல தாங்கிட்டு தான் போறாங்க, அதை வந்து தே த சில்ட்ரன் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பட் ஈவன் தோ இட் இஸ் ஆல் மோர் பெயின்ஃபுல் சம் விசிட்டிங் தி அதர் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயம் பாதிக்கப்படும் போது அம்மா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அது மாதிரி குழந்தைக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஸ்கூல்ல ஏற்படுற சில உடல் ரீதியான பிரச்சனை வரும்போது கூட ஒர்க்கிங் விமனுக்கு வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆகிடும். அதே மாதிரி த நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன்ட் யூனோ, எனக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு ஸ்கூல்லேருந்து, நான் வந்து ஒரு ஒரு நான் அன்அவாய்டபிள் ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது நான் ஃபோனை அட்டன் பண்ண முடியல. ஸோ நான் அந்த ஒரு ஃபோனை வந்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 1.5 hours கழிச்சு தான் அந்த ஃபோன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 calls வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு, மிஸ்டு கால்ஸ். ஸோ நான் பதறி அடிச்சுட்டு எதுக்கு கால்ஸ் இவ்வளோ கால்ஸ் வந்திருக்குன்னு கேட்கும்போது ஒரு பையனோட இன்னொரு பையன் புஷ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஒரு பெஞ்சோடைய கார்னரில் போய் தலையில மோதி அந்த தலையில ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து அதனால என்ன டிசிஷன், அவங்க தலை வலிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால எனக்கு கால் பண்ணி உடனே வந்து கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நடந்தது வந்து கிட்டத்தட்ட 11:30, நான் போனை திருப்பி பார்த்துட்டு அவங்களை கூப்பிடும்போது 2:30. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா. இன்னும் நீங்க வரீங்களான்னு கேட்கும்போது ஸ்கூலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும், நீங்க வந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அதை கூலா சொன்னா கூட என்ன ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு அம்மான்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம் மனசுல. ஸோ ஈவன் தோ வி ஆர் அ சின்சியர் ஒர்க்கர், ஒர்க்ல பொறுத்து நம்ம பண்ணா கூட சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் வந்து இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். அண்ட் பையன் வந்து சாயந்தரம் வரும்போது வந்து அழுதுட்டே வந்துட்டு நீ வந்து போனே எடுக்கலையம்மா, எங்க ஸ்கூல்லேருந்து உனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, நீ ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டியாமா அப்படின்னு கேட்கும்போது வி ஃபீல் வெரி வெரி கில்ட்டி. அஸ் வெல் அஸ் வந்து அந்த 4 hours வந்து வித் பெயின் த சைல்டு இருக்கும்போது இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் அஸ் ஆக்சுவலி. ஸோ இட் வில் இந்த மாதிரி வந்து நிறைய அம்மாக்களுக்கு வந்து நடக்கும். ஐ நோ சோ மெனி மதர்ஸ் ஆக்சுவலி கிரெச்சில் வந்து 3 months குழந்தை 4 months குழந்தை எல்லாம் விட்டுட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு ஒரு டைமும் வந்து ஆக்சுவலி எஸ்பெஷலி வந்து இன்ஃபேண்ட்டை விடும்போது இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் அ மதர். யூனோ அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற சில பேரண்ட்ஸ் மதர்லாம் வந்து என்னென்னா அதுக்கு இப்போ மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க வந்து மில்க்கை வந்து அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு போக முடியும். பட் ஈவன் தோ ஈச் எவ்ரி டைம் யூனோ லைக் ஐ நோ மதர் வித் ஃபுல் ஆஃப் பெயின் ஆக்சுவலி. ஸோ ஆனால் அதெல்லாமும் மீறி வந்து விமென் ஆர் கம்மிங் ஃபார் த ஒர்க் யூனோ, பட் தே வாண்ட் டு கிவ் த குவாலிட்டி டைமோட குவான்டிட்டி டைமை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷன் வந்து மாறி இருக்கு. ஸோ வேலைக்கு போகிறாங்களோ நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வீட்லேயே இருக்காங்க அப்படின்னு, ஆனால் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளோட பேசுகிற டைம் செலவழிக்கிற டைம் ரொம்ப வந்து குவான்டிட்டி டைமை வந்து குவாலிட்டி டைமை மாற்றுறாங்களா அப்படின்னா அது எல்லா ஹோம் மேக்கர்ஸும் கொடுக்குறாங்களாங்கிறது டவுட்டு. ஆனால் அதே ஒர்க்கிங் பண்ணுற விமன் கூட அவங்க வந்து ஷேரிங் வித் த டைம் வித் த சில்ட்ரனோட அவங்க ஷேர் பண்ணுற டைம் வந்து ஏன்னா அது கிடைக்கிறது அந்த 1 hour தான், அந்த 1 hour வந்து அவங்க வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப வந்து அவங்களுக்கு கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு. அதனால வந்து இந்த எபிசோட்ல வந்து பெயின்ஃபுல் அண்ட் கில்ட்டி கான்சியஸ் ஃபார் த ஒர்க்கிங் விமன் இஸ் ஆல்சோ மோர் தென் அ ஹோம் மேக்கர். ஒருவேளை வீட்டில் இருந்ததா உடனே அந்த ஃபோன் அட்டன் பண்ணி அவங்க போயிருக்க முடியும், சாப்பாடு கேட்டிருந்தா கூட உடனே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்க முடியும். ஸோ இதெல்லாம் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் தான், இதெல்லாம் குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டா கூட புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட அது இது நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஃபார் அ மாம் இஸ் ரியலி இட்ஸ் வெரி ஹை அண்ட் பெயின்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நிறைய இட்ஸ் அ சாம்பிள் தான் நான் சொல்கிறது, எத்தனையோ அம்மாவுக்கு எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வலிகள் இருக்கும் வேதனை இருக்கும். பட் மை சின்சியர் அட்வைசஸ் லைக் குவான்டிட்டி டைம் அண்ட் குவாலிட்டி டைமை வந்து நம்ம வந்து பாகுபாடு படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க கற்றுக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா குழந்தைங்களும் வந்து என்னோட பசங்கள்லாம் சொல்லுவாங்க அவங்க அம்மா எங்கே ஒர்க் பண்ணுற அம்மா இனி உங்கள் அம்மா எங்கே ஒர்க் பண்ணுறாங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது தான் எல்கேஜியிலேருந்தே ஒரு க்வெஸ்டினாக இருக்குது. ஸோ உங்கள் அம்மா ஹோம் மேக்கரா அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்குற ஆட்டிடியூடு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழித்து உங்கள் அம்மா ஹோம் மேக்கர்னு வெளியில் சொல்லிக்கிறதுக்கு கூட எந்த குழந்தையும் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா உலகம் அப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் திஸ் ப்ரோக்ராம்.
0: ரொம்ப அழகாக பேசுனீங்க மிஸ்ஸஸ் தீபா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ப்ரோக்ராம் பார்த்து கேட்டுகிட்டே இருங்க.
1: ஓகே, தேங்க்ஸ் டு ஈவன் ஷேர் மை ஓன் கில்ட்டி டு அதர்ஸ் அண்ட் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு ஐ தேங்க்யூ பிரியங்கா ஃபார் யுவர் ஷோ வாதம் அண்ட் விவாதம். அண்ட் ஹோப் யூ ஆல்சோ வில் கிவ் சோ மோர் திஸ் கைண்ட் ஆஃப் சோஷியல் இஷ்யூஸ்.
0: தேங்க்யூ மேம். இப்போ நம்ம கிட்ட பேசின காலர் சைதாப்பேட்லேருந்து மிஸ்ஸஸ் தீபா, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க வந்து ரொம்ப சென்சிபிளாக அழகாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்படி குவாலிட்டி டைம் ரொம்ப முக்கியம், ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருந்தாலும் குவான்டிட்டி டைம் அவங்க கிட்ட இருந்தாலும் குவாலிட்டி டைம் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. அதே நேரம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ், தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்க பசங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. இப்போ நம்ம ஷேரன், கீர்த்தனா அண்ட் ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஒரு பக்கத்துல வந்து ஷேரன் அண்ட் கீர்த்தனா ஒர்க்கிங் மாம்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு பேசிட்டு இருக்காங்க. ஷேரன் அண்ட் கீர்த்தனா என்னமோ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க
2: கீர்த்தனா? கேளு. நீங்க இப்போ வந்து எவ்வளவுதான் வந்து ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் இப்போ ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து வேலை செய்யாத இருப்பீங்களா? இவ்வளோ படிப்பு படிச்ச அப்புறம் கூட நீங்க வந்து எதுவும் ஒர்க் பண்ணாத இருப்பீங்களா சொல்லுங்க.
0: அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு, ஆனா தனக்குன்னு வரும்போது இவ்வளவு படிச்சுட்டு உங்களால ஒர்க் பண்ணாம இருக்க முடியுமா? கணவனே கண் கண்ட தெய்வம், புருஷனே முக்கியம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு குழந்தைங்களே முக்கியம், நீங்க வீட்டிலேயே இருப்பீங்களா? அப்படி இல்லனா நீங்க படிச்ச படிப்புக்கு you will go out and explore the world.
3: சொல்லுங்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து படிச்ச படிப்புக்கு நான் வேலைக்கு போவேன், பட் ஒன்ஸ் ஐ கிவ் பர்த் டு அ சைல்டு, அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வயசு 4 வயசு ஆகுற வரைக்குமாவது நான் கண்டிப்பா வேலைக்கு போக
2: மாட்டேன். நீங்க வேலை பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க.
3: அப்போ ஐ சூஸ் சச் அ வர்க் தட் இட் வில் நாட் அஃபெக்ட் மை சைல்டு ஆல்சோ.
4: MBBS, there are 100 people, so many people fighting for one seat.
2: அதாவது என் குழந்தை நான் 3 or 4 years வரைக்கும் பாப்பேன். சி, இன்னும் என் குழந்தைய பாக்கணும்னு எனக்கு அவசியம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பா பாப்பேன். ஐ வில் லூஸ் மை ஜாப், நான் வேற எப்பவாச்சும் பிராக்டிஸ் பண்ணிப்பேன். என்னோட எஜுகேஷன் என்கிட்ட இருக்கும், ஆனா குழந்தையோட ஏஜ் என்கிட்ட இருக்காது. அது அவ பாட்டு வளர்ந்து, அவனும் அவ்வளோ பாட்டு வளர்ந்து போவாங்க. ஆனா என் எஜுகேஷன், நான் படிச்சது என்கிட்ட இருக்கும். ஐ கேன் பிராக்டிஸ், அவ வளர்ந்துட்ட பிறகு கூட நான் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்றேன்.
0: ஓகே, ஒரு சின்ன கேள்வி. நம்ம மிஸ்ஸஸ் தீபா காலர் பேசினது கேட்டோம், அவங்க குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டைம் பத்தி பேசினாங்க. ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருந்தாலும் குவான்டிட்டி டைம், குவான்டிட்டி பிரகாரம் அவங்க கிட்ட நிறைய டைம் இருந்தாலும் குவாலிட்டி டைம் அவங்க பசங்க கூட அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்களா? என்னோட கேள்வி.
2: கண்டிப்பா பண்றாங்க.
4: இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல இல்ல, ஏன்னா நீங்க பாத்திரம் தேய்ப்பீங்க, அது பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க, சமையல் பண்ணுவீங்க,
2: வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பண்ணுவீங்க.
3: எல்லா வேலையும் பண்றச்சே குழந்தையும் கூடவே தான் இருக்காங்க. சோ குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு எங்களால சூப்பர்வைஸ் பண்ண முடியும். குழந்தைங்க டிவி பாக்குறாங்கன்னா நாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுமா? சரி குழந்தைங்க டிவி
4: குழந்தை ஸ்கூல் போக மாட்டாங்க.
3: சேனல் பாக்குறா, அந்த சேனல் வந்து குழந்தைக்கு ப்ரொடக்டிவா இருக்குமா இல்லையா, இல்ல ஏதாவது சும்மா சினிமா அது இதுன்னு பாத்துட்டு இருக்கா, இதெல்லாம் நாங்க சூப்பர்வைஸ்
4: பண்ணுவோம். You will think, I mean, even though your child watches TV and all that stuff, you will definitely want to watch your serial and everything. That's how velvety you all will become.
2: சி அதில் இப்போ நிறைய இப்போ இப்போ அது மாதிரி கிடையாது. ஓகே, நான் என்னோட குழந்தைய இல்லை யாரையாச்சும் பார்க்கவும் முடியும். இன்ஃபேக்ட் நாங்கள் நிறைய பேர் வந்து அந்த நிறைய ஈவன் வீட்டிலே இருந்தே ஜாப் பண்ணுற மாதிரி அவங்க கூட பண்ணுறாங்க.
3: சரி, ஆனால் இப்போ
4: அதுக்கு ஜாப் வேணும்.
3: சரி, ரெண்டு பேரும் கூட சேர்ந்து வீட்டில் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து நினைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே போகலாம். லைக் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது வீட்டுல தானே ரெண்டு பேரும் இருக்கீங்க.
2: அப்படி இசி அதாவது எங்க அம்மா இந்த இப்ப என்னோட சிச்சுவேஷனே எங்க அம்மா நான் வெளியில ஐ மீன் வீட்டுக்கு போனதுல இருந்தே ஷீ நோஸ் நான் என்ன மூட்ல இருக்கேன், எப்படி ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் என்ன மூட் சரியில்லைன்னா ஷீ லாஸ்க் என்ன ப்ராப்ளம் அப்படி இப்படி. சோ அது இருக்கும் வீட்டுலதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறமேட்ட எல்லாம் பேசாம அப்படிலாம் இருக்கும்.
4: Okay, see, Aishwarya, like you said, Aishwarya and Vaishnavi, like you said, my mom, when she's at home, homemaker, Nala, she's able to watch what I'm, check what I'm watching. She's able to monitor whether the TV show productive irka illaya. Abdi paatha, even though her presence is there,

0: ஏதாச்சும் பாண்டிங் டைம் ஏதாச்சும் இருக்கா? ஐ மீன், டு யூ ஷேர் ஸ்டாஃப்? ஐ மீன், பிகாஸ் சம்டைம்ஸ் த சைல்ட் வோன்ட் ரியலைஸ், பிகாஸ் ஐ மீன் சின்ஸ் த மாம் இஸ் தேர் ஆல் த டைம், த சைல்ட் ஹி ஓர் ஷீ வில் நாட் ரியலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹர் பீங் தேர்.
1: கரெக்ட் பாயிண்ட் ஷேரன். ஷேரன் என்ன சொல்ல வராங்கன்னா, அம்மா வீட்டில் தானே இருக்காங்க, இப்போ இல்லைன்னா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கும். அதே மாதிரி அந்த அம்மாவுக்கும் வந்து நம்ம குழந்தை கூட எப்பயுமே இருக்குமே. அதனால இப்போ ஒர்க்கிங் விமன் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் முடிச்சு வந்தோடனே 1 hour 2 hours தான் டூ ஹவர்ஸோ தான் டைம் இருக்கும் வீட்டில் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அந்த 1 hour 2 hours வந்து குழந்தைங்க கூட பேசணும், குழந்தைங்களோட ஸ்கூலில் காலேஜில் என்ன நடந்ததுன்னு கேட்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறாங்க. அதே நிலைமை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட இருக்கா?
2: அது அது அதுதான் நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ அது அந்த இன்சிடென்ட் மாதிரி தான் எல்லாம். இப்போ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சில குடும்பத்தில் நடக்கலாம், நடக்காதுன்னு எல்லாம் சொல்லலை. பட் மோஸ்ட் இப்போ எல்லாரும் எஜுகேட்டட் அம்மா, அப்போ அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணோடய இல்லை பையனோடய ரேப்பு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ வந்ததுலேருந்து எல்லாமே என்ன நடந்தது, யார் என்ன பண்ணாங்க, டீச்சர் என்ன சொன்னாங்க, எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. அது சில குடும்பம் ரேர் கேசஸ் தான். அந்த மாதிரி தான் ரேர் கேசஸ்
0: இல்ல ஐஸ்வர்யா. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நோ த சில்ட்ரன் வோன்ட் இவன் கிவ் ரெஸ்பெக்ட் ஆஃப்டர் அ பாயிண்ட். ரொம்ப செல்லமா இருந்தேனா ஃபார் ஷுர் இஸ் இல்ல ஐஸ்வர்யா. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நோ த சில்ட்ரன் வோன்ட் இவன் கிவ் ரெஸ்பெக்ட் ஆஃப்டர் அ பாயிண்ட். ரொம்ப செல்லமா இருந்தேனா ஃபார் ஷுர் ஹோம் மேக்கர்ஸ் ஆர் ஆல் ஆஃப் தெம் ஆர் செல் தேல் ரொம்ப பாசமா. தென் த சைல்ட் டசன்ட் இவன் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ்.
1: குழந்தைங்களோட எக்ஸ்போஷரை எவ்வளவு அஃபெக்ட் பண்றாங்க, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. குழந்தைங்க எவ்வளவு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருக்காங்கன்றது ஒர்க்கிங் மாம்ஸும் ஹோம் மேக்கர்ஸும் எவ்வளவு அளவுக்கு அஃபெக்ட் பண்றாங்க
3: சொல்லுங்க. ஒர்க்கிங் மாம்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வெளியில வெளி உலகத்துல வந்து என்ன நடக்குதுன்னு. ஒர்க்கிங் மாம் வில் நோ பெட்டர் தேன் அ ஹவுஸ் மேக்கர்.
2: யா, அதுதான் நான் சொல்றேன். சீ, ஒன் மினிட் ஷேரன் கீர்த்தனா, அதுதான் நான் சொல்றேன். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனா அது எவ்வளவு தூரம் அவங்க குழந்தையோட பகிர்ந்திருக்காங்க அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் தேல் ஹாவ் ஒர்க் ஸ்ட்ரெஸ். அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கே தவிர குழந்தைக்கு எக்ஸ்போஷர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா?
0: சின்ன வயசுல வாட் எவர் மாம் டஸ் வி காப்பி. அவங்க இன் த கிச்சன் வீல் டேக் வெசல்ஸ் ஃப்ரம் த கிச்சன் அண்ட் சிட் இன் பெட்ரூம் அண்ட் ஆக்ட் லைக் வி ஆர் குக்கிங். அப்படிதான் பண்ணுவோம். ஆனா இஃப் யூ சீ அவர் மதர் கோயிங் டு ஒர்க், நாங்க ஹேண்ட் பேக் தூக்கிட்டு சும்மா வீட்லயே.
4: சின்ன குழந்தைங்களோட ஃபேவரட் விளையாட்டு டீச்சர் விளையாட்டு விளையாடுறது தான். அவங்களும் ஹேண்ட் பேக் மாட்டிட்டு,
0: யா, just because the parent, just because they see, if they see their parents working, it will instill something in them that they should also work and they should also work hard.
4: நல்லா நான் சொல்றேன், நல்லா டீச்சர் விளையாட்டு விளையாடுறச்சே அவங்க வந்து அவங்களே ஒரு டீச்சரா தான் கற்பனை பண்ணிக்கிறாங்க. டீச்சர் வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது,
0: கட்டாயமா ப்ரொஃபஷன் தான்.
4: சோ அவங்க அம்மா ஹோம் மேக்கரா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு வந்து தன்னோட ஒரு டீச்சரா இமேஜின் பண்ணிட்டு she is able to connect to that.
0: See, a homemaker in the, see, in the end, no, when the mother is a homemaker, the child will only look at, if it's a girl, she'll look at herself only being like her mother. She will not look at herself
2: working. அந்த ஒரு example, நாங்களே எடுத்தது மீடியா, எங்க அம்மா வந்து housewife.
0: ஆனா, you are saying that you are planning to work, right? After your child
2: grows up. I told you the answer for that, right? என்னோட குழந்தையோட இது எப்படி இருக்கோ, அப்படி அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் மாறிடுவேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன்.
1: சொல்லுங்க வைஷ்ணவி.
4: நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, ஒரு குழந்தை வந்து அம்மாவை மட்டும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆறது கிடையாது, அப்பா வேலைக்கு போறாரு அதை பார்த்து கூட குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்.
2: கேரக்டரும் இருக்கு, சோ அப்பா அண்ணா இருக்கு, எல்லாரும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ். அண்ணா அம்மாவை மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க,
4: எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஈக்குவலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க.
3: Girls will look only at their moms.
2: No, girls will look at their dad. அப்பனா பையன் வீட்ல இருக்கான் சொல்ல வரீங்களா?
0: If appa is going to do some lift carry, I mean carrying weight business, you will also carry or what?
2: No, it's not like that. If he makes you look study,
0: generally your mother, generally it's always like
2: that. Appa, you mean to say like, you mean everyone is a homemaker unga veetla ellarum amma paathu varangna, so ipo unga amma teacher, appa neengalum teacher povingala? Adha dhaan na kekka vandha.
0: Actually enakku andha mari ishtam irundhuchu to become a teacher, and because my mom is working, I have that thing in me.

0: டே தட் ஐ ஷுட் வொர்க் ஹார்ட் அண்ட் ஐ ஷுட் பிரிங் அப் மை ஓன் ஃபேமிலி.
1: ஓகே ஓகே.
2: அப்ப மத்தவங்களுக்கு இல்லன்னு சொல்ல வரீங்களா?
0: ஆமா.
2: ஓகே.
3: அது எப்படி இப்ப நாங்க இருக்கோம்? நாங்க எல்லாம் இருக்கோமே.
1: ஓகே ஓகே ஓகே. ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைச்சேன் எல்லார்கிட்டயும். நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா இந்த மாதிரி வந்து நீங்க படிச்ச படிப்பு வீணாக கூடாதுன்னு?
2: ஆமா.
1: நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா பசங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நீங்க நாலு பேருமே வந்து ஃபியூச்சர்ல வந்து எனக்கு நான் படிச்ச படிப்பு வீணாக கூடாது, நான் வந்து என் சொந்த காலில் நிக்கணும்னு நாலு பேரும் நினைக்கிறீங்களா?
2: ஆமா.
1: இப்ப இதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன்?
0: ஆமா, வேலை செய்யணும்.
2: வீட்டுல இருக்கணும்.
3: என்ன வீட்டுல இருந்து வெட்டியா இருப்பீங்களா?
2: வீட்டுல இருந்தா வெட்டியா?
1: இதுக்கு வந்து
2: வீட்டுல இருந்தா சொல்யூஷன்
3: ஒண்ணு
2: நிறைய
3: படிப்பு,
2: நிறைய ஜாப்
3: ஆப்பர்சூனிட்டி, then you are not a homemaker, you are working.
2: No, no.
3: Still from your house you are working.
1: Okay. Yeah. Idhukku irukka ore idhukku or particular solution irukku nama solla mudiyadhu because this is a problem that especially our country has been facing for the past decade. Nama solla koodiya ore vishayam enna na working padicha padipa vandu veenaakka koodadhu. Everybody needs money at the end of the day. ஒரு ஆள் வந்து வீட்டை பேலன்ஸ் பண்ண முடியாது. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்டனை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ஒர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆன் தி அதர் ஹேண்ட், பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இஸ் வெரி வெரி எசென்சியல். அதனால வந்து எந்த ஒரு மதரா இருந்தாலும், அப்பா நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோன்றது பசங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனா அம்மா வந்து எப்பயுமே நம்ம கூடயே இருக்கணும்ன்றது பசங்க ஆசைப்படுறது. அதனால வந்து பசங்க குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் வரைக்குமாவது கண்டிப்பா மாம்ஸ் ஷுட் ஸ்டே அட் ஹோம். So thank you so much for joining us, Aishwarya and Vaishnavi.
2: Thank you.
1: And thank you for joining us, Sharon and Keerthana.
0: Thank you.
4: இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசணும். வேலைக்கு போற அம்மாக்கள் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு ஒரு பெரிய டிபேட் முடிவுல ரெண்டு டீம்ஸும் ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக அம்மாஸ் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட்றதும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை ஒரு ரெண்டு மூணு வயசு ஆகிற வரைக்கும் குழந்தை கூடவே இருக்கணும்னு அம்மாக்கும் குழந்தைக்கும் ஒருங்கே இருக்கிற ஆசை. ஆனா இப்போ இருக்கிற சொசைட்டில இது சாத்தியமா? அதே போல அம்மாக்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாலும் குழந்தைங்களோட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்றது முக்கியம். படிச்ச படிப்பை வீணாக்க யாரும் தயாரா இல்லை. அதே சமயம் குழந்தைங்களோட வளர்ப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுதாங்க இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியோட முடிவு. இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் இஸ் யோர் ஆர்ஜே ஷ்ராவ்னி ஃப்ரம் MOPCRS 107.8 FM. கீப் லிஸ்னிங்.

0: 动了。
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய், முள்ள போடா.
0: சரிம்மா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா.

0: மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்துல அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங் ஆயிருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு. ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்ரோமே நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ, அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மூலையில வாழறாங்களோ அங்க எல்லாமே வந்து இட் இஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், நான் இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்க இருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளா இங்கே உட்காந்து கைத்தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கைத்தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அது நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடை ஏறிவாங்க, நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கைத்தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். எம்ஓபி உடைய சமுதாய வானொலி 107.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வழங்குகிறோம். இன்னைக்கு நம்ம லலிதகுமாரி சுய உதவி குழுவை சேர்ந்த திருமதி பாக்யம், திருமதி இந்திரா, திருமதி தனலட்சுமி இவங்களை வந்து சந்திச்சு உரையாட போறோம். சுய உதவி குழுனா என்ன, அதுல வந்து என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்கு, சாதாரணமா வந்து ஒரு குழுல எப்படி சேர்றது, இந்த குழு மூலமா இணைஞ்சு என்னென்ன செய்யலாம், இந்த மாதிரி பல்வேறு தகவல்களை இவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் திருமதி பாக்யம், திருமதி இந்திரா, திருமதி தனலட்சுமி, உங்களை வந்து இந்த குழுவில் வந்து நீங்கள் எப்படி இணைஞ்சீங்க, இந்த லலிதகுமாரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக என்னென்ன செஞ்சிட்ருக்கீங்க, இந்த தகவல்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: பாக்யம் ஐநாத்தில் இருக்கேன். நாங்கள் அங்கே வந்து என் ட்ரஸ்ட்டு ஒன்று இருக்குது, அங்கே 12 பேர் சேர்ந்து

0: ஒன்றா ஒரு கூடி ஒரு சிறு சேமிப்புனா என்னன்றது நாங்கள் அங்கே போய் தான் கற்றுக்கிட்டோம். அதில் வந்து 12 பேர் சேர்ந்து நாமளாக வாரத்துக்கு ஒரு 10 ரூபா
1: 12 பேர் தான் குறைஞ்சபட்சம் சேரணுமா? அதில்
0: 12 பேர் 15 பேர்
1: 15 பேர்
0: ரொம்ப இப்போ உள்ளகர பெண்கள்லாம் வெளியே வர்றது கிடையாது, அதுலேயும் பர்மிஷன் கேட்டதை வெளியே அனுப்ப முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு 12 பேர் நாங்கள் இணைஞ்சோம். அந்த இடத்துல
1: ஒரு குழுவாக நீங்கள்
0: குழுவாக 12 பேர் இணைஞ்சோம். 12 பேர் இணைஞ்ச அப்போ அப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு என்னென்னா நம்ம வந்து நம்ம கையில் நம்ம சம்பாரித்து நம்ம தைரியமும் வரணும்னா நம்ம ஒரு தொழில் பண்ணணும். அந்த தொழில் பண்ணுறதுக்கு 12 பேரும் 10 ரூபா ஒரு வாரத்துக்கு 10 ரூபா போட்டு பேங்க்கில் போட்டிருந்தோம். அது ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒரு தொகை கிடைச்சிது. அந்த தொகையை வச்சு நம்ம வந்து குழந்தைக்கு மருந்து செலவுக்கோ இல்லை நம்ம அவசர செலவுக்கோ இல்லை டாக்டர் செலவுக்கோ நம்மளுடைய சேவிங்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது திருப்பி மாதம் மாதம் தவணையாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறது. அதனால அந்த கட்டத்தினாலும் ஒரு பக்கம் அந்த குழுவாக அது மாதிரி நமக்கு பணம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் சேவிங்ஸ் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது இந்த மாதிரி குழுக்கள் மூலியமாக சில ட்ரைனிங்லாம் கிடைக்கிது நம்ம ஃப்ரீயாக. அந்த ட்ரைனிங் மூலம்
1: என்னென்ன ட்ரைனிங்மா கிடைக்குது உங்களுக்கு?
0: எங்களுக்கு டெய்லரிங் கிடைச்சிருக்குது, பியூட்டிஷியன் கிடைச்சிருக்குது, அப்புறம் வந்து ஜூட் பேக்ஸ் கிடைச்சிருக்குது, கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கிடைச்சிருக்குது.
1: இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க?
0: மகளிர் திட்டம் மூலமாக கிடைக்குது எங்களுக்கு, மகளிர் திட்டமாக கிடைக்குது. இப்போ எனக்கு எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு என்ன தொழில் தேவைன்றதை நாங்கள் அதை முடிவு பண்ணி
1: எல்லாரும் வந்து எல்லா ட்ரைனிங்கும் பயிற்சியையும் மேற்கொள்ளணுமா இல்ல எது உங்களுக்கு விருப்பமோ
0: எங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ட்ரைனிங் மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம். இப்ப எனக்கு வந்து ஜூட் பேக் ட்ரைனிங் எனக்கு தேவைப்பட்டது. அப்ப மகளிர் திட்டத்தின் மூலமா எனக்கு கேள்விப்பட்டு நாங்க போனோம், நானும் இந்திரா தல்லட்சுமி 3 பேர் போனோம். அப்போ என்னதான் பண்ணி பாக்கலாமே போய் பார்த்தா ஜூட் பேக், ஜூட் பேக் என்னன்னு அந்த தெரியாது அந்த இடத்துல எங்களுக்கு. போய் பார்த்தா
1: ஜூட் பேக் அப்படின்னா
0: சணல் பையை தயாரிக்குது. சரி போய் தான் பாப்போமே, அதுல வீட்டுல இருந்துட்டு என்ன பண்ணலாம், வீட்டுல இருந்து எதுவும் பிசினஸ் பண்ணலாமே, சும்மா எதுக்கு இருக்கணும்ன்றக்காக நாங்க போனோம். போறப்பதான் அப்ப ஜூட் பேக் நாங்க அப்போ மகளிர் திட்டம் மூலமா எங்களுக்கு 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்த உடனே நாங்க என்ன பண்ணோம், சரி நம்ம பண்ணி தான் பாப்போமே, ட்ரைனிங் வந்துட்டோம் நம்ம சின்ன அளவுக்கு பண்ணலாமே அப்படியே எண்ணத்துல தான் நாங்க 3 பேரும் வந்தோம். 3 பேர் வீட்டுல பர்மிஷன் கொடுத்துதான் வந்தோம். ஏன்னா அப்பெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தோம் நம்ம. இப்போ இப்போ வந்து எல்லாரும் பாக்குற நம்ம மட்டும் ஏன் வீட்டிலே இருந்து இருக்கணும், நாமளும் ஒரு பைசா சம்பாதிக்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து குழுவில் சேர்ந்து சேமிப்புல இருந்து அதுல இருந்து எடுத்து நம்ம பிசினஸ் பண்ண எண்ணத்துல தான் வந்திருக்கோம். நாங்க போனவன ஒரு சின்னதை யூனிட் மாதிரி ஆரம்பிக்கலாம், கம்மியான ஒரு அளவுக்கு தான் நாங்க போட்டு தனலட்சுமியும் இந்திராவும் சேர்ந்து.
1: எவ்வளவு முதலீடு போட்டீங்க?
0: 4000 தான் போட்டோம் நாங்க.
1: 4000
0: மட்டும் தான் போட்டோம்.
1: நீங்க 3 பேரும் சேர்ந்து, நீங்க 3 பேரும் சேர்ந்திருக்கீங்க, ஆனா உங்க யூனிட்டுக்கு பேர் ஐவர் பேக்னு வச்சிருக்கீங்க.
0: பஞ்சபூதங்களுக்காக அது மாதிரி ஐவர் பேக்ஸ் வச்ச பேரு நாங்க.
2: சணல் பைன்றது வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்றதுக்காக மெயின் கொண்டு வந்தது. அது வந்து நம்ம வந்து எப்படி அந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்ப அது இயற்கையை பாதுகாக்க அதை கொண்டு வந்தாங்க. அப்ப இயற்கைனா பஞ்சபூதங்கள் தான், அதனால நாங்க வந்து அந்த பஞ்சபூதங்களை இது பண்ற மாதிரி குறிக்கிற மாதிரி ஐவர் பேக்ஸ்னு பேர் வச்சோம்,
0: பஞ்சபூதங்கள் பேர் வச்சிருந்தோம். அப்படி இருக்கப்ப நாங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து ட்ரைனிங்லே அப்ப பேசுறோம், நம்மளே மாதிரி வந்து சேர்ந்து பிசினஸ் பண்ண என்னன்னு ஒரு ஐடியா. அந்த 3 மாசம் ட்ரைனிங் கிடைச்சிச்சு, கிடைச்ச சின்னதா ஒரு யூனிட் மாதிரி எங்க யூனிட்ல எங்க என்ஜிஓல கொடுத்தாங்க. இப்போ அது பண்ணிட்டு இருக்கோம்.
1: பயிற்சி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, இந்த ஜூட்டை வச்சு என்ன பேக் தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து டெய்லரிங் எப்படி பண்றது, எங்கெங்க வந்து மெட்டீரியல்ஸ் காமிக்கிறது, இந்த எல்லா முழு தகவல்களும் உங்களுக்கு அங்க கிடைச்சிச்சா?
0: அங்கேயே நாங்க கத்துக் கொடுத்த ட்ரைனிங்ல எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, ஜூட் எங்க கிடைக்கும்.
1: நீங்க 4000 ரூபாய் முதலீட்டுல நீங்க வந்து இந்த தொழில ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னீங்க, எப்படி 4000 முதலீட்டுல போட்டுட்டீங்க, அப்புறம் ஜூட் எல்லாம் எங்கிருந்து வாங்கினீங்க, அந்த தகவல்கள்லாம் திருமதி தனலட்சுமி நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம்.
3: இப்போ வந்து நாங்க வந்து ஆளுக்கு 4000 ரூபாய் தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற போது ஃபர்ஸ்ட் மிஷின் வாங்கிட்டோம் நாங்க. வாங்கிட்டோம் அதுல வந்து நாங்க வந்து பவர் மிஷின் ஃபிட் பண்ணி அதை வந்து நாங்க வந்து பவர்ல வந்து கத்துக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க வந்து இது பண்ணோம். ஏன்னா நாங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மிக குறைவு. மெயின் சொல்லணும்னா எங்களுடைய உழைப்பு தான் இதுல இன்வெஸ்ட்மெண்ட், பைசாங்கிறது 2வது பட்சம் தான். உழைப்பு நாங்க இன்வெஸ்ட்மெண்டா பண்ணதுனால எங்களால அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு பயங்கர கான்பிடன்ட் எங்க 3 பேத்துக்குள்ள.
1: நீங்க மிஷின் வாங்கினீங்க, 4000 முதலீடு போட்டுட்டீங்க, முதல்ல எவ்வளவு பேக்ஸ் தயாரிச்சீங்க?
3: இப்போ எங்களை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே எங்க என்ஜிஓல வந்து 100 பேக்கு, ஏன்னா உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு தான் நாங்க வந்து இதை வந்து
1: ஆர்டர் கொடுத்துட்டாங்க.
3: ஆர்டர் எங்களை கூப்பிட்டு
1: என்ன பேக், ஸ்கூல் பேகா இல்ல கல்யாணத்துக்கு
3: பேக? குழுக்களுக்கு, ஏன்னா அப்ப வந்து எங்க என்ஜிஓல இருந்தது கிட்டத்தட்ட வந்து 90 குழுக்கள் தான் இருந்தாங்க. அப்ப வந்து எங்களுக்கு வந்து 110 பேக் நீங்க போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கும் நம்பிக்கை. இப்ப 90 குழு இருந்தாலும் நாங்க பேக் தைக்க முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு 20 குழு வந்து எங்களை பார்த்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க குழுல வந்து. ஏன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற லேடிஸ்ங்க வந்து இப்ப பிசினஸ் வந்தது எங்க குழு, எங்க என்ஜிஓலயே நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிசினஸுக்குன்ட்டு வந்து, அது மிக குறுகிய காலத்துல வந்து பேக் தைக்க கத்துக்கிட்டு அதை வந்து பிசினஸாவே நாங்க எடுத்து
1: பண்ணி 110 பேக் ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி வந்து நீங்க அவங்க சொன்ன டயத்துக்குள்ள உங்களால வந்து எந்த கஷ்டமும் இல்லாம அந்த பேக் தயாரிச்சு கொடுக்க முடிஞ்சிச்சா?
2: என்ன தொழில் பண்ணலாம் சொல்லிட்டு அப்போ நாங்க குழுல ஒவ்வொரு வாரமும் மீட்டிங் வரும்போதெல்லாம் நாங்க போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட கேட்போம், சார் என்ன சார் எங்களுக்கு ஏதாவது பிசினஸ் செய்யணும் சார், நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டே இருப்போம். அப்போ அவர் சொல்லுவார், இருங்கம்மா வெயிட் பண்ணுங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் நான் ஏதாவது ட்ரைனிங் வரட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ட்ரைனிங்னு ட்ரைனிங்னு சொன்னவனே நாங்கள் போயிட்டோம், அது சட்டுன்னு போய் ஜாயின் பண்ணிட்டோம், அது கற்றுட்டோம். கற்றுட்டு நாங்கள் வந்தவொடனே, சார் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு நான் ஒரு ரூம் ஃப்ரீயாக தரேம்மா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு இருந்தீங்க, அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் இது பண்ணுறோம். இன்ன வரைக்கும் எங்கள் குழுவில் வந்து நிறைய பேர் குழுக்களாக சேர்ந்துருந்தாலும் அந்த ஆர்வம் முதல்ல ஆரம்பித்த ஆர்வம் குறையாமல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
1: இப்போ வந்து முதல்ல ஆர்டர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு, ஆனால் தொடர்ந்து அதே மாதிரி ஆர்டர் வந்துட்டே இருந்ததா, இல்லை நீங்கள் போய் ஆர்டர்ஸை வந்து வாங்கினீங்களா கடைகள்லாம் போய்?
2: ஃபஸ்ட்டு எங்கள் குழுக்களில் இருந்தவங்க தான் வந்து, ஒவ்வொரு குழுக்களில் இருக்கவங்களும் நாங்கள் பண்ணுறோன்றதை பார்த்துட்டு அவங்க வீட்டு மேரேஜுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேக் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 100, 200 அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒரு சிலர் பர்சஸ் நாங்கள் ட்ரைனிங் போயிட்டு வந்ததான் எங்களுக்கு முதலீடே. இன்னும் சொல்லணுன்னா நாங்கள் ட்ரைனிங் போயிட்டு வந்த அந்த பேக்ஸு பர்சஸ் எல்லாம் வச்சுட்டு மணி பர்ஸ் அந்த எல்லாம் பார்த்துட்டு தான், இது மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க, எங்களோட குழந்தைங்களோட பர்த்டேக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எங்க குழுக்களை சேர்ந்த லேடிஸ் தான் எங்களுக்கு முதல்ல ஆர்வத்தை தூண்டினதும் நல்லா.
1: அவங்களோட கஸ்டமர்ஸ்.
2: ஆமா, அவங்க
1: என்ன மேடம் தயாரிக்க ஆரம்பிச்சீங்க முதல்ல இருந்து?
3: நாங்க வந்து இதாவது பென்சில் போடுற பவுச்சு, லேடிஸ் யூஸ் பண்ற பர்ஸ், அதாவது ஹேண்ட்பேக்ஸ், ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போற பேக்ஸ், எல்லாமே வந்து வெரைட்டி ஆஃப் ஜூட்ஸ். ஜூட்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது. அந்த வெரைட்டி ஆஃப் ஜூட்ல வெரைட்டி ஆஃப் பேக்ஸ் வந்து நாங்கள் போட்டோம். கிட்டத்தட்ட எங்களுடைய பேக்ஸ் வந்து 70 மாடல்ல இருந்து 80 மாடல் வரைக்கும் நாங்கள் வந்து கிரியேட் பண்றோம்.
2: இன்னைக்கு எங்ககிட்ட 80 மாடல்,
3: 80 மாடல் இன்றைய சூழ்நிலையிலும் எங்க கிட்ட வந்து 80 விதமான மாடல் ஜூட் பேக்ஸ் இருக்கு.
2: எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மகளிர் திட்டத்துல பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க, இப்ப நாங்க அதுல பில்டிங் கட்டிட்டு இருக்கோம்.
1: சோ நீங்க இன்னுமும் அந்த இடத்துல தான் செஞ்சிட்டு இருக்கீங்களா இல்ல உங்க வீட்டு?
2: இல்ல, நாங்க அத அளவுல தான் பண்ணிட்டு
3: இருக்கோம், அதே ரூம்ல தான். இப்ப எங்களை நம்பி அந்த ரூம் கொடுத்தாங்க இல்லையா, நாங்க 3 பேருமே இப்போ லேடிஸ்ங்க சாதாரணமா இப்ப ஆபீஸ்க்கு போற மாதிரி நாங்க 3 பேருமே காத்தால கரெக்டா 10 மணிக்கு அங்க இருப்போம். அதே மாதிரி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஆர்டர் இருந்தாலும் சரி ஆர்டர் இல்லைனாலும் சரி ரெகுலரா நாங்க தச்சுக்கிட்டே இருப்போம். நாங்க தச்சு அந்த மாதிரி அடுக்கி வைக்கிற பேக்ஸ் நாங்க வந்து ஸ்டாலுக்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்டர் இருக்கும்போது ஆர்டர்ஸ் தான் நாங்க வந்து பாக்குறது. இன்னி வரைக்கும் ஆர்டர்ஸ் வந்து எங்களை தேடி வந்துட்டு இருக்குது. God is great. Thank God.
2: அதே மாதிரி வந்து குழுக்கள்ல நாங்க 3 பேர் சேர்ந்து தான் ஜூட் ஆரம்பிச்சோம். ஐவர் பேக்ஸ்ன்ற பேர்ல பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்க குழுலயே நாங்க 3 பேர் இல்லாம இன்னும் ஒரு 5 பேர் எங்க குழுல இருக்கவங்க தைக்கிறாங்க. ஜூட் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்,
1: நீங்க ட்ரைனிங்?
2: ஆமா, நாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். எங்களோட ட்ரைனிங்கால அவங்க வந்து தைக்கிறாங்க. இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நாங்க கட்டிங் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருவோம். அவங்க தச்சுட்டு 2 நாள் ஆர்டருக்கு 2 நாள் முன்னாடியே டெலிவரிக்கு முன்னாடியே எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வீட்டுல இருந்தா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது இல்லாம மத்த குழுக்கள்ல இருக்கவங்க கூட டெய்லரிங் தெரிஞ்சவங்க இருந்தா எங்க கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போறாங்க.
1: உங்க குழுக்களுக்குள்ளேயே இதெல்லாம்?
2: ஃபர்ஸ்ட் நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து குழுல இருக்க லேடிஸ்க்கு தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்க வீட்டுல கொண்டு போய் தச்சுட்டு கொண்டு வந்து தருவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல இருந்தபடியே ஏதாவது செய்யணும், நம்மளால முடிஞ்சதுன்ற முறையில நமக்கும் அது ஹெல்ப், எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது. அதனால அந்த மாதிரி நாங்க பண்ணி தரோம். வெளியே இருந்த ஒரு சில லேடிஸ் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னா அதுவும் நாங்க பண்ணி தரோம்.
1: நீங்க ட்ரைனிங்
4: கொடுக்குறீங்களா மேடம்? சொல்லுங்க. ஆர்டர் வந்து எப்படி கிடைக்குதுன்னா, நாங்க ஸ்டாலிங் எல்லாம் போறோம். ஸ்டாலிங் போறதுனால நாங்க விசிட்டிங் கார்டு கொடுக்குறோம். தெரிஞ்சு வந்து தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்க பேக் நல்லா இருக்கு அறிமுகம் ஆகுறதும் உண்டு, எங்க விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு போன் பண்றது உண்டு. மேடம் இந்த மாதிரி வாங்க சார்னா எங்களோட பேக்ஸ் எல்லாம் பாப்பாங்க, அவங்க பார்த்துட்டு இந்த பேக் நல்லா இருக்கும், அந்த பேக் என்ன ரேட்டுன்னு சொல்லி அவங்களே வந்து புக் பண்ணி போயிடுவாங்க எங்க பேக்குங்களை.
1: நீங்க முதல்ல போட்ட ஸ்டால் எங்க போட்டீங்க நீங்க?
4: நாங்க மகள் திட்டம் எதுங்க போட்டோம்,
2: முதல் ஸ்டால் வந்து WCC
4: அப்புறம்
2: WCC-ல போட்டோம். அது
4: ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிட்ட இடம் இதே எம்ஓபி வைஷ்ணவ காலேஜ் இந்த கிரவுண்ட்ல தான். ஏன்னா இங்க வந்து
2: ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இருக்கும்,
4: ஒரு 1.5 இயர்ஸ் பேக், அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நாங்க பாக்கல. வந்திருக்காங்க நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து பொருளை வாங்கி அவங்களுக்கு பைசா கொடுக்கணும் அப்படிங்கறதுனால நீங்க எல்லாரும் சேர்ந்து
2: எல்லாருமே வந்து பேக் பிடிச்சுதான் வாங்கினாங்க. பேக் பிடிச்சிருந்தது. ரெண்டாவது நாங்க வந்து லோ குவாலிட்டி எதுவுமே போடல, ஃபர்ஸ்ட் அதுதான் கம்மியா இருக்கு ஜூட்டு, அதை போடணும் நாங்க யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தல. விலை கூடுதலா இருந்தாலும் பரவாயில்ல, நாம குடுக்கறோம், திரும்பவும் நம்ம அந்த இடத்துல போய் ஸ்டால் போடணும். அப்ப நம்ம போடும் போது நமக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்கும். அதுக்காகவே நாங்க இன்ன வரைக்கும் எங்களோட அந்த லோ குவாலிட்டி ஜூட்டு எதுலையுமே இருக்காது, நல்ல குவாலிட்டியா போடுவோம். அதனாலயே எங்களுக்கு வந்து விரும்பி எல்லாருமே ஜூட்டு பத்தி தெரிஞ்சவங்க தைரியமா எங்க கிட்ட வாங்குவாங்க.
1: ஸ்டால்ஸ் போடுறீங்க, அப்புறம் வந்து வெளியில இருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்குது. அப்ப அதை தவிர நீங்களா வந்து புதுசு புதுசா கம்பெனிஸ்ல ஆர்டர்ஸ் வாங்குறது, இப்ப ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு கிஃப்ட் கொடுக்கறாங்க, அந்த மாதிரியான வெளி மார்க்கெட்டிங் விற்பனைக்கெல்லாம் வந்து ஏதாவது வந்து முயற்சி
4: பண்றீங்களா? நாங்க வந்து ஸ்டால்ஸ் போடுறோம். ஏன்னா ஐடி கம்பெனில இருந்து உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா எங்களுக்கு வந்து ஸ்டால் வந்து அலாட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் நாங்க வந்து நிறைய ஸ்டால் போட்டுறோம் மேடம். எங்களுக்கு அதே மாதிரி பேங்க்ங்கள்லயும் எங்களுக்கு அத மகளிர் திட்டம் மூலமாக கவர்மெண்ட் மூலமா எங்கெல்லாம் ஸ்டால் இருக்கோ அங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் நாங்க வந்து ஸ்டால் போடுறோம்.
5: ஆபீஸ் மூலமாவும் கிடைக்கும், ஃபைல் ஆர்டர்லாம் பண்றோம் நாங்க, ஆஃபீஸ் மூலமா பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்து கேட்பாங்க ஃபைல் நல்லா இருக்காமா, நீங்க பண்ணி கொடுங்க ஒரு 1000 ஃபைல், 500 ஃபைல் இந்த மாஃபாக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம், நான் ஃபைல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து அவங்க விரும்பி வாங்குறாங்க. இப்போ நாங்களாம் ஆர்டர் தேடி போல மார்க்கெட்டிங் தேடி அவங்களாம் இப்போ எங்களை தேடி வராங்க.
1: இப்போ ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு வந்து நீங்க ஒரு சின்ன ஆர்டர் கொடுத்து அது ரொம்ப பாராட்டி அவங்க வந்து இன்னும் பெரிய ஆர்டர் கொடுத்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க.
5: மகளிர் திட்டத்துலங்க கிண்டியில இருக்கு மகளிர் திட்டம், அவங்க வந்து எங்களுக்கு வந்து 85 ஃபைல் கொடுத்தாங்க.
4: மகளிர் திட்டத்தோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கிண்டியில இருக்கிறது. அது வந்து கலெக்டர்ஸ் மாநாடு, தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா இருக்க கலெக்டர்ஸ் மாநாடுக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் அவங்க அப்ரோச் பண்ணி இல்ல நீங்க இந்த குறிப்பிட்ட இந்த 5 டேஸ்க்குள்ள கட்டாயம் எங்களால வந்து அந்த ஃபைல் பண்ணி கொடுக்க முடியாது. ஜூட் ஃபைல்னா அது வந்து ஜூட்லயே வந்து கேன்வாஸ் ஜூட்டுங்கிறது ஒன்று, எங்களால வந்து பண்ணி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நிராகரிச்சிட்டாங்க. அந்த டயத்துல நாங்க வந்து சின்னல இருந்து எங்களை வந்து கூப்பிட்டு பேசினாங்க மகளிர் திட்டத்திலேருந்து, என்னம்மா உங்களால முடியுமா? முடியும் சார், பண்ணித்தரோம். ஏன்னா ஆல்ரெடி எங்ககிட்ட வந்து அவங்க கேட்ட மெட்டீரியல்ல எங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்து, சரி நாங்கள் 3 பேர் பண்ணலாமா?
1: எவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க?
4: 85 ஃபைல்ஸ். ஆனால் 85 ஃபைல்ஸாக இருந்தாலும் ஃபைலுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் ஜாஸ்தி, பேக் மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து தைக்க முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து ஜிப் எல்லாம் கொடுத்து வெளியிலேயே ஜிப்பு ஃபுல்லாக ஃபோல்டிங் பண்ணிட்டு, ஏன்னா கொஞ்சம் இப்போ நம்ம வந்து பேக் வந்து கிட்டத்தட்ட 20 பேக் தைக்கிற நேரத்தில் ஒரு ஃபைல் தான் நம்மளால தைக்க முடியும். அந்த மாதிரி ஃபைல் அது அப்படின்னு அந்த 5 டேஸில் அவங்க கொடுக்குற 5 டேஸில் நாங்கள் 3 பேரும் நிஜமாக ஜென்ஸ் கூட அப்படி கஷ்டப்படுவாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா காத்தால 6 மணிக்கு மிஷினில் உட்காருவோம், இத்தனைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு ஏரியாவில் வீடு, எனக்கு வீடு வந்து வேலைச்சேரி, இவங்களுக்கு ஐனாவரம், அவங்களுக்கு அண்ணா நகர், நாங்கள் 3 பேரும் கரெக்டாக அந்த எங்கள் யூனிட் இருக்கிற இடத்துல வந்து காத்தால 6 மணிக்கெலாம் வந்து இருப்போம். நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து தப்போம் நாங்கள்.
1: நீங்கள் 3 பேருமே?
4: நாங்கள் 3 பேருமே. ஏன்னா அந்த அளவு வந்து ஏன்னா நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு கைவிட்டதை நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. நம்ம கட்டாயம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க சொன்ன நேரத்துக்கு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே
1: கொடுத்துட்டீங்க.
4: நாங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து பயங்கர அப்ளாஸ். அதுவும் அந்த கலெக்டர் வந்து எங்களை கூப்பிட்டு பாராட்டினது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லைம்மா அந்த கலெக்டர் மீட்டிங்கில் வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, இங்கே கொடுத்த ஃபைல் வந்து ஹோல் இந்தியா ஃபுல்லாக போயிருக்கிறது உங்களுடைய இது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? ஏன்னா நாங்கள் சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் செய்து கொடுப்பீங்களான்னு எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா லேடிஸ் ஏன்னா பெரிய பெரிய யூனிட்டே வந்து முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் 3 பேர் மட்டும் எப்படி பண்ணி கொடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க.
2: அதே மாதிரி திருவனந்தபுரத்துல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது. திருவான்மியூர் பேங்க்ல இருந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க திடீர்னு, திருவான்மியூர் இந்தியன் பேங்க்ல இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க போனோம், போனப்ப இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி தச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க டைமிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த ஆர்டர் வந்து 1000 பேக்ஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க நான் எங்களோட போட்டு நாங்கள் சாம்பிள் காட்டினது பார்த்துட்டு இன்னும் ஒரு 200 இது பண்ணிட்டாங்க. அதுக்கு டைமே கிடையாது, நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணோம் நாங்கள். அது ஒர்க் பண்ணி அதை நாங்கள் கொடுத்தோம். அது இந்தியன் பேங்க்கும் தேசிய மாம்பழ திருவிழாக்காக அது போக வேண்டியது. இங்கேருந்து நாங்கள் டிராவல்ஸில் லேட் ஆகிடுமோன்னு ரொம்ப பயந்தோம். ஆனால் கரெக்டாக அவங்க சொன்னாங்க, 10 மணிக்கு ஃபங்க்ஷன், 8 மணிக்கு ஷார்ப்பாக வந்துருச்சு உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்கேருந்தும் திருவனந்தபுரத்துலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க.
5: ஆனால்
2: என்ன கஷ்டம், இவ்வளோ கஷ்டம், நாங்கள் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறோம்னாலும் இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி எங்களோட வீட்டில் இருக்கவங்க இருக்காங்க. இப்போ நாங்கள் இவங்க சொன்னாங்க, தனலட்சுமி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் இங்கே இருக்கோம்னாலும் கம்பெனியில் இருந்து ஒர்க் பண்ணுறோம்னாலும் அதுக்கு பின்னாடி எங்கள் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு, நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது அவங்களுடைய சப்போர்ட் இருக்கனால தான் எங்களால் ஜெயிக்க முடியுது. மெயின் அது, வீட்டில் இருக்கவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா எங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணோம், ஏன்னா நம்ம லேடிஸ் வந்து குழந்தைங்கள பார்க்கணும், வீட்டில் பார்க்கணும், எல்லாமே நமக்கு இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், தனியாக சொல்ல வேண்டியது இல்லை. ஆனாலும் நமக்கு அவங்க சப்போர்ட் பண்றதுனால தான் நம்மளால தைரியமா வந்து
5: செய்ய
2: முடியுது, ஜெயிக்க முடியுது. இந்த டைமுக்கு நம்ம கம்பெனிக்கு போய் ஆகணும் போது கண்டிப்பா போக முடியுது.
1: நீங்க இப்ப சொல்ற இந்த உற்சாகமா நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நேயர்களுக்கு ரொம்ப உதவும். ஏன்னா அவங்களும் வந்து உங்க உற்சாகத்தை பார்த்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி ஜூட் எல்லாம் சொன்னீங்க, எப்படி மார்க்கெட் பண்றோம் அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த ஜூட் எங்கிருந்து வாங்குவீங்க நீங்க?
5: கிடைக்குது
1: அப்படிங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? எந்த இருக்கு இப்ப வந்து ஜூட்ல வந்து பல வகைகள் இருக்கு இல்லையா, வெளிநாட்டுல வந்து பல்வேறு குவாலிட்டி இருக்கும். இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால, என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஜூட் இருக்குன்னு சொல்ல முடியுமா?
5: முதல் ஸ்டார்டிங்ல சாந்தாணின்னு ஒன்று வரும், அது ஒன்று இருக்கு, ஆக்ஸ்போர்டுன்னு ஒன்று இருக்கு, ஜூட் கோன் ஒன்று இருக்குது, மூணு இருக்குது,
1: மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு ஜூட்ல. என்ன வித்தியாசம் ஒன்னோட ஒன்று?
5: ஒன்று வந்து ஜூட் கோன்றது வந்து காட்டனும் ஜூட்டும் சேர்ந்து வரும், தறி நிறையிறது அது, ஜூட் கோவும் அப்படிதான். இந்த சாந்தாணி வந்து ஒரு சணல் மட்டும் வர்றது,
1: தேவைப்படுதோ அதை நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து கல்கட்டால இருந்து வாங்குறீங்கன்னு சொல்றீங்க, இப்ப தமிழ்நாட்டுல வந்து இது கிடைக்கிறது இல்லையா?
5: கிடைக்குது மேடம்,
1: தமிழ்நாட்டிலே கிடைக்குது, கிடைக்குது,
2: ரொம்ப ரேர். ரெண்டு மூணு கம்பெனிஸ் தான் இருக்கு. இப்ப நம்ம சப்போஸ் ரெட் கலர் ஆர்டர் எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம திரும்ப போய் அங்க போய் ரெண்டு கம்பெனில பாக்கும்போது அந்த ரெட் இல்ல அப்படின்னா நம்ம
1: டெல்லியில இருந்து வரவழைச்சு
2: சொல்லி, ஆமா, அவங்க வர வச்சுதான் தருவாங்க, நம்ம கல்கட்டால இருந்து வர வச்சுதான் தருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
1: இப்ப நீங்க 4000 ரூபாய் முதலீட்டுல ஆரம்பிச்சேன்னு சொல்றீங்க, அப்புறம் வந்து நீங்க இவ்வளவு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் உங்களுடைய முதலீட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பேங்க் மூலமா கிடைச்சதா இல்ல உங்க சொந்த முதலீட போட்டீங்களா? உங்க முதலீட்டை எப்படி நீங்க அதிகப்படுத்திக்கிட்டீங்க?
2: கிண்டியில தொழில் வணிகத்துறையில எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க, இடிபி ட்ரைனிங். அதனால ட்ரைனிங் முடிச்சுட்டு நாங்க போனப்ப அதுக்கு முன்னாடியே நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஆல்ரெடி. அவங்க பார்த்துட்டு உடனே எங்களுக்கு வந்து, சரி நீங்க வாங்கம்மா உங்களுக்கு நாங்க லோன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு லோன், மூணு பேருக்குமே அதிகபட்சமா வாங்க வேண்டாம், குறைஞ்ச முதலீட்டுலயே ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு அவங்க 50,000 வரைக்கும் தரேன்னு சொல்லி இருந்தாங்க. இல்ல எங்களுக்கு 10,000 போதும், இதை நாங்க கட்டிட்டு திரும்ப வாங்கிக்கிறோம். எங்களுக்கு அது 36 மாசம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, ஆனா நாங்க வந்து 12 மாசத்துல முடிச்சோம்,
1: ஒரு வருஷத்துக்குள்ளேயே
2: 12 மாசத்துல.
1: மேலும் மேலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூலப்பொருட்கள் ஜூட் வாங்கி வைக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த ஜிப் அந்த மாதிரி எல்லாம், டெய்லரிங் மிஷின் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து டே டு டே அதுக்கு வந்து லோன் திருப்பி வாங்குறீங்களா, இல்ல உங்களுக்கு வந்து இப்ப லோன் இல்லாம உங்களால சர்வேல் பண்ண முடியுது?
5: இப்ப அட் பிரசன்ட் நாங்க வந்து லோன் இல்லாத பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வந்து ஸ்டால்ஸ்ல வந்து இந்தியன் பேங்க் மேனேஜரே எங்களை வந்து, ஏமா இன்னும் பெரிய அளவுல பண்ணுங்க, லோன் வந்து வாங்கிக்கோங்க, நாங்க உங்களுக்கு மானியத்தோட லோன் தர்றோம், இவ்வளவு நல்லா நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மைக்ரோசாப்ட் பேங்க் வந்து, ஏன்னா மோஸ்ட்லி எங்க இது வந்து அந்த சரௌண்டிங்ல எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப மேனேஜர் இப்ப லாஸ்ட் மந்த் கூட நீங்க வாங்க உங்களுக்கு நான் லோன் இது பண்றோம், கொஞ்சம் பெரிய அளவுல பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மந்த் இன்னும்
2: அதே மாதிரி நாங்க வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கோம், நாங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், அந்த பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அது அவங்களும் வந்து நீங்க நாங்க உங்களுக்கு லோன் தர தயாரா இருக்குமா, நீங்க லோன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: வாழ்த்துக்கள் மேடம். இவ்வளோ பல பெரிய பேங்க் வந்து உங்களை கூப்பிட்டு லோன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய உழைப்பையும் போட்டு சக்ஸஸ் ஆகியிருக்கீங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் வந்து டெய்லரிங் யூனிட் சொன்னீங்க, அதுக்கு வந்து ட்ரைனிங்க்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி

0: ஜூட் இது வந்து யூனிட் போடணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான தகவல்கள் சொல்லுங்கள்.
1: இல்லை அவங்களுக்கு வந்து டைலரிங் பேசிக் டைலரிங் தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்து என்னென்னா, டைலரிங் தெரிஞ்சுட்டு வீட்டில் சும்மா டைம் பாஸுக்காகனா தயவு செய்து வேண்டானே நம்ம சொல்லிவிடுவோம். ஏன்னா இங்கே டைம் பாஸ்க்கு கற்றுக்கிட்டு போகிறத விட உண்மையிலேயே அதை வச்சு அச்சீவ் பண்ணணும், நம்ம வந்து பைசா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்.
0: தொழில் முனைவோர், அதாவது என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, ஏதோ செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு, டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு வரப்பா
2: கண்டிப்பா.
1: ஏன்னா மோஸ்ட்லி வந்து நாங்கள் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, அந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் லேடிஸ்களுக்கு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்.
0: செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ட்ரைனிங் கொடுக்க நீங்கள் விருப்பமாக இருக்கீங்க?
1: ஆமாம், அவங்களுக்கு
0: எல்லாமே நீங்க கத்து கொடுத்துருவீங்க. எல்லா வெரைட்டிஸ்
1: நிறைய இருக்கு.
0: எவ்வளவு மேடம் இதுக்கு சார்ஜ் பண்ணுவீங்க? இந்த ட்ரைனிங்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படினா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க?
3: 300 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவீங்க. மாதிரி ஜூட் நம்ம கத்து கொடுக்கிறது பேக்ஸ் அவங்க தான் கொண்டு போறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேர் கத்து ரெண்டு பேர் யூனிட் திறந்திருக்காங்க.
0: உங்க கிட்ட ட்ரைனிங் கத்துக்கிட்டு ரெண்டு யூனிட் தொடங்கி இருக்காங்க.
1: ரெண்டு பேர் யூனிட் ஆரம்பிச்சிட்டாங்க.
0: பாராட்டுகள் மேடம்.
2: உற்சாகப்படுத்துறதுக்கு
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வந்து இந்த ஜூட் எல்லாம் வந்து ஒரு பேக் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகும்? நீங்க வந்து அதுல வந்து என்ன லாபம் கிடைக்கும்?
1: இல்ல நமக்கு வந்து ஜூட்ல
0: ஓரளவு நீங்க ஒரு ஒரு இதுக்கு சொல்லுங்க.
2: இல்ல எங்களுக்கு 20% கிடைக்கும்.
1: கட்டாயம் 20%
2: கிடைக்கும். ஆமா, ஏன்னா அப்பதான் சரியா இருக்கும். ஏன்னா குழுல இருந்து நம்ம தைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கும் குறைவு இல்லாம இருக்கணும். ரெண்டாவது அது நாங்க எல்லாமே வாங்கி போட்டு நாங்க பண்றோம். எங்களுக்கு ஒரு
1: அமௌண்ட் கிடைக்குதுன்னா நடுவுல இடைத்தரகர்கள்
2: நேரடி சேல்ஸ் பண்றோம். பிரச்சனை இல்ல,
1: நாங்களே மார்க்கெட்டிங் பண்றோம்.
0: நீங்க ஆர்டர்ஸ்க்கு அப்புறம் தான் தைக்க ஆரம்பிப்பீங்களா இல்ல தைச்சிட்டு ஆர்டர் பண்ணுவீங்களா?
3: இல்லம்மா, அப்படியே தைக்கிறதுக்கு முன்னாடி வரும், தைச்ச பிறகு வரும். இப்ப தைச்சு ஆர்டருக்காக வச்சுக்கிற சேல்ஸுக்காக இல்ல, ஆர்டருக்காக வச்சுன்னா அவங்க அப்படியே கொண்டு பேலா கொண்டு போயிடுவாங்க. நீங்க ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணுவோம். எங்க கிட்ட
0: இப்ப நீங்க வந்து ஒரு பேக் வந்து கல்யாணத்துக்கு ஒரு டிசைன் பண்ணிடுறீங்க, ஒரு இப்ப வரும் அப்படின்னு நினைச்சு ஒரு 1000 பேக் பண்ணிடுறீங்க. திடீர்னு உங்களுக்கு வந்து அது வந்து எதிர்பாராத விதமா கேன்சல் ஆயிடுது. இப்ப அந்த 1000 பேக் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு டிசைன்ல செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப வேற ஒருத்தவங்களுக்கு அந்த அந்த டிசைன் புடிச்சிருந்தாதான் அது வாங்குவாங்க. அப்ப அது உங்களுக்கு தேங்கி போயிடும். அப்ப அது எப்படி நீங்க வந்து சேல்ஸ் பண்ணுவீங்க?
3: இந்த மாதிரி ஸ்டால் இருக்கு. இப்ப வந்து இந்த கொழு வருது பாத்தீங்களா, அந்த கொழு டைம்ல சேல் ஆயிடும்.
2: விருப்பத்துக்கு நாங்க தக்கிறது எல்லாம் அந்த இடத்துல சேல் ஆயிடும். ஆனா ஆர்டர்னு வர்றது அவங்களோட விருப்பத்துக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க. அதான் அவங்க ஆர்டர் வாங்கின பிறகு, அட்வான்ஸ் வாங்கின பிறகு நாங்க தச்சு தருவோம்.
0: இப்ப வந்து ஒரு பேக் வந்து இப்ப சாதாரண ஒரு ஹேண்ட் பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஜூட்ல தயாரிச்சிருங்க, அதை மேன்மேலும் அழகாக்குறதுக்கு வந்து எம்ப்ராய்டரி அது மேல இல்ல வந்து சமைக்க வச்சு தைக்கிறது, அதெல்லாமும் நீங்களே ஒரு ஒரு பேக்குக்கும் ஒரு விதமா செய்வீங்களா இல்ல அதுக்கும் தனியா ஆள் வச்சிருக்கீங்க?
3: கற்பனைக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணுங்க மேடம்.
0: தைக்கிறப்பே அது மாதிரி வச்சு பண்ணிடுவீங்க.
3: எதை லைக் பண்றோம் அதை வச்சுதான் இது பண்ணுவோம்.
2: வந்து எம்ப்ராய்டரி பண்றவாங்க அவங்க கிட்ட கொடுத்த எம்ப்ராய்டரி பண்ணி வாங்கிப்போம்.
0: பண்ணி வாங்கிப்பீங்க.
1: எங்க குழுவிலேயே இப்ப ஹேண்ட் ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
2: எங்க குழுவிலே
1: இருக்காங்க, எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நாங்க வந்து கொடுத்துட்டா இப்ப இந்த பேக்குக்கு இந்த டிசைன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா சில பேக்குக்கு வந்து நடுவுல டிசைன் பண்ணா நல்லா இருக்கும், சில பேக்குக்கு வந்து
0: நீங்க டிசைன கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க, அவங்களே டிசைனும் பண்ணி
2: கொடுப்பாங்க.
0: இதுவும் ஒரு தொழில் வாய்ப்பு தான். வெறும் எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்க, மிரர் ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த ஜூட்லயும் வந்து அவங்க துணி மட்டும் நம்பிட்டு இருக்காம இந்த மாதிரி ஜூட்லயும் அவங்க வந்து அவங்களுடைய திறமைகளை காட்டலாம். அது வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பாகவும் இருக்கு.
3: காலு மெதி கூட அந்த உள்ள நூல்ல பின்ற மாதிரி கொடுத்துருக்கோம்.
0: மிதியடி கூட ஜூட் இல்ல,
3: அதுல எம்ப்ராய்டிங் ஒர்க்னா அந்த உள்ள நூல்
1: பின்ற வைக்கிற கிளிப்ல இருந்து காலுக்கு போற செப்பல் வரைக்கும் ஜூட்ல இருக்குங்க.
0: ஜூட்ல இருக்கு,
1: ஜூட்ல
3: இருக்கு. சாரி இருக்குங்களா?
0: எது அதிகமா டிமாண்ட்? இது எதுக்கு?
2: பேக்ஸ் தான் டிமாண்ட். பேக்ஸ்
0: தான். இது அந்த கல்யாண பைதானா இல்ல வந்து
2: எல்லா பேக்ஸ்மே
0: ஹேண்ட் பேக்ஸ்,
3: லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ். அதுக்கு தான் இப்ப நிறைய
2: எல்லாம் நிறைய பேக்ஸ் தான் எல்லாமே. இப்ப
0: முன்னாடி மினிமம் காஸ்ட் என்ன ஆகுது ஒரு ஹேண்ட் பேக் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு வந்து எவ்வளவு ரூபாயில இருந்து இருக்கு?
1: அதாவது மினிமம் ப்ராடக்ட்
3: பைர் வரைக்கும் 300 ரூபீஸ் இருக்கு.
0: 5 ரூபீஸ்க்கு ஹேண்ட் பேக்
3: கிடைக்குதா? பர்ஸ் இருக்கு மேடம், பவுச் இருக்கு. பர்ஸ்ல இருந்து பவுச்ல இருந்து லேடிஸ் ஹேண்ட் பேக்ல இருந்து ஸ்கூல் பேக்ல இருந்து இருக்கு. எங்க கிட்ட ஸ்கூல் பேக்கும் பண்றோம் நாங்க.
0: ஒரு நாளைக்கு சராசரியா எவ்வளவு மேடம் தயாரிப்பீங்க? உங்களுடைய மிஷின் இது உங்களுடைய ப்ராடக்ட் எவ்வளவு சேல் இது பண்ணுவீங்க? எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றீங்க?
3: முகூர்த்த பையனா ஒருத்தருக்கு 100 பை தைப்போம்.
1: முகூர்த்த பேக் அப்படின்னா கேரண்டியா நாங்க ஆளுக்கு 100 பை தப்போம்.
0: அதை தவிர நீங்க தனியாவும் டெய்லரிங் யூனிட் வச்சு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, வெளியிலயும் ஆர்டர்ஸ் கொடுத்து தைக்கிறீங்க.
1: அது இப்பெல்லாம் நாங்க வந்து மேரேஜுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பேக்னு சொல்லிட்டு நாங்க வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்க கொடுக்கற பேக் வெளி மார்க்கெட்ல கிடைக்காத மாதிரி நாங்க டிசைன் பண்ணி கொடுக்கறோம்,
0: தனித்தன்மையா இருக்கணும் அப்படின்னு.
1: அதனால வந்து எங்க கிட்ட வந்து இப்போ மோஸ்ட்லி இப்போ ஒரு 1 இயரா வந்து எங்க கிட்ட வந்து மேரேஜ் பேக்ஸ் ஆர்டர்ங்கிறது அதை பார்த்த மேரேஜ் பேக்ஸ் மாதிரியே தெரியாது. ஹேண்ட்பேக் அதோட வேல்யூ கிட்டத்தட்ட வந்து 100 ரூபீஸ் இருக்கும். ஏன்னா நாங்கள் பண்ணி கொடுக்குற டிசைனும் அந்த பேட்டர்னும் பிடிச்சிருக்கிறதுனால வந்து அந்த மாதிரி பேக்ஸும் எங்கள்கிட்ட இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வருது.
0: நன்றி மேடம், இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னீங்க, எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ணீங்க, எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டீங்க, 4000 ரூபாயில் முதலீட்டிலேருந்து தொடங்கி பல்வேறு பேங்க்கெல்லாம் கூட உங்களுக்கு வந்து பணம் வந்து இது கொடுக்குறேன், கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட உழைப்பில் நீங்கள் வந்து வளர்ந்துருக்கிறது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய நிறுவனம் வந்து நல்லா வளர்ந்து இன்னும் பெரிய யூனிட் ஆகணும் அப்படின்னு மனசார நாங்கள் வந்து உங்களை பாராட்டுறோம், வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இது உங்களோட மட்டும் இல்லாமல் இன்னும் பலர் வந்து உங்களை வந்து தொடர்பு கொண்டு யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கும் ட்ரைனிங் கத்துக்கிறதுக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு உதவினீங்கன்னா பல தொழில் முனைவோர் வந்து இதுல இருந்து உருவாவாங்க, அவங்களுக்கெல்லாமும் இது வந்து ஒரு நல்ல ஒரு இந்த துறை வந்து ரொம்ப பெண்களுக்கு வந்து ரொம்ப ஏற்றதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நேர்களும் இதை பயன்படுத்திக்குவாங்க நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ஐவர் பேக்ஸ் சார்பா நாங்க 3 பேருமே MOB சமுதாய வானொலிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Peace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போ தான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி.
6: வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான்.
5: நீங்க கேட்டுக்கொண்டு இருக்குது MOPN சமுதாய வானொலி 107.8.
7: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8.
8: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் பவித்ரா.
9: நான் சுனிதா.
8: சுனிதா அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள வந்ததே லேட்டா, நான் பயங்கர இன்ட்ரோவா இருக்க. சொல்லு சுனி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம், அண்ட் அதுக்கு முன்னாடி எதனால லேட்டா வந்த அப்படின்றத சொல்லு.
9: அதுதான் நானும் சொல்ல வந்தேன். எதை பத்தி பேச போறோங்கிறத நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். நானும் எப்படியாவது இன்னைக்கு ஷோக்கு டைமுக்கு வந்துடணும்னு சொல்லி வீட்டுல இருந்து கிளம்பினம் பவி. வண்டி எடுத்துட்டு அப்படியே மெயின் ரோட்ல வரேன் பாரு, ஒரே டிராபிக். இந்த பக்கம் திரும்ப முடியல, அந்த பக்கம் திரும்ப முடியல. சரி ஓகே, மெயின் ரோட் செட் ஆகாது, நம்ம வந்துட்டு சந்து வழி சந்த் சந்தா புகுந்து வந்துடலாம்னு சொல்லி சந்துக்குள்ள புகுந்தா குப்பை ரோடு கல் மண் ஐயோ செம கடுப்பாய். திரும்ப அங்கேருந்து குதிச்சு குதிச்சு ஒவ்வொரு வாட்டி ஹிமாலயால ஏறி இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒன்றும் சரி, நமக்கு செட் ஆகாது, டிராஃபிக்கே பெட்டர்னு சொல்லி திரும்ப டிராஃபிக்கே வந்துட்டேன். ஒன்று வந்து அந்த கூட்டத்தில் அப்படியே என்ன சொல்கிறது, நசிங்கி பிசிங்கி பிசிங்கி பிசிங்கி உனக்கு தான் தெரியுமே, வந்து சேர்த்துக்குள்ள இவ்வளோ லேட் ஆகிடுச்சு.
8: மெயின் ரோடில் வந்து டிராஃபிக்காக இருந்தது. ஸோ சந்தில் வந்து எப்படியாவது ஷார்ட்கட்டில் வந்துடலான்னு பார்த்தா அங்கே குப்பை. ஸோ வர முடியல, திருப்பி மெயின் ரோட்லேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற.
9: எனக்கு சமைக்க சுத்தமா தெரியாது, அதே மாதிரி கத்துக்கிற ஐடியாவும் இல்ல. அதனால நெக்ஸ்ட்
8: மியூசிக்.
9: மியூசிக் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான், ஆனா கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு.
8: மூடு இல்லன்ற நீ
9: அதேதான். அடுத்தது
8: பியூட்டி டிப்.
9: பியூட்டி டிப்ஸ் ஆக்சுவலி அழகு கெதுக்குமா அழகு.
8: ஒரு நிமிஷம் நிறுத்து, நீ ஏதோ உன் மனசுல பயங்கர ஐடியாவோட வந்துட்ட, இதுதான் பேசணும்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லி நீ சொல்லாம இதா அதான்னு சொல்லி என்ன வேற கேக்குற. நான் எது சொன்னாலும் அது வேணா வேணான்னு வேற சொல்ற.
9: ஏய், நீ சொன்னது கரெக்ட் தான், நான் எதை பத்தி பேச போறேன்னு ஃபிக்ஸ் ஆகி தான் வந்தேன். ஆக்சுவலி அதுக்கு லீட் கூட நான் வந்த உடனே கொடுத்துட்டேன், நீ கண்டுபிடிப்பேன்னு நினைச்சேன்.
8: ரோடு
9: ரோடா?
8: சந்த தெரு.
9: சந்த தெருவை பத்தி என்னத்த பேசுறது, அதுவும் இல்ல.
8: டிராபிக்
9: டிராபிக்கும் இல்ல.
8: பொல்யூஷன்.
9: ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்க பார்த்தாலும் காத்து இருக்கோ இல்லையோ, எங்க பார்த்தாலும் குப்பை இருக்கு.
8: ஓகே, அண்ட் கார்பேஜ்ல நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேச போறோம்?
9: எனக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பேசுறோம் அப்படிங்கறத விட, இந்தியாவில் கார்பேஜ் வந்துட்டு எந்தெந்த விதத்துல அவங்க இது பண்றதுக்காக ட்ரை பண்ண, ஐ மீன் கிளீன் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத வந்துட்டு நம்மளோட ஆடியன்ஸ்க்கு புரியற மாதிரி பேசினா என்ன?
8: கண்டிப்பா பேசலாம். அண்ட் நீ சொல்ல சுனியா, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் போனேன்னு வச்சுக்கோயேன், நீ ஏதாவது கொஞ்சமா ஏதாவது வேஸ்ட் எல்லாம் கீழே ரோட்லயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல போட்டோம்னா உனக்கு அங்க வந்து ஸ்பாட் ஃபைன் எல்லாம் போடுவாங்க. அண்ட் இந்தியாவில எதனால நம்மளால அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அதாவது சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல?
9: எனக்கு என்ன தோணுதுன்னா, மைட் பி பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன். நம்மளோட ஜனத்தொகை இவ்வளோ இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் ஃபைன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்றதுங்கிறது கொஞ்சம் இடிக்கிற விஷயம்தான். சரி, மற்ற எல்லா கண்ட்ரியை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றேன், எங்க ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரிஸோட எக்ஸாம்பிள் சொல்ல பாக்கலாம்.
8: அண்ட் நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் முக்கியமா ஜப்பான் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தேன்னா, நீ அந்த ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும். அண்ட் அந்த கண்ட்ரி வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் W2E and E2E from waste அப்படின்னு கூட சொல்வாங்க.
9: Sorry, repeat it again.
8: அதாவது waste to energy, energy from waste அப்படின்னு சொல்வாங்க. So அந்த அளவு

0: அவங்க வந்து இதுல இருந்து நம்ம வந்து நிறைய விஷயத்துல இருந்து காசு எல்லாம் சம்பாதிக்கிறோம்ல, அண்ட் குப்பையில இருந்து கூட அவங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி, சோ அது மூலியமா கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு,
1: அதாவது குப்பையிலேயே சம்பாதிக்கிறாங்க.
0: கண்டிப்பா. அண்ட் ஜப்பான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கு. அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா என்வாக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அண்ட் இதை வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, அண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் இதை பத்தி உனக்கு தெரியுமா? எலக்ட்ரிக் பைப் இருக்குல்ல, அது மூலமா வந்து நம்ம கிரவுண்ட்ல வந்து டம்ப் பண்றது வேஸ்டேஜ் எல்லாம், அண்ட் அது மூலமா வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. அண்ட் இதை கூட நம்ம இந்தியாவில இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு, அதாவது தாய்பாய் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அண்ட் இங்க என்ன அப்படின்னா, இந்த ஹவுஸ் ஹோல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எவ்வளோ குப்பை போடுறாங்களோ அந்த குப்பை வந்து அதுக்கு ஒரு நம்ம வெயிட் போட்டு எடுப்பாங்கல்ல இங்க குப்பைலாம், ஸோ அந்த மாதிரி வெயிட் போட்டு நீ எவ்வளோ குப்பை போடுறியோ அவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு.
1: அதாவது பேப்பர் எடைக்கு போடுற மாதிரி.
0: பேப்பர் எடைக்கு போடுற மாதிரி பேப்பர்காரன் உனக்கு காசு கொடுப்பான், ஆனால் நீ குப்பை போட்டனா நீ தான் கவர்மெண்ட்க்கு பே பண்ணணும்.
1: நினைக்கிறேன்
0: அது மட்டும் இல்லாம இந்த தாய்பாய் கண்ட்ரில ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர குப்பலா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு இத பண்ண உடனே நிறைய எவ்வளவு வேஸ்டேஜ் வந்து இப்போ ஒரு 10 மடங்குனா அது அப்படியே வந்து ஒரு 1 மடங்கு, 1% 100%ல இருந்து அப்படியே ஒரு 1-2% வரைக்கும் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க.
1: வெரி குட். வேற கண்ட்ரி ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா?
0: நிறைய கண்ட்ரி இருக்கு, ஆனா நம்ம ஊரை பத்தி
1: அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்தியாவில என்ன பண்ணாங்க அதை சொல்லு.
0: இந்தியாவில வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப குட்டியான டிஸ்ட்ரிக்ட், ஒரு 60-70,000 பாப்புலேஷன் தான் அந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா அண்ட் மத்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு?
1: ஓகே ஓகே, எனக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி, அதனால எந்த டிஸ்ட்ரிக்ட் நீயே சொல்லிடு.
0: ஓகே, எனக்கு கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் கம்மியா இருக்கிறதுனால நானே சொல்றேன். அண்ட் 60-70,000 ரொம்ப கம்மி பாப்புலேஷன் இருக்க டிஸ்ட்ரிக்ட் வந்து நாமக்கல். அண்ட் நாமக்கல்ல தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அண்ட் ஒவ்வொரு அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க.
1: ஓகே ஓகே, ஸ்டாப் ஸ்டாப் பவி ஸ்டாப். நீ நாமக்கல், நான் வந்துட்டு என்ன சொல்ற, தாய்பாய் ஓகே, யூரோப்பியன் கண்ட்ரி ஜப்பான், இங்க இருந்தாலும் ஆளை கூட்டு பேசுன்னு சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற நாமக்கல், அங்கிருந்து யாராவது ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் பத்தி அவங்களே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா. அண்ட் இந்த மாதிரி கேட்பேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நாமக்கல்லே இருக்கவங்க ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ஊர்ல எப்படி எல்லாம் வந்து இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்றாங்க, அண்ட் எந்த மாதிரி எல்லாம் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களே சொல்ல போறாங்க. நாமக்கல்ல இருந்து ஒருத்தவங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப ஆசைப்பட்டல சுனிதா, சோ நாமக்கல்ல இருந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க.
1: யார் பாது?
0: யாரு அப்படி? நீ ஏதாவது ஒரு கெஸ் வச்சிருப்பியே.
1: ஆமா, இது பாரு, சிஎம் பிரசிடென்ட் அந்த மாதிரினா கூட என்னோட கெஸ் ஒருவேளை இதாகும்.
0: வந்து ரொம்ப பேசுற, அதனால நானே டைரக்டா சொல்லிடுறேன். மீரா வந்து நம்ம கூட பேச போறாங்க.
1: மீராவா? சரி, இன்னமும் பெரிய இன்ட்ரோ எல்லாம் கொடுத்தீங்க. மீரா என்ன அந்த ப்ராஜெக்ட் அவங்கதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா?
0: அப்படி சொல்ல முடியாது. ஸோ ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் முடிக்கிறது யார்கிட்ட இருக்கு?
1: யார்கிட்ட இருக்கு?
0: ஸோ நாமக்கல்ல இந்த 60-70,000 பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால, ஸோ அதுல
1: ஓகே ஓகே ஓகே ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அந்த 60-70,000 மக்கள் ஒரு நபர் வராங்க.
0: ஆமா, அவங்களோட அந்த 60,000-70,000 நபர்களோட ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்க வந்து எப்படி அவங்க வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணாங்க, அண்ட் இந்த சிஸ்டம் வந்து அவங்க ஊர்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு,
1: இந்த சிஸ்டம் அங்க நடக்கும்போது அவங்க நேரடியா பாத்துருக்காங்க போல இருக்கு.
0: நேரடியா பாத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு இவங்க ஒரு
1: ரொம்ப பேசாத, நீ அவங்களை கூப்பிட்டு
0: கூப்பிடலாம். அண்ட் சுனிதா, ரொம்ப நேரமா யார் மீரா மீரான்னு கேட்டியே, இவங்க தான் மீரா. அண்ட் மீரா இவங்க தான் சுனிதா.
1: ஹாய் மீரா.
2: ஹாய் சுனிதா.
1: சொல்லுங்க, நீங்க நாமக்கல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் இப்ப அங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு
1: இருக்கேன். இந்த இது ப்ராஜெக்ட் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க பாத்துட்டு இருந்தீங்க, நீங்க அங்க இருந்தீங்க இல்லையா?
2: நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்பே அங்க இல்ல, பட் இது சக்சஸ்ஃபுல்லா போறத நான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நான் ரொம்ப ப்ரௌடா சொல்லுவேன். நாமக்கல், நம்ம இந்தியாவே நாமக்கல் தான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்குது. இங்க இருந்தா இந்த ப்ராஜெக்ட் இன்னும் கேரி ஓவர் ஆகி நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: இதுன்னு சொல்றீங்க, எனக்கு எதுனே தெரியாது. சோ will you please explain us what is it, என்ன அந்த ப்ராஜெக்ட், என்ன
2: அது? அது ஒரு பெரிய நிறைய பண்ணிருக்காங்க சொல்லப்போனா, அதனாலதான்
1: ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க.
2: கண்டிப்பா, இது ஆக்சுவலி முதல்ல தொடங்கி வச்சது அந்த ஊரோட கலெக்டர், அதாவது நாமக்கல் கலெக்டர் தான் இந்த ப்ராஜெக்டையே எம்பசைஸ் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு.
0: ஓகே, அண்ட் இதுல வந்து நிறைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அண்ட் யாரெல்லாம் இதுல வந்து?
2: கண்டிப்பா, எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டுமே ஒருத்தங்களால தனியா செஞ்சு முடிக்கிறது அது ரொம்ப கஷ்டம், நிறைய ஹெல்ப் தேவை. இந்த ப்ராஜெக்டுக்காக மெயின் ஹெல்ப் பண்ணவங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், அங்க இருக்கிற ஆபிசர்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி ரொம்ப நல்லா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த மாதிரி விமன்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அவங்கெல்லாம், அப்புறம் ஸ்கூல்ஸ், இந்த மார்க்கெட் அசோசியேஷன், இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், லைக் யாரெல்லாம் வேஸ்ட் உருவாகிறதுக்கு மெயினாக காரணமாக இருக்காங்களோ அதில் அவங்களாதான் இந்த மெயினாக வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்
1: எல்லாத்துக்கும் மேலே அங்கே பப்ளிக் அவங்களோட.
2: எவ்வளோதான் நம்ம ரூல்ஸ் போட்டாலும் அது ஒருத்தங்க ஃபாலோ பண்ணணுமே.
1: அதுதான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பப்ளிக் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்.
2: ரொம்ப கோஆப்ரேட்டிவ், அது ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ரொம்ப லீனியன்ட்டாகவும் இல்லை, அது எம்ஃபசைஸ் பண்ணுறப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. நான் எப்படின்னா சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக பண்ணனால தான் உங்களுக்கு போக போக அது ஃபாலோ பண்ணுற மாதிரியே போயிருச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பனிஷ்மெண்ட்ஸ்ல கூட அவ்வளோ இதை மீறினா சிவியராக இருந்துச்சு. மார்னிங் வந்து கொஞ்ச நாள் ஸ்வீப் பண்ணுவாங்க, நைட் பண்ணுவாங்க, அது யூஸ்வலா இருக்காது. ஆனா இங்க மட்டும் நாமக்கல்ல மட்டும் இந்த ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ரோட்ஸ் அந்த ஏரியாஸ் எல்லாம் 24 ஹவர்ஸ் கிளீன் பண்ணாங்க, அதாவது நைட் டைம்ல கூட வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதனாலே லைக் உங்களுக்கு அந்த ஃபுல் டைம் அந்த என்விரான்மெண்ட் கிளீனாவே இருந்துச்சு, நல்லா இருக்கும். அண்ட் செகண்ட்லி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு கார்பேஜ் பின்ஸ் வச்சாங்க. ஒன்னு அதாவது ஆர்கானிக் வேஸ்ட் போடுறது, அதாவது நம்மளோட இந்த வெஜிடபிள் ஸ்கின்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ண முடியும், அந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் ஆர்கானிக் வேஸ்ட். அதே மாதிரி இன்னொரு அந்த குப்பை தொட்டியில ரெண்டு பேர் சொன்னால அந்த இன்னொன்றுல வந்து இந்த நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் அதெல்லாம் அழிக்கவே முடியாது.
1: ஆமா,
2: அதுல என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் அதை யூஸ் பண்ணாங்க,
1: அதாவது புது பிளாஸ்டிக் ப்ராடக்ட்,
2: பிளாஸ்டிக் ப்ராடக்ட் எக்ஸாக்ட்லி. சோ என்விரான்மெண்ட் கெடுதலும் அதனால அதெல்லாம் புதைச்சா ரொம்ப கெடுதல் வரும், ஆக்சுவலி அது சாயிலே கெடுக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்குது சயின்டிபிக். இது இதனாலே நிறைய ஊர்ல அந்த பிளான்ஸே முளைக்காம அந்த மாதிரி
0: எல்லாம். அது மட்டும் இல்லாம இந்த நிறைய ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னதான் குப்பை எல்லாம் கலெக்ட் பண்ணாலும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் கார்னர்ல எடுத்துட்டு போய் கொட்டிடுவாங்க.
2: ஆமா, ஆனா இது நான் இந்த ரொம்ப பெருமையா சொல்லுவேன், நாமக்கல்ல மட்டும் நடக்கல, இதுக்காகவே ஒரு வில்லேஜ தனியா, அதாவது தாலக்கரை அப்படின்ற ஒரு வில்லேஜ வந்து அலாட் பண்ணிருக்காங்க. இந்த வில்லேஜ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 ஏக்கர்ஸ் கிட்ட ஏரியா அலாட் பண்ணிருக்காங்க. அங்க மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ட்
0: பண்ணி
2: லேண்ட் ஃபில்ஸ், அதாவது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற வேஸ்ட் எல்லாம் அங்க மட்டும்தான் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸிங்.
0: எல்லா லேண்டையும் வேஸ்ட் பண்ணாம தனியா அதுக்காக அலெக்ட் பண்ணி அண்ட் ரீசைக்கிள் எல்லாம் பண்ண ஸ்டார்ட்.
1: ஒரு சின்ன டவுட்டா, இந்த ஒரு விவேக்கோட காமெடி இருக்கு தெரியுமா, ஒரு இடத்துல இருந்து குப்பை எடுத்து ஊர் ஃபுல்லா குப்பையை கொட்டிட்டு போற குப்பை வண்டி மாதிரி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சோ அங்க அந்த வண்டிங்க அந்த குப்பை வண்டிங்க அதுல அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லையா?
2: பண்ணிட்டாங்க.
1: ஓகே,
2: இது ஒரு தடவை தான் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இப்ப இதை எங்க லைஃப் லாங் இதை கேரி ஆன் பண்ண இந்த மாதிரி இப்ப இதனால எவ்வளவு நன்மை வருது, காசு கொஞ்சம் செலவானாலும் நன்மை அதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு வருது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பார்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த பரியல் கிரவுண்ட்ஸ், அதாவது சுடுகாடுல என்ன பண்ணாங்கன்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த நான் சொன்ன ஆர்கானிக் வேஸ்ட்ல இருந்து மேன்யூர் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க.
0: கண்டிப்பா.
2: சோ அதெல்லாம் அப்படியே அந்த கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் போட்டு அழகா ஒரு பூந்த தோட்டம் ஆக்கிட்டாங்க.
0: பரியல் கிரவுண்ட்ஸ் கூட நல்லா டெக்கரேட் பண்ணாங்க.
2: யாருமே அந்த சுடுகாடு அப்படி பக்கத்துல போகாம இருந்த அந்த மாதிரி இடத்துல இப்ப பாக்குறதுக்கே அதுக்கே ஒரு தனி ஆளுங்க வராங்க.
1: அதாவது சுடுகாடு வந்து பார்க் மாதிரி ஆயிடுச்சுன்றீங்க.
2: அவ்வளவு அழகா, அவ்வளவு அழகான பூச்செடிங்க எல்லாம் வச்சு உங்களுக்கு அது யாருமே சுடுகாடு சொல்ல மாட்டேன், யாராவது வந்து சொல்லணும், அப்பதான் தெரியும்.
0: வெளியூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பா
2: ஸ்பாட்னு நினைப்பாங்க, அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு ஒரு மெயின் காரணம் நான் சொன்ன மாதிரி பப்ளிக் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க, இதை அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரூல்ஸ் எல்லாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ரோட்ல வந்து எந்த விதத்துலையும் குப்பை தொட்டி குப்பை போடக்கூடாது, குப்பை தொட்டி அங்கங்கே அலாட் பண்ணியிருக்காங்க ஊர் ஃபுல்லாக. ஸோ அங்கே மட்டும்தான் பப்ளிக் டஸ்ட்பின்ஸில் மட்டும்தான் போடணும், வேறு எங்கேயுமே போடக்கூடாது. போட்டா அதுக்காகவே ரெண்டு ஆபீசர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க
1: எவ்ரி ஸ்ட்ரீட்ஸ்லையா,
2: எல்லா ஸ்ட்ரீட் அப்படின்னா ஃபுல் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டுன்னா ஒரு இந்த மெயின் ஸ்ட்ரீட் எங்கெல்லாம்
0: நிறைய சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அலாட் பண்ணாங்க.
2: அவங்க அவங்களோட வேலை என்னன்னா ஸ்பாட் ஃபைன் போடுவாங்க, அதாவது நீ மட்டும் வெளியில குப்பத்தூர்ல போடாம கீழே போடணும் அங்கேயும் உனக்கு ஃபைன் போடுவாங்க. அண்ட் இது வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா, இது அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அவ்வளவு நடத்திட்டு இருக்காங்க.
1: லைக் பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஃபைன் மட்டும் தானா, இல்ல ஜெயில் லைஃப் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கா?
2: இல்ல அந்த அளவுக்கு இது போகல. லைக் ஃபைன் போட்டாலே ஃபர்ஸ்ட் டைம்
1: அதுவே பெரிய பனிஷ்மெண்ட் தான்.
0: ஃபைன் சொல்லி நிறைய விஷயத்துக்குலாம் சொல்வாங்க, ஆனா அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இன்க்ளீமெண்ட் பண்ண மாட்டாங்க.
2: போட்டே திரங்க, நீ என்ன ரீசன் வேணாலும் கொடுத்துக்கோ, நான் தெரியாதனமா வந்துருச்சு எதுவும் இல்ல, உன் கையில இருந்து விழுந்துச்சு நீ காசு கொடுக்கணும். சோ இது ஒரு தடவை பட்டாலே அதுக்கப்புறம் செகண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க போடாத, இந்த மாதிரி
0: ஒரு தனி அவேர்னஸ் வரும்.
2: அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா மெயினா எங்க அதிகமா குப்பை ஃபார்ம் ஆகுது, யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு ஒரு கல்யாணம் நடந்தா அந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் அந்த
1: இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரி
0: ஹோட்டல்ஸ்
2: அங்கதான் நிறைய ஆகுது. சோ அங்கெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் வந்து அது தனியா அவங்க இது பண்ணிக்கிறாங்க. நான் சொல்றது மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி ஏரியானா இவங்க முன்னாடியே போய் முனிசிபாலிட்டியில சொல்லி வச்சிருந்தாங்க, இந்த பண்ணி நாளைக்கு எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுதுன்னு. சோ இவங்க போடுற குப்பையெல்லாம் அந்த முனிசிபாலிட்டி அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொஞ்சம் பே பண்ணணும்,
0: சர்வீஸ்
2: மாதிரி சர்வீஸ் சார்ஜ் எக்ஸாக்ட்லி. ஆனா இது அவங்க சொல்லி வச்சே ஆகணும்,
0: அது கண்டிப்பா முன்னாடியே வந்து அவங்களுக்கு
2: இன்ஃபார்ம் பண்ணணும். பண்ணாம பண்றது ஐ மீன் தப்பு,
0: இட்ஸ்
2: an offense.
1: ஓகே.
2: சோ அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்ன பண்ணிக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நானே நிறைய இடத்துல சென்னையில எல்லாம் பாத்திருக்கேன், இந்த ரோட் சைட் ஷாப்ஸ் அந்த இதெல்லாம் கையேந்தி பவன் தானே அதெல்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கா, எங்க ஊர்லயே ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. ஆனா இப்ப அதை எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க.
1: ஐயோ, கையேந்தி பவன் இல்லைன்னா என்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோமே.
2: உங்கள மாதிரி ஆளுங்கனாலதான் குப்பையே நாட்டிலயும் வளருது, அதை நினைச்சு இது பண்ணணும்.
1: ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க.
2: அதான் இந்த கையேந்தி பவன் மாதிரி இந்த ரோட் சைட் ஷாப்ஸ்
1: அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சிருக்க ஷாப்ஸ் எல்லாமே
2: அந்த ஷாப்ஸ் அது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படியே குப்பையா அந்த
0: சாப்பிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்ல கொடுப்பாங்க, போடுவாங்க
2: ஒரு கொஞ்சம் கூட பிளஸ் போல அது ஹைஜீனிக்கும் இல்ல. ருசி நல்லாதான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா ஹைஜீனிக்கும் இல்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டுக்கும் அது நல்லது, அந்த குப்பை
1: டீச்சர். அப்புறம்
2: அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர் ஷாப்ஸ் இந்த நேஷனல் ஹைவேஸ்
0: லாரி ரிப்பேர் ஷாப்ஸ்
2: அப்படி சும்மா அவங்க பாட்டுக்கு அங்க வச்சிருப்பாங்க, ஒரு ப்ராப்பர் கடன் போடாம இவங்க பாட்டுக்கு எங்க எல்லாம் கொஞ்சம் நிறைய லாரி எல்லாம் வருமோ அங்க அவங்க பாட்டுக்கு போட்டுச்சிடுறாங்க. அதுல வர இந்த மிச்ச வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இதுல யூஸ் பண்ணதுல அப்படி தூக்கி போட்டுறாங்க.
1: ஆமா ஆமா, இந்த பஞ்சர் போன டயர் அது ஆக்சுவலி அதெல்லாம் கூட ரீசைக்கிள் பண்ண முடியாத
0: ஐட்டம் விஷயங்கள். அண்ட் அது இல்லாம அது வந்து குப்பையில போட்டு எரிக்கும் போது சோ அது தனியா ஒரு பொல்யூஷன் கிரியேட் பண்ணுது.
2: அதுதான் ஒன் ஆஃப் தி ரொம்ப இருக்குல்ல அதிகமா
0: சோ லங் கேன்சர் சோ அந்த மாதிரி வரதுக்குலாம் கூட சான்சஸ் இருக்கு.
1: ஓகே,
2: சோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல இது பண்ணிருக்காங்க. எங்கயுமே போட்டதும் இல்ல. இப்ப நீங்க நாமக்கல்ல பாத்தீங்கன்னா வெறும் ஷாப்ஸ் இருக்கும், வீடு இருக்கும், யாருமே இந்த ரோட் சைட்ல எல்லாம் வித்துட்டு போறதே இல்ல. நீங்க நானே சொல்ல, நீங்க வேணாலும் வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ், அதாவது
1: புரியுது, தெருநாய்கள்
2: தெருநாய்கள் அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு கூட நீங்க பாக்க மாட்டீங்க. மெயினா என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி இன்கேஸ் அன்லைசன்ஸ்ட் டாக்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கிறது பாத்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் அங்க போய் அவங்களே கவர்மெண்டே கூட்டிட்டு போய் அவங்களை சேர்த்துரும்.
1: அதாவது அந்த நாய்க்கு எந்த விதமான தீங்கும் வராம
2: பொதுமக்களையும்
0: டிஸ்டர்ப் பண்ணாம
2: அத போய் அவங்க
1: ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு.
2: சோ லைக் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தா இதுலதான் தினமும் செயல்படுற ஒரு விஷயம். நான் சொன்ன மாதிரி 24 hours ஒர்க்கிங்ன்றதும் இது ஒரு பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். இம்பார்ட்டன்ட் ரோட்ஸ் இதெல்லாம் தினமும் கிளீன் பண்ணிருப்பீங்க, அது பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு இன்டர்வெலுக்கு ஒரு தடவை
1: எனக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் ஏன் மற்ற ஸ்டேட்ஸில் ஆல் ஓவர் இந்தியாவில் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல?
0: கண்டிப்பாக வந்து இனிமேல் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு வந்து நாமக்கல் ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா அது வந்து ரொம்ப

0: நிறைய விஷயம் தெரியுது எங்களுக்கு, புரியறதுக்காக ஹெல்ப் பண்ணீங்க.
1: ஆக்சுவலி இது என்னோட ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லணும். எங்க அதான் சொன்ன மாதிரி எங்க சின்ன ஊர்ல நடக்கிறது இந்த மாதிரி சென்னை மாதிரி இவ்வளவு பெரிய ஊர்ல இது மூலயமா என்னால் பேச முடிஞ்சு இது நிறைய பேர் கேட்டு இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். நான் சொல்றதை விட லைக் எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: கண்டிப்பா, ரொம்ப நன்றி.
1: தேங்க்ஸ்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன சுனிதா, கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சுதான் நான் கூட்டிட்டு வந்த எப்படி டீச்சர் வந்து உன கலக்கிட்டாங்களா?
0: ஆக்சுவலி நீ கூட்டிட்டு வந்த டீச்சர் சொன்ன விஷயத்துல ஓரளவு புரிஞ்சதுன்றதெல்லாம் ஓகே.
2: ஓரளவுக்கா?
0: ஆமா ஓரளவு தான். ஏன்னா இந்த விஷயத்த பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் வேணும். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கவங்க எப்படின்னா உலக அளவுல நாட்டு அளவுல ஸ்டேட்ஸ் அளவுல இது வர எந்த இடத்துல போனாலும் இவங்க இல்லாம இருக்கவே மாட்டாங்க.
2: பயங்கர பில்டப் எல்லாம் கொடுக்குற யார் அது?
0: ஆக்சுவலி அவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. இந்த குப்பை விஷயத்த பத்தி அவங்கள தவிர அதை விட எக்ஸ்பர்ட்டா பேசுறதுக்கு வேற யாருமே இல்ல.
2: சுனிதா, நீ பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்துட்ட, யாருன்னு சொல்லிட்டனா?
0: சரி ஓகே, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு ஹவுஸ் வைஃப், பேரு சித்ரா. அவங்க வந்துட்டு ஒரு ஹவுஸ் வைஃப்ங்கிறதுனால குப்பையை தின தினம் பாக்குறவங்க. அவங்க வந்துட்டு இந்த எந்த அளவுக்கு கார்பேஜ் மேனேஜ்மெண்ட்
2: இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சென்னையில, அண்ட் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க.
0: அதை பத்தி அவங்க சொல்ல போறாங்க. ஹாய் சித்ரா.
3: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க சித்ரா, உங்க வீட்டுல இந்த குப்பைய குப்பை இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க?
3: குப்பையை கண்ட்ரோல் பண்ணோம்னு சொன்னா வந்துட்டு குப்பையை அப்பப்போ பெருக்கி எடுத்து டஸ்ட்பின்ல போடுறது, அதே மாதிரி வந்துட்டு குப்பை எங்க பார்த்தாலும் உடனே எடுத்து போடுறது, அது வெளியில போடணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம வீட்டுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்பினில் குப்பையை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு நாங்கள் ஃப்ளாட்டில் தான் இருக்கோம், அதனால காமனாக கீழே ஒரு குப்பை தொட்டி இருக்குது, அங்கே கொண்டு போய் அதை அந்த குப்பையை போடுறது.
2: ஓகே. அண்ட் நீங்கள் வந்து இந்த பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள், ஸோ அந்த மாதிரி ரெண்டு டஸ்ட்பின்லாம் வச்சு அண்ட் அந்த மாதிரி குப்பைலாம் போடுறதுண்டா, இல்லை ரெண்டுத்தையும்?
3: அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து யாரும் பண்ணுறதில்ல, எங்கள் ஃப்ளாட்லேயும் எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணுறதில்ல. அதுக்கு முக்கியமான காரணங்கள்னு பார்த்தா ஒன்று வந்து இடப்பற்றாக்குறை. ஏன்னா வந்து நாங்கள் இருக்கிறதே வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட்டில், அங்கே வந்து நீங்கள் பால்கனி அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடமே ரொம்ப சின்னது. அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் குப்பை தொட்டி வைக்கிறனும், அதுக்கப்புறம் வந்து வேலைக்கார அவங்க துவைக்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எல்லாமே அந்த இடம் தான். ஆனால் நாங்கள் வந்து தனித்தனியாக டஸ்ட்பின் வச்சு அதில் கொட்டி அது வந்து ஒன்று ஒரு காரணம் வந்து இடப்பற்றாக்குறை. இன்னொன்று வந்து சொல்லணும்னா அவசரமாக நம்ம குப்பையை போடும்போது நம்ம வந்து அந்த மாதிரி தோணும், ஏதோ வந்து போடுறோம் ஏதோ கீழே போடாம அதுல
2: கிளீனா வச்சிருக்கோமே
0: அப்படிங்கறது. உங்களோட இதுன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட கிளீனா வச்சிருக்கீங்க இந்த குப்பையும் இல்லாம.
3: அது ஆனா அவங்க சொல்ற மாதிரி பயோடிகிரேபிள் நான் பயோடிகிரேபிள் யோசிச்சு நம்ம போடுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டைம் இல்ல.
0: பிரிச்சு வச்சா கூட நம்மளோட முனிசிபாலிட்டி பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னாதான் போட்டு எடுத்துட்டு போறாங்க.
3: அந்த மாதிரி கீழே காமனா ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அது வந்து ஒரே இதுதான், எல்லாரும் கொண்டு வந்து அதுலதான் போடுறாங்க, அவங்க பிரிச்சு எல்லாம் போடுறதுக்கான வசதி கிடையாது.
2: நீங்க சொல்லுங்க, இது எந்த அளவுக்கு இந்த மாதிரி பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் சொல்லி எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அண்ட் முக்கியமா வந்து யார் மூலியமா சொன்னா இது வந்து பயங்கர ஸ்ட்ராங் மெசேஜா போய் சேரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பா பயோடிகிரேபிள் நான் பயோடிகிரேபிள் பிரிக்கிறது வந்து நிஜமாவே ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு அதே மாதிரி அவங்க வந்து அவங்க நாங்க சொன்ன மாதிரி குப்பை எடுத்துட்டு போகும்போது அவங்க அதே மாதிரி பிரிச்சு எடுத்துட்டு போய் தனித்தனியா, அதாவது எரிக்கிறத வந்துட்டு தனியா அவுட் சைட் சிட்டியில போய் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதை யாரு சொல்லணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு யங்ஸ்டர்ஸ், அவங்க வந்து கண்டிப்பா அதை ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து செய்யலாம். காலேஜ்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ, இப்ப வந்து நான் கேள்விப்படுறேன் நிறைய காலேஜ்ல கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அது மூலமா அவங்க வந்து ஏதாவது ஒரு அதை வந்து ஒரு ப்ராஜெக்டாவோ அந்த மாதிரி எடுத்துட்டு, அதாவது அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு தெரு நாடகம் வீதி நாடகமாகவோ இல்ல
2: ஸ்ட்ரீட் பிளே எல்லாம் பண்ணலாம்,
3: இல்ல ஒரு கேம்பெயின் மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம், ஏதாவது கொஞ்சம் அட்ராக்டிவா இன்ட்ரெஸ்டிங் அவங்களுக்கு. ஆனா நம்ம வந்து சும்மா அவங்களுக்கு வந்து சொல்ற மாதிரி
2: தனியா போடுங்க இப்படி போடுங்க
3: சும்மா வெறும் எல்லாரும் சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தா வந்து யாரும் அதை வந்து கவனிக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாருக்கும் புரியற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் ஒரு இனிஷியேட்டிவ் யார் எடுக்கலாம்னு சொன்னா வந்துட்டு ரொம்ப அதாவது அந்தந்த ஏரியால பாப்புலரா இருக்கிறவங்க பெரிய புள்ளிங்க
2: செலிபிரிட்டிஸ்
3: யா செலிபிரிட்டிஸ் அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க சொன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். எங்கேருந்தோ யாரோ வந்து சொல்றதை விட அவங்களுக்கே தெரிஞ்ச அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு
2: பிடிச்சவங்க ஒரு

0: ஃபேமஸான
1: ஆமா அந்த
0: பர்சனாலிட்டிஸ்னா
1: மாதிரி யாராவது வந்து எடுத்து சொன்னாங்க, இல்ல அவங்க வந்து நான் ஃபாலோ பண்றேன், நான் வந்து பண்றேன் அப்படின்னு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நீங்களும் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கேட்டுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: அதுக்கு எல்லாத்துக்கும் மேல கவர்மெண்டோட இன்வால்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். எடுத்த உடனே அவங்களும்
1: அவங்க வந்து கண்டிப்பா இப்ப வந்துட்டு நம்ம டிவியில வந்து பாக்குறோம் நிறைய விஷயத்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல வந்துட்டு இந்த மாதிரி நான் நல்ல கருத்துக்களை சொல்லி இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம். சோ அந்த மாதிரி அடிக்கடி போட்டுட்டே இருந்தோம், அதாவது ஒரு அளவுக்கு அது நம்ம பண்றோமோ பண்ணலையோ அது நம்மளுக்கு மனசுல கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த
0: ஒரு விஷயத்த நம்ம சொல்ல சொல்ல செய்ய செய்ய
1: மனசுல பதியும் ஓரளவுக்கு, நம்ம அவங்க சொன்ன உடனே நம்ம வந்து பண்ணிட மாட்டோம், இருந்தாலும் அது கேட்டுகிட்டே இருந்தா வந்து என்னமோ சொல்றாங்களே இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு படும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒருத்தரா அது செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: இன்னொரு விஷயம் சித்ரா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொன்ன மாதிரி ஹவுஸ் வைஃப்ஸ் வந்து வீட்டை கிளீனா வைக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ரோட்ஸ் கிளீனா வைக்கிறதுக்கு எடுத்துக்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு தோணும். அதாவது நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது கரெக்டா குப்பை தொட்டியில போடுறீங்க குப்பைய, அதை எடுத்துட்டு வந்து காமனா வெளியில போடும்போது பாத்தீங்கன்னா கீழே இறச்சி விடுறது,
2: அதாவது தொட்டியில இருக்கிறதோட
0: வெளியில போடுறாங்க நிறைய பேர்.
1: அதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னா, சம்டைம்ஸ் அந்த குப்பை தொட்டி வந்து ஃபுல்லா இருக்கும், அந்த காமனா இருக்கிற குப்பை தொட்டி ஏற்கனவே ஃபுல்லா இருக்கும், இப்ப வந்து நிறைய நாள் அந்த வந்து கிளீன் பண்ணல அப்படின்னு சொன்னா அதுவே ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கு மேல வந்து நம்ம அங்க எங்க இடம் இருக்கு அப்படின்லாம் பாத்து கொட்டிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது உள்ள ஏதாவது வேலை இருக்கலாம், அந்த ஒரு ஒரு நிமிஷம் கேப்ல வந்து குப்பையை போட்டுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கலாம். இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்க வேலைக்கு வர்றவங்க அவங்க தான் வந்து குப்பையை போட்டு போவாங்க, அவங்க ஏற்கனவே வந்துட்டு வாமா மின்னல் மாதிரி சரக்குன்னு வந்துட்டு சரக்குனா அவங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, நான் அவங்க வந்து வேற இடத்துல எல்லாம் வேலை பாக்குறதுனால. சோ அவங்க போகும்போது அவங்க பாட்டுக்கு எடுத்து அவங்க போட்டுட்டு
2: போறது அவசரத்துக்கு அந்த குப்பை தொட்டியில
1: எடுத்துட்டு போறாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போறாங்களே தவிர அதை வந்து அவங்க கரெக்டா போடுறாங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து நாங்க பாக்குறது இல்ல, அவங்க வந்து போட்டுட்டு போயிடுறாங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி வந்து சில பேர் வந்து சின்ன பசங்க கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க குப்பையை எடுத்துட்டு போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு,
2: அவங்க பேக் எல்லாம் அப்படியே வீசிட்டு கையாந்து
1: ஆமா அப்படியே ஜாலியா ஆட்டிட்டு போயிட்டு அது போட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்ததான் போடணும் இதுக்குள்ளதான் போடணும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும் அவங்களுக்கு, அதனால அவங்க வந்து கீழே வச்சிருவாங்க இல்ல வச்சுட்டு வந்துருவாங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்.
0: ஓகே, குப்பை நெறிஞ்சு வழுது அதனாலதான் கீழே போடுறோம் அப்படின்னு சொன்னதுனால நான் கேக்குறேன், நீங்களும் இந்தியாவோட ஜனத்தொகையில ஒருத்தங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு அதுக்கான இது நீங்களும் எடுக்கலாம் இல்லையா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நீங்க, நீங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்க இதுல குப்பை ஃபுல்லா இருக்கு அது வந்து டெய்லி கிளீன் பண்ண மாட்டாங்க இல்லன்னா அதுக்கான ஸ்டெல்
1: அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நாங்க கம்ப்ளைண்ட்னு இல்ல நாங்க சொல்லி அதுக்காக வந்து நிறைய ஆமா கண்டிப்பா சொல்லி இந்த மாதிரி மீட்டிங் அப்படின்லாம் வந்துட்டு நாங்க எங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் வரும்போது நாங்க நிச்சயமா இதை வந்து முன்னிறுத்தி நாங்க வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணணும். அது மாதிரி எங்க பிளாட்லயே ஏதாவது மீட்டிங் நடந்தாலும் அந்த அசோசியேஷன் நாங்க செக்ரட்டரி கிட்ட வந்து சொல்றது இந்த மாதிரி வந்துட்டு சார் கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லி நீங்க வந்து எக்ஸ்னோரா கிட்ட சிவிக் எக்ஸ்னோரா வெல்ஃபேர் அசோசியேஷன் கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெகுலரா அதை வந்து கிளீன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லி சொல்ற அந்த முயற்சி நாங்க கண்டிப்பா எடுக்கிறோம்
0: எடுத்துட்டு தான் இருக்கீங்க.
2: ஓகே, அண்ட் சித்ரா நீங்க சொல்லுங்க எப்ப வந்து உங்க பிளாட்ஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லி எப்ப பின்ஸ் வைக்க போறீங்க, அண்ட் நீங்க வந்து எல்லாருக்கும் உங்க பிளாட்ல இருக்கவங்களுக்கு எப்ப வந்து ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா இருக்கு,
0: அதாவது நீங்க சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி உங்க ஏரியாவுக்கு ஒரு நீங்க ஒரு செலிபிரிட்டியா அமைஞ்சு உங்களோட ஏரியால இருக்கவங்களெல்லாம்.
1: நானும் வந்துட்டு நீங்க சொல்றது கண்டிப்பா உண்மை, ஏன்னா நானும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஆக்சுவலி என்னோட குழந்தையோட ஸ்கூல்ல வந்து அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நானும் ட்ரை பண்ணேன், ஆனா நான் சொன்ன காரணங்கள் அதாவது இடப்பற்றாக்குறை அதுக்கப்புறம் வந்து டைம் இல்ல இந்த ரெண்டு காரணங்களாலே வந்துட்டு வச்சிருந்ததை நாங்க எடுத்துட்டோம். ஆனா வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்க இவ்வளவு சொல்றதுனால வந்துட்டு எனக்கும் தோணும் திருப்பியும் அந்த சிஸ்டம் கொண்டு வரலாம்
2: கண்டிப்பா. நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் பிளாட்ஸ் சொல்றீங்க கண்டிப்பா வந்து ஒரு 50 நல்ல கண்டிப்பா எஃபெக்டிவா உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்க வீட்டுக்கு வரவங்க உங்க பக்கத்து பிளாட் அண்ட் கீழே இருக்கவங்க சோ வந்து பாத்தாங்கன்னா கண்டிப்பா இதை பண்ணுவாங்க.
0: உங்க வீடு அதுக்கப்புறம் உங்க அபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரீட் அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட் ஏரியா அப்படின்னு நம்ம அப்படி
1: கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் கம்மியானாலும் உங்களுக்கு இடம் இருக்கு நீங்க வைக்கிறீங்க
0: 1008 காரணம் சொல்லி அதுல
1: சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம சொல்றத வந்து அவங்க கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்ப வச்சப்பவும் நான் எல்லாரையும் வந்து எங்க வீட்டுக்கு வந்த போது கேட்டாங்க, என்னது ரெண்டு வித்தியா வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி தனித்தனியா போடணும் அப்படின்னு சொல்லி, அதாவது கலர்ஸ் கூட சொல்ல கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர் நான் பாத்திருக்கேன் நிறைய இடத்துல வித்தியாசமா பிரிச்சு போடுறதுக்கு. அதனால எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா வந்துட்டு நானும் பண்ணணும் அப்படின்னு இப்ப எனக்கு தோணுது. கண்டினியூ பண்ணணும் அதை வந்து விட்டத அப்படின்னு.
2: ஆமா சித்ரா, நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சுனிதா சொன்ன மாதிரி உங்க பிளாட், அதுக்கப்புறம் உங்க அபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரீட், அப்புறம் உங்க ஏரியா.
0: ஒரு 10 பேர்ல 2 பேர் தவிர்த்தாலும் 8 பேர் திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நீங்க உங்களோட இந்த தொண்டை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க தொண்டுனால இப்போதைக்கு நாங்க ரெண்டு பேரும் கத்துக்கிட்டோம். நாங்க ரெண்டு பேரும் இப்ப வீட்டுக்கு போனோம்னா ரெண்டு டஸ்ட்பின் வாங்குறதா எங்களோட முதல் வேலை.
2: கண்டிப்பா அதுவும் வந்து அவங்க சின்ன அந்த பிளாட்ஸ்ல வந்து அதுக்காக வந்து கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணி அண்ட் பிளேஸ் அலோகேட் பண்ணி அதுக்காக எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் சுனிதா கண்டிப்பா நீயும் இதை பண்ணணும். அண்ட் கண்டிப்பா நீ ஒரு சூப்பரான ஆளை தான் சுனிதா கூட்டு வந்திருக்கேன். அண்ட் ரியலி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ.
0: தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் எனிவே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சித்ரா, உங்களோட இந்த பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக வந்து இவ்வளவு நேரம் ஒதுக்குனதுக்கு.
1: எனக்கு வந்து நான் விட்ட பழக்கத்தை கண்டினியூ பண்றதுக்கு இது ஒரு
2: ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கொஞ்சம் மறந்துருப்பீங்க அந்த டென்ஷன்ல. அண்ட் திருப்பி நீங்க வந்து
1: கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கற.
2: அண்ட் உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமும் இருக்கும், உங்க குழந்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. சோ உங்களுக்கு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. சோ ஸ்கூல்ல சொல்றதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல
1: ஊக்கமா. கண்டிப்பா எல்லார்கிட்டயும் நான் வந்து சொல்லுவேன், கண்டிப்பா எங்க பிளாட்ல வந்து சொல்லி எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்க செக்ரட்டரி கிட்ட சொல்லி இந்த காமனா இருக்கிற டஸ்ட்பின் அட்லீஸ்ட் வந்து
2: ரெண்டா பிரிச்சு
1: வைக்கணும். அப்பதான் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி வச்சாங்கன்னா வீட்டுல இருந்து கொண்டு வந்து போடுறோம். இப்ப காமனா இருக்கிறதுனாலதான் அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட போறோம் அப்படின்ட்டு ஒன்னா போடுறாங்க. அங்க பிரிச்சு வச்சாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வீட்லயும் அவங்க பிரிச்சு
2: கண்டிப்பா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒழுங்கு
1: எடுத்துட்டு வருவாங்க. அதனால கண்டிப்பா நான் வந்துட்டு இந்த செய்தியை நான் கண்டிப்பா எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்.
2: ரொம்ப நன்றி சித்ரா.
1: நன்றி
2: சுனிதா. பயங்கர இந்துவா வந்த அதுக்கப்புறம் இப்ப என்ன பயங்கர சோகமா இருக்க?
0: ஆக்சுவலி அவங்க எல்லாம் நல்லதுதான் சொன்னாங்க.
2: ஓகே,
0: ரொம்ப சொல்லிட்டாங்களோ ஒன்னும் தெரியல, ஒரு மாதிரி கண்ண கெட்டுது.
2: இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற
0: ஒரு சின்ன பிரேக் இருந்து
2: கண்டிப்பா எடுத்துக்கிட்டா போச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி
0: 107.8.
1: ஏய், எங்க கிளம்பிட்டு இருக்க?
2: நான் அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கேன். அதுவும் இந்த வாட்டி நானே நாமினேட் ஆயிருக்கேன்.
1: என்னது, குக்கரி பியூட்டி கான்டெஸ்ட் சம்திங் லைக் தட்?
2: அதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவார்ட், அதாவது குப்பைய கரெக்ட்டா வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சதுக்காக எனக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க.
1: குப்பைக்கு அவார்டா?
2: பியூட்டி கான்டெஸ்டுக்கு அவார்ட் கொடுக்கும் போது அதோட இதுதான் ரொம்ப

0: என் பேர் சுஜிதா. நான் உங்களுக்கு முதல்ல பரிச்சயமானது குழந்தை நட்சத்திரமா. இப்போ சில மூவிஸ் சீரியல்ஸ் இப்படின்னு சினிமா உலகத்தில் தான் இருக்கேன். சென்னை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, நான் ஒரு மலையாளியாக இருந்தாலும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ ரிலேஷன்ஸ் இங்கே இல்லாமல் இருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான். ரிலேஷன்ஸை விட க்ளோஸான நிறைய ரிலேஷன்ஷிப் சென்னையில் தான். சென்னையோட நிறைய இடங்கள் பார்த்துருக்கேன், மேபி இன்னும் நிறைய இடத்த என்ஜாய் பண்ணாமல் இருக்கலாம், பட் பார்த்த வரைக்கும் என்னோட இந்த குறுகிய இந்த வருஷங்கள், நான் சென்னையில் இருந்த வருஷங்கள், எனக்கு சென்னையில் பெரிய முன்னேற்றம்னு தோணுது என்ன, பிரிட்ஜஸ், மற்றபடி ஹெவி டிராஃபிக் அண்ட் வெஹிக்கல்ஸ். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்காகத்தான் அந்த பிரிட்ஜஸ் வந்திருக்கு, அது ஓகே. பட் ஒரு கேபிட்டல் சிட்டியாக நம்ம சிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கா, நீட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப மோசமான சிச்சுவேஷனில் தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்துட்டு கவர்மெண்ட் அப்படின்லாம் பிளேம் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே அதில் தப்பு இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது நம் பழமொழி இல்லை, ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம், அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டை சுத்தம் செஞ்சால் நாடு தானா சுத்தமாகும்னு. ஓகே, வீட்டை சுத்தம் செய்யறதுனா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெட்ரூமையும் கிச்சனையும் சுத்தம் செய்யறது இல்லை. கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கணும்னா நம்ம வீட்டு சுத்தமாக இருந்தாகணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும்னா, ஒரு நல்ல சரௌண்டிங்ஸ் இருக்கணும்னா அவங்கவுங்க வீடு நிஜமாக சுத்தமாக இருக்கணும். அது எத்தனை பேர் செய்கிறீங்க, செய்கிறவங்களுக்கு ஓகே, செய்யாதவங்க ப்ளீஸ் அவங்க வீட்டை சுத்தமாக வைங்க, மைண்டுக்கு அது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அதை மீறி வீட்டுக்கு வெளியில் உங்கள் வாசல் முடிஞ்சால் உங்கள் தெருவுக்கு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் அது ஒரு பிளான் பண்ணி உங்கள் தெருவை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தெருவும் சுத்தமாக ஆக சென்னை கண்டிப்பாக சுத்தமாகும். அதையும் மீறி நம்ம கண்ட்ரோலில் இல்லாத பிளேசஸ் அதை வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக அதில் ஆக்ஷன் எடுத்தாகணும். ஏன்னா நாளைக்கு சென்னைக்கு வரப்போகிறவங்க, அதாவது நம்ம அடுத்த ஜென்ரேஷனாக கூட இருக்கலாம், அவங்க சென்னையில் இருக்கிற நாட்களை என்ஜாய் பண்ணணுமே தவிர வியாதியாலேயோ இல்லை இந்த பொல்யூஷனாலேயோ அவங்க பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அவங்களுக்காகவாவது நம்ம சென்னையை க்ளீன் பண்ணணும்னு நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். அதுக்கு அதை தான் சொன்னேன், முதல்ல நம்ம தெருவை நம்ம வீட்டு வாசலை சுத்தம் பண்ணுங்க, அதுக்கு மேலே நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும். ஸோ ரோட்ல போயிட்டு இருக்கும்போதோ இல்லை வெளியில எங்கேயாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து குப்பை தொட்டியில நம்ம குப்பைகளை போட முயற்சி பண்ணுவோம். இல்லைனா அட்லீஸ்ட் அதை கேரி பண்ணிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டியிலையாவது போடுவோம். கார்ல இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன்னான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் கார்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்போ காருக்குள்ளேயே வந்து நாங்க யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு அந்த கவர் அப்படியே கொண்டு போயிட்டு எங்களுக்கு வழியில ஏதாவது டஸ்ட்பின் பார்த்தா போட்டுருவோம், இல்லைன்னா வீட்டில் கொண்டு போய் போட்டுருவோம். ஸோ அது எதுவா இருந்தாலும் நீங்க குடிக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கூட சேர்த்து வச்சுட்டு அதை எங்க போடணுமோ போட்டுருங்க. இது நமக்கு ஒன்றும் பெரிய லாபம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, இது கண்டிப்பா நமக்கு தான், நம்ம எதிர்காலத்துக்கு தான், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் இது தேவை. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாளைக்கு ஒரு கிளீன் அண்ட் கிரீன் சென்னையை பார்க்கணும். தேங்க்யூ.
1: வணக்கம். சி சென்னை, நான் தனுஷ் நடராஜன், விளம்பரப்பட இயக்குனர் பேசுகிறேன். என்னடா எடுத்த உடனே சி சென்னைன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், இது வந்து சிங்கார சென்னை ஆகணும் ஆக்கிட்டுருக்கோம். அதுக்குண்டான முயற்சிகள் கவர்மெண்ட்டு, அது சம்மந்தப்பட்டவர்கள் அல்லது ஒரு சில மக்கள், இவங்க மட்டும் முயற்சி பண்ணால் பத்தாது, எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணணும். ஆனால் தற்போதைய நிலை சி சென்னை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சென்னைக்கு யார் வந்தாலும் சரி, அல்ல சென்னையில் இருக்கவங்களும் சரி, நம்மளும் சரி, அதை வந்து சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது யூஸ்வலான விஷயம். பட் அதை வந்துட்டு எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலியினுடைய வீட்டில் இருக்குது. இது என்னென்னா, சின்ன குழந்தைகள், அதாவது பிறந்த குழந்தைகள், அப்புறம் 1 வயசு 2 வயசு அந்த மாதிரியான குழந்தைகள், விவரம் தெரிய ஆரம்பித்த குழந்தைகள், அந்த மாதிரியாக இருக்க குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐ மீன், வீட்டில் வந்துட்டு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, தேவையில்லாத பொருளை தேவையில்லாத இடத்துல வைக்கிறத அனுமதிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு கண்காணிச்சுட்டு கண்டிப்பாக வளர்த்துறாங்களோ அந்த மாதிரியான குழந்தைகளால் மட்டும்தான் இந்த சென்னையை வந்து முழுசாக சிங்கார சென்னையாக மாற்ற முடியும். சிங்கப்பூரில் அப்படி இருக்குது, ஜப்பானில் அப்படி இருக்குது, லண்டனில் அப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா அவனுக்கு இருக்க மூளையாக தான் நம்மளுக்கு இருக்குது. அவனும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். அவனுக்கு சிந்திக்கும் திறன் இருக்குது, நம்மளுக்கும் இருக்குது. நம்ம சிந்திக்காமல் இருக்கோம், மூளை யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்னென்னா, இது இந்த கார்பேஜ் குப்பை கண்ட இடத்துல போடுறது, ஃபார் எக்ஸாம்பிள் காரில் போயிட்டுருப்போம், ஜூஸ் சாப்பிடுவோம், அல்லது கடலை சாப்பிடுவோம், அல்லது வாட்எவர், பெட்ரோல் பில் கட்டியிருப்போம், பெட்ரோல் பங்க்லேருந்து வெளியே வரும்போது அந்த பில்லை தூக்கி அந்த இடத்துல போகிறது, அந்த மாதிரி சில சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளுடைய மனச்சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ மனசு வந்துட்டு சிந்திச்சுட்டு கரெக்டாக மனசை கண்ட்ரோலில் பண்ணிட்டோன்னா தென் நம்ம தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத குப்பைகளை போட மாட்டோம். அதாவது ஒரு சில குப்பைகள், நான் இங்கே குப்பை போட்டதுனால தான் சென்னை சுத்தமில்லாமல் போயிடுமா அப்படின்னு கேள்விகள் கண்டிப்பாக உதிக்கும் ஒவ்வொருத்தரும். குப்பை போடுற ஒவ்வொருத்தரோட மனசுலேயும் நம்ம வந்துட்டு ஏன் போடுறீங்கன்னு கேட்டோம்னா அப்படி தான் கேட்க தோணும் திருப்பி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குப்பை தான் சிங்கார சென்னையை சி சென்னையாக்குறது. ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம எல்லாருமே எடுக்கணும், எஸ்பெஷலி எம்ஓபி கம்யூனிகேஷன்ஸ், அதாவது எம்ஓபி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சென்னை சுற்றுப்புறம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு சிங்கார சென்னையாக மாறுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லா அளவும் சந்தேகம் இல்லை. எனிவே ஆல் தி பெஸ்ட். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ், இதை கேட்டுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஆல் எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். நம்ம பண்ணாதான் நாடு நல்லாயிருக்கும், வேறு யாரும் வரமாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி சின்ன குழந்தைகளுடைய அப்பா அம்மாக்கள் வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைகளை அந்த மாதிரியான ஒரு சூழலில் குடும்பத்தில் வளர்த்துனீங்கன்னா மட்டும்தான் வரும் காலத்தில் அவங்களும் வந்து சுத்தமாக இருப்பாங்க. அதாவது நம்ம அயல் நாடுகள் மாதிரி, அயல் நாடுகளில் மக்கள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியான சுத்தத்தை வந்துட்டு ஒவ்வொரு மனசுலேயும் ஊன்றி வச்சிடணும். அப்படி வச்சோம்னா மட்டும்தான் இன் ஃபியூச்சர் சிங்கார சென்னையாக இருக்கும். நாட் ஓன்லி சிங்கார சென்னை, ஒவ்வொரு குடும்பமுமே நல்லாயிருக்கும். அவங்கவுங்க வீடு வந்து சுத்தமாக இருக்கணும். பாத்ரூமில் வைக்க வேண்டிய சோப்பை டைனிங் டேபிள் வைக்கக்கூடாது, டைனிங் டேபிளில் வைக்க வேண்டிய பிளேட்டை பாத்ரூமில் வைக்க முடியுமா, சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரோட்டில் குப்பை போடும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். அண்ட் ஆல்சோ ரோட்டில் எச்சு துப்புறது, வாட் எவர் வி டூ, அங்கங்கே எங்கே நம்ம பண்ணணுமோ அங்கே நம்ம பண்ணோம்னா தான் நல்லது. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இது பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, பட் இப்போ வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் மட்டுமே நடக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல நாட்டு மக்கள் தான், நம்ம தான் சிந்திக்கணும். ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட். அண்ட் இட்ஸ் நைஸ் டு டாக்கிங் இன் டாக்கிங் வித் யூ. தேங்க்ஸ் லாட். ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.
2: ஐயோ, ரொம்ப நல்ல நல்ல விஷயம் சொன்னாங்கல்ல.
3: ஆமா சுனிதா, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நம்ம எல்லாம் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் ஓகே, இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் சரி. எனக்கு என்னன்னா, இவ்வளோ பாப்புலேட்டடான கண்ட்ரியில எந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரலாம், அண்ட் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் தோணும், டெக்னாலஜி வச்சு நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம்.
2: ஆக்சுவலி இது பாரு, இந்த ஐடியாஸ் வந்துட்டு கவர்மெண்ட் என்கிட்ட பர்சனலா கேட்டாங்கன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு.
3: அப்படி
2: இருந்தாலும் இது வந்து பப்ளிக்காக பண்ற ஒரு விஷயம்னால அவங்க இந்த இதுக்கு அகேன்ஸ்ட், அதாவது கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி அவங்க என்னென்ன ஐடியாஸ் கொடுக்க பண்றாங்கன்னு டைரக்டா அவங்க கிட்டே போய் கேட்டலாம்.
3: கண்டிப்பா, ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்னு பண்ண ஓடுது, அவங்களே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா எங்களால ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் கண்டிப்பா நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு நம்ம டைரக்டா போய் அவங்க கிட்டே கேட்டுருவோமா?
2: எந்தெந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்டே கேட்டுலாம்.
3: கண்டிப்பா.
0: பொல்யூட்டடா இருக்கு, அத குப்பை வண்டி வந்து குப்பைய வாரிட்டு போறதை விட்டு குப்பைய கொட்டிட்டு தான் போகுது அந்த வண்டி. சோ வீட்டுல வந்து குப்பைய கிளீனா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரதான் குப்பைய வச்சிருக்காங்களே தவிர வீடு மட்டும் நீட்டா இருந்தா போதாது, நம்ம இருக்கிற இதுவும் நீட்டா இருக்கணும், சிட்டியும் நீட்டா இருக்கணும். அது இல்லாம நம்ம வந்து எப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படுத்துட்டு மேலே ஏற்றி துப்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் நம்ம பண்றோம். சில இடத்துல மட்டும் நீட்டா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற இடத்துலதான் வந்து குப்பையை போடுறாங்க. இது நல்லதுக்கு இல்லை. அதே மாதிரி குப்பை வண்டியை வந்து கொஞ்சம் வந்து அவங்க கிளீனா வச்சுட்டு அவங்க ஒழுங்கா எடுத்துட்டு போகணும், லைக் கவர் பண்ணி மற்றவங்க மேல படாம ஆஃபீஸ் போறோம் அப்படின்னுக்கு தான் குப்பை வண்டி வந்து நம்ம மேலெல்லாம் குப்பையாக்கிட்டு போகும். அது வந்து கொஞ்சம் இது பார்க்கணும் கவர்மெண்ட். அவ்வளோதான். எவன்லாம் குப்பைய வந்து வெளில போறோம்னா அவனை எல்லாம் புடிச்சு ஜெயில போடுங்கப்பா, இல்லன்னா வந்து காசு ஃபைனையாவது கலெக்ட் பண்ணுங்க.
4: I think you got to keep cameras in every corners of every place and around the city so that, you know, and don't send notice. If it's even the first time, just fine them. So the number, as the fine increases, people will learn. And sending notice is not going to teach them anything. I think that's the best way.
5: இப்போ சென்னை சிட்டி கிளீனிங் பற்றி கேட்டீங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டே ஒரு ரூல் மாதிரி விட்டான், இந்த குப்பையெல்லாம் வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணுறதுன்னு சொல்லி, மக்கம் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி. அதை விட்டு ஒரு 6 மந்த்ஸும் கூட கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணல. அந்த ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா வந்து ஏரியாலெலாம் வந்து ஒரு அந்த தள்ளு வண்டியில் வந்து 2 டஸ்ட்பின் வச்சுருப்போம், அதுலேயே வந்து பிரித்து வச்சுருப்போம் மக்கம் குப்பை மக்காத. இப்போல்லாம் அந்த மாதிரி வண்டியில் வர்றதில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஒரே இது மாதிரி போட்டு திடீர்னு ரோட்லேயே

0: போடுறாங்க. சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை வண்டியே வர்றதில்ல, அதனால வந்து அங்கே வீட்டு முன்னாடியே போடுறாங்க. அதனால வந்து சுகாதார கேடலாம் வருது நம்ம பேருக்கு வந்து. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மழை வேறு பெஞ்சனால அந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது. அதனால பார்த்து இந்த ராய்பேட்டை அந்த மாதிரி அந்த அந்த பீச் ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மலேரியா வர்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லா பக்கம் இருந்திருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் நம்மளே வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து ஓரளவுக்கு வீடு க்ளீன் பண்ணி கொண்டு போய் அந்த டஸ்ட்பினில் இந்த ரோட்டில் இருக்கிற டஸ்ட்பினில் போட்டு ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவாமல் கொஞ்சம் தடுக்கணும்.
1: நம்ம சிட்டியை க்ளீனாக வச்சுக்கணும்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்கவுங்க அவங்கவுங்க பொருளை க்ளீனாக வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இடத்த க்ளீனாக வச்சுட்டா சிட்டியை க்ளீன் ஆகிடும்.
2: போலீஸ் வந்து ஹெல்மெட் போடலனா வந்து எல்லாரையும் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரோட்ல யார் யாரெல்லாம் குப்பை போடுறாங்களோ, அதாவது டஸ்ட்பின்ல போடாம வெளியில போடுறாங்களோ, அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இவ்வளோ ஃபைன் லைக் 500 இல்லைனா 250 அந்த மாதிரி ஃபைன் போட்டாங்கன்னா மைட் பி வந்து பீப்புள் வந்து ஓகே இதனால நம்ம குப்பை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில போட்டு அதனால சிட்டி கிளீனா இருக்க சான்சஸ் இருக்கு.
3: If the first thing government can do is to impose some regulation towards the household, because household is from where lots of garbage is coming, so you can find the people who pollute out, put their waste outside the garbage, like in front of others' houses or on the roads and all. I think there should be the association was different associations should have people to regulate these household system, garbage system and all. That is the main thing which can keep the city clean, a major thing. And spitting on the roads and public places, even the inside the buildings, is the major thing which I found the dirtiest thing I found in the city. So that is a major thing to be stopped, because they can impose fines, and there should be people to check on it, give a check on it. I think with this we don't lack in people to regulate all this. We have plenty of people and to regulate all this. Thing is that you should be careful with you should be careful enough to stop people doing such nonsense, that is spitting on the road and
4: இந்தியா வந்துட்டு டெக்னாலஜி வைஸ் ரொம்ப டெவலப் ஆகுது, அண்ட் ஃபாஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வேறு. பட் நம்ம கிளீனஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வே பிஹைண்ட், அண்ட் பீப்புள் ஃபாரினர்ஸ் தே சே தட் நம்ம கண்ட்ரி வந்து ரொம்ப வெரி டர்ட்டி கண்ட்ரி, அண்ட் வி ஆர் பீப்புள் லைக் நாட் வெரி கிளீன் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப். ஸோ அதனால் வந்துட்டு பேசிக்காக வி நீட் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அண்ட் ஐ திங்க் கிளீனஸ் வந்து நம்ம வித்தின் ஆர் செல்ஃப் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும், நம்ம கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண பார்க்கணும். அதாவது கவர்மெண்ட் பண்ணாத மாட்டிது, அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ண மாட்டான்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் தானே க்ளீனாக வச்சுட்டு நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்பியரோ ஆம்பியன்ஸும் வந்து க்ளீனாக இருக்குது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஸ்பாட் ஃபைனான்ஸ் இஸ் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் இட். ஐ திங்க் தே நீட் டு அசைன் அதுக்குன்னே தனியாக பர்சனல் வந்துட்டு அசைன் பண்ணி அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, ஸோ தட் அப்போ தான் பீப்புளுக்கும் அந்த சீரியஸ்னஸ் தெரியும், ஓகே கவர்மெண்ட் உண்மையிலே சீரியஸாக ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு. அதை விட்டு சும்மா போகிற போக்கத்தில் எடுத்தாங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அவுட். ஸோ அதனால் இதுக்குன்னே தனியாக பர்சனல் வச்சுட்டு ஸ்பாட் ஃபைன் அண்ட் சீரியஸ் இஷ்யூ. அண்ட் ஐ திங்க் மீடியா வெர்ஷன் வைஸ் மீடியா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஈவன் தே நீட் டு ஹெல்ப் இஸ் கிவிங் மேக்கிங் நிறையா கேம்பெயின்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி இன்னும் இன்னும் பிக் வே லைக் ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அவேர்னஸ் வந்துச்சு, அந்த மாதிரி யூ நீட் டு கிரியேட் ஃபார் திஸ் ஆல்சோ.

0: எப்படி பவி, எப்படி இருக்கு நம்ம ஐடியாஸ்?
1: நல்ல சூப்பரான, ரொம்பவே இன்னோவேட்டிவான, அதுவும் அவங்களால ஃபாலோ பண்ண முடிய கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகா சொன்னாங்க சுனிதா.
0: பவி, ஐடியாஸ் எல்லாம் ஓகே, இன்னொரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாமா?
1: கண்டிப்பா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: என்ன விளையாடிட்டு
1: இருக்கேன் நீ?

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பவி, டீச்சர் பேசினாங்க, ஹவுஸ் வைஃப் பேசினாங்க, செலிபிரிட்டிஸ் பேசினாங்க, நம்ம பப்ளிக் எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. ஆனா இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்து யாருமே பேசலையே.
1: நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவ அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அதுக்காக ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்து நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க போறாரு.
0: அவர் பேரு,
1: அவர் வந்து ஹோம் எக்ஸ்னோராவோட பிரசிடென்ட் மிஸ்டர் இந்திரகுமார்.
2: இப்ப வந்து பிரச்சனையே கிடையாது, நாமதான் பிரச்சனை. குப்பையை எப்படி வந்து கையாள்றதுன்னு தெரியல. ரெண்டு விதமான குப்பை நம்ம வீட்டுல இருந்து வெளியில வருது. ஒண்ணு மகும் தன்மை உள்ள குப்பை, ஒன்னொன்னு மங்காத தன்மை உள்ள குப்பை. இந்த மகும் தன்மை உள்ள குப்பையில பாத்தீங்கன்னா சமையலறை கழிவு, தோட்டக்கழிவு இதெல்லாம் சேரும். மகாத குப்பையில பாத்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக், இரும்பு, அது கண்ணாடி இதெல்லாம் சேரும். இப்ப நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது, குப்பையை வெளியில போடாம இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்குதான் ஹோம் எக்ஸ்ப்ளோரா வழி காட்டுது. எக்ஸ்ப்ளோரான்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு என்ஜிஓ. 1989 திரு எம்பி நிர்மல் அவர்களால் வங்கி பதவியை வந்து விட்டுட்டு இதை ஆரம்பிச்சாரு. அதனால பல இடங்கள்ல இப்ப எக்ஸ்ப்ளோரா ஆரம்பிச்சு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த ஹோம் எக்ஸ்ப்ளோரா கான்செப்ட்ல என்ன முக்கியமானதுனாக்கா, கழிவுகளே இல்லாத இல்லம், எந்த விதமான கழிவும் இருக்காது அந்த வீட்டுல. திடக்கழிவும் இருக்காது, திரவ கழிவும் இருக்காது. குறிப்பா இன்னைக்கு சென்னையில 3600 டன் குப்பை வந்து வெளியில வருது. இதுல வந்து மகும் தன்மை உள்ள குப்பை வந்து 70%. இந்த மகும் தன்மை உள்ள குப்பைகளை அந்தந்த வீட்டிலேயே பண்றதுக்கு எளிய வழிமுறைகள். குறிப்பா சமையலறையிலிருந்து வர கழிவு தான் ஒரு ஆபத்தானது. வெளியில போட்டா நாற்றம் அடிக்கும், கிருமிகளை உற்பத்தி பண்ணும், கொசு உண்டாகும், நிலத்தடி நீரை கெடுக்கும். அதை வந்து நம்ம வீட்டிலேயே வச்சு உரமாக்கிடலாம். அதுக்கு தேவையான ரெண்டு பூத்தொட்டி, 1 அடி உயரமுள்ள 2 பூத்தொட்டி இருந்ததுன்னா போதும். இன்னும் வீட்டுல உண்டாகக்கூடிய சமையலறை கழிவுனுடைய அளவு பாத்தீங்கன்னாக்கா சராசரியா 350 கிராம் கை அளவு தான் இருக்கும். அந்த கையளவு வர சமையலறை கழிவை பூத்தொட்டில போட்டுட்டு கொஞ்சோண்டு காஞ்ச சாணி, கைப்பிடி அளவுக்கு காஞ்ச சாணிய ஒரு வரட்டி வாங்கி வச்சுட்டீங்கன்னா 1 மாசத்துக்கு வரும். அதை அது மேல தூவி விடணும். இதை தூவி விட்டீங்கன்னா அது காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். ஆனா வெயிலோ மழையோ படக்கூடாது அந்த பூத்தொட்டி. டெய்லி நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா 40 நாள் ஆகும் அந்த தொட்டி நிறையிறதுக்கு. அந்த தொட்டி நிறைஞ்சிடுதுன்னு வச்சுங்க, அந்த தொட்டியை எடுத்து வச்சுட்டு இன்னொரு தொட்டியில கலெக்ஷன் வைங்க. நீங்க அந்த தொட்டியை அப்படியே வச்சிங்கன்னா 90 நாள்ல மொத்தமும் டீ தூள் மாதிரி ஆயிடும். இந்த குப்பையை வெளியில போடுறதுக்கு பதிலா அதை வீட்லயே உரமாக்கிடலாம். அப்புறம் தோட்டக்கழிவு, தோட்டக்கழிவுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த சிமெண்ட் ட்ரிங்ஸ், எல்லார் வீட்லயும் தோட்டக்கழிவு இருக்கிறது இல்ல. இந்த காட்டேஜ் ஹவுஸ், பங்களாஸ், இது மாதிரியான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இங்கெல்லாம் வந்து தோட்டக்கழிவு இருக்குது. மரத்துல இருந்து விழற இலைகள், இது ஆபத்து இல்லாதது. ஒரு இடத்துல வச்சு குவிச்சு வச்சு எரிக்கிறாங்க. எரிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. இன்னைக்கு வந்து குளோபல் வார்மிங்ல கார்பன் டை ஆக்சைடு பங்கு பெருமளவுல இருக்குது. தேவையில்லாம எரிக்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய கான்செப்ட். 2 அடி உயரமுள்ள தொட்டி சிமெண்ட் ரிங்ஸ் அவைலபிள். அந்த ரிங்ஸ் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வைங்க. 1 அடி ஸ்டாண்டர்ட் சைஸ் வெளியில விற்குது, 2.5 அடி டயமீட்டர் இருக்கிறது 2 வைக்கணும். அது மாதிரி 4 வாங்கி பக்கத்துல பக்கத்துல 2 செட் வச்சுட்டு தோட்டக்கழிவுலாம் அதை போடுங்க. புல்லா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, பூவா இருந்தாலும் சரி, காஞ்ச இலைகளா இருந்தாலும் சரி, தோட்டக்கழிவை மட்டும் அதுல போடுங்க. அதை திறந்த வெளியிலேயே வைக்கலாம், மண்ணிலேயே வைங்க. மரத்து நிழல வச்சிங்கன்னா சிறப்பானது. டெய்லி வர்றதை அதுல போட்டுட்டு கொஞ்சோண்டு சாணி கரைச்சி அதுல தெளிச்சிடணும். பச்சை சாணி சமையலறை கழிவுக்கு காஞ்ச சாணி, தோட்டக்கழிவுக்கு பச்சை சாணி கரைச்சி அந்த சாணி தண்ணியை அது மேல தெளிங்க. சாணியே கிடைக்காது சார்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. அப்போ மோர் இருக்கு இல்லையா, மோரை கொஞ்சம் தண்ணியில கலந்துட்டு அதுல தெளிச்சு விடுங்க. அதுல இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து குப்பை தோட்டக்கழிவுகள் மகுவதற்கு, வேகமாக மகுவதற்கு உதவிப்படுது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்க வீட்டிலேயே கையாண்டுட்டீங்கனாக்கா இந்த மாதிரி இந்த சிமெண்ட்ரிங்ல போடும்போது குவியல் அளவுக்கு மேல வந்து குவியலாம் வரைக்கும் போடலாம். அதுக்கு மேல மேல போடக்கூடாது, அடுத்த தொட்டியில போயிடணும். இப்ப இதுல என்ன ஆகுதுனாக்கா அப்படியே மக ஆரம்பிக்கும். மக ஆரம்பிச்ச உடனே மண்புழுவினுடைய உணவு அது, எங்க இருந்தாலும் மண்புழுக்கள் அங்க வந்துடும், வந்து உணவை சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு 90 நாள்ல பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து மண்புழு உரமா மாறிடும். எந்த விதமான சிரமமும் இல்லாமல் எளிய முறையில தோட்டக்கழிவை மண்புழு உரம் ஆக்குவதற்கு இது வந்து மிக மிக சிறந்த முறை. இதை பல இடங்களை இப்ப பின்பற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க அந்த தோட்டக்கழிவை கையாண்டு சமையலறை கழிவும் கையாண்டுட்டீங்கன்னா வெளியில வர குப்பன்றதே இருக்காது. இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்ட பிறகு இப்போ இந்த வீட்டுல இருந்து வெளியில வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பாலித்தீன் கவர், பெட் பாட்டில்ஸ், ரீஃபில்ஸ், பேனா, கண்ணாடி, இரும்பு. இந்த இரும்புலாம் வந்து அத்தியாவசியமா தான் வரும். பாலித்தீன் கவர் டெய்லி வரும். நீங்க பாலித்தீன் கவர் எல்லா பிரைஸும் உண்டு. நீங்க அதை தனியா கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மாறா நம்ம வந்து சமையலறை கை கூட சேர்த்து பிசு பிசுன்னு ஆக்கும் போதுதான் அது வந்து வெளியில வந்து தொடர்றதுக்கே அச்சப்படக்கூடிய நிலையை உண்டாக்குது. அதுக்கு அடுத்தது இருக்கிறது டிக்கெட் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிட் பேப்பரை கூட பொறுக்கிட்டு போறத பாக்கலாம். நீங்க ரீசைக்கிளுக்கு போகுது, பேப்பரை வந்து 100 times ரீசைக்கிள் பண்ணலாம். அதனால பேப்பர் எல்லாம் வந்து நீங்க தனியாவே கொடுத்தீங்கன்னாக்கா அந்த வேப் பிக்கர்ஸ் சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து கண்ணில் ஊத்திட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. எல்லா விஷயங்களையும் நீங்க இதே மாதிரி இந்த ரெண்டு குப்பைகளையும் வீட்லயே நீங்க கையாண்டுட்டீங்கன்னாக்கா குப்பைன்றதே இருக்காது, சுற்றுச்சூழல் பெருமளவுல பாதிக்கப்படாது. அதே சமயத்துல இதுல இருந்து வர உரம் இதை என்ன பண்றது, நம்ம வீடுகளில் பாத்தீங்கன்னாக்கா நீங்க காய்கறி வாங்குறதுக்கே அச்சுருவம் வகையில விலைகள்லாம் இருக்குது. ரெண்டு மூணு தொட்டி வச்சுங்க, ஒரு தொட்டில வெண்டைக்காய், ஒரு தொட்டில கத்திரிக்காய், ஒரு தொட்டில தக்காளி வச்சுங்க. நீங்க தக்காளி 40 ரூபா 50 ரூபாய்க்குள்ள விற்குது. இந்த உரங்களை பயன்படுத்துங்க. ரெண்டாவது நம்ம வெளியில வாங்குறது வந்து நல்ல உணவுப் பொருளா இருக்குதுன்னா இல்ல, பூச்சி மருந்தும் செயற்கை உரங்களும் போட்டு பாய்சனா தான் இருக்கு அந்த உணவுகள் எல்லாம். அதுக்கு பதிலா நம்ம இந்த குப்பையை வீட்டுல உரமாக்கி அந்த உரத்தையே பயன்படுத்தி காய்கறிகள் எல்லாம் வளர்க்கலாம். குறிப்பா நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது கீரைகள். ஏன்னா கீரைகள் வந்து பூச்சி மருந்து ஒட்டிக்கும், கழுவவே முடியாது. கீரை சிறந்த உணவு, ஆனா இன்னைக்கு வெளியில கிடைக்கிறதெல்லாம் விஷமா தான் இருக்குது பூச்சி மருந்து ஒட்டிக்கிறதால. அதனால இந்த குப்பைகளை உரமாக்குங்கள். இந்த உரத்துல இருந்து கீரைகளை மட்டும் முதல்ல வளருங்க. நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது கீரை சிறந்த உணவு. தயவு செஞ்சு ஏன் ரெண்டு முறை சொல்றேன்னாக்க, அது வெளியில விற்கும் போது விஷமா வாங்கணும். அதுக்கு பதிலா இந்த நம்ம வீட்ல இருந்து தயாரிக்கக்கூடிய அந்த குப்பையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மண்புழு உரங்களை பயன்படுத்தி எளிய முறையில நம்ம வீட்டிலேயே கீரை இடம்லாம் பெரிய விஷயம் இல்லை, உரி மாதிரி தொங்க விடலாம். பால்கனி இருந்தா ரெண்டு ரேக் வச்சு நம்ம காய்கறிகள்லாம் வளர்க்கலாம். மொட்டை மாடி இருந்ததுன்னா நிறைய காய்கறிகள் வளர்க்கலாம். எல்லா காய்கறிகளும் நம்ம வீட்டிலேயே வளர்க்கறதுக்கு போதுமான உரம் இதுல கிடைக்கும். எளிய முறையில நீங்க இன்னும் ஸ்கை ஃபார்மிங் ஆகாயமே இல்லைன்னு அடுக்கு மாடியில தோட்டம் அமைக்கலாம். ரேக் கார்டன் இட்டு ஒன்னு மேல ஒன்னு ஓவர் ஒன் ஓவர் அதர் ரேக்ஸ் வச்சு அதை கம்பார்ட்மெண்டா பிரிச்சு எல்லா கீரைகளையும் வளர்த்துக்கலாம். பானைகள் ஒன்னு மேல ஒன்னு அடுக்கு பானை மாதிரி அடிக்க வச்சு சைட்ல ஓட்டை போட்டு அதுல எல்லாம் விதைகளை வச்சு செடிகளை வளர்த்துக்கலாம். நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது இதெல்லாம் உங்களால பண்ண முடியாதுன்னா கூட இதை உரமாக்கி விவசாயிகளுக்கு கொடுங்க, அவங்க நமக்கு வந்து நல்ல உணவுப் பொருளை கொடுப்பாங்க.
0: உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்கு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார்?
2: அதாவது கவர்மெண்ட்ன்றது என்னமா, ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் டு த பீப்புள். நம்ம தான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும்ன்றது இல்லை. ஒரு கொசு கடிக்கும் போது கவர்மெண்ட் வந்தா நம்ம சொரிஞ்சு விடுவாங்க, இல்லை நம்ம தான் சொரிஞ்சிக்கும். அப்போ குப்பையை வெளியே விடும்போது கொசுவும் வியாதியும் அதிகமாகுது. இப்போ வியாதி அதிகமாகும் போது நம்ம என்ன பண்றோம், டாக்டருக்கு யார் செலவு பண்றது, நம்ம தான் செலவு பண்றாங்க. இது நமக்கு நாமே திட்டம். அதனால நமக்கு தேவையானதை நம்முடைய சுற்றுச்சூழல என்வரன்மெண்ட்னா சுற்றுச்சூழல் தான், சுற்றி உள்ள சூழ்நிலையை நம்ம மேம்படுத்தணும்னாக்கா நிச்சயமா குப்பையை வீட்டுல இருந்து வெளியிலேயே போடக்கூடாது. நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது ரிடியூஸ், தேவையில்லாததை உள்ள கொண்டாடாதீங்க. ரீயூஸ், எதெல்லாம் மறுபடியும் உபயோகப்படுத்த முடியுமோ அதெல்லாம் மறுபடியும் உபயோகப்படுத்துங்க. ரீசைக்கிள், எதெல்லாம் மறுசுழற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் மறுசுழற்சி பண்ணுங்க. எளிய முறையில நீங்க தோட்ட கழிவையும் சமையலறை கழிவையும் உங்களால வீட்டிலேயே பண்ண முடியும். அதுக்கு வேணும்னா நாங்க இலவசமா பயிற்சி கூட கொடுக்குறோம், நீங்க நேரடியா வரலாம். குறிப்பா எல்லா இடங்களையும் இது மாதிரி பண்ணியாச்சுனாக்கா சுற்றுச்சூழல் வந்து சூப்பரா ஆயிடும், குப்பைன்றதே இருக்காது. நீங்க வந்து குப்பை மேட்டுலதான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். பள்ளிக்கரணையும் குழந்தைகளையும் எடுத்துமே கொட்டும் போது நிலத்தடி நீரின் தன்மையை அது வந்து பெருமளவுல பாதிச்சிருக்கு. பள்ளிக்கரணையில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய தோல்வியாதி வருது. அங்க இருக்கிறவங்களும் நம்மள மக்கள் தானே. எங்கேயோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம இங்க இருந்து கண்ணீர் விடுறோம். அதுக்கு பதிலாக நம்ம குழந்தைகள் பாதிக்கப்படுது, நம்ம உறவினர்கள், நம்ம மக்கள் பாதிக்கப்படும் போது அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. இந்த தெருவில் குப்பை இல்லாம இருக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். அந்த குப்பை இருந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு அல்ல, இன்னாலும் அந்த குப்பை வரல அப்படின்றதையும் நம்ம தெளிவா சிந்திச்சோம்னாக்கா நிச்சயமா நம்ம சுற்றுச்சூழல் மேம்படும். அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கும், நோய் இல்லாம இருக்கலாம். நோயற்ற வாழ்வு தானே குறைவற்ற செல்வம்.
0: கண்டிப்பா சார். சார், நீங்க வந்து பயிற்சி அளிக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா?
2: ஆமா.
0: எப்படி புதுசா வர்றவங்களுக்கு?
2: எங்க வீடே வந்து ஒரு மாதிரி இல்லமா மாத்திருக்கேன். நான் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல பணிபுரிஞ்சிருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்ன வேலையை எழுதி கொடுத்துட்டு தினம் எங்க வீட்டுக்கு வந்து 30-40 விசிட்டர்ஸ் வருவாங்க. இந்தியால இருந்து மாத்திரம் இல்ல, பல நாடுகள் இருந்து வராங்க. பயிற்சிக்காக வராங்க, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்டுக்காக ஹெல்ப் பண்றோம். அவங்க வந்து சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்கு ஒரு வீட்டுல என்ன பண்ண முடியுன்றதை பண்றோம். கம்யூனிட்டி லெவல்ல, காலேஜ் லெவல்ல, எல்லா யூனிவர்சிட்டிலயும் இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி 18th அன்னைக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வகுப்பு எடுத்தோம். எல்லாருமே வந்து அசந்து போயிட்டாங்க. ஒரு வீட்டுல எவ்வளவு பண்ண முடியுமான்னுட்டு நிச்சயமா நம்ம பண்ண முடியும். அதாவது என்ன பண்ணணும்ன்றதுதான் தெரியல. எளிய முறையில தோட்ட கழிவு பண்ண முடியும்னும் போது கல்லூரியிலேயே நீங்க ஆரம்பிக்கலாம். கல்லூரியில ஆரம்பிச்சோம்னாக்கா பல இடங்களுக்கு இப்ப சென்ட் டாமினிக் ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்காங்க, இங்க வந்து பார்த்தாங்க அவங்க உடனே வந்து அவங்க தோட்ட கழிவு எல்லாம் அங்கேயே உரமாக்கிடுறாங்க. அதுல பெரிய விஷயம் என்னன்னாக்கா அந்த உரங்கள் எடுத்து போன பசங்கலாம் திரும்ப வந்து அங்க இப்ப உரத்துக்கு டிமாண்ட் என்ன, வேப்பிலைகள்ல இருந்து அது உரம் தயாரிக்கிறாங்க. அதுல இருந்து தயாரிக்கிற உரம் வந்து சிறந்த உரம், அதுல இருந்து விளையிற விளைபொருள் வந்து சிறந்த சுவையும் தரமானதாகவும் இருக்கும். அதனால இப்ப அங்க வந்து உரத்துக்கு தட்டுப்பாடு அந்த உரத்துக்கு. அதனால நம்ம வீட்டுல இருக்கிற குப்பைகளை வீணாக்கிட்டு செயற்கை உரங்களை போட்டு விளைவிக்க வேணாம். நிறைய பேர் இங்க வந்து இப்ப எனக்கு பெரிய லைன் நிக்குது எங்க வீட்டை விசிட் பண்றதுக்கு. நிறைய சுய உதவி குழுக்கள் வராங்க, அவங்களுக்கு எல்லாம் இலவசமா மண்புழு உரம் பயிற்சி அளிக்கிறோம். அதே மாதிரி வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் எல்லாம் வராங்க, எல்லா கல்லூரிகளும் வராங்க, எல்லா பள்ளிக்கூடங்களும் வராங்க. எல்லாரும் வந்து இங்க பாத்துட்டு அவங்கவுங்க பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகளிலயும் அவங்கவுங்க அலுவலகங்கள்ல கூட இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்றதுலயே நீங்க எவ்வளவு பிஸியான பர்சன் தெரியுது. எங்களுக்காக இவ்வளவு டைம் ஒதுக்கி இவங்களுக்கு பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி. இத வந்து நாங்க வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தம் மாதிரி இது. இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கனாக்கா நிச்சயமா நம்ம வந்து இந்தியா நல்ல நாடு, அதுவும் குறிப்பா தமிழ்நாடு வந்து ஒரு சிறந்த நாடு. அந்த நாடு வந்து இப்ப வந்து மோசமான நிலையில இருக்கிறது காரணம் ஒரே ஒரு குப்பை தான். வரவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் நல்லா இருக்குது ஆனா குப்பையாலதான் ஊர் கெட்டு போயிருக்கு. இதை நம்ம வந்து உணர்ந்து நம்ம செயல்படணும். அது குறிப்பா வந்து உலகம் சூடாகிறதுக்கு குப்பையை ஒரு வெளியில போடுறது ஒரு காரணமா இருக்குது. அதனால இது நீங்க வந்து வீட்டிலேயே முறைப்படுத்தணுன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து.
0: ரொம்ப நன்றி சார்.
2: இந்த கேக்குறவங்களுக்கு எல்லாம் நாங்க ஒரு விண்ணப்பம்னாக்கா இதை நீங்க செயல்படுத்துங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் வந்தாலும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 044-2248-6494. நீங்க நேரடியாகவும் வந்து பார்க்கலாம். என்னுடைய விலாசம் நம்பர் 11 6வது தெரு சங்கர் நகர் பொம்மல் சென்னை 675.
0: கண்டிப்பா சார்.
2: நன்றி, வணக்கம்.

0: ரொம்ப தேங்க்ஸ் பவி, எனக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது இந்த ஒரு இன்டர்வியூ. எனக்கு அவர் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தாரு, இதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
1: கண்டிப்பா. அண்ட் நீ சொல்லி இப்ப வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசணும். சோ இதை எல்லாரும் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சிட்டி எப்படி இருக்கும்?
0: கிரீன் அண்ட் கிளீன்.
1: சூப்பரா சொன்ன.
0: ஓகே நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பல நல்ல நிகழ்ச்சிகளோட உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். பாய். நான் சுனிதா.
1: நான் பவித்ரா.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
1: படிக்கும் படிப்பு.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா,
2: உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான்
4: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8.

0: பிரியமான தோழிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ உங்களுக்காக ஒரு புது நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து செய்ய போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? படம் வரைகிறதுனா பிடிக்கும். அப்புறம் வந்து வேஸ்டான பொருளை வச்சு ஏதாவது வந்து ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டோ, இல்லை உங்கள் ரூம் அலங்காரம் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து நிறைய பேர் வந்து இந்த டஸ்டெல்லாம் வச்சு, அதாவது பென்சில் ஷார்ப்னர் எல்லாம் வந்து ஷார்ப் பண்ணி அந்த டஸ்டெல்லாம் வச்சு கூட ரொம்ப ரொம்ப அழகான பொம்மைகள்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டெடிபியர் எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பெரியவங்கள்லாம், அதாவது நம்மளுடைய தோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டை எப்படி சுத்தமாக அலங்காரமாக வச்சுக்கிறது, குறைஞ்ச செலவில் எப்படி வந்து இன்டீரியரை நல்லா பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம நிறைய காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அப்படிலாம் இல்லாமல் பைசா ரொம்ப செலவு பண்ணாமல் அதே வகையில் உங்களுடைய கைத்திறமையை வச்சு உங்களுடைய வீட்டை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்காக, நம்ம வந்து உங்களுக்காக டிப்ஸ் கொடுக்கறதுக்காக, ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக, புது புது பொருட்களை நீங்களே செஞ்சு பார்க்கறதுக்காக, உங்களுக்கு சொல்கிறதுக்காக திருமதி ஷியாமலா தேவி மேடம் இங்கே வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்காக வரும். உங்களுக்கு ஏதாவது இந்த நிகழ்ச்சி குறித்த சந்தேகங்கள் இருந்ததோ, இல்லை வந்து இன்னும் எப்படி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலோ, இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு செய்யணும் ஆனால் எப்படி செய்ய தெரியல அப்படின்னு சொன்னாலோ, நீங்கள் தயங்காமல் நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை நேரையும் வரலாம், இல்லை தபால் போடலாம். உங்கள் சந்தேகங்களை திருமதி ஷியாமலா தேவி மேடம் தீர்த்து வைப்பாங்க. இது ஹோம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து கேட்கணும். உங்களுடைய சந்தேகங்களை இங்கே தீர்த்து வைக்கப்படும். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா? நான் மேடம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே தேவையில்லை, அவங்களே அறிமுகப்படுத்திக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எந்தெந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காகவே இங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நானே சொல்கிறேன். நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், ஹோம் மேனேஜ்மெண்ட், இன்டீரியர் டிசைனிங் இதெல்லாமே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நானும் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த மாதிரி ஒர்க் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். சொல்லி கொடுக்கறது, செஞ்சு காட்டுறது, ஆர்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அவங்க வீட்டை எப்படி டிசைன் பண்ணுறது, நான் அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த வரிசையில் இன்னைக்கு உங்களுக்கு நான் நிறைய சொல்கிறதுக்காக கடமைப்பட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்றது நம்ம முதல் பார்ப்போம். ஓகே, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இப்போது நம்ம இருக்கிற வீடு, இல்லை நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸு, நம்ம சுற்றி இருக்கிற இடம் எல்லாருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அமைச்சு வச்சுக்கிற மாதிரி பெரிய பெரிய இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்காது. பட் இருக்கிற இடத்த நம்ம எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அது நம்ம கையில் தான் இருக்குது, இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடுன்னு எடுத்தால் பெரிய பெரிய ஊருங்கள்லாம், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய குடும்பமே இருக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. எல்லாருக்கும் இல்லைனாலும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி இருந்து அவங்களுடைய நீட்ஃபுல் தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, அந்தந்த ஊரில் இருந்து வேலை செஞ்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த 500 சதுரடி வீடு இல்லைன்னா ஈவன் 450 சதுரடி ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இல்லைன்னு சொல்லலை, நமக்கு கிராமங்களில் பெரிய பெரிய இடத்துல வீட்டில் இருந்து வசதிகளோடு வந்திருந்தாலும் இருக்கிற இடத்துல நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இடம் எப்படி கிடைக்குதோ அதில் தான் நம்ம வாழ பழகிக்கிறோம். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸில் நமக்கு இத்தனோட ஒரு வீட்டில் நமக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் உள்ளே போட்டு எப்படி நமக்கு வாக்கிங் ஸ்பேஸு, ஒர்க் ஸ்பேஸு, கொஞ்சம் அந்த லீஷர் கொஞ்சம் லீஷராக வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணணுனால அந்த வீடு வந்து ரொம்ப கிராம்ப்டாக, ரொம்ப நெருக்கமாக, எல்லா பொருட்களும் உள்ளவே அந்த இது அடைச்சி வச்ச மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக கொடுக்கறது எப்படி? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லையா? ஏன்னா ஒரு வீடுன்னு இருந்தானா நமக்கு விருந்தாளிகள், நம்ம கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் ஊர்லேருந்து வராங்க தங்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே நாம் விருந்தோம்பலுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நம்ம இருக்கிற இடத்துல எப்படி எல்லாரையும் அகாமடேட் பண்ணுறது, அந்த அகாமடேட் பண்ணுறப்போ வர்றவங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது, நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் நிச்சயமாக இருக்கும். அதை எப்படி உங்களால் இருக்கிற இடத்துல சமாளிக்க முடியும், இது மாதிரி ஒர்க்குக்கு பார்க்க போனீங்கன்னா, நீங்கள் நான் என்ட்ரன்ஸ்லேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ட்ராயிங் ரூம் எடுத்துக்கிறீங்க, ட்ராயிங் ரூம் எடுத்தானா உங்களுக்கு கண்டிப்பாக கபோர்ட்ஸ் வேணும், உங்களோட மெட்டீரியல்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஓகே பசங்க படிக்கிறாங்க, புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம், இல்லை இன்க்ளூடிங் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அதெல்லாமும் வைக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கெல்லாம் நமக்கு கபோர்டு வேணும். அந்த மாதிரி வர்றப்போ ஹாலில் மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்பேஸ் ஏரியா இருக்குது, மற்றபடி கிச்சன் ஆர் பெட்ரூம் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அப்போ அதை எங்கென்ன பண்ணலாம், அந்த மாதிரி இதை வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சா நாளடைவில் உங்களுக்கு அந்த புக்ஸ் எடுக்க செய்ய வைக்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட சோஃபா இருக்கு இல்லையா, சோஃபாலேயே நீங்க அரேஞ்ச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடிமேட்ல கிடைக்கிறதுக்கு பை சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நீங்க என்ன பண்ணணும், கார்பென்டர் கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் ரெடி பண்றதுங்கிறது என்ன கேட்டால் ரொம்ப கரெக்டா இருக்கும். சோஃபாவில் வந்துட்டு கீழே வந்து ஒரு சின்ன சின்ன கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்துட்டு உங்களோட மெட்டீரியல்ஸ் அந்த கபோர்டுக்கும் அவுட்டரில் வந்து அந்த சோஃபாக்கு மேலே போடுற கிளாத் இருக்கு இல்லையா, உங்களோட அந்த மாதிரி அதே டிசைனபிள் கிளாத்தை வந்துட்டு அந்த கபோர்டோட அவுட்டர்லேயும் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு பார்க்குறப்ப தூரத்துலேருந்து பார்த்தோன்னா அங்கே ஒரு கபோர்டு இருக்குது, உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கீங்க, ஒரு ட்ரா கொடுத்துருக்கீங்க, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலையே. ஸோ அங்கே எந்த அளவுக்கு நீங்கள் கீழே கால் தொங்க போடுற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக தான் இருக்கும் யூஸ்வலாக சோஃபாஸ்லாம், நீங்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஈவன் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி நம்ம அது இல்லாமல் காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு நியூஸ் பேப்பர் வேணும், டே டு டே நியூஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி வரப்போ டெய்லி வாங்குற நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம ஏதாவது மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம வெளியில் கொடுப்போம் அப்படி தானே. அந்த மாதிரி வரப்போ அதெல்லாம் எங்கே நீங்கள் கேதர் பண்ணி வைப்பீங்க, அதுக்கு ஒரு தனி ரேக் வேணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்க்கு பெஸ்ட் மெத்தட் வந்து இந்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிடுறது. பார்க்குறவங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வரப்போகிற குழந்தைங்க வந்துட்டு உங்களால் கெஸ்ட்டை வந்துட்டு ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் மிஸ்டேஃபாக இருக்கும், இல்லை கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அவங்க வந்த இடத்த நீட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே கவர் பண்ணிட்டோன்னா எதுவுமே எடுத்து மெடல் பண்ணுறாங்க இல்லை அத்தனோண்ட இடத்துல ஏதாச்சும் எடுத்து கொட்டிட்டாங்க நீட்டாக வைக்கல அப்படின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது அந்த இதில். அதே மாதிரி பாருங்கள், ஈவன் நம்ம என்டர் பண்ண ஒன்று செப்பல்ஸ் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த செப்பல்ஸ்க்கு வந்து செப்பல் ஸ்டாண்டு நமக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு வந்துட்டு இதுக்குன்னு தனி ஸ்டாண்டாக நம்ம ப்ரொவைட் பண்ண முடியல, இல்லை வந்து உள்ள நுழைஞ்ச உடனே நேராக பார்த்த உடனே செப்பல் ஸ்டாண்ட்ஸ் தெரியறது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்றப்போ பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வாலோட சைடு இருக்கும் கண்டிப்பாக. அந்த என்ட்ரன்ஸ் டோர் வந்து ஒரு வாலோட ஒரு சைட் கார்னரில் தான் மோஸ்ட்லி எல்லா ஹவுசஸ்லையும் கொடுப்பாங்க, அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ஃப்ளாட் சிஸ்டம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஒரு வாலோட ஒட்டி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி டோர்ஸ் அமையும். அந்த மாதிரி வரப்போ அந்த வாலில் வந்துட்டு டோருக்கு பேக் சைடில் வர வாலில் நீங்கள் சின்ன சின்னதாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 inches ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்துட்டு சின்ன சின்ன ரேக்ஸ் மாதிரி ஒரு 3 rack மாதிரி வச்சுட்டு அதில் ஸ்லைட்டாக ஸ்லோப் மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சுட்டு அதில் நீங்கள் செப்பல்ஸ் உங்களோட ஷூ ரேக்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிங்கன்னா வர்றவங்களுக்கு அது பார்த்த உடனே கண்ணுக்கு டைரெக்டாக தெரியாது இல்லையா. என்டர் பண்ண உடனே ரூமில் எடுத்தோடனே செப்பல்ஸாக இருக்குது அப்படின்றது மைண்டில் இல்லாமல் நீட்டாக இருக்கும், உங்கள் வீட்டில் அது பார்க்குறப்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அது ஒன்று. ப்ளஸ் அந்த மாதிரி வரப்போ உங்களோட அந்த செப்பல் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்னதாக பார்க்குறதுக்கு இது அது கூட தெரியக்கூடாது நீங்கள் விரும்பினீங்க இந்த இடத்தையும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் மெத்தட் அதுக்கு மேலே சின்னதாக ஒரு டாப் ஸ்லாப் ஒன்று போட்டுட்டு அதில் குட்டி குட்டி பொம்மை இல்லைனா இன்க்ளூடிங் குட்டி குட்டி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இன்க்ளூடிங் நேச்சுரல் ஃப்ளார்ஸ் சின்ன சின்னதாக அதெல்லாம் கூட நீங்கள் சின்ன பூத்தொட்டி மாதிரி கிடைக்கிறதே அதை வைக்கலாம். இல்லை நீங்களா ஏதாச்சும் டிசைன் பண்ணிட்டு குட்டி குட்டி ஈவன் ஷெல்ஸ் அது மட்டும் இல்லை இந்த இதெல்லாம் பெபிள்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா அந்த மாதிரி பெபிள்ஸோ ஷெல்ஸோ இது மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்னா உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணவே நான் சொல்லலை இருக்கக்கூடிய மெட்டீரியலில் அதெல்லாம் கூட நீங்கள் டாப்பில் டெக்கரேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஸ்டாண்டையே வந்து ஸ்டைலே கம்ப்ளீட்டாக மாற்றிடுறோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பார்க்குறப்போ அந்த இத்தனோண்ட இடத்துல ரொம்ப கிராம்ப்டாக ஐயோ இது என்னத்துக்கு இவ்வளோ செப்பல்ஸ் இருக்கு இத்தனை கெஸ்ட்டாக இவங்க வீட்டில் இத்தனை பேர் அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணவே தோணாது. சொல்லப்போனால் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னு எடுத்துட்டாலே ஒரு 4 pair செப்பல்ஸாக இப்போ ஆயிடுறது. ஏன்னா அவங்களுக்கு ஷூஸ்ன்னு எடுத்தாலும் ஸ்கூல் ஷூஸாக இருக்கட்டும் அவங்க போட்டுக்கிற வேறாக இருக்கட்டும் எதுக்கு இருந்தாலும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு 2-3 pair ஆஃப் செப்பல்ஸ் வரப்போ இந்த சிஸ்டமில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே ஸோ நம்ம இப்போ பாருங்க என்ட்ரன்ஸில் உங்களுக்கு இந்த ரெண்டும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ வீட்டில்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிற வீட்டில் ஒரு டைனிங் ஹாலில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த டிராயிங் ரூமோட தான் அட்டாச் ஆகிருக்கும். டிராயிங் ரூம்னு நான் சொல்கிறது வந்து உங்களோட விசிட்டர்ஸ் ஹால் இல்லையா, அந்த விசிட்டர்ஸ் ஹாலில் வந்து லிவிங் ரூம்னு சொல்லுவாங்க, அந்த ஹாலுக்கு ஒட்டி தான் உங்களுக்கு அதே ஒரே இடத்துலையே உங்களுக்கு டைனிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிச்சனை பக்கத்தில் வச்சிடுறாங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி நம்ம தங்குறது எல்லாமே மோஸ்ட்லி வாடகை வீடாக இருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே கட்டி கொடுத்த ஃப்ளாட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல இப்படி தான் இருக்கும் ஷேப், நம்ம எதிர்பார்க்குற ஷேப் முதலே சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்காது. பட் எது இருக்கோ அதை எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க? ஸோ இப்போ டைனிங்

டைரக்டா டேபிள வாங்கிட்டு அந்த இடத்துல நீங்க வச்சிட்டீங்கன்னா ஃபார் எவர் எப்பவுமே அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த டேபிள் இருக்கிறது மத்த நேரத்துக்கு யூசேஜ் ஏரியான்னு சொல்லவே முடியாது. எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் நம்ம உட்காருவோம், மற்ற நேரம் இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஏரியா வந்து யூசேஜ் ஏரியான்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளாங்க், அந்த பிளாங்க் வந்து டைரெக்டாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மடித்து விட்டுருங்க. அந்த கரெக்டாக எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் அந்த பிளாங்கை ரிலீஸ் பண்ணிட்டு வால்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பார்க்கறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த பிளாங்கில் வந்துட்டு ஒரு சின்ன ரெண்டு காலும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். அந்த பிளாங்க் நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அப்படி மடித்து வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த பிளாங்க் இருக்குன்றது தெரியக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு போஸ்டர் இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோ, இட் மேபி அ ஃபேமிலி ஃபோட்டோ ஆர் சம்திங், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி அந்த பிளாங்கில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த நேரம் ஃபுட்டு சாப்பிடல அந்த நேரம் அந்த இடம் உங்களுக்கு ஃபுல்லாக கவரேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அந்த பிளாங்கை வந்து வாலோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் வாக் ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரம் உங்களுக்கு ஈவன் ஸ்டூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சாப்பிட்ற நேரம் உங்களுக்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஸ்டூல் ஆர் சேர்ஸ் வேணும் இல்லையா, அதுவே வந்து நீங்கள் மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த சேர் வந்து ஒரு நாலு சேர் எடுக்கிறீங்கன்னா அதுவே ஸ்டடி டேபிளுக்கான சேராகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், ப்ளஸ் டைனிங்காகவும் இருக்கணும். ஈவன் உங்களோட பெட்ரூமில் வந்துட்டு ரெண்டு சேர்ஸ் போட்டு உங்களுக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு தேவை அந்த மாதிரினா அதுக்கும் அந்த சேர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மல்டி பர்பஸ்க்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க இன்னொன்னு சொல்ல போனானா ரொம்ப லீஜரா இப்போ உட்காந்து சாப்பிடுறதுங்கிறதுலாம் ரொம்ப நமக்கு இப்ப காலகட்டத்தில் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ பெஸ்ட் மெத்தட்ஸ் அந்த சின்ன ரோலிங் ஸ்டூல் மாதிரியோ இல்ல சின்ன சிட்டிங் ஸ்டூல் மாதிரி உங்களுக்கு பண்ணினாலே போதும். உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க இடம் வந்து நிறையவே உங்களுக்கு அப்படி வீட்டுக்குள்ள வந்து 450 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்ற மாதிரியே இருக்காது. அந்த ஃபுல் ஒர்க் வாக்கிங் ஸ்பேஸ் அந்த உங்க கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க அது நம்ம நடக்கிற ஏரியாவை அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு எக்கச்சக்கமா ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இது மாதிரி நீங்க உங்களோட லிவிங் ரூம் அண்ட் கம் டைனிங் ரூம் சேர்த்து எப்படி நீங்க டெக்கரேட் பண்றது நான் சொல்லியிருக்கேன். எஸ், இப்ப பாருங்க நான் உங்களுக்கு இந்த வாரம் நான் மெயினாக உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணது என்னென்னா அந்த ஸ்பேஸ் எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது ஒரு வீட்டில் அப்படிங்கிறதுக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து லிவிங் ரூம் கம் டைனிங் ரூம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃப்ளாட்டில் இந்த ஸ்பேஸில் இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு ஹாலில் நம்ம வச்சு பண்ணுவோம், டெக்கரேட் பண்ணுவோம் வீட்டை. எஸ், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் மூலியமாகவோ இல்லை நேரில் வந்தோ இல்லை தபால் மூலியமாகவோ கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ்னாலும் கேள்வி கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ரூமை எப்படி டெக்கரேட் பண்ணுறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் பெட்ரூம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த இதில் என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நன்றி.

0: அப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை எல்லாம் எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலேனாலும் திட்டறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து பாயிண்ட் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்ச துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: MOP சமுதாய வானொலி கேட்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஆல்காட் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி மாணவ மாணவிகளின் வணக்கங்கள். கல்வி என்ற சூழ்நிலையில ரொம்ப ரொம்பவே முக்கியங்க. பணப்பிரச்சனை, பெண் குழந்தை தானே அப்படின்ற அப்பாக்களின் எண்ணம், வறுமை, குடும்பத்தை காப்பாத்த குழந்தைகளுக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால படிப்பு மேற்படிப்பு பலருக்கு தடை செய்யுது. இந்த நிலை மாறணும். கல்வியோட அவசியம் தெரிஞ்சு எல்லாரும் படிக்கணும். இதை விளக்கும் வகையில நாங்களே ஒரு நாடகம் எழுதி உங்களுக்காக வழங்குகிறோம். இப்போ இதுல நாடகத்துல பங்கு பெறும் மாணவர்கள் துர்கா, உமா, பரமேஸ்வரி, ராதிகா, சுவாதி, ரேஷ்மா, விண்ணரசி, தர்ஷினி, பிரியா, ரம்யா, வினோதினி, ஹேமாவதி, கீர்த்தனா, மெர்சி, ராஜேஷ், கார்த்திக், பிரவீன், விக்ரம், அரவிந்த், சுமதி, திருமலை, மகேஷ், மணி, பிரான்சிஸ், மாளவிகா, இவங்க எல்லாரும் இந்த நாடகத்துல பங்கேற்றுக்கிறாங்க.

0: காட்சி ஒன்று, வகுப்பறை. கதாபாத்திரங்களாக நடிக்கும் மாணவர்கள் விக்ரம், தர்ஷினி, சுமதி, வினோதினி, மாளவிகா, பரமேஸ்வரி. ஆசிரியராக ராதிகா. வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: இப்பொழுது நாம் திருக்குறள் கற்போமா?
1: கற்போம் அம்மா.
0: நன்றி மறப்பது,
1: நன்றி மறப்பது,
0: நன்றன்று,
1: நன்றன்று,
0: நன்றல்லது,
1: நன்றல்லது,
0: அன்றே மறப்பது நன்று,
1: அன்றே மறப்பது நன்று.
0: இப்ப நம்ம இதோட பொருள் பாப்போமா?
1: பாப்போமே.
2: உள்ள வரலாமா டீச்சர்?
0: பாப்பா விக்ரம் ஏன் ஸ்கூலுக்கு வரல?
2: வீட்டுல எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை டீச்சர், அதனால எங்க அப்பா என்ன வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு.
0: அப்படியா? சரி, நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன், பாப்பா உட்காருப்பா. இதோட பொருள் என்னன்னா, ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச கெட்டதை வந்து நம்ம உடனே மறந்துடணும், ஆனா என்ன ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச உதவியை மட்டும் நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது. இதான் இதோட பொருள்.
2: உள்ளே வரலாமா டீச்சர்?
0: வாமா தர்ஷினி, ஏன் இத்தனை நாளா ஸ்கூலுக்கு வரல?
2: இல்லங்க டீச்சர், எங்க அப்பா பொம்பளை பொண்ணு படிச்சது போதும், வீட்டு வேலைக்கு போக சொல்றாங்க டீச்சர்.
0: ஓ அப்படியா, சரிம்மா நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேம்மா. உள்ள போக்கம்மா. காட்சி இரண்டு, தீப்பெட்டி தொழிற்சாலை. தொழிலாளர்களாக பிரான்சிஸ் தமிழரசன், திருமலை, மணிகண்டன், கார்த்திகேயன்.
3: விக்ரம்னு ஒரு பையன் வருவான், இன்னைக்கு வரலையாடா?
4: அவன் வரல போலடா, அவன் ஸ்கூல் போயிட்டான் போல இருக்குடா.
5: அவன் ஒரு நாள் வரான், நாள் வரமாட்டேங்கிறான்டா.
4: வேலை முடிஞ்சிடா, வாங்கடா போலாம்.
6: ஏப்பா கொஞ்சம் நில்லுங்கல்ல, என் பையன் விக்ரம் இந்த வேலையில விட்டுட்டு போனேன், இருக்கானான்னு பாருங்களேன்.
4: அவன் இன்னைக்கு வரல.
6: இல்லப்பா, இங்கதான்ப்பா விட்டுட்டு போனேன்.
4: அவன் ஸ்கூலுக்கு போயிருப்பா, அங்க போய் பாருங்க.
6: இல்ல உள்ள போய் கொஞ்சம் தேடி பாருங்களேன்.
4: நாங்க தான் கடைசியா வரும், உள்ள யாருமே இல்ல.
6: அப்படியாப்பா, நான் வீட்டுல போய் பாக்குறேன்பா.
0: காட்சி மூன்று, விக்ரமின் வீடு. தாயாக உமா, தந்தையாக ரம்யா.
6: என்ன வேலைக்கு தானே போசுன, எங்க போன? எங்க போன?
7: அடிக்காதீங்க, அடிக்காதீங்க.
6: நீ வாய மூடுறியா? அவன் வேலைக்கு போனாதான உனக்கு மாத்திரை மதுலாம் வாங்கிட்டு தர முடியும்.
7: நான் இருந்து என்னங்க பண்ண போறேன், அவன் ஆச்சு உங்களுக்கு படிச்சு சம்பாதிச்சு தருவான்.
6: படிப்பை பத்தியே நீ என்கிட்ட பேசாத.
7: சரி அது விடுங்க, பீரோல என்னோட ஜாதகம் இருக்கும், குரு பயிற்சி வேற வந்திருக்கான், எடுத்துட்டு போய் ஜோசியை பாத்துட்டாங்க, நான் இப்படியே இருப்பலாம் இல்ல ஏஞ்சி நடப்பனான்ட்டு.
6: எதுக்கா இருந்தாலும் குத்தம் சொல்லிட்டே இரு.
0: காட்சி நான்கு, கதாபாத்திரங்களாக நடிப்பவர்கள் ஹேமாவதி, ரேஷ்மா, பின்னரசி, பிரவீன்குமார், பிரியதர்ஷினி, துர்கா, ராஜேஷ், தர்ஷினி.
8: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
4: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
6: இந்த வீட்டுல யாரும் இல்ல போல, நாம வாங்க வேற வீட்டுக்கு போலாம்.
8: சரி வாங்க போலாம். உள்ளே யாராவது இருக்கீங்களாமா?
4: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
8: யார் நீங்க, என்ன வேணும்?
6: நாங்க படித்து வேற இல்லாத இளைஞர்கள்,
8: அதனால இந்த கிராமத்துல ஒரு நூலகம் அமைக்கலாம்னு வந்திருக்கோம்.
9: அதனால உங்ககிட்ட இருக்க பழைய புத்தகம் இருந்தா தாங்கம்மா.
8: இன்ன அது புத்தகமா? பழைய சோறு கேட்டா குடுப்பேன், பழைய துணி கேட்டா கூட தான் குடுப்பேன். என் கிட்ட வந்து புத்தகம் கேக்குறீங்களே, எனக்கே எழுத படிக்க தெரியாது, என் வீட்டுக்காருக்கும் படிக்க தெரியாது. போங்க போங்க.
9: முதல் வீட்டுக்கு போனோம், அங்க யாருமே இல்ல. ரெண்டாவது வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா இப்படி பேசிட்டு போறாங்களே.
8: இனிமேல் இந்த கிராமத்துல புத்தகம் கிடைக்குமான்னு சந்தேகமாவே இருக்கே.
10: அண்ணாக்காங்களா, ஏதோ புத்தகம் படிப்பட பேசிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்?
6: நாங்க இந்த கிராமத்துல ஒரு நூலகம் திறக்கலாம் இருந்திருக்கோம், அதுக்காக தான் உங்க கிட்ட பழைய புத்தகம் கேட்டோம், அதனாலதான் அவங்க அப்படி பேசிட்டாங்க.
10: எனக்கு படிப்புலாம் ரொம்ப பிடிக்கும், இந்த கிராமத்துல எங்கெங்க புத்தகம் இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்க கூட்டிட்டு போறேன்.
9: சரி வாங்க போலாம்.
10: துர்கா, துர்கா.
8: ஏய் தர்ஷினி, உள்ளவா, ஏன் இத்தனை நாளா ஸ்கூலுக்கு வரல?
10: ஏய் அது இருக்கட்டும் டி, இவங்க நம்ம கிராமத்துக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்கள முதல்ல உள்ள கூப்பிடுடி.
8: உள்ள வாங்க உட்காருங்க. இவங்க எல்லாம் யாருடி?
10: ஏய் இவங்க எல்லாம் நம்ம கிராமத்துல ஒரு நூலகம் அமைக்கலாம்னு வந்திருக்காங்களாண்டி, அதுக்கு இவங்களுக்கு பழைய புத்தகங்கள்லாம் தேவைப்படுதான், அதுக்கு தான் உங்க வீட்டுக்கு வந்தேன்.
8: ஓ அப்படியா, என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு, நானும் தரேன்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியும் வாங்கி தரேன்டி.
10: ரொம்ப நன்றி டி.
9: ரொம்ப நன்றிங்க.
8: கலெக்டர் நூலக திறப்பு விழாக்கு வருவாங்க, அப்ப நீ கண்டிப்பா வரணும்னாமா?
10: கண்டிப்பா வரேங்க. ஐயோ எங்க அப்பா வரா, நீங்க இதை வச்சுக்கோங்க.
4: இங்க என்ன கூட்டம், வழிவிடு வழிவிடு.
10: அவ்வளவு இடம் இருக்குது, அந்த சைட்ல போலாம்ல.
4: உழைச்சு ஓடா போறேன், எனக்கு இடம் இல்ல, சும்மாவே இருக்கேன், உங்களுக்கு இடமா, வழிவிடு. ஏய் நீங்க என்ன பண்ற, வேலைக்கு போலியா? நீ
10: வீட்டுல போய் சொல்லுப்பா. நீங்க
6: என்னமா, நீ இவ்வளவு சின்ன பொண்ணா இருந்துட்டு வேலைக்கு எல்லாம் போறியா?
4: அவ வேலைக்கு போவா இல்ல வீட்லயே சும்மா இருப்பா, அதை கேக்க நீ யாரு? நீ
9: என்ன, நீங்க இப்படி பேசுறீங்க?
4: வேற எப்படி பேச சொல்ற?
0: காட்சி ஐந்து, ஜோசியம் பார்க்கப்படும் இடம். ஜோசியராக சுவாதி, கதாபாத்திரங்கள் ரம்யா, மகேஷ், மாளவிகா, அரவிந்த்,
11: ஸ்வாதி.
12: வணக்கம் அம்மா.
13: கைரேகைய ஜாதகமா?
12: கைரேகை.
13: ஆமா, உன்னை எங்க பார்த்த மாதிரி இருக்குதே. ஐம்பது ரூபா நோட்ல அஞ்சு ஓட்டு போட்டுக்கிட்டோம் தானே நீனே?
12: அதெல்லாம் விட்டங்கம்மா, இங்க பாருங்க புது 100 ரூபா நோட்டு.
13: புது 100 ரூபா நோட்டா? வேய் வேய், உன்னோட குறுபயிற்சி நல்லா இருக்கு, உன்னோட சுக்ரதோஷம் ஓகோன்னு இருக்கு, போ.
12: சரி அப்படியே சாமி, நான் போயிட்டு வரேன். சாமி
13: போயிட்டு வா.
12: என்னோட
13: கம்ப்யூட்டர் மூலை சொல்லுது, உன் பொண்டாடி வடகு திசையில் தான் ஓடுற பருப்பி புடி ஓடு.
12: நன்றி சாமி.
13: ஏயா, உன் பொண்டாடி பிடிக்கிற சாக்குல பணத்தை வைக்காத போறியா? பணத்தை வச்சுட்டு போயா?
12: சாமி
14: வணக்கம். சாமி
13: வணக்கம்.
14: இது என் பொண்டாட்டி ஜாதகம். எப்ப பரு லொக்கு லொக்குன்னு இருமினே இருக்கா, அவ இப்படியேதான் பழையில எழுந்து நடப்பாளா?
13: முதல்ல நீ பணத்தவி, உனக்கு ஒரு பையன் இருக்கானா?
14: ஆமா சாமி.
13: அவன் ஸ்கூலுக்கு போறானா?
14: ஆமா.
13: அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப, அதை வேலைக்கு அனுப்பு.
14: ஏன் சாமி?
13: அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா உன் பொண்டாட்டி காலம் முழுக்க இப்படியேதான் இருப்பா. அவன் வேலைக்கு அனுப்பிச்சதும் உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாகும்.
14: ஏன்?
13: உன் கட்டத்துல அப்படிதான் சொல்லுது.
14: அப்படியா சாமி? அவனை இனிமேல் நான் ஸ்கூல் பக்கமே அனுப்ப மாட்டேன் சாமி.
13: சரி சரி
14: வர சாமி.
12: அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா.
13: எதுக்கு நீ என்ன இப்ப நிக்க சொல்ற?
12: ஏமா ஊர் மக்களை ஏமாத்தி பொழைக்கிறீங்க.
13: நான் யாருக்காகம்மா இந்த மாதிரி எல்லாம் பொழைக்கிறேன்? உங்களுக்காக தானம்மா நான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறேன்.
12: நீங்க ஊர் மக்களை ஏமாத்தி பொழைக்கிறதால நாம நல்லா இருக்கிறோம் அம்மா.
13: எனக்கு எல்லாம் தெரியும், நீ கிளம்பு.
15: காட்சி 6, விக்ரமின் வீடு. தாய் தந்தை விக்ரமின் ஆசிரியர். விக்ரம் விக்ரம்.
16: அம்மா யாரோ வந்திருக்காங்கம்மா.
17: போய் யாருன்னு
16: பாருப்பா. உள்ள வாங்க டீச்சர். அம்மா எங்க டீச்சர் வந்திருக்காங்கம்மா.
17: உட்காருங்கம்மா, உங்க டீச்சருக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாப்பா.
16: என்ன இந்த வாழை முறை இப்படி காஞ்சி போய் கிடக்குது? ஏய் எங்க அவன்?
17: உள்ளதாங்க இருக்கான். எதுக்கு?
16: ஏய் இங்க வாயே.
17: அடிக்காதீங்க அடிக்க.
12: அடிக்காதீங்க. எதுக்கு அவனை அடிக்கிறீங்க?
16: எங்க வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தாம ஸ்கூலுக்கு ஓடி போறாங்க.
12: வாழை மரத்துக்கு ஏன் தண்ணி ஊத்தணும்?
16: உங்களுக்கு தெரியாதாங்க, நீங்க டீச்சர் தானே. வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தினா தானே அது வளரும்.
12: அதுலதான் ஒரு இலை இருக்குல்ல, அதை வெட்டி நீங்க வித்து லாபம் பாக்கலாம்ல.
16: எங்க நீங்க ஒரு டீச்சர் தானங்க, உங்களுக்கு தெரியாதா? வாழை மரத்துல முதல் இலைய வெட்டினா மரமானது வளராதுங்க. பூ காய் கனி எதுவுமே வராதுங்க. அதனால நான் வித்து மொத்தமா லாபம் பாத்துப்பேன்.
12: ஒரு மரத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீங்க எங்க உங்க பையன் மேல வைக்க மாட்டேங்கிறீங்க? மரமும் நமக்கு முக்கியம்தான். ஒரு மரத்தை வளர்க்கறதுனால நமக்கு எவ்வளவு பயன் கிடைக்குது, அது மாதிரி உங்க பையனை படிக்க வச்சு பாருங்க. அவன் உங்களுக்கு அதை விட பல மடங்கு பயன் தருவான்.
16: ஜோசியரே சொல்லிருக்காருங்க, பையனை ஸ்கூல் பக்கமே அனுப்ப கூடாதுன்னு.
12: ஏங்க இந்த மாதிரி அறிவியல் வளர்ந்த காலத்துல மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு உங்க பசங்களோட வாழ்க்கைய வீணாக்குறீங்க? எங்க அப்பா அம்மா என்னை இப்படி படிக்க வச்சதுனாலதான் நான் இன்னும் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க உங்க பையனை படிக்க வச்சு பாருங்க, அவனும் உங்களை நல்லபடியாக பாத்துக்குவான்.
16: நீங்க சொல்றதெல்லாம் இப்பதான் புரியுது. கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத இப்பதான் புரிஞ்சுக்கினேன். நாளில இருந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேங்க விக்ரம.
17: நன்றி அப்பா.
16: நன்றிய என்கிட்ட சொல்லாத, உங்க டீச்சர் கிட்ட சொல்லு, அவங்கதான் புரிய வச்சாங்க.
17: நன்றி டீச்சர்.
12: நான் உன்னை நாளைக்கு ஸ்கூல்ல பாக்குறேன்ப்பா.
15: காட்சி 7, நூலக திறப்பு விழா. கதாபாத்திரங்கள் ஹேமாவதி, விண்ணரசி, ராதிகா, ரேஷ்மா, பிரவீன்குமார், ராஜேஷ், தர்ஷினி.
18: அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்து உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச வருகிறார் நம்முடைய மதிப்புக்குரிய கலெக்டர் அவர்கள்.
15: இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த மாதிரி படிச்சு வேலை இல்லாத இளைஞர்கள் ஒரு நூலகத்தை திறக்கணும்னு நினைச்சது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அந்த நூலகத்தோட திறப்பு விழாக்கு என்ன சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஆமா, இந்த நூலகத்துக்கு தேவையான புத்தகம் நீங்க வாங்கறதுக்கு ஒரு சின்ன பொண்ணுதான் உதவி செஞ்சான்னு கேள்விப்பட்ட.
19: அவங்க பேரு தர்ஷினி. அவங்களை கண்டிப்பா நாங்க வர சொல்லி இருந்தோம், வந்திருப்பாங்க.
12: மேல கூப்பிடுங்க அவங்கள.
19: தர்ஷினி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்.
12: நீதான் தர்ஷினியாமா?
20: ஆமா மேடம்.
12: உங்க அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்களே, உங்க அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்களாமா?
20: எனக்கு அம்மா இல்ல மேடம், எங்க அப்பா மட்டும் தான் வந்திருக்காரு.
12: உங்க அப்பா அம்மா நீ மேல கூப்பிடுமா?
20: அப்பா.
12: ஏய் நீ என் கூட படிச்ச ராஜேஷ் தானே?
20: யார் நீ?
12: என்ன உனக்கு தெரியலையா? நான் தான் உன் கூட படிச்ச ராதிகா.
20: பரவாயில்ல, என் கூட ஃபர்ஸ்ட் கலெக்டரா இருக்க.
12: என் கூட படிக்கும் போது நல்லா தானே படிச்ச, ஏன் இப்படி ஆயிட்ட நீனு?
20: மேடம் எனக்கும் படிக்கணும் ரொம்ப ஆசை மேடம், ஆனா எங்க அப்பா பொம்பளை பொண்ணு படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு மேடம்.
12: ஏன் நீ அவளை படிக்க வைக்கல?
20: பொம்பளை பொண்ணு படிச்சுன்னாதான் பண்ண போகுது.
12: பொம்பளை பொண்ணு படிச்சுன்னா போதுன்றத நீ சொல்லாத. அவங்கள படிக்க வச்சு பார்த்தாதான் தெரியும்.
0: நானும் ஒரு பொண்ணுதான், என்ன படிக்க வச்சதுனாலதான் என்னால இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர முடிஞ்சது. நீயும் அவளை படிக்க வைய, கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவா.
4: சரி ராதியா, நாள்ல இருந்து என் பொண்ண நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன்.
0: சரி, நீ இந்த மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சதுனால நான் உனக்கு ஊக்க பரிசு தரமா தர்ஷினி. காட்சி 8, விக்ரமின் வீடு மற்றும் தர்ஷினியின் வீடு.
11: அப்பா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன்ப்பா.
4: சரிம்மா, அப்பா சத்தியமா இதோட குடிக்க மாட்டோமா. படிப்பை பத்தி எதுவுமே தெரியாம இருந்துச்சுமா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. நீ படிச்ச அந்த ராதியா விட பெரிய ஆள் ஆகணுமா. இந்தாமா செலவு காசு வச்சு.
11: இல்லப்பா பரவாயில்லப்பா.
4: இல்லம்மா நீ வச்சுக்கோ.
0: அனைத்துக்கும் வணக்கம். இந்நாடகத்தின் மூலம் நாங்கள் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், கல்வி என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. நமது மத்திய அரசாங்கமே அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி என்ற சிறப்பு சட்டத்தை வகுத்துள்ளது. அதன் மூலம் ஏழை எளிய மாணவர்கள் பயனடைகிறார்கள். எங்கள் ஆல்காட் பள்ளி நிறுவனம் 1894 முதல் ஊரூர் குப்பம், ஓடை குப்பம், ஆல்காட் குப்பம் ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் ஏழை எளிய மாணவர்களுக்காக இலவச கட்டாய கல்வியை அளித்து வருகிறது. இந்நிறுவனத்தின் மூலம் அனைத்து மாணவர்களும் பயனடைகின்றனர். இந்நிறுவனம் மாணவர்களுக்கு தேவையான சீருடை, புத்தகம் ஆகிய அனைத்தையும் இலவசமாக வழங்கி வருகின்றது. இந்நிறுவனம் மூலம் பல மாணவர்கள் பயனடைகின்றோம். நம் அருகாமையில் உள்ள கல்வி கற்காத பெற்றோர்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புமாறு வலியுறுத்த வேண்டும். இது கல்வி கற்றவர்களாகிய நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி, வணக்கம்.

0: one.
1: You're listening to MOP 107.8.
2: அம்மா நான் வெல்ல போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
3: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
2: ஆமா, அணைச்சிட்டேன் லைட் ஃபேன் எல்லாத்தையும் அணைச்சிட்டேன். இப்போ நான் போலாமா?
3: கம்ப்யூட்டர் அணைச்சியா?
2: என்ன
3: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்திருக்க.
2: எதுக்கு நான் அணைக்கணும்? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
3: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
4: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அணிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டிலை வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணி தான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்க

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் அது குடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

0: குடிபோதை எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளணுமா இல்ல மப்பிரமான

0: புரியுது புரியுது சொல்லுறது. அப்ப திருந்த என்னதா செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத.
3: குடியிலிருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்னங்க என் சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்னும் இல்லைங்க, பிள்ளைங்களை பாத்துப்ப, சமைப்ப, அவ்வளவுதான். ஆனா நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாது.
1: நீங்க வீட்ல இருந்தே ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே.
0: நான் ஒண்ணுமே படிக்கலங்க, நான் என்ன பிசினஸ் பண்ண முடியும்?
1: படிச்சாதான் பிசினஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிசினஸா? என்னங்க சொல்றீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப எல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடனே இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்கார் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

என் கண்ணை கட்டி கட்டில விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய், நான் தாங்க உங்க வினிதா பேசுறேன். சோ பிளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. நன்றி.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வணக்கம், நமஸ்தே, நமஸ்கா, ஸ்வாகதம், சுஸ்வாகதம்.
3: எங்க போயிட்டே இருக்கு நீ பாட்டு
2: அப்படின்னு பல மொழிகள் பேசலாம், ஆனா இப்ப ஒரு சூப்பரான பேக்கேஜ் இங்கிலீஷ் பேசுறதுக்காகவே வந்து நிற்கு.
3: வணக்கம் நேர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு பேக்கேஜ் எதை பத்தினா, ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தரத பத்தி, ஒரு கிளாஸ் ரூம்ல நடக்கிற சிச்சுவேஷன் மாதிரி சின்ன பசங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தரது. கிளாஸ்ல என்னென்ன லூட்டி அடிக்கிறாங்க,
2: அது மட்டும் இல்ல அவங்க ரைம்ஸ் எல்லாம் கூட பாடுறாங்க.
3: ஆமா, ரைம்ஸ் இருக்கு. அப்புறம் வேற என்ன நல்லா
2: கேட்டு, இந்த மாதிரியான சிம்பிளா இங்கிலீஷ் நம்ம ரொம்ப ஈஸியான வேலை நம்ம கத்துக் கொடுக்காக எம்ஓபி ஸ்கூல்ல இருந்து நிறைய குட்டி பசங்களா வராங்க.
3: அதோட நம்ம உமா மிஸ்ஸும் இங்க இருக்காங்க. சோ ஸ்டுடியோ கொடுத்துடலாமா?
2: ஓகே, இப்ப நம்ம கிளம்பலாம், அப்பீட் ஆகிக்கலாம்.
3: ஆனா இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த குட்டி பாப்பாஸ் எல்லாம் வந்து ஒரு ரைமோட ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம ஷோவை?
2: ஏய் ஆமையா, எனக்கும் அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார்னா ரொம்ப பிடிக்கும், அந்த வச்சு ஆரம்பிக்கலாமே ப்ளீஸ்.
3: சோ இப்போ கொஞ்சம் ரைம்ஸோட நம்ம ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணலாம்.
2: சரி,

0: ஏன்பா பசங்களா, நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் கிளாஸ் ரூம் உள்ள வந்த உடனே நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும். என்ன சொல்லணும்? கரெக்டா சொன்னீங்க, தெரியுது. சரி, காலை வணக்கத்துக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவீங்க, கரெக்டா? இப்போ மாலை வணக்கத்துக்கு என்ன சொல்லுவீங்க? வெரி குட். சரி, இப்போ மத்தியானத்துக்கு? எல்லாம் நல்லா தெரியுது. சரி, காலை வணக்கத்துக்கு குட் மார்னிங். அப்போ ராத்திரி நம்ம தூங்க போகும்போது என்ன சொல்லுவோம்? சரி, வெரி குட். இப்போ யாராவது முதல் தடவை உங்களை வந்து பாக்குறாங்க, சரியா? அப்போ அவங்களுக்கு வணக்கம் சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? சரி, ஹலோ இல்ல ஹாய் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஹலோ ஹலோ. சரி சரி, இதெல்லாம் நீங்க டெய்லி யூஸ் பண்ணணும். சரி, அடுத்த தடவை நான் கிளாஸ்க்குள்ள வந்தேன்னா நீங்க என்ன சொல்லணும்? வெரி குட். சரி, இப்போ குட் மார்னிங் அப்படின்னு ஒரு கவிதை கூட இருக்கு, தெரியுமா? யாஸ்மின், நீ படி பார்க்கலாம்.
1: குட் மார்னிங், தி பேர்ட் சே குட் மார்னிங் பை சிங் சிங்
0: பை சிங்கிங்
1: ஹில்ரி
0: ஆலி
1: ஹாரி இன் தி மார்னிங் தி ஃப்ளவர் சே குட் மார்னிங் தி ப்ளூ ப்ளூயிங்
0: பை
1: பை ப்ளூயிங்
0: ப்ளூமிங்
1: ப்ளூமிங் ஹாரி இன் தி மார்னிங் அண்ட் ஐ குட் மார்னிங் பை ப்ரீ
0: பிரேசிங்
1: குட் இன் த மார்னிங் காட் இன் த மார்னிங்.
0: வெரி குட். சரி பசங்களா, நீங்க யாரு? அஜித், நீ படி பார்க்கலாம்.
2: குட் மார்னிங்,
3: குட் மார்னிங்
2: பை சிங்கிங் குட் இன் த மார்னிங்
3: த ஃப்ளவர் சே குட் மார்னிங்
2: by blooming is early in the morning and I say good morning by praising God in the morning.
0: சரி, நீங்க எல்லாம் நல்லா படிச்சீங்க. சரி, இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு படிச்சு காமிக்கட்டா? நான் படிக்கிறேன், நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, சரியா? குட் மார்னிங்.
4: குட் மார்னிங்
0: அப்படினா காலை வணக்கம்.
4: அப்படினா காலை வணக்கம்.
0: தி பேர்ட் சே,
4: தி பேர்ட் சே
0: குட் மார்னிங்.
4: குட் மார்னிங்
0: அப்படினா பறவைகள் சொல்றது காலை வணக்கம்.
4: அப்படினா பறவைகள் சொல்றது காலை வணக்கம்.
0: ஓகே. பை சிங்கிங் early in the morning.
4: பை சிங்கிங் early in the morning.
0: சரி, அப்படின்னா அப்படின்னா என்ன? பறவைகள் காலை வணக்கம் எப்படி செய்யறது? பாடி காலை
5: வணக்கம்.
0: கரெக்ட், வெரி குட். The flowers say good morning.
4: The flowers say good morning.
0: By
4: by
0: blooming
4: blooming
0: early in the morning. அப்படின்னா பூக்கள் காலை வணக்கம் எப்படி சேருது? காலையில மலர்ந்து வந்து காலை வணக்கத்தை சொல்றது.
5: And
0: I say good morning.
4: And I say good morning.
0: By praising God in the morning.
4: By praising God in the morning.
0: அப்படின்னா
5: கடவுளுக்கு குட் மார்னிங் சொல்றது.
0: கடவுளுக்கு
6: வணக்கம் சொல்லுகிறது.
0: நம்ம பிரேயர் பண்றோம் இல்லையா கடவுளுக்கு? சரி, சோ கடவுள்கிட்ட நம்ம பிரேயர் பண்ணி நம்ம காலை வணக்கத்தை சொல்றோம். ஏதாவது டவுட் இருக்கா?
4: இல்ல.
0: சரி, சரி, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கத்துண்டோம். இப்போ பாடத்துக்கு போலாமா? என்ன சொல்றீங்க, பாடம் தான் இப்போ கத்துக்கணும்? என்ன வித்தியாசமா பண்ணணும் உங்களுக்கு?
7: கேமா?
0: என்ன புதுசா கேக்குறீங்க? சரி, என்ன கேம்?

0: ஸ்பெல்லிங் சொல்லுவேன், நீங்க அப்படியே அந்த வார்த்தையே சொல்லி காமிக்கணும். ஓகேயா? சரி, முதல்ல யாஸ்மின் நீ சொல்லு. இல்ல நான் ஸ்பெல் பண்றேன், நீ வந்து அது எப்படி படிக்கணும் அப்படின்னு நீ சொல்லி காமிக்கணும். சரியா? டி ஓ யூ சி ஹெச்.
1: டச்.
0: டச். சரி, வெரி குட், வெரி குட். நதியா நீ சொல்லு பாக்கலாம். எஸ் டபிள்யூ இஇடி. சரி, நதியாவை கேட்டா நதியா தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, அப்புறம் நிர்மலா. எஃப் ஏஆர்.
1: ஃபார்.
0: ஃபார்.
1: ஃபார்.
0: குட், வெரி குட். சரி
2: பவித்ரா, தர்
0: பவித்ரா நீ என் E-A-R.
1: Nair.
0: Cherry, good, very good. Priyadarshini. Priyadarshini, nee sollu. E-Y-E.
1: I.
0: Very good, very good. Abdul. N-O-S-E.
1: Nose.
0: Very good, very good. அப்புறம் அடுத்தது அடுத்தது யார் சொல்றா? சுனில்குமார். சுனில்குமார், இஏஆர். வெரி குட். பார் நதியா சொல்றா. சரி, வேற ஏதாவது கேக்கட்டா உனக்கு? சரி சரி, நதியா கேக்குறா. சரி ஓகே, வேற ஏதாவது உனக்கு கேக்குறேன். H A I R.
1: Hair.
0: Very good, very good, Sunil Kumar. அப்புறம் வர்ஷா. வர்ஷா. H A N D.
1: Hang.
0: Very good. அப்புறம் மதுமிதா. L E G.
1: Leg.
0: Leg. Very good, very good.
2: Then tell Nasima.
0: சரி நசிமா நீ சொல்லு. F O O D.
1: Food.
0: Very good. கொஞ்சம் கத்தி பேசுமா?
1: Food.
0: சரி, very good, very good. சரி ஓகே, அஜித். H E A D.
1: Head.
0: Very good. ஹாய் அப்துல், சொல்லக்கூடாது. நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க, நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. இப்போ அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு விளையாடலாமா? இப்போ நான் வார்த்தையை சொல்றேன், நீங்க ஸ்பெல்லிங் சொல்லணும். சரியா? ஈஸியா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. சரியா? சரி, முதல்ல அப்துல் நீ சொல்லு. சி. நதியா, வெரி குட், நீ நல்லா படிச்சுட்டு வந்திருக்க. இப்போ சரி, சுனில் நீ சொல்லு. இன்னொரு சி இருக்கு, அது என்ன? அப்படியா? வெரி குட், கரெக்டா சொன்ன. சரி அப்துல், திருப்பி இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன், நீ சொல்லு. இப்போ
3: ஹாட்.
0: வெரி குட், ஓகே. சரி ஓகே பவித்ரா. சரி இப்போ நீ சொல்லு. ஃபீல்.
1: எஃப் இஇஎல்.
0: வெரி குட். சரி அப்புறம் டைரி. டைரி. ஓகே சரி, வர்ஷா நீ சொல்லு. Loud.
1: L O V.
0: Loud kadaiyadu.
1: L O U D.
0: Very good Yasmin, very good. Neenga vandu லவ்டு அது சொன்னீங்க.

0: நான் வந்து லவ்வுடு கேட்டேன். சரியா? ஓகே மதுமிதா, நீ சொல்லுமா கேட்ஸ் ஸ்பெல்லிங்
1: என்ன?
0: வெரி குட். அது ஏன் எஸ் சேர்க்கணும்னு யாருக்காவது தெரியுமா? ஒன்னொன்னா சொல்லு மதுமிதா, நீ சொல்லுமா?
1: ஒன்றுக்கு மேல தான் அது எஸ் ஒன்று.
0: அப்படியா? சரி, வெரி குட். ஓகே, வெரி குட். நசிமா, இப்போ நீ சொல்லு ஃப்ளவர் உடைய ஸ்பெல்லிங் என்ன? ஃப்ளவர். நதியா, நல்லா படிச்சு வந்திருக்க, வெரி குட். சரி சரி, உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கட்டா? டாக்ஸ் ஸ்பெல்லிங் சொல்லு. சரி, எல்லாரும் சும்மா இருங்க, பேசாம இருங்க, பார்க்கலாம். சரி, இது ரெண்டாவது கேம் முடிஞ்சாச்சா? மூணாவது கேம் இப்போ என்னன்னா, நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தையோடைய எண்டிங் லெட்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மேன் அப்படின்னு சொன்னேன்னா MAN இல்லையா, என்லேருந்து யாஸ்மின் ஆரம்பிப்பா, அவ ஏதாவது வேர்ட் சொல்லுவா. சரியா? என்லேருந்து உனக்கு என்ன என்ன வேர்ட் தெரியும்?
2: லாஸ்ட்ல வர்தா
0: என் இருக்கு இல்லையா, மேன் அப்படின்னா MAN,
2: நெட்.
0: நெட்டா? சரி, இப்போ நீ டீல இருந்து சொல்லு பாக்கலாம் ஏதாவது. நீ சொல்லு,
2: TREE.
0: நீ ஈல சொல்லு பாக்கலாம்.
2: இயர்.
0: ஆ, ஸ்பெல்லிங் என்ன?
2: EAR. இயர்.
0: வெரி குட். நெக்ஸ்ட் நதியா, நீ எந்த எந்த வார்த்தையில சொல்லணும்?
2: ஆர்.
0: ஆ, ஆர்ல ஏதாவது சொல்லு பாக்கலாம்.
2: ராட். RAT, rat.
0: Very good. T lende edha solla.
2: 3. THREE.
0: Very good.
2: Eat. EAT, eat.
0: Very good. நீ எந்த வார்த்தல சொல்லணும்?
2: A.
3: G.
2: T. T சொல்லணும்.
0: Eat, eat.
3: Stop சொல்லணும்.
0: Eat சொன்னாங்க, நீ T ல ஆரம்பிக்கணும்.
3: TOP. L.
0: நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது, ஈட்டு சொன்னாங்க இல்லையா, நீ டீல தான் சொல்லணும். டாப்பா? வெரி குட், டாப்பா, வெரி குட். அப்புறம் அப்துல், நீ எந்த லெட்டர்? வெரி குட். ஆ சொல்லு.
1: பேரட்.
0: ஸ்பெல்லிங் தெரியுமா?
1: PARROT.
0: வெரி குட், வெரி குட். TTT. டீல. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? டீதா? ஸ்பெல்லிங் சொல்லு.
2: TEE.
0: வெரி குட், வெரி குட். அப்புறம் பவித்ரா, நீ சொல்லு. ஹெச்ல
2: ஹென்.
0: அப்புறம் எந்த லெட்டர் சொல்லு? அதனால நீங்க ஹென்ல ஆரம்பிக்கணும். திருப்பி சொல்லு. நாய்ஸா? நோசா? தெரியுதெல்லாம். இல்ல சொல்லு நிர்மலா. ஈட் ஏற்கனவே சொல்லியாச்சு.
2: எக். EGG.
0: வெரி குட். இப்போ யாஸ்மின், ஜீல சொல்லு.
2: GATE, கேட்.
0: வெரி குட். சரி, நிறைய விளையாடியாச்சு, விளையாடினது போதும். இப்போ பாட்டுக்கு போலாமா? என்ன இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். சரி, பாடத்துக்கு அப்புறம் வேணா நம்ம விளையாடலாம். சரியா? சரி, இன்னித்த லெசன் வந்து மிஃபீஸ் சண்டே. யாரு படிக்கிறீங்க? அங்க பாரு, மிஃபீஸ் சண்டே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏதாவது தெரியலன்னா வார்த்தை என்கிட்ட கேக்கணும்.
1: மிஃபி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு த ஜூ அண்ட் ய
0: Sunday.
1: On a Sunday. On a Sunday. They looked around
0: They saw
1: the elephants, monkeys, deer, lions, giraffes, tigers, and zebras. Soon it was
0: lunch
1: time. They were hungry. They wanted to
0: share
1: the
0: food.
1: Miffy tried to open the bag, but the zip got stuck. They tried and tried.
2: Zir.
1: The zip came off. They enjoyed the snacks and fruits.
0: They returned home happily. Okay. So, very good, Sunil Kumar. Nalla padichinga. Seri. இப்போ நான் உங்களுக்கு திருப்பி படிச்சு இதுக்கு என்னோட மீனிங் நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா?
4: மிஃபி
0: அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்
4: went to the zoo
0: on a Sunday. நான் உங்களுக்கு மீனிங் சொல்றேன். மிஃபியும் அவனுடைய தோழர்களும் ஜூக்கு போனாங்க சண்டே அன்னைக்கு, சரியா? ஓகே, இப்போ ரிப்பீட் பண்ணுங்க.
4: They looked around.
0: They saw the elephants,
4: monkeys,
0: deer,
4: lions,
0: giraffes,
4: tigers,
0: and zebras. Soon it was
4: lunch time.
0: சரி, இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா மிஃபியும் அவனுடைய தோழர்களும் ஜூக்கு போனாங்க ஒரு சண்டே அன்னைக்கு, சரியா? அவங்க வந்து அப்படி திரும்பி பார்த்தாங்களாம். அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க?
4: எலிஃபன்ட்ஸ், மங்கீஸ், லயன்ஸ், ஜிராஃப்.
0: வெரி குட். சரி, எலிஃபன்ட்னா என்ன? வெரி குட். அப்புறம் மங்கினா? ஓகே. டியர்னா? வெரி குட். லயன்னா? ஓகே. ஜிராஃப்னா? ஒட்டகச்சிவிங்கி. வெரி குட். அப்புறம் டைகர்னா? ஓகே. ஜீப்ரானா? வரிக்குதிரை. வெரி குட். இப்போ வரிக்குதிரைக்கு இங்கிலீஷ்ல என்ன? வெரி குட். யானைக்கு?
4: மான்.
0: வெரி குட். புலி?
4: டைகர்.
0: அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி? ஓகே. அப்புறம் வேற என்ன இருக்கு? சிங்கம். சரி, ஒட்டகத்துக்கு என்ன சொல்லுவாங்க? சரி, சும்மா தான் கேட்டேன். சரி, இப்போ பாடத்துக்கு போலாமா திரும்பி? ஓகே.
4: Soon it was lunch time.
0: அப்படின்னா என்ன? அப்படின்னா அவங்க அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருந்துதான். அவங்க பார்க்கும்போது அவ்வளவுதான், சாப்பிடறதுக்கு டைம் வந்துருச்சு. என்ன என்ன சாப்பிடணும்? லஞ்ச் சாப்பிடணும், சரியா? They were hungry.
4: They wanted to share the food.
0: Okay, they were hungry-na என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பசிச்சதுன்னு அர்த்தம். And they wanted to share the food. அப்படினா
5: ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் பாரி பாரி பாரி பாரி ஷேர்.
0: நீங்களே நல்லா சொல்லி கொடுக்கறீங்க. சரி ஓகே. Miffy tried to open the bag. அப்படினா அப்படினா மிஃபி வந்து அவனுடைய பேகை திறக்க பார்த்தானாம். ஆமா பேக் வந்து ஓபன் பண்ணோம் இல்லையா, லஞ்ச் பேக் எடுக்கிறது, லஞ்ச் வெளியில எடுக்கிறதுக்கு பேக் ஓபன் பண்ணோம் இல்லையா. ஸோ மிஃபி வந்து பேக் ஓபன் பண்ண பார்த்தானா. ஓகே ஸோ ஓபன்னா என்ன அர்த்தம்? ஓகே பேக்னா
4: பை.
0: சரி வெரி குட். சரி மிஃபி ட்ரை டு ஓபன் தி பேக்.
4: மிஃபி ட்ரை டு ஓபன் தி பேக்.
0: The zip got stuck.
4: The zip got stuck.
0: Stuck கிடையாது, stuck.
4: Stuck.
0: The zip got stuck.
4: The zip got stuck.
0: Okay. அப்படினா என்ன அர்த்தம்? zip வந்து மாட்டிச்சு. தரக்க வரல. They tried and tried.
4: They tried and tried.
0: அப்படினா அவங்க திருப்பி திருப்பி திருப்பி அவங்க திறக்கணும் திறக்கணும் ட்ரை
5: பண்றாங்க.
0: வெரி குட், முயற்சி பண்றாங்க. கரெக்டா சொன்ன யாஸ்மின். சரி அப்புறம் இப்போ உங்களுக்கு ஜிப் வந்து மாட்டிருச்சுன்னா என்ன மாதிரி சத்தம் வரும்? ஆமா ஜிர் அப்படின்னு வரும் சரியா. அப்படி அப்படி ஒரு சத்தம் வந்துதான். தி ஜிப் கேம் ஆஃப்.
4: தி ஜிப் கேம்
0: ஆஃப் அப்படினா திறந்துருச்சு. வெரி குட். இப்போ அவங்க ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதுக்கு அது திருப்பி அவங்க ட்ரை பண்ணும்போது இப்போ திறந்துருச்சு சரியா. ஓகே தே என்ஜாய்ட்
4: தி ஸ்நாக்ஸ்
0: அண்ட் தி ஃப்ரூட்ஸ். அப்படினா என்ன அர்த்தம்? அவங்க
5: பழங்கள்
0: snacks and fruits எல்லாமே அவங்க சாப்பிட்டாங்க. They returned home.
4: They returned home
0: happily.
4: Happily.
0: அப்படினா அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க.
5: அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க.
0: சரி இப்போ நம்ம fruits snacks எல்லாம் நம்ம கேட்டோம் இல்லையா, அப்போ snacks ஒரு ரெண்டு மூணு snacks வகை சொல்லுங்க.
5: chips
0: அப்புறம் முறுக்கு, தேங்குழல், பன் பட்டர் ஜாம். வெரி குட். அப்புறம் பண்டிகைக்கு நிறைய சாப்பிடறதுக்கு பண்ணுவாங்கல்ல, அது வகை ஏதா சொல்லுங்க. அப்புறம் சரி சரி சரி சரி இப்போ வந்து நான் பண்டிகைக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டப்போ நீங்க நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க. சோ ஃப்ரூட்ஸ் உடைய சில வகைகள் ஒன்னொன்னா சொல்லுங்க. இப்படி இப்படி கத்த கூடாது, இப்படி கத்த கூடாது, ஒன்னொன்னா சொல்லுங்க. நீ சொல்லுங்க.
2: ஆப்பிள், ஆரஞ்சு.
0: ஓகே இப்போ நீ சொல்லு பார்க்கலாம்.
2: மேங்கோ,
5: பனானா.
0: அப்புறம்
5: பைனாப்பிள்.
0: வெரி குட். பழம் சரியா, கிரீன் கலர்ல டொமேட்டோ இருக்குல்ல அதான் காய் சரியா. நம்ம சாப்பிடுற டொமேட்டோ ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா,
6: அதுதான் வெரி குட் ஸ்ட்ராபெரி அப்புறம் செரி அப்புறம் வேற என்ன ஃப்ரூட்ஸ் சீதாப்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிடிக்குமா அப்புறம் கொய்யா கோவா அப்புறம் சிக்கு சப்போட்டா சொல்லிட்டீங்களா சரி ஓகே எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு சரி இப்போ வேற என்ன கேம் விளையாடலாம் சரி நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் நீங்க அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணி நீங்க சொல்லணும் சரியா சரி The ships are on the sea.
4: The ships are on the sea.
6: It is very nice to see.
4: It is very nice to see.
6: இதுல ரெண்டு வகையான சீ யூஸ் பண்ணிருக்காங்க சரியா ஒன்னு வந்து பாக்குறது சி இன்னொன்னு வந்து தண்ணி கடல்கரை வெரி குட் பாக்குறது ஆமா பாக்குறது வந்து S-E-E
4: S-E-E
6: அண்ட் கடல் வந்து S-E-A
4: S-E-A
6: பாக்குறது
4: S-E-E
6: கடல்
4: S-E-E
6: வெரி குட் நெக்ஸ்ட் லைன் The purse has a zip.
4: The purse has a zip.
6: The purse has a zip.
4: The purse has a zip.
6: The soup is ready for a sip.
4: The soup is ready for a sip.
6: The soup is ready.
4: The soup is ready
6: for a sip.
4: For a sip.
6: இப்போ அவங்க என்ன சொல்றாங்க The purse has a zip அப்படின்னா purse-க்கு zip இருக்குன்னு அர்த்தம் இதுல ரெண்டு மாதிரி zip வந்திருக்கு சரியா ஒன்னு வந்து ZIP
4: ZIP
6: அதான் நம்ம zip இருக்கு இல்லையா அது and soup is ready for a sip அப்படின்னா ஸ்பூன்ல நீங்க நீங்க வந்து ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன்ல குடிங்கன்னா அப்படி பண்ணுவீங்க இல்லையா அதான் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க SIP
4: SIP
6: ZIP
4: ZIP
6: SIP
4: SIP
6: அந்த ஜிப்புக்கு பேர் ஸ்பெல்லிங்
4: ZIP
6: அண்ட் நம்ம ஸ்ட்ரால குடிச்சோம்னா
4: SIP
6: வெரி குட் அடுத்தது இட் இஸ் அ
4: இட் இஸ் அ
6: Village fair.
4: Village fair.
6: Colorful fans are.
4: Colorful fans.
6: Are there.
4: Are there.
6: Very good. Now, சில words சொல்லுவேன். சரியா? And on the words வந்து, starting வந்து same இருக்கும். நா, ஒரே ஒரு தரவுதா சொல்லுவேன். நீங்க எல்லாமே repeat பண்ணனும். சரியா? Okay. அரமிக்கலாமா? ஒன்னொன்னா நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்லணும் நான் பேசும் போதே நீங்க சொல்லக்கூடாது சரியா நான் ரெண்டு ரெண்டா சொல்றேன் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க சரியா ஷிப் ஷீப்
4: ஷீப் ஷீப்
6: ஷாப் ஷேப்
4: ஷாப் ஷேப்
6: ஷிப் ஷீப்
4: ஷீப் ஷீப்
6: ஷாப் ஷேப்
4: ஷாப் ஷேப்
6: அடுத்து ஜிப் ஜீப்ரா
4: Zip zebra.
6: Zoo zero.
4: Zoo zero.
6: Zip zebra.
4: Zip zebra.
6: Zoo zero.
4: Zoo zero.
6: Okay, fun fan.
4: Fan fan.
6: Fin phone.
4: Fin phone.
6: Fun fan.
4: Fan fan.
6: Fin phone.
4: Fin phone.
6: அடுத்தது சிம்பிளரா இருக்கிறது நான் உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லுவேன் அது வந்து நீங்க சொல்லணும் ஓகேயா ஓகே ஷீ செல்ஸ்
4: ஷீ செல்ஸ்
6: ஷீ செல்ஸ்
4: ஷீ செல்ஸ்
6: செல்ஸ்
4: செல்ஸ்
6: சீ
4: சீ
6: ஷெல்ஸ்
4: ஷெல்ஸ்
6: ஆன்
4: ஆன்
6: த
4: த
6: see
4: see
6: shore
4: shore
6: she
4: she
6: sells
4: sells
6: sea
4: sea
6: shells
4: shells
6: on
4: the
6: sea
4: sea
6: shore
4: shore
6: இப்போ கடல் கடற்கரைக்கெல்லாம் போனா சிற்பி கிடைக்குமா? சரி, இதுக்கு மீனிங் என்னன்னா அந்த பொண்ணு வந்து கடற்கரையில சிற்பிகள் விக்கிறா அப்படின்னு அர்த்தம். சரியா?
4: ஓகே.
6: சரி, இப்போ இந்த லைன்ல சேமா கேக்குற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. சரியா? என்னன்னா எல்லாரும் இப்போ நான் என்ன சொல்லிட்டு
4: இருந்தேன்,
6: என்ன கேர்ளுக்கு அவ பேசறா அப்படின்னு சொல்றதுக்கு She is talking. அப்படினா அவ பேசறா. அது வந்து she. See அப்படினா
4: பார்க்கறது.
6: Very good. She see.
4: See see.
6: இப்போ shell sell.
4: Shell sell.
6: Shellனா என்ன?
4: சிற்பி.
6: சிற்பிகள். Sellனா விக்கிறது. Shellோட ஸ்பெல்லிங் என்ன?
4: S-H-E-L-L.
6: Very good. Shell-na S-H-E-L-L. Cell, abdina?
4: S-E-L-L.
1: Cell.
6: Shell, cell.
4: Shell, cell.
6: S-H-E-L-L.
4: S-H-E-L-L.
6: S-E-L-L. அடுத்தது ஷோ
4: ஷோ
6: சோ
4: சோ
6: S-H-O-W
4: S-H-O-W
6: அப்படினா என்ன? காமிக்கிறது. என்ன காமிக்கறாங்க? சரி, அதெல்லாம் இப்பவே சொல்லக்கூடாது. சரியா? சரி, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்பா? அதெல்லாம் தப்பு. சரியா? ஓகே ஓகே. ஷோ அப்படின்னா காமிக்கர். ஓகே. S-H-O-W
4: S-H-O-W.
6: சோ ஓட ஸ்பெல்லிங்
4: S-H-O-W.
6: சோ சோ
4: S-H-O-W.
6: வெரி குட். சோனா அதனால. ஓகேயா? சரி, அடுத்தது ஷேம்.
4: Same.
6: Same.
4: Same.
6: Same.
4: Same.
6: Same spelling?
4: Yes,
6: S-H-A-M-E.
4: S-H-A-M-E.
6: Same spelling? S-A-M-E. S-A-M-E.
3: S-A-M-E.
6: S-A-M-E.
3: Same.
6: Okay. Shame. பாருங்க, விளையாடக்கூடாது விளையாடக்கூடாது. யாருங்க விளையாடுறது? சுனில்குமார் உட்காந்துக்கோ. இப்ப விளையாடக்கூடாது, நம்ம தான் இங்கிலீஷ் கேம் விளையாடுறோம்ல. சரி, ஷேம். S-H-A-M-E. ஷேம்னா என்ன? வெரி குட், வெரி குட். இப்போ சேம். சேம்னா ஒரே மாதிரி இருக்குது. சரி, யாஸ்மின் ஸ்பெல்லிங் சொல்லு.
1: சேம்.
6: சேம் ஸ்பெல்லிங்
1: S A M E.
6: வெரி குட். சேம் அண்ட் ஷேம். வெரி குட். இப்போ ஜிப் சிப். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ நீங்களே ஸ்பெல்லிங் சொல்லணும்.
4: Z-I-P-Z. Yes, I-P-Z.
6: வெரி குட். அப்புறம் ஜூ ஷூ. ஷூ வந்து
2: கால்ல
6: போடுறது. ஆமா, ஷூ S H O E S H O E S H O E
4: S H O E shoe.
6: And zoo spelling
4: Z O O zoo.
6: Shoe na na
4: kala padre.
6: And zoo na zoo. சரி, ஓகே, ஆமா ஆமா, வரி குதிரை எல்லாம் அங்க இருக்கும். சரி, அடுத்தது புல் புல் புல் புல்
4: புல்
2: புல்
6: புல் ஸ்பெல்லிங்
4: P-U-L-L
6: P-U-L-L புல். புல்னா என்ன? இழுக்கிறது. வெரி குட். இதோட இந்த கேமும் முடிஞ்செடுத்து. சரியா? யா, ஓகே. திருப்பி இன்னொரு பாடத்துக்கு போலாமா? இன்னொரு பாடத்துக்கு போலாமா? சரியா? சரி, அடுத்த பாடம் என்னன்னா ஒரு கவிதை. சரியா? சரி, அஞ்சாவது பேஜ் எடுங்க பார்க்கலாம். ஓகே, டாமி ஸ்டவுட் இருக்கா? சரி, நான் உங்களுக்கு படிக்கிறேன், அப்புறம் மீனிங் சொல்றேன். சரியா? டாமி ஸ்டவுட்
4: டாமி ஸ்டவுட்
6: டாமி ஸ்டவுட்
4: டாமி ஸ்டவுட்
6: Always shouts,
4: always shouts,
6: throwing paper,
4: throwing paper,
6: in and out,
4: in and out,
6: a green banana,
4: a green banana,
6: he
4: ate, through the skin,
6: at
4: the gate,
6: now
4: we know,
6: his
4: fate,
6: he slipped, on the skin
4: broke his chin lost his grin
6: and now he
4: uses a
6: dustbin. இந்த poemல உங்களுக்கு என்ன புரிஞ்சது?
2: சாப்பிட்டு டஸ்ட்பின்ல போடணும்.
6: கரெக்டா சொன்னீங்க. இந்த இந்த பையன், அவன் பேர் வந்து டாமி ஸ்டவுட்.
4: டாமி ஸ்டவுட்
6: அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, அவன் வந்து பேப்பர் பேப்பர் எல்லாம் அப்படிங்க அங்க போட்டு வைப்பானா. அண்ட் ஒரு தடவை என்னாச்சு, அவன் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டானா. வாழைப்பழம் சாப்பிட்டு அந்த தோல் வந்து அப்படியே கீழே போட்டானா. யூஸ்வலா எங்க போடணும்? டஸ்ட்பின்ல போடணும். ஆனா அவன் வந்து கீழே போட்டானா. அதனால என்னாச்சு, அவன் வழுக்கி விழுந்து அவனுடைய அவன் சின்ன இருக்கு இல்லையா முகத்துல, இங்க வாய் கீழே ஒரு இது இருக்கு இல்லையா, தாடு வந்து உடைஞ்சிருச்சு. அவன் கீழே விழுந்து அது உடைஞ்சிருச்சு. அந்த உடைஞ்சதுனால அவன் இப்போ டஸ்ட்பின் யூஸ் பண்றான். அவன் திருப்பி அந்த வாழைப்பழத்தோல வந்து அவன் கீழே போட்டு திருப்பி உடைஞ்சிருச்சுன்னா, அது வேண்டாம்ப்பா, நான் டஸ்ட்பின்லயே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் டஸ்ட்பின்ல யூஸ் பண்றான். சோ இதுல இருந்த உங்களுக்கு என்ன தெரியுது? ஆமா, எப்பவுமே என்ன குப்பையா இருந்தாலும் சரி, அது வாழைப்பழ தோலா இருந்தாலும் சரி, சும்மா பேப்பரா இருந்தாலும் சரி, நீங்க டஸ்ட்பின்ல தான் போடணும். சரியா? ஓகே. இந்த பேப்பர் பேப்பர் பத்தி கூட ஒரு கவிதை இருக்கு.
4: என்ன கவிதை? மிஸ்,
6: பிட்ஸ் ஆஃப் பேப்பர் அப்படினு.
4: பிட்ஸ் ஆஃப் பேப்பர்.
6: ஓகே, நான் சொல்றேன். ஓகேயா? நான் சொல்றேன், நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேயா?
4: ஓகே மிஸ்.

0: them up.
1: Pick them up.
0: Pick them up.
1: Pick them up.
0: இந்த poem என்ன சொல்றது? குட்டி குட்டி bits of paper இருக்குன்னா அது கீழே போட்டோம்னா அது நம்ம ரூமை வந்து அழுக்காக்கிடும், சரியா? அது வந்து சும்மா எடுத்து டஸ்ட்பின்ல போட்டோம்னா அது கிளீன் ஆயிடும், அந்த ரூம் கிளீன் ஆயிடும். அதான் இது இந்த இந்த இது சொல்றது, சரியா? சரி சரி, எல்லாரும் சும்மா இருங்க. நான் இந்த கிளாஸ் விட்டு வெளியில போன உடனேதான் நீங்க பேசலாம். அது வரைக்கும் நீங்க பேசக்கூடாது, சரியா?
2: ஓகே மிஸ்.
0: சரி, இப்போ நான் கிளம்புறேன் கிளாஸ் விட்டு, நீங்க என்ன சொல்லணும்?
1: Thank you, miss.
0: Thank you, students. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு திரும்பி வரோம், சரியா? ஒரு வழியா கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூம் உள்ள வந்தாச்சு. அம்மா,
3: என்னம்மா கிளாஸ் ரொம்ப இதாயிடுச்சு போல இருக்கு.
0: ஆமா, இன்னைக்கு நிறைய
3: பாடம் விரிவிரிச்சு வந்திருக்க.
0: இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. குழந்தைகளோட வேலை செய்யறதே ஒரு தனி இதுதான்.
3: அம்மா, உனக்கு நியூஸ் தெரியுமா?
0: என்ன நியூஸ்?
3: பக்கத்து ஸ்கூல்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்களா நம்ம ஸ்கூல்ல சுத்தி பாக்குறதுக்கு.
0: அப்படியா?
3: ஆமா, அந்த ரெண்டு டீச்சரும் நீ வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இட் சீம்ஸ் தே வென்ட் பாஸ்ட் யூ இந்த காரிடோர்.
0: எனக்கு தெரியல.
3: யூ ஆர் வெரி பிஸி இன் தி கிளாஸ். சரி, ஒன்னு வேணா பண்ணலாம். யூ ஹவ் காட் திஸ் நியூ டீச்சிங் ஸ்டைல் அண்ட் மெத்தட் இல்லையா?
0: ஆமா,
3: அவங்க கிட்ட போய் கேட்கலாம். சின்ஸ் தே ஆர் ஆல்சோ டீச்சர்ஸ், வாட் தே ஃபீல் அபௌட் திஸ் நியூ டெக்னிக் அப்படினா.
0: ஐ திங்க் தட்ஸ் எ வெரி குட் ஐடியா. சரி வா, போய் கேட்கலாம் வா. வணக்கம் மேடம், நீங்க வேற ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்களா?
4: ஆமாப்பா, வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
4: என் பேர் பங்கஜம்.
0: அண்ட் உங்க பேரு?
5: என் பேர் எம் தமிழ்செல்வி.
0: நம்ம பாடம் எடுக்கிறது நீங்க பாத்தீங்க இல்லையா?
4: நான் பாத்தேன்ப்பா. நீங்க ஆரம்பிக்கும் போதே நான் வந்துட்டேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் உங்கள்ட்ட நான் பேசல. கிளாஸ் முடிச்சுட்டு பேசலாம்னு நான் பேசாம இருந்துட்டேன்.
0: சரி, எப்படி எப்படி நடத்தினாங்க?
4: ரொம்ப நல்லா நடத்தினீங்க. பிள்ளைங்களும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு புரிதல் விதத்துல நீங்க சொல்லி கொடுத்தீங்க. இங்கிலீஷ்ல இருந்து தமிழ், புதிய வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தம், கடின வார்த்தைகளுக்கு பொருள் சொன்னீங்க. பிள்ளைங்களும் ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க. அடிக்கடி துருத்துருன்னு கேட்ட சந்தேகங்களுக்கு நீங்கள் தெளிவாக பதில் சொன்னீங்க. பிள்ளைங்களையும் நீங்கள் சோர்வடையாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க.
0: ஓ, தேங்க்யூ மேடம். ஆமாம், உங்கள் ஸ்கூலில் என்ன மாதிரி பாடம் நடத்துகிறீங்க?
5: நாங்கள் வந்து ஆக்டிவிட்டி பேஸ் லேர்னிங் ஏபிஎல் மெத்தடில் நடத்துகிறோம். அது எப்படின்னா, கார்டு வந்து குழந்தைங்க வந்து எல்லா குழந்தையும் அதில் புரிஞ்சுக்கிற மாதிரி தானே அந்த கார்டு எடுத்து பசங்க படிக்கிறது. நாங்கள் கிட்ட இருந்து அதை ஆறு குரூப்பாக பிரித்து சொல்லித்தர்றோம். அது ஒரு குரூப், ஒரு குழந்தை வந்து ஒரு வாரம் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி லீவ் போட்டால் கூட, அந்த குழந்தை லீவ் திரும்ப ஸ்கூல் வரும்போது அந்த எந்த கார்டில் விட்டாங்களோ அதுலேருந்து தொடர்ந்து படிக்கலாம். பழைய முறையில் அது கிடையாது. அந்த குழந்தை லீவ் போட்டால் அதுக்காக நம்ம திரும்ப நடத்தாத படத்தை அந்த குழந்தைக்காக நடத்த போகிறது இல்லை. அந்த குழந்தை மற்ற குழந்தைய பார்த்து நோட்டை பார்த்து எழுதிக்க தான் செய்யும். நம்ம நடத்துறது இல்லை அப்போ. ஆனால் இந்த கார்டு முறையில் அப்படி கிடையாது. எந்த கார்டில் விட்டானோ தொடர்ந்து கண்டினியூஸாக அடுத்து அவன் வந்த நிலையிலேருந்து படிச்சுக்கலாம். நல்லா படிக்கிற குழந்தை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக மேலே மேலே மேலே கார்டு போயிட்டே இருக்கவும் செய்யும். ஸ்லோவாக உள்ள குழந்தை அதுக்கு லெவலுக்கு தகுந்த மாதிரி அது படிச்சுட்டு வரும்.
6: ஒரு கிளாஸ்ல எல்லாரும் ஒரே கார்டில் இருக்கணும்னு
5: கிடையாது. கிடையாது கிடையாது. ஆறு குரூப்பாக இருக்குல்ல?
6: ஓ சரி சரி.
5: ஆறு குரூப், நாங்கள் ஆறு குரூப்புக்கும் போவோம்.
6: ஓ, ஒரு குரூப் ஒரு கார்டு நம்பர் 50ல இருப்பாங்க, இன்னொரு குரூப் இன்னும் 48ல இருக்கும்.
5: அப்படி லோகஸ் கொடுத்துருவாங்க. தமிழ் அப்படின்னா விலங்குகள், இங்கிலீஷ்னா வெஹிக்கிள்ஸ், பேர்ட்ஸ், அப்படி கொடுத்துருவாங்க.
6: சரி சரி.
4: இப்போ ஒரு கிளாஸ்ல 40 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா டீச்சர்லாம் தசாவதாரம் போய் 40 அவதாரம் எடுத்து அந்த 40 பேருக்கும் டீச்சர் சொல்லி தரணும்.
6: ஐயோ
0: சரி.
6: உங்க அபிப்பிராயம் என்ன? டிவி, ரேடியோ, இந்த இந்த மாதிரி மீடியா மூலமா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறத பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பொதிகையில் ஒரு ப்ரொஃபஸர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு அடல்ட்ஸ்க்கு, சில்ட்ரன்ஸ்க்கு, எல்லாருக்கும் சேர்த்து. எது உங்களுக்கு நல்லதுன்னு தோணுது? ஒரு நல்ல கரெக்டாக இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு வச்சு அங்கே போய் கற்றுட்டு இங்கிலீஷ் பேசுறதா, இல்லை டிவியில் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் இருக்கும்போது, இல்லை கரெக்டாக ஒரு நாளைக்கு 6 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் வரும் அப்படின்னு ஒரு 6லேருந்து 7 மணி வரைக்கும் கற்றுட்டு அப்படி பேசுகிற இங்கிலீஷ் பெட்டர்னு தோணுதா?
5: பசங்க அதுவும் டிவிலாம் பார்த்தா அது கூட ஆர்வமாக தான் கற்றுப்பாங்க, ஏன்னா அது மாதிரி ஸ்டைலாக நம்மளும் பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது வரும்.
6: ஆனா கிளாஸ்ல அப்படின்னு வச்சா ஒரு கத்துக்கிற ஒரு இது வரும் இல்லையா?
5: கத்துக்கிறாங்க, இது எக்ஸ்ட்ராவா டிவி எல்லாமும் பார்த்து நம்மளும் அது போல பேசணும், இந்த மாதிரி ஸ்டைலா பேசணும். அதை பார்த்தா டிவி ரேடியோ எல்லாம் பார்த்தா அவங்களுக்கே ஒரு ஆர்வம், டிவியில இது மாதிரி எல்லாம் வந்தது, இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு பேசி காட்டுவாங்க, நடிச்சு காட்டுவாங்க.
0: ஆமா,
5: ஆனா ஸ்கூல்ல படிக்கிறதோட அதுவும் சேர்ந்து கத்துக்கிறாங்க.
0: சரியா சொன்னீங்க. நம்ம சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏதாவது மெசேஜ்
4: ஒரு வாரத்துக்கே ஐம்பது வார்த்தை ஆயிடுது அது மாதிரி புது புது வார்த்தைகளை கத்துட்டா உங்களுக்கு வொகாபுலரி இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி மேகசின்ஸ், அவங்க படிக்கிற நியூஸ் பேப்பர்லேருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தைகளை எழுதி எழுதி சந்தேகங்களை டீச்சர்கிட்ட கேட்கலாம். போஸ்டர்ஸில், ரோட்லலாம் போகிற போஸ்டர்ஸில் இங்கிலீஷ் வார்த்தைகளை படித்து கற்றுக்கலாம். தெரியாத டீச்சர்ஸ்கிட்ட கேட்கலாம். இது மாதிரி புது புது வார்த்தைகளை நிறையா கற்றுக்கணும், புது புது விஷயங்களை நிறையா கற்றுக்கணும், அதுதான் என்னோட ஆசை.
0: ஓகே, தேங்க்யூ மேடம், நீங்கள் நல்லா சொன்னீங்க.
4: தேங்க்யூப்பா, தேங்க்யூ,
5: நன்றி.
4: நீங்களும் நல்லா பண்ணீங்க, உங்களுக்கும் பாராட்டுக்கள்.
0: தேங்க்யூ மேடம். ஆக்சுவலி அவங்க சொன்னது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் தட். ஆனால் அவங்க கூட ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் பற்றியெல்லாம் பேசினாங்களே, அவங்க கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆல் தட்.
6: ஆமாம்,
0: யா, ஐ திங்க் அது கூட ஒரு தடவை நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன்.
6: நிச்சயமாக, ஏன்னா விஷுவலி இஃப் வி டேக் சம்திங் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதும் கிரகிச்சுக்கிற தன்மை அதிகமாக இருக்கும்.
0: எக்ஸாக்ட்லி.
6: இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டாரும் அவங்களோட டேலண்ட்டை எவ்வளோ அழகாக வெளிப்படுத்தினாங்க இல்லை சார்.
7: அந்த குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து எல்லாமே
6: ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க கதை சொன்னாங்க. அப்துல் ரசாக்ன்றவங்க ஒரு சூப்பரான கதை சொன்னாங்க. எல்லா குழந்தைங்களும் ரைம்ஸ் பாடினாங்க.
7: முத்து முத்தா பேசி எவ்வளோ அழகாக கற்றுக்கிட்டு ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தாங்க. எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, சொன்னதை வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க.
6: நம்ம நேயர்களுக்கும் ஈஸியான வேலை, ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் ஒரு கிளான்ஸ் பார்த்த மாதிரி வந்திருக்கும். அதுவும் இல்லாம அவங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல ஒரு வாட்டி ஒரு ஞாபகம் வருது, அந்த ரேஞ்ச்ல போயிட்டு எல்லாம் ட்ரீம் எல்லாம் பண்ணிருப்பாங்க.
7: சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க ஞாபகம் வந்திருக்கும். சோ இந்த பேக்கேஜ் இதோட முடியுது. இப்போ
6: அதுக்கு முன்னாடி நம்ம எம்ஓபி ஸ்கூல் பசங்க, அந்த பசங்களோட பேரை விட்டுட்டோமே. சரி, நம்ம ஸ்டுடியோக்கு வந்து சூப்பரான ப்ரோக்ராம் பண்ண அந்த 11 நட்சத்திரங்கள் பேர் என்னன்னா,
7: சுனில்குமார், அப்துல் ரசாக், அஜித்குமார், யாஸ்மின், நசீமா,
6: வஷா, நிர்மலா, பவித்ரா, மதுமிதா, பிரியதர்ஷினி, நதியா.
7: அவங்களோட நம்ம ஸ்டுடியோக்கு வந்த மேம் யாருன்னா மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வி மேம் அண்ட் பங்கஜா மேம்.
6: இவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ், அவங்களோட ப்ரெஷியஸ் டைம் ஆகிய அந்த ஸ்கூல் டே ஸ்கூல் ஹவர்ஸை விட்டு நம்மளுக்காக எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து இந்த சூப்பரான பேக்கேஜை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல,
7: நம்ம எம்ஓபி ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் அண்ட் ஆல் த டீச்சர்ஸ்க்கு ரொம்ப
6: ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் வந்து மிஸ் ரம்யா ஆஃப் தேர்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா. இந்த ப்ரோக்ராமை கேட்டு நம்ம எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா ஜாலியா என்டர்டெய்னிங்காவும் இருந்திருக்கும். ஸோ இதோட நாங்க கிளம்புறோம். அன்டில் தென் இட்ஸ் மீ.
7: இன்னைக்கு நம்ம கூட இருந்த ஆர்ஜிஸ்லாம் சொல்லிடலாம்.
6: ஆ சரி,
7: இன்னைக்கு இந்த பேக்கேஜ்க்காக ஹெல்ப் பண்ண வைதேகி, உமா, நம்ம ரெண்டு பேர், நீ சொல்லிடுவோம் பேர.
6: ஓகே, இட்ஸ் மீ வைஷ்ணவி
7: அண்ட் ஸ்வாதி.
6: பை பை.
8: நம்ம

0: body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போயிட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
1: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏய், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லாயிருக்கு.
1: அது வேணுமா?
2: ஓகே, அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அதோ கொடுக்காத.
3: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
3: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோசியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏய், அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
3: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது, 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோசியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்தீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்ல. அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் தி ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: வணக்கம், நான் உங்க ஆர்டி மதுர் கலையரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறேன். கலைன்றது ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு விதமான அழகும் கூட. ஒரு கலைஞனால எல்லார் மனசையும் தொட முடியும். கடவுள்கிட்ட நம்மளால இன்னும் நெருக்கமாக்குறது நம்ம கலை தாங்க. இப்படிப்பட்ட கலையை நம்ம கல்ச்சர்ல நம்ம அது ஒரு தெய்வமா நினைச்சு கும்பிடுறோம். கலையில ஒரு முக்கியமான கலை பாடல் கலை. எல்லாராலையும் பாட முடியாது, அது ஒரு வரம் தான் சொல்லுவாங்க. ச ரி க ம ப த நி என்கிற சப்த ஸ்வரத்தினுள் அடங்கினதே இந்த இசை. அப்படிப்பட்ட அந்த இசையின் ஒரு பரிணாமம் தான் இந்த கர்நாடக சங்கீதம் என்பது. கிபி 18ஆம் நூற்றாண்டு விஜயநகர மன்னர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இசை கர்நாடக மாநிலத்திலிருந்து பிறந்து தஞ்சாவூரில் வளர்ந்து சென்னையில் தனி பாரபோலா படுத்தி கொண்டது. இந்த கர்நாடக இசை ஸ்ருதி, ஸ்வரம், ராகம் மற்றும் தாளத்தை அடிப்படையாக கொண்டது. கர்நாடக சங்கீதத்திற்கு இலக்கணம் வகுத்தவர்கள் கோவிந்தாச்சாரியா மற்றும் வெங்கடமகின். இவர்களால் உருவாக்கப்பட்ட 72 மேல் கர்த்தா ராகங்களை அடிப்படையாக கொண்டதுதான் இச்சங்கீதத்தின் உபயோகிக்கப்படும் ராகங்கள். மனதிற்கு இனியதுமாகி செவிகற்கு திகட்டாத அமுதாகி மனசஞ்சலங்களை அகத்தோடு கரைந்து ஆன்மாவை தெய்வீகமாக்குவதுதான் இன்னிசையின் நோக்கம். அந்த பக்தியால் கர்நாடக இசை MS சுப்புலட்சுமி, KJ யேசுதாஸ், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் போன்றோர்களால் உலகின் பல்வேறு மக்களுக்கு சென்றடைந்தது. இந்த 7 ஸ்வரத்தம் வெவ்வேறு விதமா பாடப்பட நிறைய ராகங்கள் உருவாகும். இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரம் கணக்கான ராகங்கள் இருக்கு. இந்த கணக்குக்கு இன்னும் 2 ராகம் கூட்டி இருக்காரு நம்ம கெஸ்ட் அண்ட் செலிபிரிட்டி ஆஃப் தி ஷோ மிஸ்டர் ரமேஷ் விநாயகம். இவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, அவர் ஒரு கர்நாடக சங்கீத பாடல்கள், திரை இசையமைப்பாளர், தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு, பின்னணி பாடகர், பாடலாசிரியர் மற்றும் ஒரு கம்போசரும் கூட. வணக்கம் சார்.
2: கர்நாடக மியூசிக் எப்போ கத்துக்க ஆரம்பிச்சீங்க, எப்போ உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது?
3: கர்நாடக மியூசிக் ஐ மீன் லைக் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு இட் ஏர்லி இன் மை டேஸ். இன் தி சென்ஸ் என்னுடைய பாட்டெல்லாம் வந்து முதல் பாட்டெல்லாம் கேட்டது வந்து நான் தூங்கும்போது. தூங்கும்போது எப்படி பாட்டு பாட கேட்க முடியும்னு கேட்காதீங்க. த பாயிண்ட் இஸ் ஐ கோ டு ஸ்லீப், அப்பா அம்மா யூஸ் டு சிங் சாங்ஸ் டு மீ. As I think most parents would do it. கிராமத்தில் இருந்தால் கிராமத்து பாட்டு நிறைய பாடிருப்பாங்களா இருக்கும். பட் சின்ஸ் தே ஆர் தெம்செல்ஸ் வெரி குட் மியூசிஷியன்ஸ், அவங்க வந்து தினமும் ராத்திரி பாடுவாங்க. ஸோ அந்த பாடுறது வந்து அது வந்து இம்பைவ் ஆகிடுது நேச்சுரலாக. ஸோ த ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வாஸ் மோர் மீன் வாஸ் டு கர்நாடிக் மியூசிக் ஏர்லி டேஸில், பிகாஸ் தட்ஸ் அவர் கல்ச்சர். சவுத் இந்தியாவில் பிறந்திருக்கோம். ஸோ பட் தேர் ஆஃப்டர் ஐ லேர்ன் மை ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டீச்சர், மியூசிக் டீச்சர். அவங்க அவங்க சுப்புலக்ஷ்மின்னு பேர். அவங்கக்கிட்ட முதல்ல அப்புறம் கற்றுனேன், கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுனேன். தேர் அப்புறம் ஐ வெண்ட் அண்டர் த டியூட்லேஜ் டு மிஸ்ஸஸ் ருக்மணி ரமணி, ஹூ இஸ் த டாட்டர் ஆஃப் பாபநாசம் சிவன். அவங்கக்கிட்ட அதை வந்து ஒரு ரீசன் பீரியட் ஆஃப் டைம் ஐ ஸ்டார்ட் லேர்னிங் கர்நாடிக் மியூசிக்.
1: நீங்கள் ராகம்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
4: நான் கண்டுபிடிச்ச ராகத்தை பற்றி சொல்லணுமா? ஓகே, உங்களுக்கு ராகத்தை பற்றி என்ன தெரியும் ஃபஸ்ட்டு அப்படின்னு நான் உங்களை கேட்க வேண்டியிருக்கேன். நான் எவ்வளோ தூரம் சொல்லணும்? சரி வேணாம், நோ ப்ராப்ளம். நான் கண்டுபிடிச்ச முதல் ராகம், நான் நிறைய ராகம் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. இப்போ ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு ஃபைண்ட் அவுட் அ நியூ ராகா. இட் இஸ் நாட் வித் அன் இன்டென்ஷன் ஆஃப் கிரியேட்டிங் அ நியூ ராகா. ஐ டிட் வாட் எவர் ஐ டிட். எஸ்பி பாலசுப்ரமணியம் சாருக்காக வந்து ஒரு ரிவிஷன் ஆல்பம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போது என்னை வந்து அவர், நீ நல்லா எழுதுகிற பாட்டு, நீயே எல்லா பாட்டையும் எழுதி கம்போஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னார். அப்போ அப்போது அந்த டைத்தில் வந்து டிவிஷனல் ஆல்பம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ 10 different 80s மேலே 10 different சாங்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐ செட் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ ஸ்டார்டட் கம்போசிங் மியூசிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி இந்த ஹிந்து டிவோஷனில் வந்து இந்த விநாயகர் மேலே ஒரு பாடல் வந்து பண்ணணும். நார்மலாக ஹம்சத் துவனின்னு ஒரு ராகம் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஐ டோன்ட் நோ வந்து சரி க பனி சா சனி பகரிசா அப்படின்னு ஆரோகணம் அவரோகணம். அந்த ராகத்தில் வந்து நிறைய விநாயகர் மேலே இருக்கக்கூடிய பாடல்கள் வரும். ஸோ அந்த பாட்டில் வந்து அது மாதிரி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சும்மா ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு, ஒய் நாட் ஐ ஜஸ்ட் டூ சம்திங் அண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்வியஸாக வந்து என்ன பண்ணேன்னா ஒரு பிரதி மத்தியமம்னு ஒரு ஸ்வரம், அந்த மத்தியமத்தை வந்து அதில் கலந்துட்டேன். சரி க பனிசா சனிபமா பகரிசா அப்படின்னு ஒரு வக்கரத்தோட ஒரு சின்ன ட்விஸ்ட், சனி பம கரிசானா ப்ளீனாக வந்துடும் மா கரிசான் சனி பமா பகரிசா மா போயிட்டு திருப்பி பா போயிட்டு கா ஸ்மால் ட்விஸ்ட் சனி பமா பகரிசான்னு அவரோணத்தில் மட்டும் அதை வச்சு இந்த சாங்கை கம்போஸ் பண்ணேன். ஜஸ்ட் டிட் இட் ஜஸ்ட் பி டிஃப்ரெண்ட் யூனோ பிகாஸ் சி அஸ் அ கம்போசர் தேர் இஸ் ஆல்வேஸ் திஸ் ஹாப்பினஸ் ஆஃப் கிரியேட்டிங் சம்திங் நியூ. அம்சத் துணியிலே பண்ண போர் இல்லை, அதனால ஒரு புதுசாக வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் பண்ணேன். Then I stuck to the scale in the sense அதை ரீடைன் பண்ணி இந்த ஹோல் காம்போசிஷன் பண்ணப்போ பட் இது என்ன ராகம் ஏதாவது ராகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டீச்சர் கூட நம்மளுக்கு போய் கேட்டேன். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அம்மாட்ட கேட்டேன், இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டேன், ஸ்கூலில் இருக்கிற மியூசிக் டீச்சர் தெரியலையே இப்படி ஒரு ராகமாக இருக்கிறதா தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. தென் இட் டான்ட் ஆன் மீ மேபி தேர் இஸ் அ

0: ரெண்டு நாள் அதுதான் பாடுறேன் அப்படின்னாரு. ஃபார் மீ இட் வாஸ் அ கிரேட் வின், நம்பவே முடியல நான். ஓகே இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் ஐ டிட் செக் அவுட் வித் ஐ மீன் லைக் சி வென்எவர் ஐ மேக் மியூசிக், ஏதாவது இது மாதிரி ஒரு புதுசாக இருந்ததுன்னா வந்து ஐ மேக் நோட் ஆஃப் இட் அண்ட் ட்ரை டு ஸ்டிக் டு இட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் வெதர் இட் கேன் பி அ குட் ராகா. ஏன்னா ராகம் அப்படின்றதுன்னு பார்க்கும்போது மனசுக்கு ரம்யமாகவும் காது கிளிமையாகவும் இருக்கக்கூடியது தான் அது ராகம். இட் ஷுட் ஹேவ் அ யூனிக் குவாலிட்டி ஆஃப் இட்ஸ் ஓன் ஐடென்டிஃபிக்கல் ஐடென்டிஃபையபிள் குவாலிட்டி. அதாவது இப்போ இந்த ஹம்சந்தினியும் ஒரு ராகம் இருந்ததுன்னா ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோகனம், மோகனம் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோடி. பட் தேல் ஆல் ஹேவ் தேர் ஓன் பியூட்டிஃபுல் யூனிக் வேல்யூ ஃபார் சவுண்ட். ஸோ திஸ் இஸ் தட் ராகம். அந்த ராகத்தில் வந்து இந்த மாதிரி நான் வந்து வெவ்வேறு டைப்பில் வந்து இது பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அதான் பியூட்டி. ஆர்ட் இஸ் அபவுட் பியூட்டி, இட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் டுவர்ட்ஸ் ஃபைண்டிங் பியூட்டிஃபுல் திங்ஸ். தட் இஸ் ஆல் மியூசிக்கில் என்னெல்லாம் அழகாக இருக்கோ அதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியறது தான் ஒரு கம்போசரோட வேலை. தட் இஸ் ஜாப் பேசிக்காக. வாட் எவர் இட் இஸ் இட் ஹேஸ் பி பியூட்டிஃபுல். இவர் இட்ஸ் ஹாரர் மியூசிக் இட் ஹேஸ் பி பியூட்டிஃபுல், இட் ஹேஸ் பி நைஸ். சேட் மியூசிக் ஸ்டில் இட் ஹேஸ் பி பியூட்டிஃபுல். ஸோ த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மியூசிக் ஆர் ட்ராயிங் ஆர் யூனோ dancing or everything is about making having a relationship with beauty. So this raga I think is really good. Eventually ellarum paaduvaanga na nenikiren, I don't go and propagate that I have done these things, but eventually I think this raga will be sung by most of the people. But as a matter of information na solren, I'm probably the only other composer than the other great composers like Papa Shivan, whose composition is being sung in kacheris now. Nitishri Mahadevan is singing one of my Kirtanai in Sanskrit. Sri Ramududum Selito or Manirangararil Nappandadu Vandhu Paditrakhangavanga. Last 3 years it's featuring in her kacheris. In fact, you can go and hear it in Jaya TV. Yeah, YouTube lovi paathingana Sri Ramududum, Ramududum, Sri Ramududum in peru. Adhu vandhu neenga kekkalam neenga ella. That's a composition of Ramesh Vinayakam. I've done it in Sanskrit.
1: கமகத்துக்கெல்லாம் நீங்க வந்து ஸ்வரம் போட்டுதான் நாங்க கேள்விப்பட்டோம் சார், கொஞ்சம் அதை பத்தி சொல்றீங்களா?
0: ஸ்வரம் இல்ல, கமகம்ன்றது வந்து the essential difference between Indian music and Western music ன்னு பார்க்கும்போது அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கமகம். வெஸ்டர்ன் மியூசிக்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் பிளெயின் நோட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஹார்மனி பேஸ்ட். வேற இந்தியன் மியூசிக் போத் நார்த் அண்ட் சவுத் இஸ் வந்து மெலோடிக் பேஸ் இருக்கு அதுக்கு. அதே மாதிரி அதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து கமகம். கமகம் இஸ் அண்ட் ஆசிலேஷன் அண்ட் மூவிங் அண்ட் கர்விங் அண்ட் கனெக்டிங் அண்ட் யூனோ பியூட்டிஃபைங் அண்ட் நோட். அதுக்குன்னு பிரயத்தனம் இருக்குது, ஒரு ஒரு ராகத்தில் ஒரு ஒரு கமகங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த கமகத்தை வந்து சரியாக நோட்டேட் பண்ணுறதுக்கான வழிமுறை வந்து ரொம்ப இட் ஹஸ் பீன் எல்யூடிங் அஸ் பிகாஸ் வாட் எவர் நோட்டேஷன் தட் வி ஹேவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங்குவேஜ்ன்ற பார்த்தானா அதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வேண்டியிருக்கு. லாங்குவேஜ் என்ன பேசுகிறோமோ அதுக்கு வந்து ஒரு ஆல்ஃபபெட் வேண்டியிருக்கு. அந்த ஆல்ஃபபெட்லேருந்து வேர்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், வேர்ட்லேருந்து சென்டென்ஸ், சென்டென்ஸ்லேருந்து எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், எந்த எவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஒரே நான் வந்து ஒரு விதமாக பேசலாம், நீ ஒரு விதமாக பேசலாம், ஒருத்தர் ஒருத்தர் ஒரு விதமாக பேசலாம். ஒவ்வொருத்தர் பேசினா கூட சேம் விஷயம் வந்து வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கனெக்டேஷன் அண்ட் இம்பேக்ட் டிபெண்டிங் அப்பான் த வே யூ வாண்ட் புட்ஸ் இட் இல்லையா. ஸோ யூ நீட் த பேசிக் ஆல்ஃபபெட்ஸ். பட் வேற நம்மளுடைய நொட்டேஷன் சிஸ்டம் வந்து இஸ் நாட் ரியலி டெவலப்ட் டு எக்ஸ்பிரஸ் த வெரி இன்ட்ரிகேட் கமகாஸ். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்வரஸ்தானங்கள், அது வெஸ்டர்ன் மியூசிக்கில் என்ன இருக்கோ அதை மாதிரி தான் வந்து ரிலேட் பண்ண முடியாதே தவிர அந்த கமகங்களுக்கான சரியான நோட்டேஷன் இல்லை. அதே மாதிரி அதை ஸ்டடி பண்ண முடியாது, ரீசர்ச் பண்ண முடியாது, கற்றுக்க முடியாது. கற்றுக்குறாங்க எல்லாரும் காது வழியாக கற்றுக்குறாங்க, பட் யூ ஓன்ட் பி ஏபிள் டு ரியலி நோ வாட் யூ ஆர் டூயிங். சரி அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு சொன்னானா, ஒரு பையன் இருக்கான் வச்சுக்கோங்க, அவன் வந்து அவன் தினம் மூச்சு விட்டு தான் இருக்கான், பட் அவன் காத்துன்னு ஒரு விஷயம் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அண்ட் சம்படி சேஸ் கேன் யூ ஃபீல் தி ஏர், யூ கான்ட் சீ இட். அதே மாதிரி யூ கேன் சி, யூ கோ டு தி பீச் ஆர் சம்வேர், யூ ஒன்லி வாண்ட் ஹேவ் லுக் அட் த வேவ்ஸ். ஈவினிங் பார்த்தானா அப்படி யூ சி த ஸ்கை வில் பி டச்சிங் த சி அப்படி இருக்கும். ஓ தொட்டுதான் அவன் நினச்சான்னா அப்படி தொடலை. த ட்ரூத் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வாட் இஸ் ஆப்வியஸ் இஸ் நாட் ரியலி ட்ரூத், அண்ட் வாட் இஸ் நாட் ஆப்வியஸ் இஸ் தேர். ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய ப்ராக்டிஸில் கர்நாடிக் மியூசிக்கில் கமகங்கள் வந்து தினம் தினம் யூஸ் பண்ணாலுமே அது என்னன்றது நமக்கு தெரியறது இல்லை. ஒரு மிஸ்டிஃபைடு ஏரியா ஆஃப் கர்நாடிக் மியூசிக், பட் தெர் இஸ் அ பேசிக் ஏரியா. அதுக்கான நொட்டேஷன் நான் வந்து கண்டுபிடிச்சி அகாடமியில் இன்ஃபேக்ட் ஐ ஹவ் கிவன் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன். தி மியூசிக் அகாடமி டூ காக்னிசன்ஸ் ஆஃப் மை ஒர்க் கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரெசென்ட் டு தி சதர்ஸ், விச் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஸோ தீஸ் திங்ஸ் ஹவ் ஹேப்பன். ஐ எம் பிளானிங் டு

0: carving out a comprehensive educational course where people who want to take music and learn music, Carnatic music, can do it through my system of Gamaka Box. Gamaka Box is the invention, in fact.
1: நீங்க கர்நாடிக் மியூசிக் படிச்சு உங்களுக்கு கச்சேரி பண்ணணும்ன்ற ஆசை இல்லையா?
0: நான் வந்து கர்நாடிக் மியூசிக் படிச்சா கூட என்னுடைய மெயின் ஆக்சன்ட் இஸ் அண்டர்லைனிங் ஆல் மை இன்ட்ரெஸ்ட் ஹஸ் பீன் அபவுட் மேக்கிங் மியூசிக் பிகாஸ் மேக்கிங் மியூசிக் வந்து என்டைசஸ் மீ பிகாஸ் ஐ எம் கிரியேட் சம்திங் நியூ. ஸோ ஈவன் வென் ஐ லேர்ன் கர்நாடிக் மியூசிக் எனக்கு வந்து அது பேக் ட்ராப்ல வந்து ஓ புது ராகமா இருக்கு லதாங்கின இதை ஒரு டியூன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ என்னோட இன்டென்ஷன் எல்லாமே வந்து டு கிரியேட் சம்திங் ஃப்ரெஷ். As a singer, I think I have worked reasonably well in my basic foundations and all decent are in my opinion. But to sing Carnatic Kacheri, I am very interested, but I need to practice very hard because it is an entirely different vocation. You need to spend a lot of time, practice, energy, even though, of course, what I am doing as a film singer is fine. And the slight singing, really classical singing, you need to work harder. And just because I'm a music director, I am not an exception. I'll have to say the same things I'll tell a new singer because it applies. Some rules don't change. It never changes over time, never changes for the person.
1: நீங்க எவ்வளவு ஆல்பம்ஸ் பண்ணிருக்கீங்க சார்?
0: நான் நிறைய ஆல்பம் பண்ணிருக்கேன். I've done about maybe 15 albums over a period of time. And films in Telugu and Tamil and also in Malayalam. I've done corporate films, advertisements, everything that goes with making music.
1: கர்நாடிக் மியூசிக் இஸ் ஆல்மோஸ்ட் பிகமிங் எக்ஸ்டிங்க்ட். ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: ஐ டோன்ட் பிலீவ் சோ. ஐ டோன்ட் ஐ ரியலி டோன்ட் பிலீவ் பிகாஸ் இட்ஸ் அ ஃபேட் னு சொல்வாங்க. ஜஸ்ட் ஏ கம் ஆன் ஹியர் திஸ் இஸ் கர்நாடிக் மியூசிக் ஐ அம் நாட் கோயிங் டு ஹியர் இட் லெட்ஸ் கோ ஃபார் ராக் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. இன்ஃபேக்ட் யங் பீப்புள் அது எல்லா டைட்லயும் அப்படிதான் இருந்திருக்கு. ஏன்னா வி ஆர் ஆல் எனாமர்ட் பை தி வெஸ்டர்ன் கல்ச்சர் மச் அண்ட் வி ஆல்வேஸ் திங்க் தட் ஆர் மியூசிக் இஸ் ஃபார் லெஸ் or wearing a sari is bad or wearing a jeans is fine abindra madriyana sila attitudes ella irukku. But you see, you foreigners try to wear, Madonna tries to wear a sari, you know, and she comes and she is happy to do it. You see all the foreigners come and they have a puttu vechukranga mela maalai potukranga sari kattikranga. The whole world is behind sari because they say that sari is what a woman looks very beautiful in. So that is the way the world looks at. So this is, you know, the same thing angeinda paatha idu nalla irukku mari irukku ingeinda paakanga, but it is not true that it is not good. It's all very beautiful. So our music has got its own wonderful music that the culture is giving you this Carnatic music or Hindustani music. And Carnatic Idol in our music nadakkirathu and the competition nadakkirathu, people are wanting to join. People want to know the ragas. They feel a bit awkward if they don't know their ragas. They will come and say, sir, enakku romba music theriyadhu sir, ana romba nalla irukku sir, enna ragam sir adu appdinu vandu kekkranga. Which means that people are interested in Carnatic music. Please throw that illada oru porvaiya vandu thukki potuta. Be natural and be happy to understand your music, because every music has got every music genre, you know, rock or jazz or classical or Indian music or tribal music or Spanish music or Caribbean music. So Goan music, Caribbean music, appadi sonnana you start dancing. It is very, you know, jolly lucky madri poittu irukku. Where it really helps you, rhythmical. Whereas rock is very hard and energizing. But you won't be able to listen to rock all the time. You want to hear a lullaby, right? So, classical music in Pakamodhu, it gives you a very sobering effect. That is, it will just say that everything is fine, my dear son. You can go up and do your job tomorrow. Far more better than what you did today. Apdi sollakoodiya oru music sonana, where quietness and something that makes you change from inside. That is Carnatic music. You should certainly try to explore it.
1: Finally, enna solla varumringa Carnatic music industry la irukravangalukkum Carnatic music kattukanum nanikiravangalukkum neenga enna solla varumringa sir?
0: Don't have any inhibitions. Throw your all your what do you call, not so reasonable understanding about Carnatic music. Carnatic music is very beautiful music. Adhil endu vandu John Williams na great Hollywood composer who makes Star Wars and tries to understand Carnatic music, or they try to incorporate ragas. Abdin paakumbodhu, why do you want to say that your music is not good? It's very foolish. Enga beauty irundalum, wherever beauty lies, you have to see it, enjoy it, and look at it, and டோன்ட் சே தட் இட் இஸ் நாட் ஃப்ரம் மை பிளேஸ் ஸோ இட்ஸ் நாட் குட் ஆர் இட் இஸ் ஃப்ரம் மை பிளேஸ் இட்ஸ் நாட் குட் அப்படின்றது வந்து இட்ஸ் காட் நத்திங் டு வித் தட் ப்ராடக்ட் வாட் எவர் தட் நேச்சர் ஹஸ் கிவன் யூ ஷுட் என்ஜாய் இட் கீப் யுவர் ஐஸ் ஹார்ட் இயர்ஸ் ஓபன் தட் மேக் யூ லுக் இன் டு த ரியல் திங்ஸ் அண்ட் யூ கேன் ரியலி என்ஜாய் லைஃப் ஃபார் மோர் பெட்டர் பிகாஸ் சோ மெனி ஹியூஸ் சோ மெனி கலர்ஸ் சோ மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ் அரவுண்ட் யூ அண்ட் தட் இன்க்ளூட்ஸ் இந்தியன் மியூசிக் ஆஸ் வெல்
1: நேயர்களுக்காக ஏதாச்சும் ஒரு ரெண்டு லைன் உங்களால் பாட முடியுமா?
0: என்னுடைய பிரதித்வனின்னு ஒரு ராகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது அதுலேருந்து வந்து ஒரு பல்லவி மட்டும் பாடுறேன் சான்ஸ்கிரிட். சரி க பனி சா சனி பமா பகரி சா ஆரோகணம் அவரோகணம் ஸ்ரீ ராஜ

शुकलो लिनी

0: Thank you, sir.
1: Thank you. It's a pleasure meeting you guys. All the best. Listen to music, listen to good music, listen to my music.
0: என்ன நேர்களே, நம்ம ராமேஸ்வரம் ஆகாம் சார் லிசன் டு குட் மியூசிக் அண்ட் லிசன் டு மை மியூசிக்னு சொன்ன மாதிரி இப்போ அவரோட ஒரு சாங்கை நம்ம கேட்கலாம். நித்யஸ்ரீ மகாதேவன் பாடின பாட்டு பிரதித்வனி ராகம். ரமேஷ் சாரே இந்த ராகத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, வாங்க கேட்கலாம்.

என்ன நேயர்களே, உங்க பசங்களையும் கர்நாடிக் மியூசிக் கத்துக்க வைக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சேருங்க. அதை கெரியரா எடுக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா அது ஒரு அழகான மன திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கலை. அப்படி கெரியரா எடுக்கணும் நினைச்சாங்கன்னா தயவு செய்து அவங்க தடுக்காதீங்க. கர்நாடக சங்கீதத்திலயும் ஒரு நல்ல கெரியர் இருக்கு அப்படின்றத நம்ம நித்யஸ்ரீ, சுதா ரகுநாதன் அவங்கள எல்லாம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளால ஒரு கலைஞனா இருக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல கலை ரசனை உள்ளவனா இருப்போம். நிறைய சங்கீதத்தை கேட்போம், சங்கீதத்தை வளர்ப்போம், கலையும் கலைகளையும் வளர்ப்போம். நன்றி. உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்க ஆதி.

0: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இன்னைக்கு நம்ம தியோசபிக்கல் சொசைட்டி பத்தி பேச போறோம். தியோசபிக்கல் சொசைட்டிங்கிறது சென்னையில அடையாறுல லொகேட் ஆயிருக்கு. இந்த சொசைட்டி இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை ஆனி பெசன்ட். இதோட மெயின் எய்ம்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு ப்ரமோட் கோ கிரீன் சிட்டி அண்ட் ஆல்சோ டு ஹாவ் அன் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி சொசைட்டி. இன்னைக்கு தியோசபிக்கல் சொசைட்டி ஹாஸ் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பார்ட் ஆஃப் சென்னை. இது தவிர கலாக்ஷேத்ரா வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆன இடம் வாஸ் தியோசபிக்கல் சொசைட்டி. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஷிஃப்டட் டு திருவான்மியூர் இன் 1962. ஸோ இதை பற்றி இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வி ஹாவ் மிஸ் புவனேஸ்வரி, ஒன் ஆஃப் த ரெசிடென்ட் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி அண்ட் ஆல்சோ அ மெம்பர் ஆஃப் திஸ் சொசைட்டி. வணக்கம் மேம். So ma'am, can you share your knowledge about the society?
1: Theosophical Society. It is one of a historical places in Chennai. First it was founded in 1875 by Helena Blavatsky in US. From there it has been moved to Chennai Adyar because Blavatsky and Henry Steele Olcott வில்லியம் அப்படிங்கிறவங்க வந்து தே ஹவ் மூவ் டு சென்னை. ஸோ அந்த அங்கே யூஎஸ்லேருந்து இட் ஹஸ் இது வந்து தியோசபிக்கல் சொசைட்டி இட் ஹஸ் மூவ் டு சென்னை அடையார். அண்ட் இதுதான் வந்து இப்போ வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி வந்து சென்னை அடையார் தான். அண்ட் இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து யூனிவர்சல் பிரதர்ஹுட், அதாவது எல்லாரும் ஈக்குவல், நோ காஸ்ட் கிரீட் செக்ஸ் டிஸ்டிங்ஷன்ஸ்லாம் இல்லாமல் எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட மெயின் அப்ஜெக்டிவே. அண்ட் இதில் வந்து இவங்களோட எய்ம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. நியூக்ளியஸ் ஒரு நியூ த ஹோல் யூனிவர்ஸ் ஹோல் வேர்ல்டே வந்து ஒரு நியூக்ளியர் இதுவாக இருக்கணும், நியூக்ளியர் நியூக்ளியஸ் இன் பிரதர்ஹுட்டா வித்தவுட் எனி கேஸ்ட் கிரீடு செக்ஸ் கலர் அந்த மாதிரி டிஸ்டிங்ஷன்ஸ்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒரு ஒரே ஹியூமன் அப்படிங்கிற ஒரு பிலீஃபில் இருக்கணும். ப்ளஸ் அவங்களோட அடுத்த ஒரு இது வந்து எல்லா ரிலீஜியன்லேயும் இருக்கிற நல்ல விஷயங்களையும் ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் எடுத்து சயின்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிற நல்லதை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவ் அவங்க வச்சுருக்காங்க. ப்ளஸ் லா ஆஃப் நேச்சர், அது என்ன இயற்கைனா என்ன, ஸோ அந்த எப்படி வந்தது, இந்த நேச்சர்லாம் எப்படி என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுட்டு ப்ளஸ் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மேன் பவர்ல எப்படி இருக்குது என்ன அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும், அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் கொண்டு தியோசபிக்கல் சொசைட்டியில கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களோட வந்து அங்கே வந்து சேர்றதுக்கு வந்து நீங்கள் இதில் தான் இப்படி யூ ஹாவ் டு பி லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சொல்லலை. பட் ஒன்ஸ் யூ ஜாயின்ட் தியோசபிக்கல் சொசைட்டி, நீங்கள் வந்து இவங்களோட அந்த எய்ம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அப்ஜெக்டிவ் அண்ட் எய்ம் பிலீஃப் எல்லாமே. இது வந்து மெயினாக என்னென்னா ஒரு சோஷியல் கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணிட்டு மேரேஜ் ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நிறைய வேண்டாத மூட நம்பிக்கைகள் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டுலாம் இல்லாத ஹியூமன் நல்லபடியாக இருக்கிறதுக்கு சொசைட்டி நல்லா இருக்கிறதுக்கான அப்ஜெக்டிவ் மட்டும் வச்சு அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
0: What are the facilities and specialities available here?
1: Main aim of Theosophical Society is to form a nucleus of universal brotherhood of humanity without distinction of race, creed, sex, caste or color. Second one, to encourage the study of comparative religion, philosophy and science. Third, to investigate unexplained laws of nature and powers power talent in man. இதுதான் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியோட மெயின் எய்ம்ஸ். ஸோ இதை வச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்க வந்து தே டேக் பீப்புள். அண்ட் அங்கே ஹூவர் வாண்ட்ஸ் டு ஜாயின் தியோசபிக்கல் சொசைட்டி அவங்களோட எய்மும் வந்து இந்த மாதிரியாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் வென் யூ என்டர் த தியோசபிக்கல் சொசைட்டி இதுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து அங்கே யூ ஹாவ் அ டெம்பிள், யூ ஹாவ் அ சர்ச், யூ ஹாவ் அ மாஸ்க் அண்ட் யூ ஹாவ் அ புத்திஸ்ட் ஷ்ரைன் மாதிரி தே ஹாவ் தேர். அண்ட் ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ என்ட் அவங்களோட பேஸ் டைமிங்ஸ் வந்து ஈவினிங் 4:30 to 7:30. ஸோ நீங்கள் அந்த சமயம் அங்கே போகும்போது எல்லா ப்ராப்ளம் இப்போ ஈவினிங் 6:00 அந்த மாதிரி இங்கேருந்து தான் ப்ரேயர் பெல் அப்படிங்கிறது வந்து யூ கேன் ஹியர் ஃப்ரம் ஆல் தீஸ் 4 places. தனியாக அதாவது இவங்க ஹிந்துவோட டெம்பிள்

0: மட்டும் கிடையாது, மாஸ்க் மட்டும் அப்படின்லாம் இல்லாம அந்த ஒரு அட்மாஸ்பியரே வந்து எல்லாரோடதையும் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அவங்க வந்து எதுவுமே அவங்க வந்து யாரையும் ப்ரெஷரைஸ் பண்ணி நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்றது கிடையாது. பட் தேர் மெயின் எய்ம் இஸ் ஒரு டிஸ்டிங் பிட்வீன் த பீப்புள் வந்து ஒரு டிஸ்டிங்விஷ் பண்ணிக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும். பிளஸ் அவங்க வந்து தே ரெஸ்பெக்ட் த நேச்சர். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் நேச்சர் அப்படிங்கறதுனால தான் இந்த மெயினா இந்த இந்த ஹோல் தியோசபிக்கல் சொசைட்டியே வந்து ஒரு 260 acres ஆஃப் லேண்டில் நியர் அடையார் ரிவர் இருக்கு. அண்ட் யூ யூ கேன் சி லாட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அப்புறம் பேட் ஃப்ரூட் பேட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து அங்கே தான் நிறையா இருக்கு. அப்புறம் ஜாக்கால்ஸ், அப்புறம் ஒயில்டு கேட்ஸ், மங்கூசஸ், ஹேர்ஸ், அந்த மாதிரி நிறைய தே டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் அனிமல்ஸ் ஆல்சோ. அண்ட் அதை தவிர யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் நமக்கு தெரியாத நிறைய ட்ரீஸ் அந்த மாதிரி எல்லாம் அங்கே வச்சிருக்காங்க. மகானி அப்படிங்கிற ஒரு வெரி ரேர் ட்ரீஸ். அதை தவிர யூ ஹாவ் அதாவது ஏஷியாலே வச்ச செகண்ட் லார்ஜஸ்ட் பேனியன் ட்ரீ விச் இஸ் 480 years old வந்து அங்கே தியோசபிக்கல் சொசைட்டியில தான் இருக்கு. அண்ட் அந்த பேனியன் ட்ரீ, தியோசபிக்கல் சொசைட்டியில இருக்கிற பேனியன் ட்ரீ வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் இன் சென்னை. அண்ட் அந்த அதோட ரூட்ஸ் எல்லாம் வந்து இட் கவர்ஸ் அரவுண்ட் 60,000 square meters அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும் சொல்றாங்க. அண்ட் அந்த மோரோவர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் பேனியன் ட்ரீ இஸ் அதை வந்து லைவா இட் ஹாஸ் பீன் ரிமூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் அண்ட் இட் ஹாஸ் பீன் இம்ப்ளான்டட் இன் இங்க தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் இட் இஸ் சச் எ பிக் ட்ரீ, அதாவது யூ டோன்ட் ஃபைண்ட் தட் கைண்ட் ஆஃப் ட்ரீ எனிவேர் இன் இந்தியா. அண்ட் ஐ ஹாவ் சீன் நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து தே ஹவ் டேக்கன் கிட்ஸ், சின்ன பசங்கள்லாம் வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி டு சீ ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ் அந்த மாதிரி தே பிரிங் தம் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்து கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற அந்த இதெல்லாம் காமிச்சிட்டு இங்க எப்படி இருக்காங்க என்ன அதெல்லாம் வந்து பிளஸ் இந்த மாதிரி இந்த ட்ரீஸ் அதெல்லாம் ஹவு தே ஆர் கீப்பிங் த நேச்சர் சேஃப், ஹவு அந்த ஒரு லைவ்லியா நேச்சரை வந்து மெயின்டைன் பண்றது வந்து பீங் அ காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அண்ட் இங்க நம்ம தியோசபிக்கல் சொசைட்டிக்குள்ள போனா வந்து வி டோன்ட் ஃபீல் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாம அந்த இடம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. அண்ட் யூ ஹாவ் ஹவுசஸ் அங்க இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து தே ஹாவ் ப்ரொவைடட் ஹவுசஸ் அண்ட் ஆல் தீஸ் ஹவுசஸ் ஆர் வித் இண்டிவிஜுவல் வெல். ஸோ அது நமக்கு வந்து ப்ராபப்ளி டியூரிங் சம்மர் வந்து தண்ணி அந்த வெளில இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து இது கிடையாது. பட் ஆனால் மான்சூனில் நல்ல மான்சூன் இருக்கும்போது யூ நோ நீட் டு டிபெண்ட் ஆன் போர் வெல் ஆர் வேற இந்த வாட்டர், அதெல்லாம் யூ கேன் டேக் வாட்டர் ஃப்ரம் திஸ் இது. அண்ட் நமக்கு வந்து இப்போ நிறைய முன்னாடி பழைய காலத்துல இருந்ததெல்லாம் மாறிட்டு வரபோது இந்த மாதிரி வெல் அதெல்லாம் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்றது வந்து ஆன்டி நம்ம லைக் நம்மளோட ஏர்லியரா நம்ம எப்படி ஃபாலோ பண்ணினோம் அதெல்லாம் வந்து ப்ராபப்ளி த்ரூ திஸ் சொசைட்டி வி கேன் பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த தியோசபிக்கல் சொசைட்டில கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் தீஸ் பீப்புள் தே ரன் வந்து ஆல்காட் மெமோரியல் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி தே ஆர் ரன்னிங் அ ஸ்கூல். அண்ட் இந்த ஸ்கூலோட மெயின் இது வந்து ஸ்டேட் போர்டோட கனெக்ட் பண்ணி தான். அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் தமிழ், பிளஸ் யூ ஹாவ் ஆல் த சயின்ஸ், செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் அப்படின்னு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பசங்களுக்கெல்லாமும் இந்த நேச்சர் பத்தி அப்புறம் அவங்களோட இது ஹேண்ட் ஒர்க் பத்தி செல்ஃப் டிபெண்ட் செல்ஃபா எப்படி வந்து நோ நீட் டு டிபெண்ட் அதர்ஸ், செல்ஃபா நீ எப்படி உன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம். பட் தே டோன்ட் டேக் மணி ஆல்சோ. இவங்க மேக்சிமம் இங்க படிக்கிற பசங்க அப்படிலாம் பார்த்தா அவங்க அம்மா அப்பா அவங்களோட சேலரி எல்லாமே வந்து தே ஆர் வெரி மினிமல் வேஜஸ்ல இருக்கிறவங்க தான். ரொம்ப அந்த ப்ராப்ளி இது வந்து அந்த நியர்பை அந்த சி லொக்காலிட்டியில இருக்கிறவங்க நல்லா அந்த சைட்ல இருக்கிற அந்த ஃபிஷர்மேன், அதுக்கப்புறம் அந்த சைட்ல இருக்கிற அந்த ஸ்லம் சைடு இருக்கிற பசங்க அந்த மாதிரிலாம் தான் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியரும் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் கேர் தே டேக்கன் ஃபார் தட் கிட்ஸ் ஆல்சோ இட் இஸ் ரியலி அமேசிங். தியோசபிக்கல் சொசைட்டி தே ஹாவ் ஒன் மோர் தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. இட் இஸ் ஃபவுண்டட் பை டாக்டர் அன்னி பெசன்ட் இன் 1908. இது வந்து செகண்ட் வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் இன்டர்நேஷ்னல் சொசைட்டியாக நிறையா இதுக்கெல்லாம் ரிலீஃப் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட மெயின் மோட்டோ அப்படிங்கிறது இந்த தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸோட மெயின் மோட்டோங்கிறது வந்து ஏ யூனியன் ஆஃப் தோஸ் ஹூ லவ் இன் த சர்வீஸ் ஆஃப் ஆல் தட் சஃபர்ஸ். அதாவது யாரெல்லாம் சஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு அஃபெக்ஷனேட்டாக சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அவங்களோட மெயின் மோட்டோ. ஸோ அவங்க வந்து இது வந்து வேர்ல்டு வைடு வந்து நிறையா கண்ட்ரீஸில் இந்த மாதிரி தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வச்சுருக்காங்க. அண்ட் யூ நீட் நாட் பி அ மெம்பர் ஆஃப் ஃபார் டு பி அ மெம்பர் ஆஃப் தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சொசைட்டி வந்து நீங்கள் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியில் மெம்பர் ஆகிட்டு தான் இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பட் இந்த தியோசபிக்கல் சொசைட்டி ஆர்டர் ஆஃப் சர்வீஸுங்கிறது வந்து இட் இஸ் அட்மினிஸ்டர்ட் பை தியோசபிஸ்ட் தான். பட் யூ கேன் பி அ வாலண்டியர் மெம்பர் மாதிரி கூட யூ கேன் ஒர்க் ஃபார் திஸ் தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். அண்ட் இவங்க வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஹூ ஆர் ஆல் சஃபரிங் சஃபர் பண்ணுறவங்க அண்ட் தே டூ மெடிக்கல் மிஷன்ஸ் லைக் அந்த ரெட் கிராஸ் அந்த மாதிரிலாம் தே டூ மெடிக்கல் மிஷன்ஸ். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் போது போய் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறது அண்ட் தே ஹெல்ப் ஃபார் ஆர்ஃபனேஜஸ். அப்புறம் தே ப்ரொவைட் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ஸ்கூல்ஸ் மூலமாக தே ஹெல்ப் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ் ஃபார் மால் நியூட்ரிஷன் சில்ட்ரன். அதுக்கப்புறம் கேரிங் ஃபார் டிசேபிள்டு பீப்புள். அதுக்கப்புறம் வந்து இவங்களோட மெயின் எய்ம் அவங்களோட அனதர் இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரிவெண்டிங் க்ரூயாலிட்டி டு அனிமல்ஸ். ஸோ குட் பி அது அதுவும் வந்து இட் ரிலேட்டட் டு அந்த லா ஆஃப் நேச்சர் அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுனால. ஸோ அந்த அனிமல்ஸ் அப்படிங்கிறதுலாமும் இட் இஸ் அண்டர் நேச்சர் அப்படிங்கும்போது அதையும் ஒரு உயிராக அவங்க கருதி அதுக்குமான ஈக்குவல் ரைட்ஸ் எதிர்பார்க்காங்கும்போது தே ஆர் டோட்டலி அகெயின்ஸ்ட் த க்ரூயாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ். அண்ட் மோர் ஓவர் அவங்க வந்து வெஜிடேரியனிசம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தியோசபிக்கல் சொசைட்டி. அந்த ஒரு இதனால் ஒரு அவங்களோட ஒரு எய்ம் ஆர் மோட்டோ அதனால தான் வந்து தே டோன்ட் யூஸ் லெதர்டு ஆர்டிகல்ஸ் இன்சைட் த தியோசபிக்கல் சொசைட்டி. அண்ட் தே இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டர் பில்டிங் மாதிரி யங் பீப்புளுக்கு இது வந்து ரீச் ஆகணும். பிகாஸ் யங்கர் ஜென்ரேஷன் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் போய் சேரணும். அது அண்ட் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து அனாவசியமாக இது பண்ணால் ஃபைனலாக வி வில் பி லூசிங். இப்போ வந்து நம்ம வந்து இனிஷியலாக வி ப்ரௌட் டு சே வந்து டைகர் தான் வந்து நம்மளோட நேஷனல் அனிமல் அப்படின்னு. பட் இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து டைகருங்கிற ஒரு அனிமல் வந்து வெரி ஃபியூ 2 digits கிட்டக்க தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி எலிஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஏஷியன் எலிஃபண்ட் இந்தியன் எலிஃபண்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுவும் இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து கூட இவங்க வந்து தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் க்ரூயாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் டோட்டலி அகெயின்ஸ்ட் தட். அப்புறம் வெஜிடேரியனிசம் தான் அதனால தான் தே வாண்ட் டு ப்ரொவைட். ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து நேச்சர் அண்ட் நேச்சர் ரிலேட்டட் டு ஹியூமனிட்டி அண்ட் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ்ட் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஈவன் ஃபார் அனிமல்ஸ் தே ஆர் டேக்கிங் கேர் அண்ட் தே ஆர் டூயிங் தேர் ஃபுல் ஹார்ட்டட் சர்வீஸ் ஃபார் த சொசைட்டி.
1: ஸோ லிஸ்னர்ஸ், நான் இப்போ இங்கே தியோசபிக்கல் சொசைட்டிக்கு வந்திருக்கிறதுனால ஐ வுட் லைக் டு ஷேர் மை வியூஸ். இங்கே வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கங்கிறத மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா யூ வில் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் இட். பிகாஸ் இந்த ஒரு பொல்யூட்டடான ஒரு என்வாயர்மெண்டில் தியோசபிக்கல் சொசைட்டிக்குள்ளே மட்டுமே உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸும் பியூரிட்டியும் கிடைக்கிது. அது எதனால? மெயினாக வந்து இந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் ஃபில்டு வித் ட்ரீஸ். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், தயவு செஞ்சு யாரும் மரத்தை வெட்டாதீங்க. ட்ரை பிளான்டிங் மோர் ட்ரீஸ் அரவுண்ட் யுவர் ஏரியாஸ் இதெல்லாம் தவிர ஐ வுட் லைக் டு ஆட் அன் அடிஷ்னல் பாயிண்ட். இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் தே டோன்ட் இவன் கம் அவுட் டு பிளே இன் த கிரவுண்ட். இதனால அவங்களால ஒரு வெளிக்காற்றுங்கிற ஒரு விஷயத்தை என்ஜாய் கூட பண்ண முடியறதில்ல. எஸ்பெஷலி இந்த கம்ப்யூட்டரைஸ் ஜென்ரேஷனில் பாதி குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இந்த டிவிக்கு முன்னாடியும் இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸை வச்சுக்கிட்டும் உட்காந்துட்டு இருக்கிறது தான் விளையாட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் வந்து குழந்தைங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்து ட்ரை டேக்கிங் தெம் ஃபார் அ பார்க் ஆர் டு தீஸ் பிளேசஸ் வேர் தே கேன் மிங்கிள் வித் த என்வாயர்மெண்ட். தேங்க்யூ மேம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து தியோசபிக்கல் சொசைட்டி பற்றி உங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணதுக்கு. வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. ஐ ஹோப் ஆல் த லிஸ்னர்ஸ் ஹவ் என்ஜாய்ட் த ஷோ. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு விசிட் திஸ் தியோசபிக்கல் சொசைட்டி அண்ட் ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்ன போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத.
1: குடிக்காம இருக்க முடியலையே, சிகரெட் குடிக்காம இருக்க முடியலையே, ஐயோ என்னத்த செய்யறது.
0: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி, இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் பிழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே, மறக்காதே, இனி என குடிக்காதே, ராசா சிகரெட்ட குடிக்காதே.
1: குடிக்கலையா? இனிமே குடிக்கலையா? நிலைக்கணுமையா? உயிரே நிலைக்கணுமையா? பொழைக்கணுமையா? குடும்பம் பொழைக்கணுமையா?
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ராஜினியா, ஹே மைக்கனே, பையன் அலங்காரத்துல எங்க போயிருக்கா?
1: குயிக்க போயிருக்கா ரசனே. ஓ ரசனே, ஓ ரசனே,
2: தூரமா
1: சீக்கிரம் வா.
2: நம்ம
1: இம்புட்டு நேரம் தலை கூசினுங்கிறியே, காசல் வந்தா என்ன பண்றது? தலை தோட்டிக்கணுமா? உங்க அப்பா கூப்பிடறான்.
3: கூப்பிடுறேன்
1: சாமியா.
3: நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க. மருமகனுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். காடை இருக்குமாப்பா? ஆமாண்டா, அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க, தங்க மாட்டாங்க. அதனால 10 காடையும் 5 கவுதாரையும் உடனே கொண்டு வந்து கொடுத்துரு.
0: போங்க சாமி, கொண்டாந்து
3: மறந்துடாதடா சக்கரை.
0: தொட்டு குடிச்சிருக்கீங்களா? மறந்துருவனே. காலிம்பா பாடி ஆண்டுட்டம்மா காலையில. பாய்க்கன்யா சீக்கிரம் காஜி காசு
1: காசு
0: ஐயா பணம் குத்திக்கிறாரு. காவுதாரி பிடிக்கல, காட்டுக்கு போனோம். ஜரஜினி பலகிற காட்டுக்கு போவோம்.
2: ஸ்கூல் டைம் நான் போகணும்.
0: காடு கவுதாரி பிடிக்கிறதுக்கு காட்டுக்கு போனோம். பேசுறேன் ஐயா பணம் குத்துக்கிறாரு. ஸ்கூலுக்கு போக வேணாம், இன்னைக்கு லீவு போடு.
2: இன்னைக்கு பட்ஜெட் இருக்குது, நான் போகணும்.
0: நான்
1: போய்ச்சானே என் புள்ள போச்சே.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாரா ஒருத்தர் வர சொன்னாரு, யாரா ஒருத்தர் என் கூட வர.
1: நீங்க இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க.

0: casa. Pobre.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க ஷாபி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு வலியும் மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க தெலமுத்து, இந்த உலகத்துல மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தானே இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியட்டா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 மில்லிகிராம் கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரியா?
2: ஏண்டா சக்கர இம்புட்டி யோசனா, எனக்கு இன்னும் டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி இருக்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதானே மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாழ்றது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போகுது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு பொட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போகுது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். உசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம் தானே சொல்றோம். ஆனா உன் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு.

0: கும்பிடுறேன்.
1: வாங்க உட்காருங்க. வாங்கம்மா.
0: கும்பிடுற சாமி.
1: என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
2: என் புள்ள கிட்ட இருந்து என்ன வேணாலும் எடுத்துங்க சாமி.
1: உலகத்துல
0: வாழ்ந்த சாமி. ரொம்ப நன்றி. வாழமரம் எப்படி மனுஷனுக்கு உபயோகமா இருக்கா?

0: சிஸ்டர், இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டர் கணிப்பை ரெடி பண்ணுங்க. ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
1: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம். தியேட்டர்ல பாப்போம்.
2: என்ன சக்கர, நீ இன்னும் போல?
3: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
2: என்னது?
3: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு. இந்த துட்டை நாங்க வாங்கிட்டோம்னா என் பொருளை செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. வரும் சாமி.
2: இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களாலதான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு.
1: ஏ சகரா, உமாவும் போஷங்க நானா?
3: செத்தகரம் பொழைக்கிறதுக்கு.
1: ஏ மயக்கண்ணே, என்ன சொல்றது உன் புருஷன்? ஏ குப்பே, உனக்கு இது கூட பொறிய மாட்டேங்குத. என் புள்ள சத்த புறவும் உசோட வாழ போகுது. ஒன்னும் புரியல, புரியலையாக்கா? ஏ குப்பே, என் புள்ள ரசனையே ஒருத்தருக்கு கண்ணை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னிய குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் நாலு பேரை வாழ போறான்.
4: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்கு.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சின்ன வயசுல கதை கேட்காம நம்ம தூங்கவே மாட்டோம். நம்மளுக்கு கதை சொல்றதுக்காகவே நம்ம அம்மா அப்பா நிறைய கதை புத்தகம் படிப்பாங்க, நம்மளுக்கும் நிறைய கதை புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க. கண்கள் விரிய விரிய கதை கேட்ட தருணங்கள், கதை புத்தகம் படித்த தருணங்களை மறக்கவே முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமா குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுற எழுத்தாளர் உமாநாத் என்கிற விழியன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: MOP சமுதாய வானொலி நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
1: வணக்கம் நேயர்களே, என்னோட பேர் விழியன். நான் குழந்தைகளுக்காக எழுதிட்டு இருக்கேன். இதுவரை ஒரு 11 புத்தகம் எழுதியிருக்கேன். குழந்தைகள் மற்றும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பொண்ணு குழலி, இன்னொரு பையன் செழியன். அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பித்து தான் நான் வந்து இப்போ ஒரு எழுத்தாளனாக மாறியிருக்கேன்.
0: நீங்கள் எழுதின புத்தகங்களில் எதை ரொம்ப முக்கியமான புத்தகமாக நினைக்கிறீங்க? 11 புத்தகங்கள் எழுதியிருக்கதா சொன்னீங்க.
1: ஒரு அப்பா கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும் அப்படின்ற கேட்குற மாதிரி தான் அந்த கேள்வி. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஒரு தனித்துவமான தனித்துவமான புத்தகமாக தான் ஒரு படைப்பாளிக்கு இருக்கும் அந்த வகையில். ஆனால் ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, மாகடிகாரம்னு ஒரு புத்தகம் வந்தது, வெளிவந்தது. ஒரு 2 முன்னாடி அந்த புத்தகம் வந்தது. தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் ரொம்ப நாள் ஒரு பெரிய தேக்க நிலை இருந்துட்டுருக்கு, அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலையில் இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு தோணுது. ஏன்னா முக்கியமாக பல இடத்துல அங்கீகாரம் கிடைச்சிது அந்த புத்தகத்துக்கு. ஆனந்த விகடன் சிறுவர் இலக்கிய விருது 2013 கிடைச்சிது. தாமுயேசா விருது அந்த புத்தகம் கிடைச்சிது. அப்புறம் இன்னும் சில விருதுகள் அந்த புத்தகம் கிடச்சிது. இது ஏன் முக்கியமாக படுது அப்படின்னா, சிறுவர் இலக்கியம் மீது எந்த கவனமுமே கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக கிடையவே கிடையாது. எந்த புத்தகமும் கொண்டாடப்படவே இல்லை. ஒரு கிளாசிக் வகையறான்றது வந்து தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் இது வரைக்கும் சிறுவர் இலக்கியம் தமிழில் சிறுவர் இலக்கியம் தோன்றதுலேருந்து ஒரு கிளாசிக்கான புத்தகம் அப்படின்னு நம்ம கொண்டாடவே இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டாம் சாயர், ஹெய்டி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்து கிளாசிக்ஸ் வகையறாவில் போயிடுது. அதாவது அந்த புத்தகம் வரும், அதை ஒட்டி சில புத்தகங்கள் வரும், அதே கதை, அதே ஹீரோ வருவாங்க, அதே கதாபாத்திரம் வரும், சினிமா எடுப்பாங்க, கட்டுரைகள் வரும். அந்த மாதிரி நிறைய வந்து அந்த திரும்பி திரும்பி ரீப்ரிண்ட் ஆகும், பல மொழியில் அது பிரிண்ட் ஆகும்.

0: இருக்கும். அந்த மாதிரி வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் ஒரு கிளாசிக் வகையறாவே வரலை. ஸோ அந்த அது அதற்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இது கிளாசிக்ஸ் நம்ம கிளாசிக் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது, இருந்தாலும் அதுக்கான ஆரம்பமாக அந்த புத்தகத்தை பார்க்குறேன். மற்ற புத்தகம் எல்லாமே வந்து முக்கியமான புத்தகம் தான். உச்சிமுகர் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்தது, அது வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும் என் பொண்ணோட 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள், உரையாடல்கள் தான் முக்கியமாக. அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் வந்து நம்ம யாரும் வந்து குழந்தையோட அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம ரசிக்கவே மாட்டேன்றோம். நம்ம அந்த வயசில் இருக்கிற வேகம்தான் அது. ஏன்னா அந்த வயசில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போயிருக்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் திரும்பி அந்த குழந்தைமை வந்து திரும்பி வரவே வராது. நீங்கள் நம்ம நினச்சி பார்த்தாலும் ஒன்ஸ் அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, மென்டலி மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, அந்த மழலை பேச்சு, அந்த அவங்களோட இன்னசென்ட் திங்கிங் அதெல்லாம் திரும்பி ரிட்டர்னே ஆகாது. ஸோ அந்த எங்கள் கான்வர்சேஷன் ரெண்டு பேரோட கான்வர்சேஷனில் தொடர்ந்து வந்து ஃபேஸ்புக்கில் பதிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தாங்க அவங்க மோஸ்ட்லி செய்யாத விஷயத்தை யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்ற பார்க்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து அது வந்து குழந்தை வளர்ப்பு சம்மந்தமாக, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, பேரண்டிங் பண்ணும்போது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எது குவாலிட்டி டைம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த நோக்கில் பார்த்தாலும் இது வந்து எப்படி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேலோட்டமாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த வகையிலும் உச்சிமுகர் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம்.
1: இந்த புக்கை வந்து உங்களோட மகள் குழலி பெரியவள் ஆனவனே படிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷலாக அந்த குழந்தை தருணங்கள் திரும்ப கிடைக்கும் இல்லையா?
0: ஆமாம். இல்லை இது படித்து ஆக்சுவலாக படித்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கடந்து வர விஷயங்கள் தான், அது வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம
1: ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்.
0: எல்லாருக்கும் அந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது. இப்போ புதுசாக வர பேரண்ட்ஸ் வந்து இந்த இது
1: மைண்ட்ல
0: ஃபாலோ பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணணுன்றது முக்கியம் கிடையாது, அதோட முக்கியம் வந்து அந்த குழந்தைகளோட அந்த இன்னசென்ட் பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்ணணும்.
1: கிளாசிக் புக்ஸ் பத்தி சொன்னீங்க, அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப கிரேஸ். ஃபேண்டசி புக் ஏதாவது எழுதியிருக்கீங்களா?
0: ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேண்டசி தான். முதல் புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து பென்சில்களின் அட்டகாசம்னு ஒரு புத்தகம், அது வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. அதுல வந்து ஒவ்வொரு பென்சிலுக்கும் ஒரு, இப்போ என்னோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் விடியன், இப்போ ஷாலினியோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் ஷாலினி, அப்படி அவங்களுக்கெல்லாம் பேர் இருக்கும். அதே மாதிரி சின்ன பென்சில் குட்டியாக இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப வயசான பென்சில், பெரிய பென்சில்னா அது வந்து
1: தாத்தா பென்சில், பாட்டி பென்சில், இப்படி
0: ரோல்ஸ். இப்படி இருக்கிற உலகத்தில் ஒரு கிளாஸில் இருக்கிற பென்சில்லாம் சேர்ந்து ஒரு டூர் போகிறாங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் டெமிக்கி கொடுத்துட்டு கிளாஸ்லே பதுங்கி இருந்து பக்கத்து ரூமில் எல்கேஜி ரூமில் இருக்க ஒரு கார் எடுத்துட்டு கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லும், சும்மா ஒரு தண்ணி வர இடத்துல நீர்வீழ்ச்சி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த அருவிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போகும்போது ஒரு ஆமையை பார்க்குறாங்க. அந்த ஆமைக்கு வந்து இந்த பென்சில்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அந்த பென்சில்லாம் வந்து தங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. இந்த கதை ஃபேண்டசியிலையும் வந்து அவங்களுக்கு பென்சிலோட வரலாறு, பென்சில் எப்படி உருவாச்சு, எவ்வளோ வருஷமாக அந்த பென்சில் புழக்கத்தில் இருக்குது, என்னென்ன வகையான பென்சில்லாம் இருக்குன்றது ரொம்ப லைட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்கிற மாதிரி அந்த புத்தகம் இருக்கும். அதாவது ஃபேண்டசி ரெண்டு கேட்டகரி இருக்குது சிறுவர் இலக்கியத்திலே. ஒன்று வந்து குழந்தை இலக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம்னா ஒரு 2 வயசுலேருந்து நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். 2 வயசுலேருந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் பரிச்சயம் இருக்காது நிறைய, அந்த வார்த்தையெல்லாம் வந்தாலும் சில இதெல்லாம் உதிர்ந்து போயிடும். அந்த வார்த்தை 2 வயசுலேருந்து தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெமரிஸில் உள்ளே போகும் வார்த்தைகள். ஸோ கதை சொல்கிறதுக்கு ஒரு ரைட்டான ஏஜ் வந்து 2 லிருந்து 8 வயசு வரைக்கும் வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். 8 லிருந்து 14 வந்து சிறுவர் இலக்கியம் கிளாஸிஃபை பண்ணுறோம். 14 லிருந்து 18 வந்து இளையோர் இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த இதுக்கு என்ன இந்த மூணுத்துக்கு மூணு இலக்கியமும் சொல்கிறோம், ஆனால் சைல்ட் லிட்ரேச்சர் தான் வந்து இங்கிலீஷில் ஒரு காமனான டேர்ம் இருக்குது. ஒரு மூணுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த 2-8 வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப அதில் வந்து ஒரு சயின்ஸோ அல்லது வரலாறோ அல்லது கணிதமோ அல்லது எந்த ஒரு தத்துவமோ அதெல்லாம் வந்து அதில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், புதிய சம்பவங்கள், அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள், ஒரு அதாவது இன்ஷார்ட் வந்து ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டு. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த 2-8 வயசுக்கான இலக்கியம். இது 8-14 வயசு வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சயின்ஸ் ஆகட்டும், புதிய தத்துவங்கள் ஆகட்டும், அது இல்லாமல் சயின்டிஸ்ட் பற்றின அவங்களுடைய எப்படி சயின்டிஸ்டாக மாறினாங்க அந்த தருணங்கள் பற்றி, அல்லது உலக வரலாறு பற்றி, அல்லது உலக தலைவர்கள் பற்றி. தலைவர்கள் பற்றினா ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா கிடையாது, டேட்டா கொடுக்கறதுக்கு வந்து அது இலக்கிய வகையில் வரவே வராது. அதில் முக்கியமாக என்னென்னா, அதிலேருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க, ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்திலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு ரெவல்யூஷனரி லீடராக மாற்றிச்சு, அல்லது சக மாணவர்கள்லேருந்து தன்னை தனித்து காட்டுச்சுன்ற விஷயந்தான் வந்து இலக்கியத்தில் வரும். வெறும் வந்து காந்தி இத்தனை வருஷம் இந்த வருஷம் பிறந்தார், இங்கே இந்த ஊருக்கு போயிட்டு வந்தார், அது வந்து இலக்கிய வகையில் சேருமான்றது தான் அது டவுட்டு தான். கடைசியாக வந்து இளையோர் இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அந்த இளையோர் இலக்கியம் என்னென்னா, அது இன்னும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் டச்சே பண்ணாத ஒரு பகுதி. அது அடலசன்ட், அதாவது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14-18 அடலசன்ட் ஏஜ். அந்த அடலசன்ட் ஏஜுக்கான அங்கே தான் நிறைய தடுமாற்றம் இருக்கும்,
1: டீனேஜ்
0: அந்த ஏஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நிறைய தடுமாற்றம் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பெற்றோர்களே
1: அந்த ஏஜ்ல தான் பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைங்க கொஞ்சம் விலகியும் இருப்பாங்க.
0: நீங்க அப்ப என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வாங்க அந்த ஏஜ்ல. ஸோ அவங்களுக்கு படிக்கிற மாதிரி, அவங்களுக்கு விஷயங்களை சொல்லித்தர மாதிரி,
1: அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும்
0: ஒரு இலக்கிய வகையில் ஒரு கலை வடிவில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக குழந்தை இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அடல்ட்டு தான், அந்த மாதிரி தான் ஒன்று குழந்தை இல்லைன்னா அடல்ட், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா கலை வடிவமும். அது வந்து சிறுவர் இலக்கியம் மட்டும் கிடையாது, நாடகமும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வயசில் வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு நட்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய டெக்னாலஜி வருது, மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு தெரியாது. சமுதாய வலைத்தளங்கள் இப்போ ஏகப்பட்டது இருக்குது, அவங்க கையில் தான் அந்த ஏஜில் தான் வந்து நிறைய புழக்கம் இருக்குது. ஏன்னா நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கு,
1: கையில் புக் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க கையில் மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் இருக்கும்.
0: கரெக்ட். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இன்னும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றிய பயமும் லைட்டாக இருக்கும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னவாக போகிறோம், அதாவது என்ன
1: ஆகுறதுன்னு தெரியாமல் கூட இருப்பாங்க,
0: அங்கிருந்தும் இருக்கு. ஏன்னா அந்த ஏஜில் வந்து தான் யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க தான் உச்சபட்சம் அப்படின்னு நினைப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து வண்டியில் நான் கூப்பிட்டு போகும்போது என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்டா ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன்னா, அவங்க ஏரியாவில் வந்து அவர் தான் வந்து கெத்தாக இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரே கிடையாது.
1: சின்ன வயசுல வந்து அப்பா ஹீரோன் வாங்க, அப்புறம் வந்து அவங்க கதைகள்ல படிக்கிற ஃபேண்டசி ஹீரோ வந்து ஹீரோன் வாங்க, அதுக்கப்புறமா சினிமா ஹீரோன் வாங்க, அப்படியே அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே வரும். கடைசியில ஒரு பீரியட்ல நம்ம என்ன ஆகுறது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கும். அவங்களுக்கு வழி நடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு.
0: அது அந்த அந்த இலக்கிய வகையறதான் வந்து இளையோர் இலக்கியம். நம்ம அது வந்து டச்சே பண்ணல, நம்ம தமிழ் சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எழுத்துக்கள், ஒரு 4-5 கட்டுரை இல்லைன்னா ஒரு 3-4 புத்தகம் அப்படின்ற வகையில தான் இருக்கு. ஸோ இந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து எந்த வகைக்கு என்ன புக்கு தரலாம், எந்த ஏஜுக்கு எந்த புக்கு தரலாம் அப்படின்றது புரியும். ஏன்னா ஃபேண்டசியில் ஆரம்பிச்சதுன்னா, ஃபேண்டசின்னா இந்த ஏஜுக்கான விஷயங்கள் தான் ஃபேண்டசி. ஃபேண்டசி வந்து மற்றவங்களுக்குலாம் இல்லையானாலும் ஃபேண்டசி அவங்களுக்கெல்லாமும் இருக்குது. நம்ம இன்னும் தமிழில் அந்த ஏரியாலாம் டச்சே பண்ணல, நம்ம சிறுவர் இலக்கியத்தில் வந்து டச்சே பண்ணல. இப்போ மாகடிகாரமும் வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு ஃபேண்டசி நாவல் தான் கிளாஸிஃபை பண்ணோம். மாகடிகாரமோட பேஸ் என்ன அப்படின்னா, ஒரு கடிகாரம் இருக்குது, பெரிய கடிகாரம், மிகப்பெரிய கடிகாரம். அது வந்து ஏதோ ஒரு தீவில் அல்லது ஒரு வல்கனோ பக்கத்தில் வந்து அது இயங்கிட்டு இருக்கு. அதில் வந்து சின்ன மாற்றம் நடந்தால் நம்ம பூமியில் வந்து பூகம்பம் வரும் இல்லை சுனாமி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த கதை ஆரம்பிக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு மிக ஃபேண்டசியில் தான் ஆரம்பிக்குது.
1: ஆரம்பத்தில் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது.
0: ஆனால் 2 வயசு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம் நம்ம. அதாவது 2 to 8 வயசுக்கு சொல்லும்போது அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு வந்து அதில் அந்த ஃபேண்டசி மூலமாக நிறைய விஷயங்களை சயின்ஸை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னு கேள்வி கேட்கணும்னு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ரெண்டு ஃபேண்டசிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு.
1: தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. 8 வயசுல இருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து தலைவர்கள் பத்தி வந்து டேட்டா பேஸா இல்லாம தகவல்களா இலக்கியமா கதை மூலமா சொல்லலாம் அப்படின்னுங்க. நான் கூட ஒரு சின்ன காந்தி பத்தின ஒரு கதை, காந்தினாலே சத்தியாகிரகம் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா வந்து விரதம் இருந்திருக்காங்க. விரதம் முடிக்கும் போது வந்து அவங்க வீட்டு கிட்ட ஒரு மரம் இருக்கு, அங்கிருந்து குயிலோட சத்தம், குயில் பாடுற சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க விரதம் முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குயில் வந்து கத்தவே இல்லை. அம்மா சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்ட்டு காந்தி வந்து சின்ன பையனா இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, தூரமா போயிட்டு ஜன்னல் வழியா குயில் மாதிரி கத்திருக்காங்க. அப்புறமா அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குயில் தான் கத்திருக்குன்னு நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப காந்தி மேல ரொம்ப கோவப்பட்டு, இனிமேல் நீ இது மாதிரி பொய் சொல்றதுன்னா என் முகத்திலயே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து காந்தி வந்து பொய் சொல்றத விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமா ஒரு நீதிநெறி கதையை கூட நம்ம சொல்ல முடியும் இல்லையா. மாங்கடிகாரம் புத்தகத்துக்கு வந்து விகடன் அவார்ட், இன்னும் சில அவார்ட் எல்லாம் சொன்னீங்க. இது தவிர வேற என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதை அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அதுக்கு வந்து தாமயசா விருது அதுக்கும் கிடைச்சது. அதுக்கப்புறம் சிறுவர் இலக்கிய பங்களிப்புக்காக அனந்த சேஷன் விருது ஒன்று கிடைச்சது. இந்த விருதெல்லாம் விட பெரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளை வந்து சந்தோஷமா இருந்தோம் அங்கிள் அப்படின்றாங்கல்ல, அதுதான் ஆக்சுவலாக அதுதான் பெரிய விருது. மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் கிடைக்க முடியாத, ஏன்னா இப்போ ஒரு சக அதே வயசாலோ இல்லை பெரிய ஆளோ வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டும் போது அது சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு குழந்தை வந்து ஒரு
0: அப்பழுக்கற்ற
1: ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வந்து இந்த குழந்தைகளோட இன்டராக்ஷன் தான். அது சிறுவர் இலக்கியம் மூலம் மட்டும்தான் கிடைக்கும்.
0: குழந்தைகளுக்கு கதை ஏன் முக்கியம்,
1: இத புரிஞ்சுக்கிட்டாதான் ஆக்சுவலா இந்த சிறுவர் இலக்கியத்துக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அல்லது ஏன் அவசியம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன் ஜென்ரேஷன் தான் சொல்ல முடியும், ஒரு 80களோட எண்டு வரைக்கும், 85 வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போ வந்து நிறைய வந்து பாட்டிகள் வந்து கூட இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய கதைகளை வந்து அவங்களே இட்டு கட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து கூட்டு குடும்பமாக நிறைய, மோஸ்ட்லி எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பெரியப்பா பசங்க இருப்பாங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, அப்படி நிறைய பக்கத்து வீட்டு பசங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படி எல்லாரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து கதை கேட்குற அந்த கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். இப்படி வந்து நிறைய கதை கேட்டு வளர்ந்த சமூகத்தில் வந்து நிறைய பிளவுகள் நடுவில் வர ஆரம்பிச்சது. ஒன்று வந்து கூட்டு குடும்பம் வந்து உடஞ்சி தனி குடும்பமாக
0: நியூக்ளியர்
1: ஃபேமிலியாக போச்சு. ஸோ தாத்தா பாட்டி கதை சொல்கிற அந்த இது போயிடுச்சு. அது இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, எழுத்து வடிவிலிருந்து நேராக காது ஒளி வடிவில் கேட்டதை விட விஷுவலாக வந்து இப்போ நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் வந்து டிவி இன்ட்ரடியூஸ் ஆகுது, இன்னும் பாப்புலரைஸ் ஆகுது. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு, மொபைல் ஆப்ஸ் வந்துடுச்சு, வீடியோ கேம்ஸ் வந்துடுச்சு. அதனால குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து டைவர்ஷன், ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு.
0: வீடியோ கேம்ஸ்
1: அந்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு. சரி, கதைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கும் கதைகள். இப்போ அது எப்படி வளர்க்கும்ன்றத விளக்குனா தான் உங்களுக்கு வந்து இன்னும் அதை புரிஞ்சிக்கலாம். நம்ம இப்போ எல்லாருமே கேட்ட கதை வந்து ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க, காக்கா வந்து வடையை எடுத்துகிட்டு போகுது, ஒரு மரத்து மேலே உட்காருது, நரி வந்து நீ பாடுன்றதும் காக்கா கீழே போடுது, அந்த நரி வந்து வடையை எடுத்துகிட்டு போயிடுது. இது வேறு வேறு ஃபார்மேட்டில் சொல்கிறோம். ஆனால் இந்த கதை சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னும்போது அந்த கேட்குற குழந்தை வந்து மனசுக்குள்ள வந்து அந்த காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஊர்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஊர்லயே எது சிறந்த ஊரோ அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஊரோ அந்த ஊரை வந்து பிக்சரைஸ் பண்றாங்க. ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டி அல்லது இதுவரை அவங்க கடந்து வந்த எல்லா பாட்டியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சாரி கட்டுறாங்க, என்ன முகம் எப்படி இருக்குது, கண்ணாடி போட்டிருக்கலாம் இல்லையா, அல்லது வடை சுடுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சுடுறாங்களா இல்லை வாசலில் சுடுறாங்களா, அந்த எண்ணெய் சட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மனசுக்குள்ளே இந்த விஷுவலைசேஷன் ஓடும்போது தான் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்து
0: எப்படி இருக்கு, இந்த மரத்து மேலே காக்கா உட்கார்ந்திருக்க சீன், கீழே நரி,
1: அது எல்லாமே வந்து இப்போ நான் கேட்கும்போது அது நான் வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன்.
0: உங்களோட குழந்தை வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவாங்க,
1: நீங்க வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க. சோ இந்த விஷுவலைசேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு இலக்கியம்ல வந்து, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் கதை கேட்கறதுல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து கதை சொல்லிகளுக்கு மாறுபடும். சிலர் வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து ரொம்ப ஃபிளாட்டா சொல்லுவாங்க, ஒரு ஊர்லன்னு மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடினா நம்ம அப்படியே இப்போ கலரில் இருக்கோம், ஈஸ்ட்மேன் கலரில் போவோம், பிளாக் அண்ட் ஒயிட்டு, இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. நீங்கள் அந்த மாதிரி நம்மளே ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடினா நம்ம அப்படியே
0: குழந்தைங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னு சொன்னால் புரியுதா?
1: இல்லை இல்லை, அதெல்லாம் புரியும், கிளீனாக புரியும். ஸோ இது சொல்லும் போதே வந்து இப்போ பாருங்க, ஒரு சின்ன கதை, நம்ம நம்ம எல்லாரும் பழக்கப்பட்ட கதையிலே இவ்வளோ காட்சி வந்து விரியுது. அப்படி பல கதைகள் கேட்கும்போது என்ன ஆகும்னா அவங்களோட விஷுவலைசேஷன், அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து, அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு தான் அது, அந்த வேர்ல்டு வந்து நிறைய விரியும். அந்த விரியும் போது நீ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, குழந்தைகள் வந்து கிரியேட்டராக வருவாங்க அப்படின்னா திரும்பி வந்து எழுத்தாளர் ஓவியர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கிரியேட்டிவ்னா இந்த நம்ம ரூமில் உட்காந்துருக்கோம், இந்த ரூமில் எந்த இடத்துல சேர போடணுன்றது கூட ஒரு கிரியேட்டிவிட்டி தான். இப்போ அதில் ஒரு பிரச்சனை வருது, இப்போ உட்காரும்போது இந்த மைக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னும்போது எந்த ஆங்கிளில் நகர்த்தலாம், இல்லை இவர் எப்படி கீழே உட்கார வைக்கலாம், எப்படி வந்து சவுண்ட் இதுவாகணும், அதெல்லாமும் கிரியேட்டிவிட்டி தான். ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்கிறாங்க, நாலு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டில்.

0: அது எல்லாருமே அந்த ஆளை பொறுத்து இருக்கு, உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்கு. இந்த கிரியேட்டிவிட்டி தான் அந்த ஹேண்ட்லிங், அந்த மேன் ஹேண்ட்லிங்ல வந்து முக்கியம். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம சின்ன வயசுல நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க எந்த வேலைக்கு போனாலும், எந்த புதுசாக தொழில் செஞ்சாலும், எந்த கண்டுபிடிப்புகள் அல்லது எந்த மாதிரியான வேலைகளுக்கு போனாலும் அந்த கிரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கதை கேட்கறதுல வந்து மிக முக்கியமான பகுதி. அது இல்லாமல் பல விஷயங்கள், ஏன்னா ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு, பள்ளி புத்தகம் வந்து எல்லா விஷயத்தையும் அடக்கிட முடியாது. அகெயின் அது லிமிட்டட் டு யார் அந்த புத்தகத்தை தயாரிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராடர் விஷன் என்ன, அதை பொறுத்து எல்லாமே தான் அந்த புக்கில் இருக்குது. அது இல்லாமல் நாம் அந்த ஓவியர் யார் வந்து அந்த புக்குக்கு ஓவியம் வரைகிறாங்களோ, பள்ளி பாடப்புத்தகம் சொல்கிறேன், யார் வந்து அதை டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஒரு
1: அது வந்து ஒரு குறுகிய வட்டமாயிடுது.
0: ஆமாம், அது ஆப்வியஸ்லி ஒரு பள்ளி பாடப்புத்தகம் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ இதை தாண்டி வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வந்து ஒரு நிலாவை பற்றி படிக்கிறேன் அப்படின்னா, நிலாவை பற்றி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு சாப்டர் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நிலாவை பற்றி இன்னும் நான் படிக்கணும் அப்படி, இன்னும் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புத்தகங்கள் தான் வந்தாகணும். இப்போ இன்டர்நெட்டுக்கு போகலான்னா, இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது, பயங்கரமான குப்பை இருக்குது. அந்த குப்பையிலேருந்து போய் நீங்கள் எது கரெக்டான டேட்டா எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப சிரமமாயிடும். அது வந்து புத்தகம் வந்து அப்படி கிடையாது, புத்தகத்துலேயும் குப்பை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு நல்ல தகவல்களும் அல்லது இன்ஸ்பிரேஷனும் வந்து புத்தகம் வடிவில் ஈஸியாக கிடைக்குது. முதல்ல வந்து அந்த கிரியேட்டிவிட்டி, ரெண்டாவது அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து, ஏன்னா புத்தகம்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. அதை தாண்டி, புத்தகம் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு போனால் தான் அவங்க தான் வந்து அடுத்த லெவல் கிரியேட்டர்ஸாக உருவாகிறாங்க, அல்லது ஒரு முழுமையான குடிமகன்களாக இந்த நாட்டுக்கு தேவையான அல்லது இந்த உலகத்துக்கு தேவையான இந்த ஹியூமனிடேரியன் வேல்யூஸ் உள்ள ஒரு குழந்தைகளாக இங்கே உருவாகிறாங்க. அது இன்னும் முக்கியமாக வந்து இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து, குழந்தைகளுக்கு வந்து இப்போ தாத்தா பாட்டி, முதலே சொன்ன மாதிரி தாத்தா பாட்டிகள் இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு யார் கதை சொல்லுவாங்கன்னா, பெற்றோர்கள் தான் கதை சொல்லணும். டெய்லியும் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டெய்லியும் வந்து கண்டிப்பாக ஒரு புத்தகம் வச்சு ஒரு கதை சொல்லிவிட்டு அவங்கள தூங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 365 டே ஸ்டோரிஸ்னே அப்படி புத்தகம் இருக்குது. ஸோ 365 நாளுக்கும் நீங்கள் ஒரு கதையாக எடுத்துகிட்டு போனால் டெய்லியும் சொன்னீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிகேஷனில் ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ், நம்மளுக்கு வந்து கதை சொல்லலான்னா அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லலான்னா அந்த மாதிரி புத்தகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மக்கிட்ட கதைகள் நிறைய இருக்குது, வாய் வழியாக வந்த கதைகள் அல்லது எழுத்து வடிவிலே வந்த கதைகள், தெனாலிராமன் கதைகள், பரமாத்மகுரு கதைகள் அப்படி நிறைய வடிவத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா, எப்படி எடுத்துகிட்டு போகிறது? ஏன்னா இப்போது வந்து குழந்தைகள் எல்லாம் மாறிட்டாங்க. இந்த பாட்டிகள், முதல்ல நம்ம பேசின மாதிரி பாட்டிகள் தான் கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேட்டை வந்து பாட்டிகள் நம்ம கையில் கிடையாது, அப்படியே பாட்டி இருந்தாலும் அவங்க வந்து வேறு உலகத்தில் இருக்காங்க, சீரியல் அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. இப்போ முக்கியமாக யார் இந்த கதைகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், வெஸ்டர்னில் வந்து நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்குது. 365 டேஸ்க்கும் கதை சொல்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. தமிழில் வந்து அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்றத ஒரு கான்செப்டும் கிடையாது, அல்லது கதைகளும் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் சமூகம் வந்து கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான். திரும்பி திரும்பி அதே தான் சொல்லணும், தான் கதை கேட்டு வளர்ந்த சமூகம். ஆனால் நம்மக்கிட்ட கையில் வந்து இப்போது கதைகள் கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் பிரச்சனை என்னென்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இப்போ வந்து மாறிட்டாங்க, எல்லோரும் மாறிட்டாங்க. முன்ன வந்து 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா நம்மலாம் கம்முன்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து அதே ஆரம்பிச்சு 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தாரன்னா நிறுத்து, வேற கதை சொல்லு அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேண்டசி தேவை, ஒரு அவங்களை இழுத்துணும், ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்துணும். ஒரு யானை இருந்துச்சான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோட, ஒரு பெரிய சிகப்பு கலரில் ஒரு பெரிய யானை இருந்துச்சான்னா சிகப்பு கலரில் எப்படி யானை இருக்கும் அப்படின்னு கதைக்குள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்கிறது எப்பவுமே அதுதான், அந்த வாயை பழப்பாங்கள்ல, அந்த வாயை பழகிறதும் போது கரெக்டாக பிடிச்சிடணும், அதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் போட்டுருணுமோ போட்டுடணும். ஸோ இப்போ வந்து அந்த புதிய வடிவில் வடிவத்தில் அல்லது அந்த கதை சொல்கிற முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. இதை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா வேற யாரை விட சிறந்த ஆட்கள் வந்து அந்த பெற்றோர்கள் தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டான ஆள். கதை சொல்ற பெற்றோர்கள் கதை சொல்லும் போது என்ன ஒரு என்ன நிகழும் நல்லது நிகழும் அப்படின்னா குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த வார்த்தை வளங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். என் பொண்ணுக்கு என்னென்ன வார்த்தை தெரியும்னே நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு 1.5 வயசு பையன் எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னா நம்ம என்ன ஒரு 20-30 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களையும் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சு ஓட்டி காட்டுங்க, அவள் குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை சுமார் 100 வார்த்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸாக்டாக அந்த வேர்டு சொல்லலைனாலும் பாட்டில் இது பாட்டில்னு சொல்லலைனாலும் கிட்டத்தட்ட அந்த வார்த்தைக்கு வருவாங்க. அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏகப்பட்ட பொருட்கள். ஸோ இப்படி நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய குழந்தையோட உலகம் வாட் இஸ் அந்த குழந்தைய வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்களுடைய வார்த்தை வளம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சில கதை சொல்லும்போது அவங்களோட எந்த லெவலுக்கு பயப்படுறாங்க, எது இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க, அல்லது நீங்கள் கதை சொல்லும்போது என்னென்னா நீங்களுடைய உங்களுடைய கருத்துக்களையும் நடுவில் ஈஸியாக புகுத்தலாம். இப்போ உங்கள் குழந்தை வந்து பல்லு தேய்க்கலை அப்படின்னா அந்த கதையில் வந்து ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் பல்லு தேய்க்கலை, அந்த பல்லு தேய்க்காததுனால அவனுக்கு என்னென்ன நடக்குது, உள்ளேருந்து ஒரு 10 அடிக்கு ஒரு பாம்பு வந்துடுது, ஏன்னா அவன் பல்லு தேய்க்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து நம்ம பல்லு தேய்க்கணும் அந்த நீதி எத்திக்ஸை வந்து நம்ம இன்டைரக்டாக வந்து குழந்தைகளுக்கு வந்து டிசிப்ளின் எத்திக்ஸ், உங்களோட ஃபேமிலிக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கும், ஒரு ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கதை மூலம் வந்து நம்ம கடத்தலாம். இன்னும் முக்கியமாக என்ன சொல்லுவோன்னா நம்ம அழிந்து வரும் இந்த தமிழ் ஸ்லாங்கை வந்து நம்ம காப்பாற்றலாம். இப்போ நான் வந்து வேலூர்காரன், எனக்குன்னு பிரத்யேகமாக சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த ஸ்லாங்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங் வந்து இப்போ எல்லாம் கடந்து வந்து பொது தமிழுக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு என்னுடைய வார்த்தைகள்லாம் என் பையனுக்கு எப்படி கடத்துவேன்னா இந்த கதை மூலம் தான் இப்போ கடத்த போகிறோம். இந்த கதை இன்னும் ஏன் முக்கியம் அப்படின்னா உரையாடலே கிடையாது, பெற்றோருக்கும் குழந்தைக்கும் வந்து உரையாடலே இருக்காது. முதலே சொன்ன மாதிரி பயங்கரமான ஃபாஸ்ட் வேர்ல்டு நம்ம ஓடிட்டுருக்கோம், பேசுகிறதுக்கான டைமே இல்லை. ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் போடுறது தான் இந்த கதை சொல்லல். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நடக்கிற இந்த கதை சொல்லல் ப்ரோக்ராம் வந்து குழந்தை வளர்ப்புலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும்.
1: Stay tuned with MOP Community Radio 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். Hi listeners, you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கதை சொல்றது ஏன் முக்கியம்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான கதை முக்கியம்?
1: நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூணு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த அந்தந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி தான் கதைகள் தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு மூணு வயசு குழந்தைக்கு வந்து ஒரு சீரியஸான ஐன்ஸ்டீன் தத்துவத்தை பத்தி, ஐன்ஸ்டீனோட கண்டுபிடிப்பை பத்தி அல்லது தத்துவங்களை பத்தி நம்மளுக்கு அவன் சொன்னான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் கதை கேட்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதே ஃபிளிப் சைடும் அதே தான், ஒரு 12th படிக்கிறவனுக்கு வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு புது உலகத்தை காட்டுறோம், ஆனால் அதில் வந்து எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படின்னா அப்போ வந்து அவன் வந்து அது அந்த கதை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ குழந்தைகள் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகள் சொல்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான விஷயமா இருக்கும்.
0: பழைய ஜெனரேஷன் குழந்தைகளுக்கும் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கும் என்ன வித்தியாசம்?
1: ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முதல்ல இருக்க குழந்தைங்க கதை சொல்லும்போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஊ மட்டும்தான் குட்டுவாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது, நடுநடுல அந்த கேள்விகள் வந்து பயங்கரமான கேள்விகள் கேட்பாங்க, ஏகப்ப நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. இன்னும் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அந்த கதை முடிஞ்சிட்ட அப்புறம் இவங்க ஒரு கதை கிரியேட் பண்றாங்க, அதுதான் ஒரு கதைக்கான வெற்றி அப்படின்னு நான் சொல்றேன். முன்ன வந்து நம்ம வெறும் கதை மட்டும் கேட்டுட்டு ஆமா ஆமா ஆமா ஆமாம் கேட்டுட்டு மட்டும் கேட்டுட்டு இருப்போம், ஆனா இப்ப இருக்க குழந்தைகள் வந்து அதுல இருக்க ஓட்டைகள், அந்த கதையில இருக்கிற ஓட்டை, ஒரு காக்கா வந்து ஒரு பருந்து தூக்கின்னு போச்சுன்னா எப்படி பருந்து தூக்கும், கையில பிடிக்குமா காலில் பிடிக்குமா வாயில பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அது விஷுவலைஸ் பண்ணிடுறாங்க, டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணிட்டு இமீடியட்டா கேள்வி கேட்கறாங்க. இதை இன்னும் வேற ஆங்கிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முன்ன ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சப்மிசிவாக இருந்தோம், எது சொன்னாலும் ஏற்றுக்கிற ஒரு இதுவாக இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி சப்மிசிவ் ஜென்ரேஷன் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்கறது மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஆனால் பெற்றோர்கள் என்ன ஒரு கவனத்தில் கொள்ள வேணும்னா, ஒரு குழந்தை கேள்வி கேட்குதுன்னா உடனே அடக்கிடக்கூடாது, உங்களுக்கு தெரியாதுன்னா வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணக்கூடாது. அக்செப்ட் தட் யூ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு தயவு செஞ்சு குழந்தைகிட்ட சொல்லிடுங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த சேர்ந்து அந்த தேடலாம், அது அது என்ன விஷயம் தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கே தேடல் பற்றின முக்கியத்துவமும் வரும்.
0: கதை சொல்லும் போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்க டெய்லி கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லுவீங்க, அந்த மாதிரி கதை அவங்க கேள்வி கேட்டு நீங்க சொல்ல வந்த கதையே மறந்து இல்லை என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஏதாவது மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா?
1: என்னோட பசங்க தான், பசங்க வைஃப் அவங்களுக்கு தான் கதை சொல்லுவேன். அப்படி வந்து கதை சொல்லும் போது ஒரு காட்டுல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து நான் சொல்லும் போது தான் அது கேரக்டர்ஸ் எல்லாம் நடுவில் உருவாக்குவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு என்ன பண்ணா, அவள் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவள் வந்து ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, நீனி ஜூஜுன்னு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவள் எப்படி இருப்பான டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க, அதனால் நான் இப்போ சொல்லலை. அவளுக்கோட ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா குல்ஃபின்னு ஒரு யானை. அவங்க வந்து இவங்களுடைய மெயின் வேலையே என்னென்னா காட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு மரத்து மேலே உட்காந்து நீலா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு காட்டில் எதனா சண்டை நடக்கும் இவங்க போய் தீர்த்து வைப்பாங்க. இப்படி அவளே வந்து ஒரு 4 வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கதைகள். ஸோ நான் கதை சொல்ல ஆரம்பிச்சனால எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் முடிக்க முடியாது அந்த கதையை, அவங்க அங்கேருந்து வேற எங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி கதை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி என்னை மடக்கின இதுனா அதுதான், என்னை கதையை மடக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கள் கதை சொல்றது அவங்களுக்கு.
0: கதைகள் மூலமாக குழந்தைங்களோட உலகத்தை மாற்ற முடியுமா?
1: மாற்ற முடியுன்றதை விட எப்படி அது ரீடிஃபைன் பண்ணலாம்னா, இன்னும் பெருசாக்கலாம் நம்ம அந்த இன்னசென்ட் வேர்ல்டை வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற சென்ஸ், நம்ம சில கெட்ட விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கு, இந்த அடாவடித்தனம், அரகண்டா இது வேணும் அப்படின்னு கேட்குற அந்த ஆமாம், எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்கன்னு தானே சொல்கிறீங்க. கண்டிப்பா அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் லைட்டா நம்ம வந்து இந்த கதைகள் மூலம் வந்து மாத்த முடியும், நிச்சயமா மாத்த முடியும். ஆனா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், அந்த ரொம்ப முக்கியமா என்னன்னா, சைல்டு சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால, நம்ம ஏன் அடம் பிடிக்கல அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க நம்ம வளர்ந்த சூழ்நிலையில். இன்ஃபேக்ட் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தான் குழந்தை என்ன படிக்கிறான் என்ன கிளாஸில் படிக்கிறான்றது தெரியாத சூழ்நிலையிலும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு நாளும் ஏ கற்றுக்கிட்டாங்களா பி கற்றுக்கிட்டாங்களா அந்த டீட்டெயில்டு வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க. இதனுடைய ஃப்ளிப் சைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீ கே நம்ம அழுதாலும் கிடைக்காது. முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்கிள் கேட்குறோம் அப்படின்னா நீ ஏன் 3 வருஷம் ஆகும் 4 வருஷம் ஆகும் நம்மளே காசு சேர்த்து. நான் சைக்கிள்ன்றது ஒரு பொருள் சொல்கிறேன், வேறு எது வேணும்னாலும் நம்மளே சேர்க்கணும், அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வரும்போது அந்த பொருள் மேலே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பற்று இருக்கும், ஒரு ட்ரீமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டுறோம்னா, குழந்தை அழுதுனா ஐயோ குழந்தை அழுதே, அந்த அதீத பாசத்தில் என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு எது கேட்டாலும் டக் டக் டக்குன்னு செஞ்சு கொடுத்துறோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது, நான் அழுதா எனக்கு கிடைக்கும், நான் அடம் பிடிச்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும்போது. அதனால தான் வந்து இந்த அந்த ஆரம்பத்தில் நம்ம விட்டுறோம், அந்த கொஞ்சம் ஓவர் பாசத்தினால வந்து நம்ம ஃபோர்ஸி பண்ண மாட்டோம், எல்லாம் இந்த இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஃபோர்ஸி பண்ண மாட்டோம். பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் இந்த இந்த பிரச்சனை தான், எல்லாம் அடம் பிடி பயங்கர அடமெண்ட்டாக அடம் பிடிக்கிறது, கிடைக்கலாம் வந்து அழுது புரண்டு பண்ணுறது எல்லாம். இது பேசும்போது தான் இன்னொன்று தான் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், அந்த சிறுவர் இலக்கியமும் இந்த குழந்தை வளர்ப்பும் ஒரு ரொம்ப பின்னி பணஞ்ச விஷயங்கள் தான், நம்ம பிரித்து எடுக்கவே முடியாது. நீங்கள் டெய்லி லைஃப்பில் அல்லது குழந்தை வளர்ப்பில் செய்ய முடியாத சிக்கல்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த கதைகளும் இந்த சிறுவர் இலக்கியம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இன்னும் குழந்தை வளர்ப்பு பியூட்டிஃபுல்லாகவும் குழந்தையோட வேர்ல்டை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அவங்களோட வேர்ல்டை வந்து இன்னும் பிரகாசமாக்கலாம். நம்ம நிறைய டியூப் லைட்ஸ்லாம் போட்டு அழகான உலகமா நம்ம மாத்தலாம்.
0: முன்னாடி எல்லாம் வாசகர் வட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்ப சிறுவர் வாசக வட்டம் இருக்கா?
1: இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரியும் நம்ம சிறுவர் இலக்கிய ஹிஸ்டரியும்
0: சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 1945 to 1955 வந்து சிறுவர் இலக்கியத்தோட கோல்டன் பீரியடா இருந்துச்சு. அது ஏன் அப்ப மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப திரும்ப வருமா?
1: இது ரெண்டுத்துக்கும் பதில் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட அந்த வாசகர் வட்டம் உருவாகுமா, அந்த கோல்டன் பீரியட் என்ன அப்படின்றது, இந்த கோல்டன் பீரியட் ஏன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மெக்கலேக்கு தான் நன்றி சொல்லணும். மெக்கலே யார் தெரியுங்களா? நம்ம கல்வி திட்டத்தை வந்து உருவாக்குன அவர் தான் மெக்கலே. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் தான் ஈபிகோ திட்டத்தையும் அவர் தான் உருவாக்குனார். இன்னும் ஒரு முரண் பார்த்தீங்களா, எஜுகேஷன் அவர் தான், ஈபிகோ தண்டனைகளும் அவர் தான். அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த கல்வி முறையை உருவாக்கும் போது என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கர்கள் தான், ரிப்போர்ட்டிங் டூல் தான். ஸோ அதனால தான் வந்து எழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எழுத ஆரம்பிப்போம் நம்ம கல்வி முறையில் வந்து. இப்போ வந்து 2.5 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப தப்பு அது. ஆனால் நான் அவங்க வந்து நிறைய எழுத்து வந்து நம்மளுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒரு ஒரு பகுதியில் வந்து என்னென்னலாம் காசு வருது என்னென்னலாம் காசு வெளியே போகுது அப்படின்றது கணக்கிடுறதுக்காக டைரெக்டாக எல்லா பிரிட்டிஷர்ஸும் அங்கே இன்வால்வ் ஆக முடியாதுன்றதால அங்கங்கே கணக்கர்கள் உருவாக்குறதுக்கு தான் இந்த கல்வி முறையை மேஜராக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாரம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து தாங்கலை. அப்போ வந்து எல்லாரும் வந்து எனக்கு ஸ்கூலிங் வேணாம் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எழுத படிக்க தெரியும், நல்லா எழுத படிக்க தெரியும், ஆனால் பள்ளியில் இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த கற்றல் திறன் வந்து எங்கன்னா வெளிப்படுத்தணுன்றும் போது தான் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே டீ கடையில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது வர ஏதோ ஒரு இதழை வந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு வளர்ந்த குழந்தைகள் தான், இவங்க எல்லாருமே வளர்ந்த குழந்தைகள் தான். ஸோ அவங்களுடைய அந்த கற்பனை திறனை வந்து இப்போ எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு சின்ன வாசகர் வட்டம் மாதிரியும் சொல்லிக்கலாம் நீங்கள், கையெழுத்து பிரதிகளை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ பிரிண்ட்டுக்கு அவங்களால போக முடியாது, எல்லாரும் வந்து சின்ன பசங்க தான்,
0: ரிலேட்டிவ்லி
1: சின்ன, அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. சின்ன பசங்க வேற எதனா தொழிலில் இறங்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து கையெழுத்து பிரதி ஒரு 10 பிரதி எழுதுறாங்க. 10 பிரதி எழுதிட்டு இவங்க ஊரில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பக்கத்து ஊரில் இதே மாதிரி ஒரு குழு இருக்கும், அந்த குழுக்கு இவங்க ஒன்று கொடுப்பாங்க, அவங்க ஒன்று இவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 100 பத்திரிகை வந்து, சிறுவர் பத்திரிகை வந்து அங்கங்கே தமிழகம் முழுக்க வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பீரியடு தான் வந்து இதனால் ஆரம்பித்து இந்த வழியாக அப்படியே தொடர்ந்து வந்து இந்த 1945-55 இந்த கதைகள்லாம் தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து தமிழகம் முழுக்க வந்து ஏகப்பட்ட சிறுவர் இலக்கிய சிறுவர் இதழ்கள் வந்து உருவாகுது. அந்த பேர்லாம் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு இருக்கும். டமாரம், ஒய்யாரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதமான பேர் கேட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பேர்லேயே ஒரு ஃபேண்டசி இருக்கும். அந்த மாதிரி வந்து புத்தகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் வந்து இதை வந்து ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து குழந்தை எழுத்தாளர் சங்கம் வந்து அழவள்ளியப்பா வந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒரு 1980

0: 1980s வரைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டுச்சு. அப்புறம் அதில் சில தொய்வுகள் ஏற்பட்டு அது விட்டுட்டாங்க. ஸோ இவர் முக்கியமாக அழவழி இப்போ என்ன செய்தாருன்னா, ஒரு ஊருக்கும் இந்த மாதிரி வாசகர் வட்டங்களை வந்து உருவாக்குறார். ஸோ அதில் வந்து கதை எழுதுறவங்க வந்து அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், அவங்களுடைய கதையை சொல்லலாம். குழந்தைகள் வந்து கதை கேட்டு அது வந்து இந்த இடத்துல புரியல, அந்த இடத்துல புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க குழந்தைகள் வந்து புதுசாக கதைகள் சொல்லுவாங்க, அந்த கதைகளை திரும்பி மாற்றி பிரிண்டில் கொண்டு வர வேலைகள் வந்து தமிழகம் முழுக்க நடந்தது. இந்த டைவர்ஷன்ஸ்லாம் வந்ததால் இது வந்து அப்படியே சிதறி போயிடுச்சு. இந்த மீடியா நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த அந்த நிறைய டைவர்ஷன் வந்ததால் இந்த எல்லாமே சிதறி போயிடுச்சு. இப்போ வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு மழடைகள் வாசகர் வட்டம் வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் உருவாயிட்டிருக்கு. இது எப்போ இன்னும் வீறுகொள்ளுனா, இன்னும் சிறுவர் இலக்கியம்ல வந்து இப்போ படைப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சிறுவர் இலக்கிய படைப்பாளிகளே வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். அது மாதிரி பத்திரிகைகளும் வந்து தரமான பத்திரிகைகளும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த இது ரெண்டும் பேரலாக தான் வளரணும். அதுக்கு முன்னாடி நான் வாசகர் வட்டம் உருவாக்கிட்டேன், எனக்கு புத்தகம் வேணும்னா நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ ரொம்ப நிறைய புத்தகம் கிடையாது, ஒரு கலெக்ஷனாக நல்ல புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு 50 புத்தகம் அவ்வளோதான் வரும். ஸோ அது பத்தே பத்தாது நம்மளுக்கு. ஸோ இது இந்த இன்னும் நிறைய புத்தகங்கள் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மழைகளுக்கான அல்லது சிறுவர்களுக்கான வாசகர் வட்டம் கண்டிப்பாக உருவாகும்.
1: உங்களை மாதிரி சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கான முயற்சிகளில் கதை சொல்லிகள் சிறுவர்களுக்காக செயல்படும் எல்லாரும் வந்து சேர்ந்து சில முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் அது இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல. வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து அந்த அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கோம். அது சீக்கிரம் நடக்கும்.
1: கதைகள் மூலமாக குழந்தைங்களுக்கு அறிவியல், கலை, தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரியான விஷயங்கள், சமூக நீதி அதையெல்லாம் சொல்றீங்களா உங்களோட கதைகளில்?
0: கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், நான் என்னோட கதைகளில் என்ன பண்ணுறேன்னா அது வந்து எக்ஸ்பிரசிட்டாக சொல்ல மாட்டேன் நான். இப்போ வந்து நீதி நெறி கதைகளில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு கதையை சொல்லிட்டு கீழே வந்து மாறல், இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாதுன்ற. இதுக்கு பதில் என்னன்னா, உள்ள அந்த கதைக்குள்ளேயே வந்து நம்ம அந்த விஷயத்துல அந்த விஷய ஒரு உதவி செய்யணும்னா அந்த கதாபாத்திரமே வந்து அது உதவி செய்யற மாதிரி உள்ள வச்சிடணும். இப்போ ஒரு பையன் இருக்கான்னா அவன் ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னா அவன் வந்து அந்த கதையோட கருவிலேயே வந்து அவனுடைய ஹெல்ப் பண்ற அந்த டெண்டன்சி வந்து அந்த கதாபாத்திரத்து மேல வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து தன்னுடைய இடத்துல பொருத்தி பார்ப்பாங்க. எப்பவுமே இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு பொண்ணாக இருந்தால் தன்னுடைய தம்பியோ இல்லை அண்ணனோ இல்லை பக்கத்து வீட்டில் பார்க்குற பையனோ பொருத்தி பார்ப்பான். அந்த பையன் படிக்கிறான்னா தன்னை தான் தான் அந்த இடத்துல பொருத்தி பார்த்துப்பான். ஸோ அந்த பையன் வந்து நல்ல கதாபாத்திரமாக இருக்கும்போது அல்லது வலுவாக தான் ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் தானே வந்து அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது அது அவங்களுக்குள்ள சீப்பின் ஆகிடும் அந்த விஷயம். ஸோ இப்படி எக்ஸ்பிளசிட்டாக சொல்லாமல் உள்ள வச்சு சொல்கிறது தான். நீ சயின்ஸை சொல்லணும்னா சயின்ஸையும் வந்து எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் நான் எனக்கு வந்து தகவல் சொல்கிறதுல வந்து விருப்பமே கிடையாது. அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ், தகவல் தேவைன்னா கண்டிப்பாக தேவை, ஆனால் அதுலேருந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த கதை இடையிலேயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளே புகுத்திட்டு இருந்தா அதுதான் என்னுடைய பாணியாக நான் பார்க்குறேன்.
1: சிறுவர்கள் ஆர்வமா கதை கேட்கிறாங்க, அவங்களுக்கு எழுதுறதுல ஆர்வம் இருக்கா?
0: எழுதுறதுல வந்து குழந்தைகளுக்கு ஆர்வம், அதாவது கதை சொல்றதுல வந்து நிறைய ஜாஸ்தி ஆர்வம் இருக்கு. ஆனா அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு பண்ண வேண்டியதுக்கு யாருன்னா ஒரு ஒரு ஆர்வலர், ஒரு கைடு தேவைப்படுறாங்க எப்பவுமே. அது வந்து ஒரு ஆசிரியரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில பெற்றோரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு குழந்தை இலக்கிய ஆர்வலராக இருக்கலாம், இல்லை எந்த ஆர்வலர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு இப்போ ஒரு என்னோட பொண்ணு கதை சொல்கிறான்னா எனக்கு வந்து அது வந்து அவளுடைய வேர்ல்டு பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அதே கதையை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த மழைத்தனம் போகாமல் அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது, ஆனால் உங்களுக்கும் வந்து அந்த அந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்காங்க எப்பவுமே. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல எழுத்தாளர்களாக வந்துடுவாங்க.
1: இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம தமிழ் எழுதுறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க அதிக அளவு தமிழ் படிக்காததும் ஒரு காரணமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்?
0: ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க மட்டும் இல்ல, இப்ப எல்லாருமே ஜென்ரலா அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நல்ல புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அந்த இப்போ ஒரு 10 வாட்டி வந்து ஒரு அரண் அரண்ற வார்த்தை நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் எந்த ரா போடுறது எந்த ராணா போடுறது எந்த நா போடுறது தெரியலன்னா, நீங்கள் அந்த அரண் வந்து ஏதாச்சும் புத்தகத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ட் ஸ்பெல்லிங் ஒரு 10-15 வாட்டி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வாசிப்பு தான் வந்து இந்த உங்களோட ஸ்பெல்லிங்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு இது. ஆனால் வாசிக்க வைக்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் இந்த புக்கில் இருக்குது அப்படின்ற புத்தகம் மீது ஒரு ஆசையை உருவாக்கணும்.
1: அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வைக்க
0: அறிமுகப்படுத்துறத விட இந்த புத்தகத்தில் எனக்கு எதனா படிச்சுனா கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணும். அதுக்கு ஒன்று வந்து பெற்றோர்கள் புத்தகங்கள் நிறைய படிக்கணும், ரெண்டாவது அந்த புத்தகம் வந்து இதெல்லாம் நான் அந்த புத்தகிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து குழந்தைங்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். மூணாவது அதை வந்து எளிய வடிவில் இவங்களுக்கு முதல்ல சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு எளிய வடிவில் இந்த புத்தகம்ல இது இருக்குது, புத்தகம்லாம் படித்தா இது இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இன்டெரக்டாக சொல்லி, டைரெக்டாக இல்லை எல்லா வகையிலையும் சொல்லணும், டைரெக்டாகவும் சொல்லணும் இன்டெரக்டாகவும் சொல்லணும், அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புத்தகம் மீதான ஆசை வந்துடும். புத்தகம் மீதான ஆசை வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து அது ஒரு தீர்வு.
1: குழந்தைங்க கிட்ட புக்ஸ் ரீச் பண்றதுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்க லைப்ரரிக்கு உங்களோட புக்ஸ் டொனேட் பண்ணி அவங்களை படிக்க வைக்கலாமே, அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா?
0: அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்னா, ஏன்னா அந்த கொடுக்குற ஆளோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் எத்தனை பள்ளிக்கு ரீச் ஆக முடியும். அதோட பெட்டர் ஆப்ஷன் வந்து பெற்றோர்கள் வந்து நிர்பந்திக்கணும், பள்ளியை வந்து நிர்பந்திக்கணும், உங்கள் பள்ளியில் வந்து நூலகம் இருக்குது, அந்த நூலகத்திலேருந்து புத்தகங்களுக்கு தாங்கன்றதை நிர்பந்திக்கணும். அது இல்லாமல் பொது நூலகம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது, நம்மளை சுற்றி வந்து ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்குது, பொது நூலகங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க, நல்ல புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் குழந்தைங்களுக்கு, முதல்ல வந்து அந்த நூலகத்தில் கால் வைக்கணும், காலை வச்சுட்டு ஒரு 4 புக்குன்னு அவங்க கையில் தொட்டு பார்க்கணும். அந்த விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. மூணாவது, ஆல்ரெடி பள்ளியில் இருக்கிற நூலகங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும், அது வந்து ஒரு டியூட்டியாக இந்த வருஷம் இந்த புக்கெலாம் வந்தது அடிக்கி வச்சிட்டோம் கணக்கு காட்டுற ஒரு விஷயமா இல்லாமல் அதை வந்து பரவாயில்ல தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்க புத்தகம் எடுக்கிறாங்கன்னா தொலையும் கிழியும் அந்த வேலையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து நூலகர்களும் அல்ல பள்ளியும் வந்து ரெடியாக இருந்தாங்கன்னா தான் புத்தகங்களை வந்து ரீச் பண்ண முடியும். ஒரு தனிநபராக வந்து ஒரு நீங்கள் 2 பள்ளியில் இந்த மாதிரி முயற்சி செய்யலாம், அல்லது அதிகபட்சமாக 10 பள்ளியில் முயற்சி செய்யலாம். அன்டில் அண்ட் அன்லைஸ் இது வந்து ஒரு எல்லா இடத்துமே ஜென்ரலைஸ்டாக ஒரு கான்செப்டாக வராமல் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த அரசும் வந்து இதை பற்றின ஒரு புரிதல் கம்ப்ளீட் புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து தனிநபர்களால் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது.
1: குழந்தைங்களுக்கு நிறைய வீக்லி மேகசின் நிறைய மேகசின் வருது, ஆனால் அதை அவங்க வாங்கி படிக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான விஷயம்தான். அவங்களை எப்படி ஈர்க்கலாம்
0: அவங்கள? அதான் இப்போ இந்த வாசகர் வட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மேகசின் வருது, அந்த மேகசின் வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பொறுத்து இருக்கு. இப்போ சிறப்பாக சில வந்திருந்த சில இதழ்களும் இப்போ வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்சிருக்க காரணம் என்னென்னா, அந்த ஃபீட்பேக் கிடையாது, எழுதுகிறாங்க அந்த குழந்தைகளுக்கான எழுத்தை எழுதுகிறாங்க, ஆனால் குழந்தைகள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றத வந்து ஃபீட்பேக் கிடையாது. இந்த ஒரு ஒரு பத்திரிக்கையும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் உருவாக்குனாங்கன்னு வச்சுங்களேன், அந்த புத்தகத்தில் வர கதைகளோ அல்லது கட்டுரைகளையோ வாசிச்சுட்டு குழந்தைகள் வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரியல் ஃபீலே கிடைக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து மிகப்பெரிய ரீச்சுக்கு போனது காரணம் யாருன்னா நூலகர்கள் தான். நூலகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து இந்த நூலகத்தில் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்திலேருந்து படிக்க வைப்பாங்க. ஸோ குழந்தைகளை வந்து டைரெக்டாக இந்த கதை நல்லா இல்லை அப்படின்றது குழந்தைங்க முகத்திலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து திரும்பி அவங்க வந்து பப்ளிஷருக்கும் ரைட்டர்ஸ்க்கும் சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து லிங்க் இல்லாத போது சுவாரஸ்யம் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சுவாரஸ்யத்தை கூட்டவே முடியாது.
1: நம்ம சமூகத்தில் பெண் எழுத்தாளர்களே குறைவாக இருக்காங்க, அதுலேயும் சிறுவர் இலக்கியத்தில் பெண் எழுத்தாளர்களோட முக்கியம் எவ்வளோ, அந்த அளவுக்கு இங்கே ஃபேமஸான சிறுவர்களுக்கான எழுத்தாளர்கள் இல்லை. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் உலக பிரசித்தி பெற்ற சிறுவர்களுக்கான புக்கு, அது ஃபேண்டஸியான புக்கு, அதை வந்து எழுதுனதே ஒரு பெண் எழுத்தாளர் ஜே.கே. ரவுலிங் தான். அந்த மாதிரியான ஒரு பெண் எழுத்தாளர்கள் இங்கேயே இல்லை.
0: முதல்ல வந்து குழந்தை எழுத்தாளர்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம இதில். நீங்கள் சொன்ன மாதிரி பெண் எழுத்தாளர், குழந்தைகளுக்கான பெண் எழுத்தாளர்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து சிறந்த படைப்பாளிகள் குழந்தைகளோட சம்மந்தப்பட்டதில். ஏன்னா ஒரு சாப்பாடு ஊட்டத்திலே வந்து அந்த படைப்பு திறனை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஏமாற்றி அந்த பூச்சிக்காரன் வர்றான், இல்லைனா அந்த காக்காப்பாரு அது. ஸோ அந்த படைப்பு வந்து, படைப்பு திறன் வந்து பெண்கள்கிட்ட வந்து நிறைய இருக்குது, அது வந்து மறுக்கவே முடியாது.
1: ஆனால் அதை அவங்க எழுத்து வடிவில்
0: கொண்டு வரதுக்கு, ஆனால் இந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா தான் வந்து அந்த மாதிரி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள்லாம் உருவாவாங்க, பெண் எழுத்தாளர்கள் இன்னும் அப்போ தான் ஜாஸ்தி உருவாங்க.
1: கதைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையோடு முடிக்கலாமே.
0: சுட சுட இன்னைக்கு காலையில் எழுதின ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு காட்டில் வந்து ஒரு விளையாட்டு தினம் நடக்குது. அந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து வந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்குது, குண்டெறிதல், உயரம் தாண்டுதல் அப்படி நடக்குது. அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம். ஸோ ரெண்டு பகுதி, வடப்பகுதி தென்பகுதி, இந்த ரெண்டு பகுதி யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் இந்த போட்டியில் தான் டிசைட் ஆக போகுது. ஏன்னா ரெண்டு பகுதியும் சமமான போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஜட்ஜ் வந்து யாருன்னா, முதல்ல ஓட்டப்பந்தயம் ஓடின ஒரு ஆமையும் முயலும் தான் வந்து இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். போட்டி நடத்துகிற வந்து ஒரு கரடி, மஞ்சள் சட்டை போட்ட ஒரு கரடி, அவர் தான் வந்து ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். நான் 1, 2, 3 சொல்லி விசில் அடிப்பேன், நீங்கள் வந்து அப்புறம் தான் ஓடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். போட்டியாளர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அதனுடைய பேர் குல்ஃபி, அப்புறம் ரெண்டு மான் இருக்குது, அப்புறம் இவங்களோட பேரம்பேத்தியாக அந்த ஒரு ஆமை, ஒரு முயல், ஒரு காண்டம் இருக்கும், அப்புறம் ஒரு மனித குரங்கு, அப்படி எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்கு. அப்புறம் இவர் வந்து அந்த கரடி வந்து 1, 2, 3 சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மான் ஓடி போயிடுது. இப்போ திரும்பி சொல்கிறார், 1, 2, 3 ஒரு மான் ஓடி போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மூணாவது வாட்டி பார்க்குறாங்க, எங்களுக்கு முடியாது, நீ வந்து போட்டியிலேருந்து விலகிறன்னு அந்த மானை எடுத்துடுறாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னா, அந்த குல்ஃபின்ற யானை வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர். அவர் வந்து வடப்பகுதி காட்டை சேர்ந்த ஒரு வீரர். அதனால இந்த குல்ஃபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த ஜெயிச்சா அந்த வடப்பகுதி காடு தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு எல்லாருக்கும் அது தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தென்பகுதியை சேர்ந்த சில நரிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்யுது. எப்படியும் குல்ஃபி தான் முதல்ல வரப்போகுது. அந்த ஓட்டப்பந்தயம் எப்படின்னா, ஒரு அந்த விளையாட்டு திடல் இருக்கும், அந்த விளையாட்டு திடலை தாண்டிட்டு ஒரு மரங்கள் நிறைந்த காடு, அதை சுற்றி திரும்பி இதே விளையாட்டு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து நீங்கள் முடிக்கணும், அதுதான் வந்து ரூல். ஸோ அந்த மரப்பகுதிக்கு வரும்போது அங்கே நம்ம ஒரு கயிறு கட்டிடலாம், வேகமாக யானை வரும்போது அந்த கயிறை தடுக்கி கீழே விழுந்துடும், அப்புறம் நம்ம பகுதி மக்கள்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போடுது. திட்டம் போட்டபடியே வந்து விசில் அடித்தது, எல்லா மிருகமும் கிளம்புது. கிளம்பிட்ட அப்புறம் முதல்ல அது மாதிரி இந்த குல்ஃபி தான் ஓடுது, செம்ம வேகமாக ஓடுது. யாருமே அது மான் கூட அந்த இதுக்கு டச் பண்ண முடியல. நல்லா வேகமாக ஓடிட்டு கரெக்டாக அந்த காட்டு பகுதிக்கு போகுது. அந்த கயிறு வருது, கயிறு கிட்ட வந்து கயிறு கவனிக்கலை, கீழே தமாலும் விழுது. தமாலும் விழுந்தோடனே இவங்க பின்னாடி ஓடிட்டு வரவங்களாம் இன்னும் வேகமாக ஓடுறாங்க. ஸோ இந்த நரிக்கெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம். இந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகள், அணில்லாம் வந்து இந்த மெயின் பறவையாளர் செக்ஷனுக்கு வராது, சின்ன சின்ன அணில் அப்புறம் பறவைலாம் வந்து இந்த மரத்தில் இருக்குது. இது மட்டும்தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்குது. அந்த மெயின் பறவையாளர்கள்லாம் அங்கேயே இருக்காங்க, மற்ற மற்ற கேம்ஸில் வின் பண்ணுறவங்க எல்லாரும் அங்கேயே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. இந்த காட்டுக்கு இந்த சைடு நடக்குது இல்லையா, அந்த மரத்தில்

0: அதுக்குள்ளே ஒரு மானும் ஒரு மனிதருக்கும் குரங்கும் போயிட்டு ஒரு பெரிய குச்சி வருது. ஏன்னா சாதாரணமாக குழந்தை யானைகள் வந்து எழுந்திக்கிறது ரொம்ப கஷ்டம், உட்காந்துட்டா எழுந்திக்கிறது கஷ்டம், இது விழுந்தே விழுந்துட்டுருக்கு. அப்புறம் முதல்ல எழுந்து உட்காருது, எழுந்து உட்காந்துட்டு அப்புறம் இந்த குச்சியை வச்சு எல்லாமே மற்ற போட்டியாளர்கள்லாம் வந்து எழுப்பிடுறாங்க யானையை. இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது, எப்போ ஓடினாங்களே, இந்நேரம் வந்துருக்கணுமேனு எல்லாம் அந்த பார்வையாளர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடில் போட்டி நடக்கிற அந்த விளையாட்டு திடலில் அது மாதிரி தூரத்தில் கரெக்டாக அந்த யானை வருது, பார்க்குறாங்க, எல்லோரும் கைத்தட்டுறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே குல்ஃபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு கிட்ட வர வர தான் வந்து அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுது. அந்த யானைக்கு மேலே வந்து ஆமை உட்காந்துட்டுருக்கு, ஆமைக்கு மேலே முயல் உட்காந்துட்டுருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து மனித குரங்கு உட்காந்துட்டு விசில் அடிச்சுட்டு வருது, இந்த பஞ்சாபி டான்ஸ் ஆடிட்டு வருது. மானால் ஏற முடியாததுனால அந்த மானை வந்து தும்பிக்கையில் பிடிச்சிட்டு ஓடி வருது, அது டான்ஸ் ஆடிட்டே ஓடி வருது அந்த யானை. இது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே மெய் செலுத்து போயிடுது, சே நம்ம போட்டின்னு வச்சு இதெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்ட்டு எல்லோரும் செம்ம விசில் அடிக்கிறாங்க. மேடையிலேருந்து முயலும் ஆமையுமே இறங்கி வந்துடுது, இறங்கி அந்த முடி எண்டு லைனுக்கு வந்த உடனே எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அறிவிச்சிடுறாங்க. அப்புறம்தான் வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு குல்ஃபி மைக்கில் சொல்லுது எல்லாருக்கும், இந்த மாதிரி விழுந்துட்டேன் கதையெல்லாம் சொன்னோடனே அந்த நரியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குது, நாங்கள் வந்து இது ஒரு ரொம்ப போட்டியாக நினச்சிட்டோம், ஆனால் நீங்கள் பறந்த மனசில் நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம், இப்போ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ஹாப்பி, அவ்வளோதான், ஆல் ஹாப்பி. எல்லோரும் சரின்னு கிளம்புறாங்க, போட்டி முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் இதோட அடுத்த வருஷம் விளையாட்டு தினம் சந்திக்கலான்றாங்க. அப்போ தான் வந்து தன் தன் தன் சத்தம் கேட்குது, எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, தூரத்தில் அந்த காண்டா மிருகம் வந்து கிளம்பிச்சு இல்லையா, அது வந்து இந்த போட்டி இன்னும் முடிக்கலை, அது திரும்பி வருது. திரும்பி வந்தோடனே அப்புறம்தான் அது கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எல்லோரும் கைத்தட்டுறாங்க. அப்புறம் அந்த மைக்கில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் நம்ம ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம், அதனால் இந்த விளையாட்டு தினத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம காண்ட மிருகம் தான் அப்படின்ட்டு காண்ட மிருகத்துக்கு எல்லா பரிசும் கொடுக்குறாங்க. அது எல்லா மிருகம் கைத்தட்டி விசில் அடிக்குது, அது சுத்துப்பட்டி 18 காட்டுக்கும் அந்த செய்தி அந்த விசில் கேட்குது.
1: இந்த கதை மூலமா குழந்தைகளுக்கு ஒத்துமையை பத்தியும் பொறாம படக்கூடாதுன்ற விஷயத்தை கூட நம்ம கொண்டு போயிட்டோம் இல்லையா,
0: பங்கு பெறணும். மெயின் வந்து எந்த போட்டினாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்,
1: இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இருக்க கூடாதுன்ற மெசேஜ் நம்ம கொண்டு போறோம்.
0: நிறைய இது உள்ள நீங்க பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சதுன்னா நிறைய சொல்லுவாங்க,
1: நிறைய கதைகள் வரும்.
0: ஆமா, ஏன்னா இது நிறைய பிட் இருக்கு ஆக்சுவலா, அந்த போட்டி மட்டுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த போட்டி குண்டெறிதல் பற்றி சொன்னோம், யார் யாரெல்லாம் குண்டெறிதல் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ளே ஓடும். ஸோ அந்த மாதிரி நிறைய கூறுகள் இருக்குது ஒரு கதையில்.
1: இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறுவர் இலக்கியத்தோட முக்கியத்துவங்கள் பற்றியும் கதைகள் பற்றியும் ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னதுக்காக நன்றி.
0: நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த எம்ஓபி சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், தொடர்ந்து செயல்படுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலியின் 107.8. நான் உங்கள் எழுத்தாளர் விடியன் பேசுகிறேன். குழந்தைகளுக்கான கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பொறுமைன்றது வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ எது இருந்தாலும் எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க. எந்த விஷயம் தேடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையே இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய டைவர்ஷன் இருக்குது. எதையும் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. எத்திக்ஸும் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களில் வந்து நிறைய எத்திக்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ கேம்ஸு அதெல்லாம் வந்து எத்திக்கலி ரொம்ப வீக்காக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வலோக நிவாரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்லல் தான். பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கதைகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மேஜிக் நடக்கும். முதல்ல கதை சொல்லி பாருங்கள், அந்த மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷ்னல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க.
1: You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
2: Aham asmi Shri Katyayini, mama sahodari Sri Dakshayini api atra asti. Avam prathama varshiya vyapara niyantrana chatre idanim avabhyam Ganga Lahari stotram prastutam asti. Stotram asmin Bhagavat Shri Adi Shankaracharyena rachitam asti. Stotram etat madura ramya cha Gangayah varnanam karoti cha. गंगायाः पवित्रता च दैवत्वं चतुर्दश श्लोक द्वारा प्रकटितम् अस्ति. अस्य स्तोत्रस्य पाठं सुखं ददाति. नः रोग चिन्ता कष्ट पाप दुष्कृतं सर्वं निवारयति च. गंगालहरी स्तोत्रम्.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேச பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுறேன். உங்க வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தா பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினைச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி இருக்க மாட்டேன்.
1: உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி.

0: 블리에뚜. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நீங்க நான் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க சங்கீதா. இப்பெல்லாம் நம்ம பேப்பர் பார்த்தாலும் சரி, நியூஸ் கேட்டாலும் சரி, கொலை, கொள்ளை, தீவிரவாதம் சொல்லிட்டு நிறைய கெட்ட கெட்ட செய்திகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம என்னைக்காச்சும் சிந்திச்சு பார்த்திருக்கோமா? அதை விட்டுட்டு இது கலிகாலம், இந்த உலகமே சரியில்லை, நம்ம குறப்பட்டிருக்கோமோ வச்சு என்னைக்காவது இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சிந்திச்சிருக்கோமா? என்ன நேர்களே, எங்களும் சொல்றியே சங்கீதா, நீ எதுக்காச்சும் சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா அப்படின்னு என்ன கேக்குறீங்களா? அதை பத்தி தான் நேர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில சொல்ல வந்திருக்கேன். நம்ம பெரியவங்க எல்லாம் அடிக்கடி சில வார்த்தைகள் சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க காலம் மாதிரி இந்த காலம் இல்ல, இந்த காலத்துல நிறைய கெட்ட கெட்ட விஷயங்கள் நடக்குது, கெட்ட கெட்ட செய்திகள் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், எங்க காலத்துல எல்லாம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டு கண்டு காணாம இருந்திருப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த காலம் என்ன, இந்த காலம் என்ன? அந்த காலத்திலிருந்து மனிதர்கள் இருந்தாங்க, இந்த காலத்திலிருந்து மனிதர்கள் இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? அவங்க என்ன அந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பா ஒரு மாறுபாடு இருக்கு நேயர்களே, அதுதான் குடும்பம். என்ன நேயர்களே, ஃபர்ஸ்ட் அவ கொலை கொலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப குடும்பம் சொல்றா, இது ரெண்டுத்துக்கும் என்ன லிங்க் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஒரு பாட்டு நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் நேயர்களே, அதாவது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான், இந்த மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்க்கையிலே அப்படின்ற பாட்டை நம்ம எல்லாருமே வந்து கேட்டிருக்கோம். ஆமாங்க, இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே ஒரே மாதிரி அழுதுட்டு தானே பிறக்குது. நல்ல குழந்தைலாம் சிரிச்சுட்டு பிறக்குது, கெட்ட குழந்தைலாம் அழுதுட்டு பிறக்குதுன்னு ஏதாவது ஒரு மாறுபாடு இருக்கா என்ன? எல்லாருமே ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். ஆனா சில குழந்தைகள் வந்து நல்லா பெரிய ஆளாகி டாக்டர், இன்ஜினியர்னு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. சில குழந்தைகள் வந்து தீய வழியில சென்று திருடர்கள், தீவிரவாதிகள்னு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டா, குடும்பம் தாங்க. அவங்க வளர்ற குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் இவங்க இது மாதிரி எல்லாம் ஆகுறாங்க. அவர்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க வந்து பொறுப்பா இல்லாத காரணத்தாலும், கடமைய சரிவர செய்யாத காரணத்தாலும் தான் அவங்க இது மாதிரி தீய பழக்க வழக்கங்களுக்கு தள்ளப்படுறாங்க. நேயர்களை இந்த வார்த்தையை கவனிக்கணும், அவங்க தானாவே செய்யல. இது மாதிரி குடும்பத்துல பொறுப்புகள் சரிவர செய்யாத காரணத்தால் தான் இவங்க தீய பழக்க வழக்கங்களுக்கு தள்ளப்படுறாங்க. இந்த பிரச்சனை ஐ சொசைட்டி, லோ சொசைட்டின்னு சொல்லப்படுற பணக்காரர்களுக்கும் சரி, ஏழைகளுக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு நல்லா புரியற மாதிரியே சொல்ற நேர்களை, இப்ப நான் ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பத்தி சொன்னேன். குடும்பத்துல இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நாட்டுல நடக்கிற தீவிரவாதம், திருட்டு, இதுக்கும் என்ன கனெக்ஷன் நீங்க கேட்கலாம். ஒரு குடும்பத்துல எல்லாருமே பொறுப்புணர்ச்சியா தன்னுடைய கடமைய சரிவர செய்தா அந்த குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருந்தா பக்கத்துல இருக்க குடும்பம் அந்த குடும்பத்தை பார்த்து நம்மளும் நல்லபடியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு தெருவுல எல்லா குடும்பமும் அது மாதிரி தன்னுடைய கடமைகளை சரிவர செய்தா, அந்த தெருவுல இருக்க எல்லா குடும்பமும் சேர்ந்தா அந்த தெருவே தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் சரிவர செய்யும். அந்த தெரு ஒழுங்கா சேர்ந்தா அந்த ஏரியால இருக்க எல்லாருமே ஒழுங்கா இருப்பாங்க. அந்த ஏரியா ஒழுங்கா இருந்தா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒழுங்கா இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒழுங்கா இருந்தா ஸ்டேட் ஒழுங்கா இருக்கும். ஸ்டேட்ன்றது கண்ட்ரி அப்படின்னு உலகம் முழுவதுமே வந்து அமைதியான சூழ்நிலையா இருக்கும் நேர்களை. ஆகவே எப்படி ஒரு பொருள் தயாரிக்கணும்னா, ஒரு சின்ன பொருளான அணுல இருந்து தான் ஒரு பொருள் தயாரிக்க முடியும். அதே போல ஒரு உலகம் அமைதியா இருக்கணும்னா, குடும்பம் அமைதியான சூழ்நிலையா கடைபிடிச்சாதான் இந்த உலகம் அமைதியா இருக்கும். இது மாதிரி குடும்பத்துல உள்ளவங்க தன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் ஒழுங்கா செய்யாததுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல ஒரு சின்ன விஷயத்தை தான் நாங்க உங்களுக்கு ஒரு சிறு நாடக வடிவில் காட்சிப்படுத்தலாம் நினைக்கிறோம். எங்க நாடகத்துடைய பெயர் கபாலியின் மனமாற்றம். எங்க நாடகத்துல நடிக்கிறதுக்காக 4 பேர் வந்து ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க. கபாலியா நடிக்க துர்கா வந்திருக்காங்க. வணக்கம் துர்கா.
1: வணக்கம்.
0: முனியம்மாவா நடிக்க பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் பிரியா.
2: வணக்கம்.
0: இவர்கள் ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவி. இவர்களுடைய மகளா சஞ்சீவி வந்திருக்காங்க.
3: வணக்கம்.
0: சஞ்சீவியோட தோழியா திவ்யா நடிக்க வந்திருக்காங்க.
4: வணக்கம்.
0: என்ன நேயர்களே, எங்க நாடகத்துடைய பெயர் கேட்ட பிறகு கபாலியின் மனமாற்றமா, கபாலி என்ன மனமாற்றம் அடைந்தாரு, அவருக்கு ஏன் மனமாற்றம் சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். சரி நேயர்களே, இப்ப நம்ம நாடகத்துக்கு போகலாமா? கபாலி வந்து தன்னுடைய பொண்ணு எந்த காலேஜ்ல படிக்கிறா, எந்த கிளாஸ் படிக்கிறா கூட தெரியாது. ஆனா எந்த பார்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, எங்க விலை கம்மியா இருக்கும் தெரியற ஒரு கேரக்டர். முனியம்மா தன்னுடைய ஊதாருக்கு தனமான கணவனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம வீட்டு வேலை செய்து கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துற ஒரு சராசரி குடும்ப பெண். சஞ்சீவி சிறு வயதுல இருந்தே தன்னுடைய தாய் தந்தைக்காக தன்னுடைய சந்தோஷத்தை தாகம் செய்யற ஒரு மகள். திவ்யா தன்னுடைய ஃப்ரெண்ட் நல்லா இருந்தாலும் அது கெடுக்கிறதுக்குனே கூட சுத்துற ஒரு தோழி. சரி நேர்களே, இப்ப நம்ம நாடகத்துக்கு போகலாம். காட்சி ஒன்று. கபாலியும் முனியம்மாவும் வீட்டில் உரையாடி கொள்கிறார்கள்.
1: கடவுளே, வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்ல, பொண்ணுக்கு வேற அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணும், இந்த மனுஷன் என்னடான பொறுப்பே இல்லாம குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு. மத்த குடும்பத்துல அப்பாக்கள் எல்லாம் எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க, நான் ஒரே ஆளா எவ்வளவு பிரச்சனையை தான் சமாளிக்கிறதோ.
2: ஏ எங்கடி இருக்க, என்னடி பண்ற, காலங்கத்தால புலம்பிட்டே இருக்க, எங்கடி காசு வச்சிருக்க, குளுடி கையெல்லாம் நமனமன் இருக்கு, கடைக்கு போனோம்.
1: ஏங்க இப்படி இருக்கீங்க, கை கால் இல்லாதவெல்லாம் வேலைக்கு போறா, உங்களுக்கு என்ன குறைச்சல், நீங்களும் வேலைக்கு போக மாட்டீங்க, என்கிட்ட இருக்க காசெல்லாம் வாங்கிட்டு செலவுக்கு கூட நான் இப்ப காசு இல்லாம உக்காந்துட்டு இருக்கேன். நமக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு, அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கோங்க.
2: எல்லாம் என் பொண்ணு பாத்துப்பான், நீ காச குளிரி.
0: காட்சி ரெண்டு. திவ்யாவும் சஞ்சீவியும் கல்லூரியில் உரையாடி கொள்கிறார்கள்.
4: ஹாய் திவ்யா.
5: ஹாய் சஞ்சீவி. அப்புறம் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டியா நீ?
4: கட்டணும்டி, அம்மாகிட்ட இப்பதாண்டி சொல்லியிருக்கான், அம்மா ரெண்டு நாள்ல ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாங்கடி. நீ என்ன ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டியாடி?
5: எனக்கு ஒன்றும் ஃபீஸ் கட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது என்ன ஒரு 20-30,000 தானே ஆக போகுது, எங்களுக்கு இருக்க வசதி எல்லாம் அதை மாதிரி எத்தனை பேர் வேணா ஃபீஸ் கட்டலாம். நான் போன வாரமே கட்டிட்டேன், ஏன் நீ ஒன்றும் கட்டலையா?
4: சொல்லிருக்கேன்டி, அம்மா கட்டிடுவாங்கடி, நாளைக்கு தருவாங்க, நான் கட்டிடுறேன்டி.
5: இப்படிதானே இப்படி ஃபீஸ் கட்டாமலாம் இருக்கியோ? எனக்குலாம் அப்படி இருந்தா அசிங்கமா இருக்கும், பேர்லாம் நோட்டீஸ் போர்ட்லாம் வரும், ஐயோ அதெல்லாம் ரொம்ப அவமானம். என்னமோ போ.
4: ஓகே விடுடி. என்ன ட்ரெஸ்லாம், உன் ட்ரெஸ்லாம் புதுசா இருக்கு, கம்பல்லாம் புதுசா இருக்கு, எங்கனாச்சும் வெளில போயிட்டு வந்தியாண்ணா?
5: ஆமா ஆமா, நான் வந்துட்டு சொல்லவே மறந்துட்டேன். நான் எங்க அம்மா எங்க அப்பாலாம் பெரிய ஷாப்பிங் மால் போயிருந்தோம், இந்த ட்ரெஸ் இந்த கம்பல்லாம் நாங்க அங்கதான் வாங்கினோம், சினிமாலாம் போய் பார்த்துட்டு ஜாலியா இருந்தோம். இந்த கம்பல் நல்லா இருக்கு பத்தியா, இதெல்லாம் வந்து நியூ மாடல், யாருக்குமே கிடைக்காது என்ன தவிர, தெரியுமா? இந்த ட்ரெஸ் வெறும் 10,000 ரூபாய் தான். இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் எங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு, நல்லா இருக்குல்ல எனக்கு?
4: சூப்பரா இருக்கடி, உனக்கு நல்லா இருக்கடி, நீ ரொம்ப லக்கி கேள்றி.
5: போதும் போதும், என்னை பத்தியே எதிர்க்க பெருமையா பேசாது, எனக்கு தெரியும் இதெல்லாம் அழகா இருக்குன்னு. சரி, அதுக்கப்புறம் டூருக்கு நீ வரந்தானே ரெடி பண்ணிக்கோ, நிறைய காசு எடுத்துட்டு வா, நம்ம ஜாலியா சுத்தணும். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா பேக் பண்ணிக்கோ, எல்லாமே காஸ்ட்லி ட்ரெஸ்ஸா பேக் பண்ணிட்டு வரேன், நான் நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். என் பக்கத்துல நீ போட்டோக்கெல்லாம் நிக்கும் போது அப்படிலாம் இருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, புரிஞ்சுதா சொன்னது?
4: என்னைக்குடி டூரு?
5: டூராதோ இந்த வாரம் லாஸ்ட் ஃப்ரைடே போறோமே, உனக்கு தெரியாதா என்ன?
4: தெரியும், அம்மாகிட்ட சொல்லியிருக்கேன்டி, எனக்கு அன்னைக்கு வெள்ளிக்கம் வேற ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குடி.
5: அப்ப நீ வரலையா?
4: முடிஞ்சா வரேன்டி.
5: ஆமா என்னமோ வேலை வேலைன்ற, நீ பேசுறத பார்த்தா வேலை இருக்க மாதிரி தெரியல, காசு இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆமா ஆமா, உன்கிட்ட ஃபீஸ் கட்டவே காசு இல்லையா, இதுல டூருக்கு வரதுக்கா காசு, என்ன பண்றது? சரி ஓகே பரவாயில்ல விடு, என் அளவுக்குலாம் உனக்கு வசதி இல்லைன்றதுக்காக நான் என்ன பண்ண முடியும். சரி ஓகே பாய்.
4: ஓகேடி பாய்டி. பாரு திவ்யாலாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கா, அவள் ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கெலாம் போகிறான், பட் அவள் ஃபேமிலி இருக்கிற மாதிரி எங்கள் ஃபேமிலிலாம் இருக்க முடியாது. என்ன பண்ணுறது, அப்பா பொறுப்பு இல்லாமல் இருந்தால் நான் இப்படி தான் இருக்க முடியும், அப்பாவுக்கு எப்போ தான் பொறுப்பு வருமோ, அம்மா வேற கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல.
0: காட்சி மூன்று. வீட்டில் கபாலி முனியம்மா சஞ்சீவி உரையாடி கொள்கிறார்கள்.
1: ஏ சஞ்சு, என்னடி எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டே இருக்க, அடிக்கடி ஏதோ ஒர்க்குன்னு வேற வெளியே போயிடுற, உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியாடி. உன்னை படிக்க வைக்க நான் எத்தனை வீட்டுல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா? எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும், அவர் சரியா இருந்தா நீ சரியா இருப்ப.
4: என்னம்மா இப்படி சொல்ற, காலேஜ்ல வேற நிறைய ஒர்க் இருக்குமா, ஸ்காலர்ஷிப் ஒர்க்குக்காக வேற தெரிஞ்சுக்கிட்டு இருக்கம்மா, என்னை பார்த்து இப்படி சொல்றியம்மா?
1: என்னமோ, நீ அது பொறுப்பா இருடி, நீ தான் குடும்ப பாரத்தை சுமக்கணும்.
2: ஏ என்னடி பேசிட்டு இருக்கீங்க, சாப்பாடு போடுடி, பசிக்குது, கடைக்கு போகணும், நீ காசு கொடுடி, கடை வேற மூடிடுவான், டைம் ஆயிடுச்சு.
1: உங்களுக்கு இதே தான் வேலையா, நீங்க எப்போதான் திருந்துவீங்களோ அந்த கடவுள் தான் உங்களை மாத்தணும்.
2: சரி நான் வரட்டுமா?
5: ஏ சஞ்சு போய் கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வாடி.
4: ஓகேம்மா.
0: காட்சி நான்கு. கடை தெருவில் தோழிகள் திவ்யாவும் சஞ்சீவியும் உரையாடி கொள்கிறார்கள். அதை கேட்கும் கபாலி.
4: என்ன திவ்யா இந்த பக்கம் காலேஜுக்கு வேற வரல, எங்க போன?
5: ஏ ஆனா என் பாய் ஃப்ரெண்டோட படத்துக்கு வந்திருக்கேன், அதான் இந்த பக்கம்.
4: சரிடி, வீட்ல என்ன சொன்னி?
5: இதெல்லாம் சாதாரண விஷயம், நான் எவ்வளவு போய் சொல்லி சுத்திட்டு இருக்கேன், எங்கன்னா சொல்லிட்டு போக வேண்டிதான், அதெல்லாம் சாதாரண விஷயம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு ஒரு
4: என்னடி,
5: அன்னைக்கு ஏதோ ஒரு பையனை பார்த்தேன், அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ண வந்தான், என் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இருக்கான் அப்படி இப்படின்னு சொன்ன, என்னாச்சு அந்த கதை?
4: ஆமாண்டி சொன்னேன், பையன் நல்ல பையன் தான் என், பட் என்ன பண்றது, என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வேற, அம்மா வேற கஷ்டப்படுறாங்க, இப்ப வந்து லவ் இவன் போய் சுத்திட்டு இருக்க முடியுமா, அப்பா வேற பொறுப்பு இல்லாம இருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியல.
5: சும்மா ஃபேமிலி ஃபேமிலின்னு ஃபேமிலியை கட்டிக்கிட்டே இருச்சா, என்ன மாதிரிலாம் நீ பணக்காரியா இருந்தா அது மாதிரி இருக்கவே முடியாது இல்ல. பாவம் ஒண்ணு நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, என்னமோ உன் தலையெழுத்துப்போ.
2: ஐயோ, நம்ம பொண்ணு சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு ஆசையை அடக்கி வச்சிட்டு இருக்காளே, அவளோட ஒரு ஆசையை கூட நிறைவேற்ற முடியலையே. ஊர்ல எவ்வளவுதான் அப்பா சரியிருந்தாலும் பொண்ணுங்கெல்லாம் சரியில்லாம எப்படி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நான் இப்படி சுயநலவாதியா இருந்தும் என் பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, அதுவும் இல்லாம நான் திருந்திடுவேன்னு என் மேல நம்பிக்கை வேற வச்சிட்டு இருக்கா. யாருக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காகவாச்சும் நான் திருந்தணுமே. இனிமேலாவது அவ சந்தோஷமா வச்சுக்கணும், இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையும் குடிக்கூடாது. அவளை ஒரு நல்ல இடத்த பார்த்து அவளுக்கு பிடிச்ச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். முதல்ல நாளைக்கு போய் ஒரு வேலையை தேடணும்.
0: என்ன நேயர்களே, நாடகம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்னுடைய தந்தை ஊதாரித்தனமா இருந்தாலும் தன்னுடைய சந்தோஷத்தை குடும்பத்துக்காக சின்ன வயசுல இருந்து தியாகம் செய்கிற ஒரு மகள், அத ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிற கபாலி மனம் திறந்துறான். என்ன நேயர்களே, இந்த நாடகம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி குடும்பம்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்துல இருக்க ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையும் பொறுப்பையும் சரிவர செய்யணும், இல்லனா அந்த குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்காது. குடும்பத்துல இருக்க தந்தை தாயும் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக கண்டிப்பா தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் நிறைவேற்றணும். அதே மாதிரி அந்த குடும்பத்துல இருக்க குழந்தைகளும் தன்னுடைய பெற்றோர்களுக்காக தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் நிறைவேற்றணும். குடும்பத்துல சப்போஸ் தந்தை வந்து சரியில்லைனா குழந்தைகள் தவறான வழியில தான் போகணும்னு இல்ல. சஞ்சீவி மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்காக நல்லபடியா இருந்தா ஒரு கட்டத்துல தன்னுடைய தந்தையும் அதை பார்த்து கபாலி மாதிரி திருந்துவாரு. ஆகவே நம்ம வந்து கஷ்டப்படும் போது தீய வழியை தான் தேர்ந்தெடுக்கணும் இல்ல நேயர்களே. கஷ்டம் வரும்போது நம்ம நல்ல வழிய தேர்ந்தெடுத்தா கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல அது நம்மளுக்கு வெற்றியை கொண்டு வரும். அதனால நான் சொல்லிக்கிறது என்னன்னா, குடும்பத்துல இருக்க எல்லாருமே பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும்ன்றது தாங்க எங்களுடைய வேண்டுகோள். சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க சங்கீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: 97.8.
1: ஹாய், நான் உங்கள் காயத்ரி. எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் நான் ஃபைனல் இயர் மேக்ஸ் படிச்சிட்ருக்கேன். நான் இப்போ உங்கள் கிட்ட சொல்ல போகிற ஒரு விஷயம் என் நெஞ்சத்தை ரொம்ப பாதித்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்னன்னா, பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு அவங்க பசங்க பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் போய் அனுப்புறாங்க. அந்த நம்பிக்கையில தான் அவங்க வேலைக்கு போறாங்க, வீட்லயும் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பசங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்ல. அவங்க வந்து இப்ப ஸ்கூலுக்கு பஸ்ல போறாங்க, டிராவலிங்ல போறவங்க வந்துட்டு ஒழுங்கா பஸ்ல உள்ள உட்காந்து போக மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து வெளியே அந்த பஸ்ல தொங்கிட்டு போறது அது ஒரு ஸ்டைலு, அது ஒரு வந்து ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் காலேஜுக்கு வந்து பஸ்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நேத்து நான் போனப்போ நான் போன பஸ்ல வந்து அந்த பசங்க வந்து பஸ்ல ஃபுட்போர்ட்ல போயிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து அந்த பையன் படிக்கட்டுல கூட நின்றுட்டு இருக்கல, சைட்ல இருக்கிற அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தான். அது வந்து அவனுக்கு எவ்வளோ அந்த அதனால ஏற்பட போற அந்த பாதிப்பு வந்து அவனுக்கு வந்து தெரியல. அது என்ன எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கறத பத்தி அவனுக்கு சுத்தமா தெரியல. அவன் வந்து என்ன ஒரு 8th இல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்தான் அவன். ஆனா முன்னாடிலாம் வந்து இந்த டீனேஜ் பசங்க, இந்த வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து பஸ்ல ஃபுட்போர்ட்ல போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகணும் அர்ஜென்ட், காலேஜ்க்கு போகணும் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்களே போறாங்க, நம்ம ஏன் போகக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு இதில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு என் தம்பியோட ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அவனும் அந்த மாதிரி ஒரு ஏஜில் தான் இருக்கான். இப்போ என் தம்பியா இருந்தா நான் வந்து அவன் மேலே ஒரு அக்கறை எடுத்துப்பேன். அதனால வந்து அங்கே இருந்த கண்டக்டர் கிட்ட டிரைவர் கிட்ட அவங்கலாம் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க. ஈவன் அந்த பஸ்ல உட்காந்துட்டு இருந்த பெரியவங்க கூட எதுவும் சொல்லலை. அங்கே சைடில் டிராஃபிக் போலீஸ் நின்றுட்டு இருந்தாரு, அவரும் அதுவுமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. நான் வந்து என் தம்பியா இருந்தா நான் பேசுவேன், அதனால நான் அந்த கண்டக்டர் கிட்ட கேட்டேன், நீங்க ஏன் வந்து சொல்லக்கூடாது, அவங்க அந்த பையன் கிட்ட நீங்க ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரா, நான் ஏதாவது சொன்னேன்னா அந்த பையன் என்னையே திரும்ப திட்டுறான், நான் என்ன அவங்க கிட்ட போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. என்கிட்ட என்னாலையும் அவருக்கு எதுவும் பதில் சொல்ல முடியல. இப்போ வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, வண்டியில் டூ வீலரில் போகிறவங்களாம் வந்து ஹெல்மெட் போடணும், பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும், வண்டி ஓட்டுறவங்களும் ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஏன் ஃபுட்போர்டில் போகிறவங்களுக்கும் வந்து ரூல்ஸ் போடக்கூடாது, அந்த மாதிரி போனால் பனிஷ்மெண்ட் பண்ணுவோம், சிவியராக ஆக்ஷன் எடுப்போம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1 weekல வந்து ஃபைன் போடுவோம், இல்லை 1 week ஜெயிலில் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஆக்ஷன் போட்டாங்கன்னா. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து டூ வீலரை போகிறதுனால மட்டும் நடக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஃபுட்போர்டில் போகிறதுனாலையும் நிறையா நடக்குது. ஸோ இனிமேல் பசங்க யாரும் அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆசை. ஸோ நீங்கள் எல்லாரும் அதை கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
2: பேருந்தன் முதல் படி,
3: வாழ்க்கையின் கடைசி படி.
2: பொது நலம் கருதி கூறுவோர் MOP Community Radio 107.8.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணுன்ட்டு வீணா வீட்டில் உட்காந்து இருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசாக பண்ணி லைஃப்பில் கண்டிப்பாக சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்து உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்கேன்.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

யூஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்தி நியூஸ் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க.

जिससे जो मैंने करी है, सच्ची सी है ये तारी।

0: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமும் அவ பெரிய ஓலக அழகி மாதிரி. வினோத், ஏதோ ஒரு வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கியாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture tamila pathi nanna therinjikano enna tamil language la enna literature irukku adala padinga enjoy pannunga adoda tamil la irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள்

கதை பை விழியன். டாலும் ரியும் டர்ரன்னு சத்தம் போட்டுட்டே போறாங்க. டாலும் ரியும் முதல்ல டால் யாரு ழி யாருன்னு தெரியணும் இல்லையா? ஓ தெரியாதா? டால் ஒரு அழகிய டால்பின், ழி ஒரு தங்க மீன். இரண்டும் நண்பர்கள். இருவரும் ஒரே வழியில தான் பள்ளிக்கு போக வேண்டும். இரண்டு பேரும் வேற வேற பள்ளியில தான் படிக்கின்றார்கள். ஆனால் ஒரே வழிதான். அப்படி பள்ளிக்கு செல்லும் போதுதான் நண்பர்களாக மாறினார்கள். காலையும் மாலையும் ஒன்றாக பள்ளிக்கு சென்று ஒன்றாக திரும்பி வருவார்கள். விடுமுறை நாட்களில் மட்டும் வெகு தூரம் விளையாட செல்வார்கள். ரொம்ப தூரம் போகும் போதெல்லாம் ழி டாலுக்கு மேல் உட்கார்ந்து கொள்ளும். ழியால வேகமா நீந்த முடியாது இல்லையா? அப்படித்தான் ஒரு நாள் இருவரும் வெகு தூரம் சென்று விட்டார்கள். வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், குழந்தைகளே கடற்கரை பக்கம் போக வேண்டாம், அங்கே மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் உங்களை பிடித்துக் கொள்வார்கள். டாலும் ழியும் வசித்து வந்த ஊரில் இருந்து மீனூர், சுறாபுரம், சிப்பிப்பாடி என எல்லா ஊர்களை தாண்டி கடற்கரை அருகில் வந்துவிட்டார்கள். மற்ற இடத்தை விட இந்த இடத்தில் தண்ணீர் வித்தியாசமான நிறத்தில் இருந்தது. நிறைய மீன்கள் ழியின் நிறத்தை பார்த்து எந்த ஊரில் இருந்து வரீங்க என்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள். ழிக்கு பெருமையாக போய்விட்டது. வழியில் முதுமையான ஒரு ஆக்டோபஸை சந்தித்தார்கள். வணக்கம் தெரிவித்து விட்டு அங்கிருந்து யாருமே இல்லாத இடத்திற்கு நீந்தி சென்றார்கள். டால் மேல் துவாரத்தால் தண்ணீர் விடுவது ழிக்கு ரொம்ப பிடிக்கும். டால்பின்கள் அழகாக தண்ணீரை மேல் வழியாக விடும். அப்படி தண்ணீர் விட சொல்லி ழி ரசிக்கும். சில சமயம் அந்த தண்ணீர் மீது நீந்தி வெளி உலகத்தை பார்க்கும். அப்படி விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு வலை ழி மீது விழுந்தது. பக்கத்தில் ஒரு மோட்டார் படகு இருந்தது. அதில் இருந்த சின்ன பையன் ஒருவன் தான் இந்த வலையை வீசி இருக்கின்றான். அப்பா மற்றொரு பக்கம் பெரிய வலையை வீசிக் கொண்டிருந்தார். நம்ம ழி அந்த சின்ன பையனின் சின்ன வலையில் மாட்டிக்கொண்டது. தங்க மீனை பார்த்ததும் அதிசயத்தான் ஆனந்தமடைந்தான். ழி வலையில் மாட்டிக்கொண்டதும் டாலுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தாத்தா அடிக்கடி சொல்வார்கள், வெகு தூரம் தனியே செல்ல வேண்டாம், மனிதர்கள் பிடித்துக் கொள்வார்கள் என்று. அதெல்லாம் இப்போதான் நினைவுக்கு வந்தது. எப்படி தன் நண்பனை காப்பாற்றுவது என யோசித்தது. சரி, அந்த பையனிடம் கேட்கலாம் என்று தண்ணீருக்கு மேலே வந்து நண்பனே என்றது டால். டால்பினை முதல் முதலாக பார்த்த அந்த சிறுவன் முதலில் பயந்தான். பின்னர் அது டால்பின் என்று தெரிந்து கொண்டான். எப்பொழுதோ புத்தகத்தில் பார்த்த ஞாபகம். என்ன டால்பின் என்று கேட்டான். என் பெயர் டால். எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என் நண்பன் ழியை நீ விடுவிக்க வேண்டும். ழியா? ஆமாம், உன் வலையில் மாட்டி இருக்கே தங்க மீன், அதனுடைய பெயர் தான் ழி. ஓஹோ, முடியாது, தர முடியாது. என்ன இந்த பையன் இப்படி சொல்லிவிட்டான், இனி ழியை பார்க்கவே முடியாதே என்று டாலுக்கு வருத்தமாக போய்விட்டது. சரி, நான் உன் நண்பனை விட்டு விடுகின்றேன், ஆனால் பதிலுக்கு நீ என்ன தருவ? டால் யோசித்தது. என்ன தருவது? ழிக்கு இணையா எது வேணாலும் தரலாம். உடனே தன் கைப்பையை துழாவியது. வாளை சீவிக்கொள்ள பயன்படுத்தும் சீப்பு இருந்தது. சில விளையாட்டு பொருட்கள் இருந்தன. ஒரு அழகிய விலை உயர்ந்த முத்து இருந்தது. ஒரு வழவழப்பான கூழாங்கல்லும் இருந்தது. முத்தையும் கூழாங்கல்லையும் சிறுவனிடம் நீட்டி

இதுதான் இருக்கு, இதுதான் இருக்கு என்றது டால். சிறுவன் அந்த கூழாங்கலை எடுத்துக்கொண்டு ஹை ரொம்ப நல்லா இருக்கு என்றான். இழியை விட்டு விடேன் என்று டால் கெஞ்சியது. இதோ விட்டு விடுகிறேன் டால், என் நினைவா இந்த கண்ணாடி ஸ்கேலை வச்சுக்கோங்க என்றான் அந்த சிறுவன். இழியை வலையிலிருந்து விடுவித்து, சந்தோஷமா போழி, உனக்கு சிறந்த நண்பன் கிடைச்சிருக்கான். உங்க நட்பை பத்தி என் நண்பர்களிடம் சொல்வேன். இழிக்கு முத்தம் கொடுத்து கடலில் விட்டான். கண்ணாடி ஸ்கேலையும் வீசினான். விட்டால் போதும் என்று டால் மீது ஏறி இழி பறந்தது. எப்படி பறக்க முடியும், நீந்தி சென்றது. பள்ளியில் எல்லோரும் அந்த கண்ணாடி ஸ்கேல் எங்க கிடைச்சது என கேட்டார்கள். இருவரும் அந்த ரகசியத்தை சொல்லவே இல்லை. கதை பை விழியன். விட்டால் போதும் என்று டால் மீது ஏறி இழி பறந்தது. எப்படி பறக்க முடியும், நீந்தி சென்றது. பள்ளியில் எல்லோரும் அந்த கண்ணாடி ஸ்கேல் எங்க கிடைச்சது என கேட்டார்கள். இருவரும் அந்த ரகசியத்தை சொல்லவே இல்லை. கதை பை விழியன்.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இன்னும் இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிருங்க, டிவி ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணணும், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி, அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்துகள்
2: வைணவ இசை மட்டுமே கல்லூரி மாணவிகள் வழங்கும்
1: மதுர கானங்கள்.
2: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride.
2: You're listening to MOP 107.8. It's enriching.

0: டே, அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சௌமியா, ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்டு ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீன?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் இப்ப பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, டீச்சர் என்ன
2: இருக்கல்ல? ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்னென்ன இதுல இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள். மதுரகானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.